0: என்றார் பேராசிரியர். சிங்கப்பூர் எப்போதுமே வித்தியாசமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருப்பதாக சொன்ன அவர், எதிர்காலத்திலும் அந்த மதிநுட்பமும் துணிவும் தேவை என்றார். சிங்கப்பூரில் உள்துறை அமைச்சின் சீருடை பிரிவைச் சேர்ந்த அமைப்புகளைப் போல் காட்டிக்கொண்ட 500+ அதிகமான போலி இணையதளங்கள் நீக்கப்பட்டுள்ளன. உள்துறை அமைச்சு அது குறித்து விவரம் தந்தது. உள்துறை அமைச்சின் HTX அறிவியல் தொழில்நுட்ப அமைப்பு அந்த போலி இணைய பக்கங்களை அடையாளம் கண்டது. கண்டுபிடித்த மறுநாளே இணைய பக்கங்கள் அகற்றப்பட்டன என்று அமைச்சு தெரிவித்தது. சிங்கப்பூர் காவல்துறை, சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை, சிங்கப்பூர் சிறை சேவை உள்ளிட்ட அரசாங்க அமைப்புகளின் தளங்களை போன்ற போலி தளங்கள் கண்டறியப்பட்டன. அந்த போலி பக்கங்கள் மூலம் பொதுமக்கள் ஏமாற்றப்பட்டதற்கான ஆதாரம் ஏதும் இல்லை என்று உள்துறை அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டது. ஐரோப்பாவில் ஒரு தலைமுறையில் ஒருமுறை மட்டுமே ஏற்படும் சூரிய கிரகணத்தை காண மில்லியன் கணக்கான மக்கள் திரண்டனர். ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட 30 ஆண்டில் இது முதல் சூரிய கிரகணம். சூரியனுக்கும் பூமிக்கும் குறுக்கே நிலவு சென்று சூரியனில் ஒரு பகுதி அல்லது முழுவதுமாக மறைக்கும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. பிரிட்டனில் 90 விழுக்காட்டுக்கு மேல் சூரியனை நிலா மறைத்ததாக BBC சொல்கிறது. கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின் ஆகியவற்றில் ஒரு கணம் சுத்தமாக சூரியன் இல்லை. பகலுக்குள் இரவு புகுந்தது. ரஷ்யாவின் சைபீரியாவில் ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத இடத்தில் தொடங்கிய கிரகணம் மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் ஐஸ்லாந்துக்கு வந்து பிறகு ஐரோப்பாவை ஆட்கொண்டது. ஸ்பெயினின் சூரியனை நிலா முற்றாக மறைத்தது 1905 பிறகு இதுவே முதன்முறை. கிரகணம் சுமார் 2 நிமிடம் வரைதான் என்றாலும் ஐரோப்பா வியப்பிலிருந்து மீளவில்லை. ஆசியாவுக்கு சூரிய கிரகணம் அடுத்து 2035 வரும். வெள்ளை மாளிகை பத்திரிகை செயலாளர் கரோலைன் லெவிட் பதவி விலகியிருக்கிறார். அதிபர் டொனால்டு டிரம்ப் அதனை அறிவித்தார். 28 வயது திருவாட்டி லெவிட் தொடர்ந்து மூத்த ஆலோசகராக பணியாற்றுவார் என்று அதிபர் சொன்னார். 2 குழந்தைகளுக்கு தாயான திருவாட்டி கரோலைன் லெவிட் குடும்பத்தை பார்த்துக்கொள்ள பதவியிலிருந்து இறங்குவதாக அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்க வரலாற்றில் ஆக இளம் உயர் அதிபர் பேச்சாளர் அவர். அதிபர் டிரம்புக்கு மிகவும் விசுவாசமான ஆலோசகர் என்று பெயர் பெற்றவர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது 2 ஊடக நிறுவனங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றன. த்ருத் சோஷியல் தளம் அறிமுகப்படுத்தியிருக்கும் புதிய கட்டணம் வசூலிக்கும் சேவை மூலம் அதிபர் பணம் சம்பாதிப்பதாக ஊடக நிறுவனங்கள் குற்றம் சாட்டுகின்றன. டிரம்ப் மீடியா நிறுவனம் இம்மாத தொடக்கத்தில் த்ருத் API எனும் சந்தா கட்டும் சேவையை தொடங்கியது. அதில் அதிபர் வெளியிடும் செய்திகளை முன்கூட்டி பெறுவதற்கு வங்கிகளுக்கும் வர்த்தக நிறுவனங்களுக்கும் மாதம் $100,000 வரை கட்டணம் விதிக்கப்படுகிறது. அதிபர் டிரம்ப் அவரே செய்தியை உருவாக்கி அதை அவருடைய தளத்தில் முதலில் வெளியிட்டு பணம் சம்பாதிப்பது லஞ்சம் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்கிறது நியூயார்க்கில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. அதிபர் ஒரு செய்தியை சொன்னால் அது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்கின்றன வழக்கு தொடுத்திருக்கும் செய்தி நிறுவனங்கள். இந்தோனேசியாவின் களிமந்தானில் பற்றி எரியும் காட்டுத்தீ பயிர்களுக்கும் தோட்டங்களுக்கும் பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. பக்கத்தில் இருக்கும் மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் 100+ பள்ளிகள் மூடப்பட்டன. புகை மூட்டம் பற்றிய அச்சம் இந்த வட்டாரத்தில் மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. மேற்கு களிமந்தான் மாநில தலைநகர் பொந்தியானாக் அடர்ந்த புகை மூட்டத்தை அனுபவிக்கிறது. பலத்த காற்று காரணமாக தீ வேகமாக பரவுவதாக குடியிருப்பாளர்கள் கூறுகின்றனர். இவ்வாண்டின் முதல் 6 மாதத்தில் 100,000+ ஹெக்டேர் நிலப்பரப்பு தீக்கிரையானதாக இந்தோனேசிய வனத்துறை சொல்கிறது. இதற்கு முன் எல்னினோ வாட்டியது 2 ஆண்டுக்கு முன்பு. இப்போது அதைப்போல் 2 மடங்கு அதிகமான நிலப்பரப்பு எரிந்து விட்டதாக இந்தோனேசியா சொல்கிறது. எல்னினோ தீவிரம் அடைவதால் நிலைமை மோசமாகலாம் என்று அஞ்சப்படுகிறது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கடும் மழை காரணமாக பெரிய அளவில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்துவிட்ட டால்பின் புயல் பெய்ஜிங்கின் மத்திய கிழக்கு வட்டாரங்களில் கனத்த மழையை கொண்டு வந்திருக்கிறது. திடீர் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் 10,000 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஷாங்காய், தியான்ஜின், ஹூபே, ஹெனான் ஆகிய பகுதிகளிலும் கடுமையான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நூற்றுக்கணக்கான பேருந்து பாதைகளும் சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. சனிக்கிழமை வரை மழை தொடரும் என்று முன்னறிவிக்கப்படுகிறது.
1: சொல்லும் பொருளும் டெக்டிக் உத்தி. வாடிக்கையாளர்களை ஈர்க்க வியாபாரிகள் புது புது உத்திகளை பயன்படுத்துவர். டெக்டிக் உத்தி.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார், புஷ்பக

0: வணக்கம் சிங்கை.
1: கண்டு கொண்டேன் பஸ்ல இருந்து பாடலை கேட்டீங்க. ஏ ஆர் ரஹ்மானோட இசையில சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: இன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கிறதுனால நல்ல சில்லான ஒரு நாள். எனவே நாங்க உங்களை சில் உங்களோட சேர்ந்து சில் பண்றதுக்காக டிக்டாக் பக்கமா வந்திருக்கோம். எங்களை பார்க்கணும், நாங்க செய்யற லூட்டிய நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீடியா காப் ஒலி 968 FM என்கிற எங்களுடைய டிக்டாக் பக்கத்திற்கு வாங்க. அது மட்டும் இல்ல, ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்குற லெவிஸ்தா காஃபி ஒன்றையும் பரிசா கொடுக்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: மின்னலே வரத்துல இந்த பாடல் வரப்போகுது. அதனை அடுத்து அந்த படத்துல இந்த பாடலை நீங்க கேட்க போறீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல.
2: ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் உங்களுக்காக இரு பாடல்கள். அதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த 3 நாட்களுக்கு வானம் தெளிந்து காணப்படுவதோடு அவ்வப்போது இடியுடன் கூடிய மழையும் நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னறிவித்துள்ளனர்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: 1 அமெரிக்க டாலர்
2: 1 வெள்ளி 29 காசு.
1: 1 யூரோ
2: 1 வெள்ளி 49 காசு.
1: 1 ஸ்டெர்லிங் பவுண்ட்
2: 1 வெள்ளி 74 காசு.
1: 1 ஆஸ்திரேலிய டாலர்
2: 92 காசு.
1: 100 இந்திய ரூபாய்
2: 1 வெள்ளி 37 காசு.
1: 100 இலங்கை ரூபாய்
2: 39 காசு.
1: 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கும் மலேசியன் ரிங்கிட்
2: 3 வெள்ளி 19 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம்.

0: சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அழியுங்கள் 6371111005. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏகோன் .com.

0: கமகம மனம் நலம் பெறும் தினம் பார்க்கேஜினை.
1: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஜப்பானுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா? பனியில் சறுக்கி விளையாடலாம், அழகான பெண்குயின்களை பார்க்கலாம், அழகான காட்சிகள் கொண்ட வெந்நீர் ஊற்றுகளில் ஓய்வெடுக்கலாம், ஷான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. அக்காயிடவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். இலவச பயண காப்பீடு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் shanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
2: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
3: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: ஹாரிஸ் ஜெயராஜ் நேசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. ஆதவன் மின்னலே திரைப்படங்கள்ல இருந்து தொடர்ந்து உங்களுக்காக மென்மையான பாடல்கள் ஒளியேறவிருக்கின்றன. இதை கொஞ்சம் கேளுங்களேன். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாலா திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலியேற காத்துக்கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. பிஐஇயை நோக்கி செல்லும் BKESLEக்கு பிறகு முதலாம் தடத்திலும், பீஷான் ஸ்ட்ரீட் 14 நோக்கி செல்லும் பீஷான் ரோட் அங்மோக்கியோ அவென்யூ 1 பிறகு முதலாம் தடத்திலும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது பிவாய்டி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாய்டி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்கு உட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாய்டி ஆட்டோ 3, சீராயன் 7 ER, சீராயன் 8 DMI மற்றும் சீல் 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
2: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
1: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
2: மில்கி மிஸ்ட் தயிர்
1: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வர அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
3: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
4: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
3: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: நேரத்துல.
1: இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
2: போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக பிஐஇயை நோக்கி செல்லும் பிகேஇ எஸ்எல்இக்கு பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜீனி கோட்ஸ் வழங்கும் மெகா ஸ்டோர் தள்ளுபடி விற்பனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான கழிவில் நீங்கள் வாங்கலாம்.
1: பாஷ், HP, Dream, Samsung என பல பிராண்ட் பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கலாம். சாப்பாட்டு நாற்காலிகள் 29 வெள்ளி முதல், சோஃபா 299 வெள்ளி முதல், 55 இன்ச் தொலைக்காட்சி பெட்டி 399 வெள்ளி முதல்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்ட குளிரூட்டும் பொருட்கள் உட்பட பல பொருட்களுக்கு 15 விழுக்காடு கழிவு உண்டு.
1: இருப்பு உள்ளவரை மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரை கோட்ஸ் மெகா ஸ்டோருக்கு செல்லுங்கள்.
0: இத்தகவலை வழங்கியது கோட்ஸ்.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் எம்ஆர்பியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாபுரவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோழி பேக்கன் என பல சுவைகள். அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் August 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
2: மத்திய கிழக்கு நிலவரத்தால் செலவுகள் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் தனது ஆதரவை வலுப்படுத்துகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு 300 வெள்ளி மதிப்புள்ள CDC பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரும் அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு 190 வெள்ளி வரை யூசேஃப் தள்ளுபடி கிடைக்கும். காம்கே இடைக்கால உதவி திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வரும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை கூடுதலான மாதாந்திர வழங்கு தொகை வழங்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து உள்ளூர் தொழில் நிறுவனங்கள் தங்களின் ரொக்கப்புழக்க தேவைகளுக்காக எளிதாக நிதி உதவிகளை பெற முடியும். வரும் நவம்பரில் தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 1500 வெள்ளி வரையிலான ரொக்க மானியம் கிடைக்கும். அரசாங்கமும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களும் நிர்வகிக்கும் சந்தைகள், உணவங்காடி நிலைய கடைக்காரர்களுக்கு வரும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை வாடகை ஆதரவு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg. இத்தகவலை வழங்குவது நிதியமைச்சர்.

0: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
1: பண்ணுவீங்க?
2: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்று நான் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
4: கவிதை
3: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
5: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை August 29 மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச் சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-01-77.

0: வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.

0: 8:58 ஆகிவிட்டது. ஒலி 9:00 நீங்க இணைந்திருக்கீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
0: சஜினி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 29 அப்படிங்கிற படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. ஷான் ரோடன் இசையில ரவிஜி அந்த பாடலை
1: பாடியிருந்தாங்க. சொல்லவே இல்ல ரவி,
0: இத நான் எத்தனை தடவை சொல்றேன், ரொம்ப பழைய ஜோக் இதெல்லாம்.
1: அது எப்படி, அது எப்படி ரவிஜின்னு கரெக்டா அவருடைய பேர் இருக்கு எனக்கு புரியல.
0: அது அவர்கிட்ட தான்
1: சரி நான் கண்டுபிடிக்கிறேன் இந்த ரவிஜி யார் அப்படிங்கறது.
0: அற்புதமான பாடகர், அவர் இன்ஸ்டாகிராம்ல சொன்ன இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு உங்க குரல்.
1: இந்த பாடல நாம கேக்க போறோங்க.
0: உலக தரம் வாய்ந்த பாடல்கள் உங்களுக்காக வசந்த மொழிவெளியில வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து அந்த வரிசையில நாம் பாட பாடல, நாம் நாடக பாடல நிச்சயமா மறக்கவே முடியாது இல்லையா?
1: ஆமா, கண்டிப்பா மறக்கவே முடியாது. சிங்கப்பூர்ல மட்டும் இல்ல, இந்தியா மலேசியா இப்படின்னு பல இடங்கள்ல பல நாடுகள்ல இந்த பாடல்களை வந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, டிக்டாக் வாயிலாகவும் பல நேயர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சிங்கப்பூர் மலேசியா பாடல்களை நீங்க ஒளியேற்றலாமே அப்படிங்கிற கருத்துக்களையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி.
0: நிச்சயமா வர நாட்கள்ல நீங்க சொல்ற கருத்துக்களுக்கு ஏற்ப நாங்க நிகழ்ச்சிகள்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். ஏன்னா மாற்றம் ஒன்றுதான் மாறது, அதுலயும் முன்னேற்றம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இல்லையா?
1: சரியா சொன்னீங்க ரவி. டிக்டாக் வாயிலாக, டிக்டாக் லைவ் வாயிலாக நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், சரியான பதில சொல்லி பரிச வென்றிருக்காங்க ரஞ்சினி. ரஞ்சினிக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: நாங்க கேட்ட கேள்வி என்ன அப்படிங்கறத இந்த நேரத்துல வானொலியில சொல்லியே ஆகணும்.
1: ஆமா, அதாவது நம்ம உடல்ல இருக்கிற ஒரு பகுதிய நம்மால சரியா பார்க்க முடியாது. சரியா, அது எப்படி இருக்கிறதோ அதை நம்மால பார்க்க முடியாது, ஆனால் மற்றவர்களால அதை சரியா பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். சரியான பதில் என்னவென்றால்
0: முகம்.
1: ஆமாம் நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய முகத்தை கண்ணாடியில பாக்குறோம் இல்லையா? ஆனா கண்ணாடியில நாம பாக்குற முகம் நம்முடைய எக்ஸாக்டான சரியான முகம் கிடையாது.
0: அப்படி இருக்காது,
1: அதனுடைய பிரதிபலிப்பை தான் நாம பாக்குறோம். எனவே மற்றவர்கள் தான் நம்மளுடைய முகம் எப்படி இருக்கோ அதை தான் அவங்க பாக்குறாங்க.
0: என்ன தெரியுது,
1: என்ன தெரியுது,
0: உண்மையான முகம், உங்களுடைய உண்மையான முகம் என்னங்கறத உங்களுக்கே தெரியாது.
1: போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 9:01 விட்டது. போக்குவரத்தை பொறுத்த வரையிலும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன. MCEI நோக்கி செல்லும் AYE போர்ட்ஸ்டான் அவென்யூவிற்கு பிறகும், TPEI நோக்கி செல்லும் KPE PIEக்கு பிறகும், நகரத்தை நோக்கி செல்லும் டனன் ரோட் சான்சரி லேனுக்கும் விட்லி ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டா புஷ்பக்கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
1: வணக்கம் செங்கே, நேரம் இப்பொழுது காலை 9:00 ஆகி விட்டது.
5: 90களை வந்த இதமான பாடல்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக ஒன்னொன்னா இடம்பெற போகுது. இதுக்கு இடையில சுவாரஸ்யமான தகவல், தங்க விலை நிலவரம், அதோட இன்னும் பல தகவல்களை நாங்க வழங்க காத்திருக்கோம் இல்லையா?
1: ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக யாருக்கு மாப்பிள்ளை யாரோ திரைப்படத்தில இருந்தும், லவர்ஸ் திரைப்படத்தில இருந்தும், 90களில் ரொம்ப புகழ் பெற்ற இரு பாடல்கள் உங்களுக்காக ஒளியேறவிருக்கின்றன. எனவே தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க.

0: முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜிமேல சமைச்சு கொடுத்தேன்.
2: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா வெளியிடுவாங்க. அம்மா எங்க?
1: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஆப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 starhub.com/samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: StarHub, we got you.
6: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி?
7: எல்லாம் SPM கோல்ட் பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
6: SPM கோல்ட் பொன்னி அரிசியா?
7: ஆமா, SPM கோல்ட் பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. SPM கோல்ட் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அது சுவையே தனி சுவை. அது மட்டுமா, SPM கோல்ட் இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது SPM கோல்ட் அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
8: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
9: கொஞ்சம் சிந்தனை,
10: நிறைந்த புன்னகை.

0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில். குறிப்பா ஆப்பபுகி டீம் சாலை உட்லாந்து நோக்கி செல்லும் வழியில் PIEக்கு பிறகு 4 தடத்தில் விபத்து.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: சென்னை சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் August 20 to 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamic.com.
1: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
2: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்கிறது.
1: நல்லதுதான். தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வள்ளி வரை பெறலாம்.
2: உனக்கு தெரியுமா, GST பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. GST-யோ மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
1: மூத்தோருக்கும் ஏதோ இருக்குதானே?
2: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதிகளையும் பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும்போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
1: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
3: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
1: உங்களுக்கு தெரியுமா?
2: வணக்கம் சிங்க, நிகழ்ச்சியில நீங்க இருந்திருக்கீங்க.
4: மெக்சிகோவை பத்தி இப்ப உங்களுக்காக சில சுவாரஸ்யமான தகவல்கள். இப்ப உலகத்திலேயே ஆக பெரிய அளவுல இருக்கிற, குறிப்பா கன அளவுல, அதாவது வால்யூம் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா, மெக்சிகோவில இருக்கிற த கிரேட் பிரமிட் ஆஃப் சொலுலா தான் ஆக பெரிய பிரமிடு.
2: ஸ்பானிய மொழிய ஆக அதிக அளவுல பேசும் நாடுன்னு சொன்னா அது மெக்சிகோ. 126 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் இங்க ஸ்பானிய மொழிய பேசுறாங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சுட்டுது.
4: பண்டைய ஆஸ்டெக் மற்றும் மாயான் பழங்குடியினர் முதன் முதலில் கக்காவை பயிரிட்டு ஐரோப்பாவிற்கு சாக்லேட்டை அறிமுகப்படுத்தினர். அப்படின்னா மெக்சிகோல தான் சாக்லேட்டே பிறந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்.
2: இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட். கொஞ்சம் சிந்தனை,
2: நிறைந்த புன்னகை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: மகளிர் மட்டும் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக அந்த பாடல் ஒலித்தது. இந்த பாடல் காட்சியை பாக்குறப்போ நாசரும் அந்த மூன்று பெண்மணிகளும் அடிச்ச லூட்டி தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. சரி, இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
4: 9:00 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 171 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
5: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை,
5: வணக்கம் சிங்கே.

தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது பிவாய்டி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாய்டி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்கு உட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாய்டி ஆட்டோ 3, சீராயன் 7 ER, சீராயன் 8 DMI மற்றும் சீல் 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: திருப்பி சைவ உணவகம் சைடல்வி சாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.

0: இசைஞானி இளையராஜா இசையில் புதுப்பட்டி பொண்ணுத்தாய் திரைப்படத்தில இருந்தும், ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் உழவன் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள்
1: ஒலித்தனேன்.
2: பாடல் வரப்போகுது ஏ ஆர் ரஹ்மான் சில அந்த பாடலை கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்தில்.
3: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: நேரமைப்படுத்த காலை 9:41 ஆகிவிட்டது. போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக நகரத்தை நோக்கி செல்லும் டனன் ரோட், சான்சரி லேனுக்கும் வில்லி ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், நகரத்தை நோக்கி செல்லும் ECP ஃபார்ட் ரோடிற்கும் மெரின் பரேடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும்
4: போக்குவரத்து நிலவரம்.

0: இந்த பாடலை கேட்டா சாய் அபியாங்கர் எவ்வளவு ஞாபகத்துக்கு வராரோ அதே அளவு நம்ம ஸ்ருதிஹாசனும் ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அண்மையில அவங்க ஒரு பேட்டின் போது ரொம்ப தமாஷான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அப்பா உலகநாயகன் கமல்ஹாசன் எல்லாரும் போலவே ரீல்ஸ் எனக்கு அனுப்புவாரு. சிலது பார்க்க சிரிப்பா இருக்கும், சிலது பார்க்கும் போது என்னப்பா இது அப்படின்னு சொல்ல தோணும். என்னுடைய அப்பாவுக்கு எப்போதுமே அழகான காணொலிகள், இசை, கலை, சமையல், சிறு பிள்ளைகளின் பாடல்கள், இப்படிப்பட்ட காணொலிகள் பாக்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க ஸ்ருதிஹாசன்.
1: உலகநாயகன் கமல்ஹாசனின் நடிப்பில் அடுத்து பல படங்கள் வெளியாக இருக்கின்றன. அதுல ஒன்றுதான் இந்தியன் 3. இந்த திரைப்படம் ஆண்டு இறுதியில ஓடிடி தளங்கள்ல வெளியாகும் என்று வதந்திகள் கூறுகின்றன. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும் அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRPயின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: அதிகமான சலுகைகளை வழங்குகிறது தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலங்கிற பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான கடையில் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள்கள் Lenovo 10.1 inch 4GB plus 128GB Wi-Fi tablet, இலவச Folio case, 199 வெள்ளி, 36 விழுக்காடு சேமிக்கலாம். Asus 14-inch ZenBook OLED, 1299 வெள்ளி, 33 விழுக்காடு சேமிக்கலாம். நிஜா புனி மாதிகூக்க, 199 வெள்ளி, 64 விழுக்காடு சேமிக்கலாம். வாரந்தோறும் 100,000 கோட்ஸ் ஹோம் கேர் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் cots.com.sg.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.

0: தளபதி படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜாவோட இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அந்த பாடலை
1: வழங்கியிருந்தாங்க.
2: உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் அப்பர் புகிட்டிமா ரோடு பிஐஇக்கு முன்பு நான்காம் தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. எம்சிஇயை நோக்கி செல்லும் ஏஒய் துவாஸ் வெஸ்ட் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: இதமான பாடல்களை வணக்கம் செய்ய நிகழ்ச்சி முழுதும் நம்ம கேட்டோம் நீங்க இல்லையா.
1: ஆனா நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுறுசுறுப்பா உங்களுடைய வெள்ளிக்கிழமைய தொடங்க வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில விறுவிறுப்பான பாடல்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் வழங்க காத்துக்கிட்டு இருக்கோங்க.
0: ஆட்டம் அடேங்க அப்பான்னு சொல்ற மாதிரி இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, நாங்க போட போற ஒரு ஆட்டத்தையும் நீங்க நாளைக்கு காலையில காணொலியா பாக்க போறீங்க. நீங்க செய்யறதுலாம் ரொம்ப சுலபம். வரப்போற வார இறுதிய எங்களோட வரவேற்க தயாராகுங்க.
1: நாளை காலை 6 மணிக்கு டான்னு சந்திக்கிறோம். இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறோம். ரவிஜி
0: சஜினி பாய்.
2: வணக்கம் சிங்கை.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
5: வணக்கம். காலை மணி 10 மீடியா புள்ளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். பாட்டாளி கட்சி தலைமைச் செயலாளர் பிரீத்தம் சிங் மீது வழக்கறிஞர் சங்கம் தொடுத்திருக்கும் வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. சத்திய பிரமாணத்துக்கு கீழ் அவர் பொய் சொன்னது தொடர்பாக எத்தகைய கட்டொழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை 3 நீதிபதிகள் முடிவு செய்வர். தலைமை நீதிபதி சுந்தரேஷ் மேனன், நீதிபதி கண்ணன் ரமேஷ், நீதிபதி சி கி உன் ஆகியோர் வழக்கை விசாரிக்கின்றனர். சிங்கப்பூர் வழக்கறிஞர் சங்கம் திரு பிரீத்தம் சிங்கை வழக்கறிஞர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோருகிறது. அல்ஜுனிட் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு பிரீத்தம் வழக்கறிஞரும் ஆவார். ஆனாலும் அவர் வழக்கறிஞராக பணியாற்றவில்லை. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கடும் மழை காரணமாக பெரிய அளவில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்துவிட்ட டால்பின் புயல் பெய்ஜிங்கின் மத்திய கிழக்கு வட்டாரங்களில் கனத்த மழையை கொண்டு வந்திருக்கிறது. திடீர் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் 1000 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஷாங்காய், தியான்ஜின், ஹூபெய், ஹெனான் ஆகிய பகுதிகளிலும் கடுமையான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. 100 கணக்கான பேருந்து பாதைகளும் சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. சனிக்கிழமை வரை மழை தொடரும் என்று முன்னறிவிக்கப்படுகிறது. சிங்கப்பூரிலிருந்து கட்டுமான குப்பைகளை ஜொஹூரில் கொட்டியதாக 9 நிறுவனங்கள் மீது விசாரணை நடத்தப்படுகிறது. 9 நிறுவனங்களும் ஜொஹூரில் பதிவு செய்யப்பட்டவை. எஸ்டபிள்யூ காப் எனும் திடக்கழிவு பொது துப்புரவு நிர்வாகக் கழகத்தின் ஜொஹூர் பிரிவு இயக்குநர் ஜைனால் ஃபிட்ரி அஹமத் சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டியது தொடர்பாக போதிய ஆதாரம் திரட்டப்பட்டிருப்பதாகவும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் சொன்னார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 100,000 ரிங்கிட் வரை அபராதம், 5 ஆண்டு வரை சிறை அல்லது 2 விதிக்கப்படலாம். சிங்கப்பூரிலிருந்து துவாஸ் வழியாக அந்த நிறுவனங்கள் ஜொஹூரின் பொந்தியான் வட்டாரத்தில் 3 இடங்களில் குப்பைகளை கொட்டியதாக நம்பப்படுகிறது. மலேசியாவின் கோஸ்மோ செய்தித்தளம் முதலில் அந்த செய்தியை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் ஹெங் யார் லாரிகளை சோதித்து குப்பைகளை உள்ளே விட்டது என்று கேள்வி கேட்டார். முழுமையான விசாரணை நடத்த சிறப்பு பணிக்குழு அமைக்கப்படும் என்று ஜொஹூர் மாநில அரசாங்கம் சொன்னது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாட்டிலிருந்து கொண்டு அமெரிக்கர்கள் மீது இணைய தாக்குதல் நடத்தும் அனைத்துலக குற்ற கும்பல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் புதிய உத்தரவில் கையெழுத்திட்டிருக்கிறார். வெள்ளை மாளிகை அந்த செய்தியை சொன்னது. புதிய உத்தரவு வெளிநாட்டு குற்ற கும்பல்களை தடுக்க இணைய பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்த அமெரிக்க அதிகாரிகளுக்கு அனுமதி தருகிறது. வெளிநாட்டு குற்ற கும்பல்களின் இணைய தாக்குதல், நிதி மோசடி போன்றவற்றிலிருந்து அமெரிக்க மக்களை காப்பது நோக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது 2 ஊடக நிறுவனங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றன. த்ருத் சோஷியல் தளம் அறிமுகப்படுத்தியிருக்கும் புதிய கட்டணம் வசூலிக்கும் சேவை மூலம் அதிபர் பணம் சம்பாதிப்பதாக ஊடக நிறுவனங்கள் குற்றம் சாட்டுகின்றன. த்ருத் மீடியா அண்ட் டெக்னாலஜி நிறுவனம் இம்மாத தொடக்கத்தில் த்ருத் ஏபிஐ எனும் சந்தா கட்டும் சேவையை தொடங்கியது. அதில் அதிபர் வெளியிடும் செய்திகளை முன்கூட்டி பெறுவதற்கு வங்கிகளுக்கும் பங்கு வர்த்தக நிறுவனங்களுக்கும் மாதம் $100,000 வரை கட்டணம் விதிக்கப்படுகிறது. அதிபர் ட்ரம்ப் அவரே செய்தியை உருவாக்கி அவரே அவரது தளத்தில் வெளியிட்டு அவரே பணம் சம்பாதிப்பது லஞ்சம், அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்கிறது நியூயார்க்கில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் வழக்கு. அதிபர் ஒரு செய்தியை சொன்னால் அது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்கின்றன வழக்கு தொடுத்திருக்கும் செய்தி நிறுவனங்கள். ஐரோப்பாவில் ஒரு தலைமுறையில் ஒருமுறை மட்டுமே ஏற்படும் சூரிய கிரகணத்தை காண மில்லியன் கணக்கான மக்கள் திரண்டனர். ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட 30 ஆண்டில் இது முதல் சூரிய கிரகணம். சூரியனுக்கும் பூமிக்கும் குறுக்கே நிலவு சென்று சூரியனில் ஒரு பகுதி அல்லது முழுவதுமாக மறைக்கும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. பிரிட்டனில் 90 விழுக்காட்டுக்கும் மேல் சூரியனை நிலா மறைத்ததாக பிபிசி சொல்கிறது. கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின் ஆகியவற்றில் ஒரு கணம் சுத்தமாக சூரியன் இல்லை, பகலுக்குள் இரவு புகுந்தது. ரஷ்யாவின் சைபீரியாவில் ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத இடத்தில் தொடங்கிய கிரகணம் மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் ஐஸ்லாந்துக்கு வந்து பிறகு ஐரோப்பாவை ஆட்கொண்டது. ஸ்பெயினில் சூரியனை நிலா முற்றாக மறைத்தது 1905க்கு பிறகு இதுவே முதன்முறை. கிரகணம் சுமார் 2 நிமிடம் வரைதான் என்றாலும் ஐரோப்பா வியப்பிலிருந்து மீளவில்லை. ஆசியாவுக்கு சூரிய கிரகணம் 2035 வரும். இந்தோனேசியாவின் கலிமந்தானில் பற்றி எரியும் காட்டுத்தீ பயிர்களுக்கும் தோட்டங்களுக்கும் பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. பக்கத்தில் இருக்கும் மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் 100க்கும் அதிகமான பள்ளிகள் மூடப்பட்டன. புகைமூட்டம் பற்றிய அச்சம் இந்த வட்டாரத்தில் மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. மேற்கு கலிமந்தான் மாநில தலைநகர் புந்தியானாக் அடர்ந்த புகைமூட்டத்தை அனுபவிக்கிறது. பலத்த காற்று காரணமாக தீ வேகமாக பரவுவதாக குடியிருப்பாளர்கள் கூறுகின்றனர். இவ்வாண்டின் முதல் 6 மாதத்தில் 100,000க்கும் அதிகமான ஹெக்டர் நிலப்பரப்பு தீக்கிரையானதாக இந்தோனேசிய வனத்துறை சொல்கிறது. இதற்கு முன் எல்னினோ வாட்டியது 2 ஆண்டுக்கு முன்பு, இப்போது அதைப்போல் 2 மடங்கு அதிகமான நிலப்பரப்பு எரிந்துவிட்டதாக இந்தோனேசியா சொல்கிறது. எல்னினோ தீவிரம் அடைவதால் நிலைமை மேலும் மோசமடையலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது பிவாயி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாயி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்கு உட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாயி ஆட்டோ 3, சீலாயன் 7 ER, சீலாயன் 8 DMI மற்றும் சீல் 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கும் மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: உங்க நானே தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன், உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க, உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம், எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டர் மறுபடி கூப்பிடுது, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸ் அவகாடோ.
2: ப்ரோ உங்களை எல்லா கலந்துல பாக்குறேன், இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
1: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான், நீங்களும் சாப்பிடுங்க.
3: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
4: மத்திய கிழக்கு நிலவரத்தால் செலவுகள் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் தனது ஆதரவை வலுப்படுத்துகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு 300 வள்ளி மதிப்புள்ள CDC பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரும் அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு 190 வள்ளி வரை யூசேஃப் தள்ளுபடி கிடைக்கும். காம்கே இடைக்கால உதவி திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வரும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை கூடுதலான மாதாந்திர வழங்கு தொகை வழங்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து உள்ளூர் தொழில் நிறுவனங்கள் தங்களின் ரொக்க தேவைகளுக்காக எளிதாக நிதி உதவிகளை பெற முடியும். வரும் நவம்பரில் தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 1500 வள்ளி வரையிலான ரொக்க மானியம் கிடைக்கும். அரசாங்கமும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களும் நிர்வகிக்கும் சந்தைகள் உணவங்காடி நிலைய கடைக்காரர்களுக்கு வரும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை வாடகை ஆதரவு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg. இத்தகவலை வழங்குவது நிதியமைச்சர்.
5: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
6: மட்டன் சுக்கா
5: அது இல்லங்க,
6: கொஞ்சம்
5: அப்பாட காணும் இந்த அங்க இருக்குது
6: அது மட்டுமா?
5: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
5: காதலிமா
6: ஞாபகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

வரிகள் ஆதரவு வேலைக்கு செல்ல வழியில ஒரே போக்குவரத்து நெரிசல். காலகட்டத்திலே ஒருத்தர் எரிச்சப்படுத்துறாரு. எனக்கு பிடிச்ச காபி வாங்கினா போனா அங்க நீண்ட ஒரு வரிசை ஓடிக்கிட்டே இருக்கிறோம். வெளிய போய் சும்மா இலை பாருவதாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை படிக்கிறதாக இருக்கலாம், இயற்கை காற்ற சுவாசிக்கிறதா இருக்கலாம், நடக்கிறதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி அதை கண்டிப்பா நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தயவு செய்து செய்யுங்க. ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்ம மற்றவர்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை பத்தி யாரு யோசிக்கிறது? நான் யோசிக்கிறேன் உங்க எல்லாரும் பத்தி நான் யோசிக்கிறேன். அதனாலதான் உங்களுக்காகவே அடுத்த 4 மணி நேரம் நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதே நேரத்தில் சிந்திக்கக்கூடிய கேள்விகள், சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அனிருத்து நீட்டி மோகன் கூட ஒரு பாடலை இப்ப கேட்கலாமா உங்களுக்காக? ஆயி படத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இது ஒலி 9 6 8 கிட்டாலே பரவசம்.

0: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வர, அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
4: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
5: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ, திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
4: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
7: பண்ணுவீங்க?
8: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே
6: இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
9: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
10: இரவினில் ஆற்றம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்.
11: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கம் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல் நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 விடை நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை ஃபிட் அண்ட் ஃபன் 2026. எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
0: இது உங்க ஆனந்த மார்பம். இந்த ஒரு கேள்வியை உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நம்மள எத்தனை பேருக்கு இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருக்குது? இம்போஸ்டர் சிண்ட்ரோமா அப்படின்னா, இது ஒரு உளவியல் நிலை. ஒருவர் உண்மையாகவே அவங்களுக்கு எத்தனை திறமைகள் இருந்தாலும் சரி, எத்தனை சாதனைகளை படைத்திருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்டத்தில் அவங்க வெற்றி பெற்று இருந்தாலும் சரி, தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி, இதுக்கு நான் தகுதியானவனா, இதுக்கு நான் தகுதியானவளா? ஒருவேளை நான் உண்மை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா எனக்கு இந்த வெற்றி வந்து சேராது, எனக்கு இந்த தகுதி கிடைக்காதுன்னு அவங்களோட திறன் மேல அவங்களுக்கே நிறைய சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால மற்றவர்கள் அவங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தாலும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்காது. வெற்றிகள் அனைத்தும் அதிர்ஷ்டத்தால் தான் அவங்களுக்கு வந்திருக்கு, அவங்களுடைய செயல்களால இல்லைன்னு நம்புறாங்க. அந்த மனப்போக்கை நீங்க மாத்தணும். இந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில என்னென்ன நற்செயல்களை செஞ்சிருக்கோம், எந்தெந்த கட்டத்துல நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு உங்களுடைய வெற்றிகளை பற்றி யோசிச்சு பாருங்கன்னு இன்றைக்கு நான் கேட்ட ஒரு வலையொலியில அந்த தன்முனைப்பு பேச்சாளர் சொல்லியிருந்தாரு, ராப் டாயல். எத்தனை முறை நம்முடைய குறைகளை பற்றியே நம்ம யோசிக்கிறோம், நம்முடைய தவறான செயல்கள். இப்ப ஒரு நாள் நம்ம தப்பா ஏதாவது செஞ்சிருப்போம், அதை பத்தியே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நம்முடைய அந்த தகுதியை, அடையாளத்தை தொடர்ந்து நம்ம மறந்துகிட்டே இருக்கோம். மறக்கிறதுனாலதான் சில நேரத்துல நம்ம மேல நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. சுத்தி முத்தி பாருங்க, மத்தவங்க உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு. அந்த நம்பிக்கைக்காவது நம்ம தொடர்ந்து சிறப்பான முறையில செயல்படணும், நல்லபடியாக உழைக்கணும்.
5: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
12: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
0: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்தாஹாபலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்தாஹாபில் முன்பதிவு செய்து 2200 மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: StarHub, we got you.
5: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாம் உறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வழி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் August 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சிங்கப்பூர்ல இப்போது மெதுவா மறைந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இடத்தையும் சரி, அல்லது எந்த ஒரு பகுதியை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க, இது இப்போ அதிகமா பாக்குறது இல்லப்பா அப்படின்னு சொல்ற ஒண்ணுனா அது இது. அந்த காலத்துல இருந்த விளையாட்டு மைதானங்களா இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல ஊஞ்சல் இருந்துச்சு, இப்ப இல்ல. அப்ப வந்து மண் இருந்துச்சு, இப்ப மண் கிடையாது. பேருந்துல நீங்க ஏறும் போது பேருந்து நுழைவிச்சுட்டு நமக்கு கிடைக்கும். அதுவும் எப்படி கிடைக்கும்? அந்த ஒரு இயந்திரத்துல நீங்க காசு போட்டு உங்களுடைய டிக்கெட்ஸ் எடுக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு காலத்துல நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றதுக்காவது இருக்குதே இதெல்லாம். இந்த மாதிரி எதை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க, இது இன்னும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஹலிமா அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒண்ணு, நினைவு கூற ஒண்ணுனா அது எதுவா இருக்கணும், வாட்ஸ்அப் செய்யுங்க. 9 6 7 8 8 9 6 8. புன்னகை மன்னன் படத்துல இருந்த SP பாலசுப்ரமணியம், சித்ரா கொண்டு வரும் பாடல்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: சிங்கப்பூர்ல பல இடங்களை சீரமைக்கிறாங்க, வடிவமைக்கிறாங்க, நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க. அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த காலத்துல இருந்த சில இடங்களும் போகுது. அந்த இடத்துல நிறைய ஞாபகங்கள் நினைவுகள் நமக்கு இருக்கும். அந்த இடம் போகும்போது நம்முடைய மனசின் ஒரு பகுதியும் போகுது. அந்த வரிசையில எந்த ஒரு இடத்த நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க? அந்த காலத்துல 80கள் 90களில் இருந்துச்சாலுமா இப்ப இல்ல, இல்ல இந்த ஒரு செயல நம்ம கண்டிப்பா எப்போதுமே செய்வோம் ஆனா இப்ப செய்ய முடியல, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் நமக்கு இல்லைன்னா எதை பற்றி நீங்க பேசுவீங்கன்னு கேட்டதுக்கு பானுவேலு குறுஞ்செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. நான் என்ன ரொம்ப மிஸ் பண்றேனா ஹலிமா, நோட்டுகள், நாணயங்கள் என்னுடைய கைப்பையில, என்னுடைய பணப்பையில எப்போதுமே இருக்கும். அந்த உணர்வை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப எல்லாமே ரொக்கமில்லா பரிவர்த்தனைகளாக இருக்குது. ஆனா அந்த காலத்துல நம்ம எப்போதுமே இந்த கேஷ், ரொக்கத்தை வந்து தூக்கிக்கிட்டு போவோம். நோட்டு இருக்கும், நாணயங்கள் இருக்கும், அந்த நாணயங்கள் சத்தத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு பானுவேலு குறிப்பிட்டிருக்காங்க. பேருந்து ஏறும்போது அந்த பேருந்து நுழைவுச்சீட்டுகளை நம்ம
4: மிகவும் சிறப்பு. 1960ஆம் காலகட்டத்தில் நான் கஸ்டம்ஸ் குவார்டர்ஸ் மாராங் ரோட்டில் தங்கியிருந்தோம். அது பக்கம் பின்னாடி அந்த ஒரு கிராமம் இருக்கும், மலாய் கிராமம். அது பக்கத்து மவுண்ட் ஃபேவர் அடிவாரத்தில் அந்த ஊற்று நீர், அதாவது ஸ்பிரிங் வாட்டர், தெளிவாக இருக்கும் அந்த தண்ணி. அது அந்த ஊற்று நீரை குடிப்பதுக்கும் பயன்படுத்துவார்கள், அல்லது அந்த துணியெல்லாம் துவைக்கிறது, அங்கேயே உட்காந்து துணியெல்லாம் துவைப்பாங்க, அது அந்த தண்ணியும் எடுத்து கொண்டு போய் குடிப்பாங்க. இந்த நினைவு. நன்றி, வணக்கம்.
3: அருமையா சொல்லிருந்தீங்க ஐயா, ஸ்பிரிங் வாட்டர் பாருங்களேன். உமாபதி குறிஞ்சதி அனுப்பி வச்சிருக்காங்க, அவங்களுடைய பேஜரை ரொம்ப மிஸ் பண்றாங்க. பொது இடத்துல தெரியக்கூடிய இந்த தொலைபேசி பூவ்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் ரொம்பவே மிஸ் பண்றாங்களா. இதை வச்சுதான் நம்ம ஏதாவது ஒரு குறிஞ்செய்தியை அனுப்புவோம், நம்முடைய நண்பர்கள் காதலின் காதலி கிட்ட பேசுவோம். ஆமா, உண்மைதான், அந்த ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். இப்ப எங்கேயாவது இருக்குதா, இன்னும் இருக்குதா, வச்சிருக்காங்களா? இருந்துச்சுன்னா சொல்லுங்க, எங்கன்னு எனக்கும் தெரியல, வாட்ஸ்அப் செய்யுங்க.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
3: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூ வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை ஆகஸ்ட் 29 தேதி மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச் சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-01-77.

கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
1: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்று சீட்டு ரொக்கம் கிடைக்கிறது.
0: நல்லதுதான். தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வள்ளி வரை பெறலாம்.
1: உனக்கு தெரியுமா, GST பற்று சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. GST-யோ மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
0: மூத்தோருக்கும் ஏதோ இருக்குதானே?
1: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதிகளையும் பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்று சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும்போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
0: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
2: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்று சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்று சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு கோ

0: வாய்ப்பு. ஊற்றி ருசிச்சு சாப்பிட இன்னும் வேணுமா? வெறும் 4.50 கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கரியோட 2 பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம். முடிந்த வரைக்கும் காத்திருக்காதீங்க, இன்னைக்கே KFC-ல ருசிச்சு மகிழுங்க.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: காலை வணக்கம் அனிமா, நான் ஜோபருல இருந்து ஜெயான்ற கற்பகம் பேசுறேன். கராஞ்சி மாசினிங் இடத்த வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். அங்க வந்து எனக்கு ஷாப்பிங் பண்றதா இருந்தா ரொம்ப பிடிக்கும். இப்ப அந்த இடத்த பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முன்ன அந்த இடத்துல எவ்வளவு ஆளு, எவ்வளவு கூட்டம், என்ன வேணும்னாலும் அந்த இடத்துல கிடைக்கும். அனிமா
4: மாறி போச்சு.
3: நன்றி, வணக்கம்.
4: நன்றி அம்மா. பாலன் குறிஞ்சி தனிப்பு

புகைப்படத்தை தேடி இடத்தை தேடி புகைப்படத்தை தேடி அதன் பிறகுதான் பிள்ளைகள் கிட்ட காட்ட வேண்டியதாக இருக்கு. இங்கதான் வளர்ந்தேன், இங்கதான் படிச்சேன். ஏன்னா சில பள்ளிகள் கூட இப்ப இல்லாம போட்டது இல்லையா? அதெல்லாம் ஒரு காலங்க கனான் காலு பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வரிசையில வாங்க அடுத்த பாடலை கேட்கலாம். நான்கு சுவர்கள் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பிசிசி எல்லாம் கொண்டு வர்றாங்க.

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
2: விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
3: எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
2: எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா?
3: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
5: கோச் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும்.

0: புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காத் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய சேனல்கள் coats.com.sg. விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நீ வாட்சில் ஸ்டார்ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள்.
1: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். இந்த அங்கத்துல உங்களுக்கு தெரியும் 3 குறிப்புகளை நான் வழங்குவேன். அந்த குறிப்புகளை வச்சு எந்த இடத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சிங்கப்பூர்ல இருக்கும் ஒரு இடம் தான். சரி வாங்க முதல் குறிப்புக்கு போவோம். இன்று அமைதியான பசுமையான இடமாக இது இருக்குது. ஆனா ஒரு காலத்துல சிங்கப்பூரை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான ராணுவ தளமாக இந்த இடம் இருந்திருக்கு. பெரிய பீரங்கிகள் அமைக்கப்பட்டிருந்தன. கடல் வழியாக வரும் எதிரிகளிடமிருந்து சிங்கப்பூரை பாதுகாப்பது இந்த இடத்தின் முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. இந்த 2 குறிப்புகளை வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா இல்லையான்னு பாக்கலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8. எந்த இடத்தை பத்தி நான் பேசிக்கிட்டே இருக்கேன்?

0: செலாவணி நிலவரம். ஒவ்வொரு
1: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்ஸ்.

குறிப்பிட்டிருக்கீங்க மாறியது. இங்க பிரிட்டிஷ் படைகள் எதிரிகளின் கப்பல்களை தாக்க பீரங்கி தளங்களை அமைத்தனர். 1973 சில காரணங்களால இது இயற்கை பூங்காவாக மாற்றப்பட்டது. கண்டுபிடிச்சிருப்பீங்க.

0: சுவையான நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: அருண். என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-202-216. செல்லுங்கள் newmtechgroup.com.

0: வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206179.

0: தக்காளி வாங்க போறீங்களா? அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பாத்து வாங்குங்க.
1: என்ன சொல்றேன்,
0: ஓவல் வடிவத்துல இருக்கக்கூடிய தக்காளி நீங்க வாங்கினீங்கன்னா அதனுடைய தன்மை கொஞ்சம் கடினமா இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். இந்த வடிவத்திலான தக்காளி சாலட்டோடு சேர்த்து சாப்பிடும் போது சுவையா இருக்கும். அதுவே நம்முடைய இந்திய சமையலுக்கு ஏற்றது. நல்ல அழகான உருண்டையா செக்க செவேல் இருக்கக்கூடிய தக்காளி, இவை லேசா புளிப்ப தன்மையோட இருக்கும். நம்ம மீன் குழம்புக்கும் தக்காளி சட்னிக்கும் இவை தாங்க பொருத்தமா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி. கொடுத்த குறிப்புகளை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களா? எடுத்து வணக்கம்.
2: வணக்கம், இது இந்த பசம்பஞ்சாங்க லேபர்டோ. இது இப்ப பூங்காவ செஞ்சிருக்காங்க.
3: குட் மார்னிங் ஹலிமா.
0: கேட்டதுக்கான
3: பதில் லேபர்டோர் நேச்சர் ரிசர்வ்.
4: காலை வணக்கம் ஹலிமா ஹஸ்பண்ட் அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் நாயுடு பிசாந்த இருக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு நினைக்கிறேன், லெபரடோர் அந்த பிரிட்டிஷ் காரங்க அந்த டேனன்லாம் போட்டு வந்தாங்க, போட்டு வச்சாக்க. நன்றி, வணக்கம்.
5: ஹாய் ஹலிமா, திஸ் இஸ் ஜாய்.
0: வணக்கம் அம்மா.
5: இஸ் இட் லெபரடோர் பார்க்?
0: அடங்கப்பா, பல பேரும் சரியான பதில தெரிவிச்சிருக்கீங்க. ஆமாங்க, அந்த காலத்துல 1870களின் இறுதியில கேப்பல் துறைமுகத்தை, கேப்பல் ஹார்பரை பாதுகாக்கிறதுக்காக பிரிட்டிஷார் என்ன செஞ்சாங்க, அங்க ஃபோர்ட் பாசிர் பஞ்சாங் என்ற கடலோர பகுதியை உருவாக்கி இருந்தாங்க. இரண்டாம் உலக போர் 1942 உலக போரின் போது இந்த பகுதியில பீரங்கிகள் அமைக்கப்பட்டு தீவிரமான பாதுகாப்பு பணிகள் நடந்திருந்தன. டிராகன்ஸ் டூத் கேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாங் யாமின்னு சொல்லி அழைப்பாங்க. லாங் யாமின்னு அழைக்கப்படும் பற்கள் போன்ற பாறை அமைப்பு ஆன்டிகுவஸ் காலத்துல மாலுமிகளுக்கான அடையாளமாகவும் திகழ்ந்தது. 2002 இந்த பகுதி 10 hectares பரப்பளவுல இருக்கிற இந்த பகுதி அதிகாரப்பூர்வமாக இயற்கை காப்பகமாக மாறியது. தாவரங்களும் விலங்குகளும் நீங்க இங்க பார்க்கலாம். பல வகையான பறவைகளும் இருக்கு, நண்டுகள், அரிய தாவரங்களும் இங்க பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. புர்லையா கிரீக் அந்த நடைபாதை இருக்குது. சதுப்பு நில காடுகளும் புக்கே சொல்மீன் பலகை நடைபாதையும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன சொல்லலாம்.
6: இத்தகவலை வழங்கியோர் அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நேரம் சரியா 1:51. இன்னும் கொஞ்ச நேரத்துல நண்பகல் 12 மணி செய்திகள் இடம்பெற போகுது. அதன் பிறகு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவில் நிகழ்ச்சி படைக்கப்படுங்க. ஒருத்தருக்கு 100 வள்ளி பற்றுச்சீட்டு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்குற இந்த 100 வள்ளி பெருமளவு உள்ள பற்றுச்சீட்டு கிடைக்கும். அதற்கான கேள்வி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். தொடர்ந்து ஒலி ஒழுவு தாரியிட்ட கேட்டுக்கிட்டே வாங்க. நினைத்தால இனிக்கும் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பேசுசீலா கொண்டு வரும் பாடல். செய்திகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நான் ஹலீமா அஸ்மான்.

0: கிடைச்சலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: ஜிஇடி ஏர்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏர்கோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDEcon.com.
3: உங்களுக்கு கடைசி வாய்ப்பு.

0: மூன்று வெள்ளி தொண்ணூறு காசு மட்டும்தான். இன்னும் வேணுமா? வெறும் 4 வெள்ளி 50 காசு கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கடியோட 2 முறு பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம். முடிகிற வரைக்கும் காத்திருக்காதீங்க, இன்னைக்கே KFC-ல ருசிச்சு மகிழுங்க.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் மொழி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். பாட்டாளி கட்சி தலைமைச் செயலாளர் பிரீத்தம் சிங் வழக்கறிஞர் பதிவேட்டிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். சிங்கப்பூர் வழக்கறிஞர் சங்கம் அவரை பதிவேட்டிலிருந்து நீக்கும்படி கோரி வழக்கு தொடுத்தது. உச்சநீதிமன்றத்தில் இன்று காலை தலைமை நீதிபதி சுந்தரேஷ் மேனன், நீதிபதி கண்ணன் ரமேஷ், நீதிபதி சி கி உன் ஆகியோர் வழக்கை விசாரித்தனர். நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவிடம் வேண்டுமென்றே பொய் சொன்னதாக 2 குற்றச்சாட்டுகளில் அவர் கடந்த ஆண்டு குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டார். தீர்ப்பை வாசித்த தலைமை நீதிபதி சுந்தரேஷ் மேனன், அந்த குற்றங்களில் நேர்மையின்மை அடிப்படையான அம்சம் என்பதை மறுக்க முடியாது என்றார். வழக்கறிஞர் பதிவேட்டிலிருந்து அவரை நீக்குவதை தவிர்ப்பதற்கு போதுமான காரணங்கள் இல்லை என்று திரு பிரீத்தம் தரப்பு, வழக்கறிஞர் சங்கம் இரண்டுமே ஏற்றுக்கொண்டன. ஹாங்காங்கில் இருக்கும் ஷின்மின் உயர்நிலைப் பள்ளியில் இருந்து காலை வெடிகுண்டு மிரட்டல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து பள்ளியிலிருந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் வெளியேற்றப்பட்டனர். காலை 8:30 அளவில் பள்ளியிலிருந்து அனைவரையும் வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. பெற்றோருக்கு அனுப்பப்பட்ட குறுஞ்செய்தியின் படங்கள் CNA-வுக்கு அனுப்பப்பட்டன. பள்ளியை முழுமையாக சோதித்த காவல்துறை சந்தேகத்துக்குரிய பொருள் எதையும் கண்டுபிடிக்கவில்லை. அனைத்து மாணவர்களும் ஊழியர்களும் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் வகுப்புக்கு திரும்பிவிட்டனர். பாடங்கள் வழக்கம்போல் நடைபெறுகின்றன. சிங்கப்பூரர்கள் அடுத்த மாதம் வாழ்க்கைச் செலவின சிறப்பு தொகையை பெறவிருக்கின்றனர். சுமார் 2.5 மில்லியன் பேர் தொகையை பெறுவர். அவர்களுக்கு 400 முதல் 600 வெள்ளி வரை வழங்கப்படும். 21 வயதை அடைந்த சிங்கப்பூரர்கள் தகுதி பெறுவர். அவர்களிடம் ஒரு வீட்டுக்கு மேல் இருக்கக்கூடாது. அடையாள அட்டை எண்ணை பேனா உடன் இணைத்திருக்கும் சிங்கப்பூரர்களுக்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்குள் பணம் வந்துவிடும். இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தில் பிரதமர் லாரன்ஸ் வாங் 200 முதல் 400 வெள்ளி வழங்கப்படும் என்று அறிவித்தார். பிறகு அரசாங்கம் கூடுதலாக 200 வெள்ளி கொடுக்கப்படும் என்று அறிவித்தது. ஜொஹூர் பாருவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் மெடிசேஃப் பயன்படுத்தும் சிங்கப்பூர் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ரீஜன்சி ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனை நோயாளிகளில் 90 விழுக்காட்டினர் பெண்கள் என்றது. அவர்கள் நாடிச் செல்வது பெரும்பாலும் மகப்பேறு தொடர்பான பராமரிப்புக்காக என்றது மருத்துவமனை. சிங்கப்பூரின் வெளிநாட்டு மெடிசேவ் திட்டத்தில் பங்கு பெறும் ஒரே ஜொஹூர் பாரு மருத்துவமனை அது. மெடிசேவ் பயன்படுத்தும் சிங்கப்பூர் நோயாளிகளின் எண்ணிக்கையை வழங்க அது மறுத்துவிட்டது. அந்த மருத்துவமனை தினசரி சுமார் 150 முதல் 200 வெளிநாட்டு நோயாளிகளை கையாளுகிறது. அவர்களில் பெரும்பாலோர் இந்தோனேசியா சிங்கப்பூரைச் சேர்ந்தவர்கள். 2010 மார்ச் மாதம் முதல் குறிப்பிட்ட வெளிநாட்டு மருத்துவமனைகளில் சில சிகிச்சைகளுக்கு மெடிசேவ் பயன்படுத்த சிங்கப்பூரர்களுக்கும் நிரந்தரவாசிகளுக்கும் சுகாதார அமைச்சு அனுமதி தந்தது. சிங்கப்பூரிலிருந்து கட்டுமான குப்பைகளை ஜொஹூரில் கொட்டியதாக 9 நிறுவனங்கள் மீது விசாரணை நடத்தப்படுகிறது. 9 நிறுவனங்களும் ஜொஹூரில் பதிவு செய்யப்பட்டவை. SW Corp எனும் திடக்கழிவு பொது துப்புரவு நிர்வாகக் கழகத்தின் ஜுஹூர் பிரிவு இயக்குநர் ஜைனால் ஃபிட்ரி ஹமாத் சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டியது தொடர்பாக போதிய ஆதாரம் திரட்டப்பட்டிருப்பதாகவும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் சொன்னார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 100,000 ரிங்கிட் வரை அபராதம், 5 ஆண்டு வரை சிறை அல்லது 2 விதிக்கப்படலாம். சிங்கப்பூரிலிருந்து துவாஸ் வழியாக அந்த நிறுவனங்கள் ஜுஹூரின் பொந்தியான் வட்டாரத்தில் 3 இடங்களில் குப்பைகளை கொட்டியதாக நம்பப்படுகிறது. மலேசியாவின் கோஸ்மோ செய்தித்தளம் முதலில் அந்த செய்தியை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லீக் ஹெங் யார் லாரிகளை சோதித்து குப்பைகளை உள்ளே விட்டது என்று கேள்வி கேட்டார். முழுமையாக விசாரணை நடத்த சிறப்பு பணிக்குழு அமைக்கப்படும் என்று ஜுஹூர் பாரு ஜொஹூர் மாநில அரசாங்கம் சொன்னது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கடும் மழை காரணமாக பெரிய அளவில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்துவிட்ட டால்பின் புயல் பெய்ஜிங்கின் மத்திய கிழக்கு வட்டாரங்களில் கனத்த மழையை கொண்டு வந்திருக்கிறது. திடீர் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் 1,000 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஷாங்காய், தியான்ஜின், ஹூபெய், ஹெனான் ஆகிய பகுதிகளிலும் கடுமையான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. 100,000+ பேருந்து பாதைகளும் சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. சனிக்கிழமை வரை மழை தொடரும் என்று முன்னறிவிக்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெளிநாட்டிலிருந்து கொண்டு அமெரிக்கர்கள் மீது இணைய தாக்குதல் நடத்தும் அனைத்துலக குற்ற கும்பல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் புதிய உத்தரவில் கையெழுத்திட்டிருக்கிறார். வெள்ளை மாளிகை அந்த செய்தியை சொன்னது. புதிய உத்தரவு வெளிநாட்டு குற்ற கும்பல்களை தடுக்க இணைய பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்த அமெரிக்க அதிகாரிகளுக்கு அனுமதி தருகிறது. வெளிநாட்டு கும்பல்களிடமிருந்து அமெரிக்கர்களை பாதுகாப்பது நோக்கம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
2: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட்.

0: ஒன்பது வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கிளப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல் நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 வெடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டீ சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கிளப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

இந்த பகுதிக்கு ஆதரவு வழங்கியிருக்காங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு ஏன் போகணும் அப்படின்னு கேக்குறீங்களா? நல்ல தரமான நவரத்ன கற்களை உங்களுக்காகவே தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. செய்கோலில 60 விழுக்காடு கழிவு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பா இதை நீங்க இந்த ஒரு காலகட்டத்துல சாதகமா பயன்படுத்திக் கொள்ளணும். அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல இருக்கிற நகைகள் அனைத்தும் கவனமா சரிபார்க்கப்பட்டு மிக உயர்ந்த தரத்துல பராமரிக்கப்படுகின்றன. அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. மாதாந்திர சேமிப்பு திட்டமும் அங்க இருக்குது. அவங்களுடைய சேமிப்பு திட்டத்துல சேர்ந்து மாதந்தோறும் நல்லா சேமித்து உங்க நகைகளையும் நீங்க வாங்கலாம். அதோட உங்களுடைய பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை நல்ல ஒரு விலைக்கும் நீங்க பெற்றுக் கொள்ளலாம். இன்னும் எதற்கு காத்துட்டு இருக்கீங்க? இன்றைக்கே செல்லுங்க 48 ஸ்ட்ராங்கன் ரோட், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: விலங்கு, காய்கறியின் பெயர், கையில போடக்கூடிய ஒன்ற நீங்க சொல்லணும். திரும்ப சொல்றேன், தக்க திம்மி தா அந்த தா. தா வரிசையில தொடங்கும் விலங்கு, காய்கறியின் பெயர், கையில போடக்கூடிய ஒன்று. இந்த மூன்று பதில்களையும் நீங்க எனக்கு அனுப்பி வைக்கணும் குரல் பதிவு வாயிலா. குறிஞ்செய்தி இல்ல, குரல் பதிவு வாயிலா. சரியான பதில சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கீங்க அக்ஷய ஜுவல்ஸ் வழங்குற 100 புள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டு. இப்ப உங்களுக்காக
1: போக்குவரத்து நிலவரம்
0: போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ வுட்லண்ட்ஸ் ரோட்டுக்கும் வுட்லண்ட்ஸ் அவெனியூ 3க்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க, இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
5: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
6: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி ஜி போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வழி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் முன்பதிவு செய்து 2200 மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். ஆகஸ்ட் 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: Star Hub, we got you.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவுல இந்த ஆங்கம் படைக்கப்படுது. அடுத்ததான் அக்ஷயா ஜுவல்லர்ஸின் உரிமையாளர் செந்தில் குமரன் இந்த வாரம் என்னென்ன சலுகைகள் நீங்க எதிர்பார்க்கலான்னு பகிர்ந்து கொள்றாரு, கேப்போ வாங்க.
1: நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல பாத்தீங்கன்னா நவரத்னங்கள்ல எல்லாமே நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வருவோம். அது இல்லாம எல்லாமே நம்ம தரம் பிரிச்சு தரம் பார்த்துதான் நம்ம வந்து செலக்ஷன் பண்ணி அப்புறம் அது ரிங்கா ஜுவல்லரியா நம்ம செட் பண்ணி விற்பனைக்கு வைப்போம். சோ அப்படி இருக்கிறப்ப எல்லா நவரத்தினங்களும் நல்ல ஹை குவாலிட்டியான நவரத்தினங்களா இருக்கும் நம்ம கடையில. அது இல்லாம இப்ப வந்து நம்ம நவரத்தினங்களுக்கு எல்லாமே 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சோ அது ஒரு சலுகை இருக்கு. அது இல்லாம நம்மள்ட நிறைய டைமண்ட் கலெக்ஷனும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டைமண்ட் நோஸ் பின் நிறைய வந்திருக்கு, அழகான நோஸ் பின் லேடிஸ்க்கு. சோ அதுலயும் டைமண்ட்ஸ்லயும் உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அது இல்லாம இப்ப வந்து நம்ம லக்கி ட்ரா அந்த கோல்ட் பார் லக்கி ட்ரா நல்லா சூட்டு பிடிச்சி போயிட்டு இருக்கு. சோ 1000 வலிக்கு மேல வாங்குறவங்களுக்கு ஒரு லக்கி ட்ரா கூப்பன் கொடுப்போம். சோ அதுலயும் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு கோல்ட் பார் வின் பண்ண. சோ கண்டிப்பாக நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க.
0: இவ்வளவு சலுகைகளை ஒரே இடத்துல வழங்குறாங்க, அப்ப எதுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போதை செல்லுங்க 48 ஸ்ட்ரங்க் ரோட்ல அமைந்திருக்கும் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு.

0: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். ஒரு கேள்வி இல்ல, 3 கேள்விகள் கேட்டு இருந்தேன். தா வரிசையில தொடங்கும் விலங்கு, காய்கறி, கையில் போடக்கூடிய ஒன்றை நீங்க சொல்லணும், குரல் பதிவு வாயிலா அனுப்பி வைக்கணும்னு சொல்லி இருந்தேன். என்னென்ன பதில்கள் வந்திருக்குன்னு திறக்கலாம் வாங்க.
6: ஹலோ ஹலிமா, தா வரிசையில வந்து தவளை, தக்காளி, தங்கம்.
7: வணக்கம் ஹலிமா அவர்களே. தவளை, தக்காளி, தடை, தங்கம்.
8: வணக்கம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், தாவில் ஆரம்பிக்கும் 3. 1, தவளை, விலங்கின் பெயர். 2, காய்கறியின் பெயர் தக்காளி. 3, தங்க வளையல். சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
9: வணக்கம் ஹலிமா. தவளை, தக்காளி, தங்க மோதிரம்.
10: வணக்கம் ஹலிமா, நான் பாஸ்கர் பேசுறேன்.
4: வணக்கம்.
10: தவக்கலை, தங்கம், தக்காளி.
11: வணக்கம். அந்த விலங்கு தவளை, கையில அணியறது தங்கம், வெஜிடபிள்ஸ் வந்து தக்காளி.
4: ரொம்ப நல்ல முயற்சி செஞ்சு நீங்க குரல் பதிவு எடுத்து அனுப்பி வச்சிருக்கீங்க. உங்களுடைய முயற்சிக்கு மனமார்ந்த பாராட்டுகள். பல பேரும் நீங்க சரியான பதில தான் அனுப்பி வச்சிருக்கீங்க, ஆனா ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணேன்னு ஒரே ஒரு பற்றிச்சிட்டு தான் இருக்குதுங்க. அதனால சரியான பதில்களை சொன்ன முதல் நேயர் இதுக்கு முன்னால் அவங்க ஜெயிச்சதும் கிடையாது, அவங்களுக்கு தான் இந்த பற்றிச்சிட்டு போய் சேருது. அவங்க பெயர் விஜய். வாழ்த்துக்கள் விஜய். இந்த கேள்விகள் மூலமா உங்களை கொஞ்சம் யோசிக்க வச்சிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். அடுத்த முறை இந்த புதிரங்கம் இடம்பெறும் போது தொடர்ந்து நீங்க பங்கெடுங்க. இன்னைக்கு ஜெயிக்கலாம் என்ன, ஒரு நாள் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க.

0: நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இந்த அங்கத்துக்கு ஆதரவு அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு சென்ற பல வாடிக்கையாளர்கள் நல்ல நல்ல சேவைகளை பெற்றிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் இவங்க. அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்றாங்க.
1: வணக்கம். அக்ஷயா நகைக்கடைக்கு வந்தோம். பழைய தங்கங்களை கொடுத்து புது நகை எடுக்க வந்தோம். இங்க எங்களுக்கு பிடிச்ச டிசைன்லயே நல்ல நகைங்க இருந்துச்சு. அதை இப்போ உள்ள மார்க்கெட் ரேட்டுக்கே எடுத்துக்கிட்டாங்க. விலையும் நல்ல ரீசனபிளாக கொடுத்தாங்க. அவங்களுக்கு லக்கி ட்ராவும் கொடுத்தாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண அதுலேயும் கலந்துக்கிட்டோம். எங்களுக்கு மனநிறைவாக இருந்துச்சு அவங்களோட சேவை.
0: இன்னொரு வாடிக்கையாளர், வாடிக்கையாளர் பாஸ்கரன், அவருடைய அனுபவத்தை பற்றியும் பகிர்ந்து கொள்றாரு. கேப்போ.
2: வணக்கம். என் பேர் பாஸ்கரன். நான் என்னுடைய நகை அனைத்தையும் அக்ஷயா நகை கடையில தான் வாங்குறேன். நல்ல தரமான நகைகள், சிறந்த வேலைப்பாடு, அன்பான உபசரிப்பு, நியாயமான விலை, அனைத்தும் கிடைக்கும் ஒரே கடை அக்ஷயா தான்.
0: அனித்தரமா நேர்கள் சொல்லிட்டாங்க. அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல நல்ல தரமான சேவைகள், சிறப்பான நகைகள் இருக்கு அப்படின்னு. நீங்களும் உங்களுடைய தங்க நகைகளை வாங்கணும், புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செல்லலாம் 43 ஸ்ரீரங்கநல்லூர்ல அமைந்திருக்கும் அக்ஷயா ஜுவல்லர்ஸுக்கு.

அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.

0: கோபி சைவ உணவகம், சைடல் விசாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில், சிங்கப்பூர்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
3: 48 Serangoon Road, Little India, Arcade.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே டி

வணக்க நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலி. டிஆர்டி தமிழலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழலியில் முதலில் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கேட்டது விநாயக துதியாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக எஸ் ஏ பெர்க்மான்ஸ் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக. நீங்கள் கேட்டது எஸ் ஏ பேர்க்மார்ட்ஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமரர்கள் வரிசையில் என இஸ்லாமிய கீதமாக ரஹிமா பேகம் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ரஹிமா பேகம் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியில் வணக்கம் தமிழறியில் பக்திப்பாமலைகள். பக்திப்பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது வல்வெட்டி ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலய புகழ் மாலையுடன் சாந்தன் கோகுலன் குழுவினர்.

வல்வை ஸ்ரீ முத்துமாரி அம்மன் புகழ் மாலையாக சாந்தன் கோகுலன் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது மாதா அன்னையின் புகழ் மாலையாக வாணிச்சியராம் குழுவினர் பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக வாணிஜ்யராம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக முகமது ஆதில் தாயி அஸ்பர் நசார் அப்துல் ரஹ்மான் குழுவினர் பாடிய

இஸ்லாமியக்கு இதமாக நீங்கள் கேட்டது முகமது ஆதில் சாயி, அஸ்பன் நாசர், அப்துல் ரஹ்மான் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது. நயினாதீவு நாகபூசணி அம்மன் புகழ் மாலையுடன் உன்னிகிருஷ்ணன் குழுவினர்.

கேட்டது நயனாதீவு நாகபூசணி அம்மன் புகழ் மாலையுடன் உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியில். வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. அன்னை வேளாங்கண்ணி புகழ் மாலையுடன் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர்.

கேட்டது அன்னை வேளாங்கண்ணி புகழ் மாலையாக அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பில் வணக்கம் தமிழடியில் பக்திப்பாமாலைகள். பக்திப்பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ணகானமாக உன்னிமனன் குழுவினர் பாடியது.

கிறிஸ்து காரணமாக உன்னிமனன் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த காலி ஒளியிருப்பான வணக்கம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02, மைக்கராச்சியத்தில் 7:02. பிழந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நல்லமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்க நச்சிந்தனையை.
1: எல்லோருக்கும் கால வணக்கம் கூடி எல்லா உயிர்களும் இன்றுட்டு வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நவக்கிரகங்களின் பேரரசி சந்திரன் உங்கள் மனதை ஆழ்வது யார்? நவக்கிரகங்களின் அரசசபையில் சூரியனை அரசன் என்று அழைத்தால் அவருக்கு நிகராக ஒட்டுமொத்த நவக்கிரக சபைக்கும் ராணி என்ற அந்தஸ்தை பெறுபவர் சந்திர பகவான். அரசன் அதிகாரத்தால் நாட்டை ஆண்டால் ராணி அன்பால் மக்களை அரவணைப்பாள். ஒரு தாயை போல நம்மை பக்குவப்படுத்தும் சந்திரனின் ஆழமான விளக்கத்தை இன்று பார்ப்போம். பேரன்பும் தாய்மை குணமும். ஒரு நாட்டின் ராணி என்பவள் தன் நாட்டு மக்களை தன் சொந்த குழந்தைகளைப் போல அன்போடு கவனித்துக் கொள்வாள். ஜோதிடத்தில் சந்திரனை மாற்றுகாரகன் தாயை குறிக்கும் கிரகம் என்று அழைப்பார்கள். நம்மை இது காட்டும் நிபந்தனையற்ற அன்பு, பாசம் மற்றும் இரக்க குணம் யாவும் சந்திரனின் அருளால் கிடைப்பதே ஆகும். தட்டாமல் கிடைக்கும் தாயின் அன்பிற்கு சந்திரனே அதிபதி. மனதை ஆளும் மாமன்னன். நம்முடைய எண்ண ஓட்டங்களுக்கும் மனதிற்கும் அதிபதி சந்திரன்தான். கடல் அலைகள் சந்திரனின் ஈர்ப்பு விசையால் ஏறி இறங்குவதைப் போல நம் மனதின் உணர்ச்சிகளும் சந்திரனின் நகர்வை பொறுத்தே அமைகின்றன. ஜாகிரதத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் தெளிவான மனநிலையும் அமைதியும் இருக்கும். கற்பனை திறனும் கலை ஆர்வமும். சந்திரன் என்றாலே நமக்கு குளிர்ச்சியும் அழகும் தான் நினைவுக்கு வரும். கவிதை நயம், கவிதை நயம், ஓவியம், எழுத்து, இசை போன்ற கலைகளில் ஆர்வம் இருப்பதற்கும் அசாத்தியமான கற்பனை திறன் அமைவதற்கும் சந்திரனின் ஆதிக்கம் மிக முக்கியம். புதிய சிந்தனைகளை உருவாக்கும் ஆற்றலை சந்திரன் நமக்கு தருகிறார். மாறும் இயல்பும் ஆளுமையும் வளர்வுரை தேவுரை என சந்திரன் தினமும் தன் வடிவத்தை மாற்றி கொண்டாலும் தன் குளிர்ச்சியான ஒளியை தருவதை நிறுத்துவதில்லை. அதே போல சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொண்டு மற்றவர்களோடு எளிதில் பழகும் மென்மையான ஆளுமை கொண்டவர்களாக திகழ்வார்கள் என்று கூறி விட வருகிறேன் ராஜா. நன்றி வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள் உங்கள்
2: நச்சிந்தனையை. தென்னாளுடைய சிவனை போற்றி என்னாண்டவருக்கும் உறைவா போற்றி முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் அனைத்து உறவுகளும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனம் வேண்டிக் கொண்டு இறைவனம் மன தூய்மையோடு அர்ப்பணித்து இறைவனை வழங்கி வழிபட்டு ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். இறைவன் அருளும் ஆசியோடும் அலைவாயும் மனதை ஒருமுகப்படுத்தி மனம் அமைதியாக இருந்தால் இதையும் சாதிக்கும் வல்லமையை இறைவனே தருவார். உள்ளதை உள்ளபடி பார்க்கும் தன்மை வாழ்க்கையில் சிரமம் இல்லாமல் வாழ்வதற்கு சத்தியின் திறமையை முறைவன் கொடுத்திருக்கின்றார். மனித நேயத்துடன் வாழ வேண்டும். பழமையை மறந்து வாழக்கூடாது. பிறர் படும் துன்பத்தை போக்குவது கடவுள் வேலை என்று நினைப்பது கூடாது. மனித நேயத்துடன் உதவ முன்வர வேண்டும். இளமையில் நாங்கள் செய்த தர்மம் புண்ணியம்தான் முதுமையில் வாழ வைத்துக் கொண்டே இருக்கின்றது. விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் சுதந்திரத்தை இறைவன் நமக்கு கொடுத்து உள்ளார். ஆரோக்கிய வாழ்வாக வாழவும் ஆனந்தம் நோக்கி அழைத்து செல்லும் கருவி மனம். மனம் மாற வேண்டும். அதற்கு நல்ல சிந்தனைகளும் வேண்டும். முயற்சியே கல்வி. அது மகிழ்ச்சியான வாழ்வுக்கும் வழிகாட்டும். மனம் அமைதியில் இருக்கும் போதுதான் முழுத்துறமையும் வெளிப்பட தொடங்கும். இளமையில் ஆற்றல் மிக்கது. அப்போது சரியான வழிகாட்டுதல் இருந்தால் வாழ்வில் அனைவருக்கும் பயன் உள்ளதாக அமையும். விழிப்புணர்வு வாழ்க்கையில் இல்லாவிட்டால் வாழ்க்கையே துன்பமாகிவிடும். வாழ்க்கையை சேர்ந்த இருவர் அமைதி பொறுமை புரிந்துணர்வோடும் ஒற்றுமையோடும் வாழும் போதும் இறையாசியுடன் வாழலாம். சிறுசிறுப்பு என்னும் முகமூடியை கழட்டிவிட்டால் வாழ்க்கை இனிமையாகவும் ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழலாம். அன்பே வாழ்வின் ஆதார சக்தி, அன்பு வாழ்வே ஆதார சுருதி. உயிரை தரும் அளவுக்கு அன்பின் அளவு இருக்க வேண்டும். அன்பு மயம் மயமான சூழ்நிலையில் பிறக்கும் குழந்தைகள் பெற்றோருக்கு நன்றி உள்ளவராக இருப்பார்கள். வாழ்வின் குறிக்கோள் இருப்பது அவசியம். அதனால் அதை அடிக்கடி மாற்றக்கூடாது. இப்போதும் உற்சாகத்துல இருக்க வேண்டும். அப்போதுதான் பணியில் முழு திறமையும் வெளிப்படும். இறைவனிடம் முழுமையாக தரையிருந்து இறையாற்றுடன் நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சையோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவர் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் புங்கே ஒரு ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அவரை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
3: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ராஜன் ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்களாட்சி.
3: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த சர்வ வல்ல உள்ள தேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூட ஆனக்கூடிய நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பான அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறி கொள்வதோடு எல்லோருடைய சுரணங்களையும் விசாரித்தபடி நமது அன்பான ராஜா அண்ணா குடும்பம் உட்பட அனைத்து குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவாவது எடுத்துக்கொண்டு நல்லது நீக்கமோட பாலன் பரிசுத்த வேதாமத்தில் ராஜா அண்ணா புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கால் இந்த சுவிசேஷம் 17 அதிகாரம் இறை வார்த்தைகள் 11 21 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோதரம். பின்பு இயேசு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் இயேசு சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 இயேசுவுக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை இயேசு பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுகமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமா சுகமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி இயேசுனுடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து இயேசுவுக்கு வணக்கம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு சுகமானவர்கள் 10 அல்லவா, மற்ற 9 எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் நம்பிக்கை உன்னை ரட்சித்தது என்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருமென்று பரிசேயர் இயேசுவிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது விடாது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். சிந்தனையின் சாராம்சமாக ஒரு 10 இயேசு வந்து எருசலேமுக்கு போய் கொண்டு கேட்க 10 கிறிஸ்தவ பிடிக்காக்கள் வந்து இயேசுவை கத்தி கேட்கினா எனக்கு நீங்கள் சோப்படுத்தி விடுங்கன்னு சொல்லி அப்போ இயேசு சொல்கிற நீங்கள் சோமானீங்கன்னு சொல்லி நடந்து போய்க்கு எல்லாரும் சோப்பாட்டினோம். அதில் ஒருவன் மாத்திரம் வந்து அவர் வந்து இப்போ அந்நிய அந்நிய வாச பேசுகிறவர் அவர் மட்டும் வந்து இயேசுக்கு நன்றி சொல்கிறார். அப்போ இயேசு சொல்கிறார் மற்ற 9 சோமானவர்கள் மற்ற 9 எங்கு என்று கேட்கிறோம். இதுதான் இந்த காலத்தில் இப்படி தான் இயேசு சோந்து கேட்பினோம் என்று இயேசு மறந்துடுவினோம் என்று நான் கணக்கை என்று வாழ்க்கையில் கண்டிருக்கேன், வீட்டுக்குள்ள பார்த்துருக்கேன். இதே நிகழ்ச்சி இந்த வைஃபுக்கு டாக்டர்மா கைவிட்ட கேன்சர் பருத்தமது 2009 அரசு கட்டம் எல்லாம் முடிஞ்சது. இயேசு அந்த முடித்தான் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து இந்த வரைக்கும் பிளத்தோடையும் சோத்தோடையும் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கான்னு சொல்லி கொண்டு நன்றி வணக்கம் ராஜாங்க.
0: நன்றி, இணைந்து ஒரு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
2: ரொம்ப நன்றி அண்ணா.
0: அவர் தெரிந்து கொண்டு சிறப்பித்தார். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பாலன் அவர்கள், பாலனை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக அணிந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
4: காலை வணக்கம் ராஜானா.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நந்தியனா, நீங்களும் அனைத்துள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமில்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக்கொண்டு, ஆவணி மாதம் மூன்றாம் தேதி பொதுக்காலம் 19 வாரம் வியாழக்கிழமை, புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 18 இறைவசனங்கள் 21 19 வரை. அக்காலத்தில் பேதுரு ஜேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்று கேட்டார்.

0: திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளனின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவனை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என்று கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உட்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள், நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபின் கலிலியாவை விட்டு அகன்று ஜோர்தானுக்கு அப்பலுள்ள ஜூதே பகுதிகளுக்கு சென்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு மன்னிப்பு மீட்புக்கானது. புனித அந்தோணி மரிய கிளாரா தம்மிடம் வந்த தூக்கிலிடப்படவிருக்கும் கைதிகள் நால்வரிடமும் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றபின் தங்களுக்கு தீங்கிழைத்த நபர்களை மன்னிக்கும்படி வேண்டினர். நால்வரில் ஒருவன், பாவசங்கீர்த்தனம் செய்கின்றேன் ஆனால் தன்னை ஒழுக்கமாக வளர்க்காத தன் தாயை மன்னிக்க மாட்டேன் என்றான் பிடிவாதமாக. ஒரு தாய் தன் மகனுக்கு செய்யும் நன்மைகளை அவர் எடுத்து கூறியும் அவன் பிடிவாதம் மாறவில்லை. உடனே அவன் கால்களில் நெடுஞ்சான் கிடியாக விழுந்து அவன் பாதத்தை முத்தம் செய்த புனிதர், உன் தாயை நீ மன்னிக்காவிட்டால் நித்திய நரகத்துக்கு போக நேரிடுமே என்று கெஞ்சினார். மனம் மாறி பாவசங்கீர்த்தனம் செய்த அவன் தன் தாயை மன்னித்தான். கைதிகள் குறித்த ஆண்டவர் தம் நீதியின் வெளிப்பாடு கிடைத்த புனிதர் ஒரு மாநாட்டில், 4 குற்றவாளிகளின் ஆன்மாக்களும் மீட்கப்பட்டு விட்டன என்ற உண்மையை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். நாமும் மன்னிப்போம், மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு பெறுவோம். நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை. நேரம் சரியாக 8:17 அக்கிராட்சத்தில் 7:17 நேர்களின் ஆக்கத்தின் ஊடாக வானொலியில் விளம்பெறுகின்ற நிகழ்ச்சி. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
1: ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உங்கள் சிந்தனை
2: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்கவாசகர் பிள்ளையில் அருளிய திருச்சதகத்தின் தொடர். பரந்துவல் ஆய்மலர் திட்டு முட்டாது அழியே இறங்கி இறந்ததெல்லாம் உமக்கே விரலாம் என்னும் அன்பர் உள்ளம் கடந்து நில்லாத கல்வனே முந்தன் வாழ்வர் வார்களுக்கு அன்பெனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்ன ஏற்றம் முழுவதுமே உரை பலபதிக்கும் சென்று சந்தகப்பட்ட பலவரத் தெரிந்தெடுத்த நன்மலரை தூவி உறவாறில்லாத உன் திருவடியை வணங்கி என்பால் வேண்டியன யாவையும் தங்களுக்கே கிடைக்கும் என்று உறுதியுடைய அன்பரது நெஞ்சிற்கு ஒழித்து நின்றாது துறக்கு ஒழிக்கும் மாயமுடையவனே உன்னையே முற்றிலும் வாழ்த்தி வழிபடக்கு உன்னுடைய பெரிய திருவடிக்கண் செய்யும் அன்பினை அடியேனுக்கு எப்போதும் நிலையாக நல்கி அருள்க. முழுவதும் கண்ட வனப்படைத்தான் முடி சாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டெங்கும் தேட அப்பாலா இத்தலால் இத்தால் என்கிறார். கழுதோடு காற்றிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உன் மொத்த மேல் கொண்டு உளி தருமே உரை முற்காலத்திலே எல்லாவற்றையும் படைத்தவனாகிய அயன பெற்றோனாகிய அடி தலை வணங்கி வளமிக்க பூக்களை கையில் கொண்டு திருவடி தொழுவதற்காக எங்கும் தேடவும் அவனுக்கு புலனாகாது அப்பாற்பட்டவனாகிய எமது வள்ளல் இவ்விடத்தே தேயோடு சுடுகாட்டின்கண் கூத்தியட்டி வரியனாய் புலித்தோல் உடுத்து திட்டு மேற்பட அலைந்து திரிவார். என்ன வியப்பு, உளிதறு காலும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இளிதறு காலம் காலம் வருவது வந்ததன் பின் உளிதறு காலந்த உன்னடி ஏன் செய்த வல்வினையை கழுதறு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே அசையும் தன்னையுடைய காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் வானுமாகிய பூதங்கள் தத்தம் தலையில் நீங்கி உறங்கும் காலம் எந்த காலமாகும் அக்காலம் வந்த பின்னரும் கூத்தியற்று திருவடியை திருவடியுடைய அப்பனே எனது அந்நினது அடிமையாகிய யான் செய்த கொடிய வினைகளை ஒழிக்கின்ற காலவில்லையுமாய் உண்டு மேல் தாக்காமல் அவ்வினைகளை தடுத்து எங்களை காப்பாற்றி அருள்பவனே.

0: கூறினாளே. மந்திரம் நாள் வரையாகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மையாழ்வன செந்தளல் ஓம்பிய செம்மை வேலியற்கு அந்தியுள் மந்திரம் ஐந்தெழுத்துமே. அன்பு வேறறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமியாக இந்த வாழ்கடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனு பெரும் தனிப்பெரும் கூத்தின் பந்தவேரின் பவுள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தாரு. திருச்சி தம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நல்லமா இருக்கிறீங்களா?
2: அனுமானின் வாழில் ஏன் மணி இருக்கிறது? தெரியாத அரிய ஆன்மீக ரகசியம். நம்முடைய ராமபக்த அனுமான் ராமபிரான் மீது கொண்ட அளவிட முடியாத பக்தியால் போற்றப்படுபவர். பல கோவில்களில் ஆஞ்சநேயர் தனது வாளில் ஒரு மணியை தூக்கி நிற்கும் அற்புதமான திருக்கோலத்தை நாம் பார்த்திருப்போம். இதற்கு பின்னால் இருக்கும் நெஞ்சை இருக்கும் புராணக்கதை உங்களுக்கு தெரியுமா? இலங்கை போரின் போது ராவணனின் தம்பியான ராட்சத கும்பகர்ணன் போர்க்களத்திற்கு வந்தான். சுவீராமனின் அம்புவட்டு கும்பகர்ணன் வீழ்ந்தபோது அவனது தேரிலிருந்து ஒரு மிகப்பெரிய மணி உருண்டு வந்து போர்க்களத்தில் இருந்த சிங்களிகா என்ற 1000 சிறிய வானர வீரர்களை முழுமையாக மூடிவிட்டது. அந்த மணியின் அடியில் சிக்கிக் கொண்ட வானரங்கள் வெளியே வர முடியாமல் தவித்தன. நாட்கள் கடந்தும் யாரும் வராததால் சில வானரங்கள் நம்மை காப்பாற்றுவதாக சொன்ன ராமர் இன்னும் வரவில்லையே என்று வருந்தன. அப்போது வயதான ஒரு வானரம் சுவீராமரின் வாக்கு பொய்க்காது ராம நாமம் ஜபிப்போம் என்று கூற அனைவரும் சுவீராம் சுவீராம் என உருகி வேண்டினர். போர் முடிந்து சீதாதேவியை மீட்ட பிறகு வானரங்களை எண்ணி பார்த்த ராமர் 1000 வீரர்கள் குறைவதைக் கண்டு பதறினர். உடனே அனுமனிடம் தேடி சென்றபோது போர்க்களத்தில் இருந்த பெரிய மணியை கவனித்தார். ராமரின் கட்டளைப்படி அனுமன் தனது வலிமை மிக்க வாளால் அந்த பெரிய மணியை அப்படியே தூக்கினார். உள்ளே உயிருடன் இருந்த 1000 வானரங்களும் வெளியே வந்து சில நொடிகள் உங்களை சந்தேகப்பட்டு விட்டோம், எங்களை மன்னியுங்கள் என்று ராமரின் காலில் விழுந்து அழுதனர். இதை பார்த்து நேர்ந்த ஸ்ரீராமர், அனுமனே, இன்று நீ உன்னுடைய வாளில் இந்த மணியை ஏந்தி என் பக்தர்களை காப்பாற்றினாய். இனி வாளில் மணியுடன் இருக்கும் உன்னுடைய இந்த திருக்கோலத்தை தரிசிப்பவர்களுக்கு ஞானம், வைராக்கியம் மற்றும் அசைக்க முடியாத இறை நம்பிக்கை கிடைக்கும் என்று வரவழைத்தார். வாழ்க்கை பாடம் என்னவென்றால், சில நேரங்களில் இறைவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. நமக்கு தெரியாமல் கடவுள் நம்மை தொல்லைகளிலிருந்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையும் நம்பிக்கையும் இழக்காமல் இருப்பது மட்டும்தான் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்பதாகவே இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபவருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
3: இனிய கால உற்சவா, வணக்கம் ராஜா.
1: நன்றமா இருக்கிறீங்களா?
3: இன்று பொதுக்காலத்தின் 19 வாரத்தின் 4 நாள் வியாழக்கிழமை கிறிஸ்த நச்சிந்தனை. 7 முறை மட்டுமல்ல, 70 முறை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நம்முடைய மனம் காயப்படுத்தப்படுகின்றது. பல நேரங்களில் நாம் யாரை நம்புகிறோமோ, அதிகமாக அன்பு செய்கிறோமோ, அவர்களாலே காயப்படுகின்றோம். இது நம்மை நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்து விடுகின்றது. இருந்தாலும் நாம் மன்னிக்க எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் முகந்தெரியாத மனிதருக்கு எதிராக ஒருவர் பாவம் செய்ய இயலாது. உடன் இருப்பவருக்கு எதிராக செய்யும் துரோகங்கள் தான் பாவம். எனவே துணிந்து மன்னிப்போம். ஒருவரை மன்னிக்கும் போது அவருக்கு விடுதலை அளிக்கின்றோம். ஒருவரை மன்னிக்கும் போது நாமும் விடுதலை அடைகின்றோம். எனவே மன்னிப்போம், விடுதலை பெறுவோம். இஸ்ராயல் மக்கள் கிறிஸ்துவுக்கு முன் 570 பவுலீனியாவுக்கு காடு கடத்தப்பட்டனர். அவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு உள்ள காலத்தில் வாழ்ந்த பணி பிரிந்த மிரவனின் சைக்கியில். ஆனாலும் என்ன நடக்க போறது என்று அறிந்து முன்னுரைத்தவர் இடைத்துரைத்தனவர். இறைவன் அவரோடு இருந்தால் மட்டுமே முன் அறிய முடிந்தது, இடைத்திருக்க முடிந்தது. நம்மில் பலருக்கு முகஸ்துதி கிடைத்தால் போதும். அது அவர்களுக்கு அல்வா சாப்பிடுறது போல மாறுபட்ட கருத்தையோ அவற்றை சுட்டி காட்டிலேயோ இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி செய்வர்களை ஊரங்கட்டி விடுவார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு நேருங்காது என்ன தெரியுமா? அழிவு. இறைவாக்கினர் சொல்லிட்டு இடைத்துரைக்கும் இறைவாக்கு உணர பழகிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நாங்களே மன்னித்து மற்றவர்கள் செய்யும் குற்றங்களை மன்னித்து வாழ வேண்டும். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
4: நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இருவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள் என்கின்றது இன்றைய திருப்பாடல் 78. இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, மனிதர்கள் செய்யும் தவறை மன்னிக்க முடியாமல் பழிவாங்கிக் கொண்டிருக்கும் பழிவாங்க காத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இன்றைய நற்செய்தி வாசகம் போதும், உங்கள் செயலை நிறுத்துங்கள் என்று அறைகூவலோடு வருகின்றது. பழிவாங்குவது என்பது மனிதனை மிருகமாக்கும் குணம். பயம், கோபம், வெறுப்பு ஆகியவையே இந்த பழிவாங்கலின் பின்னால் ஒளிந்து கிடக்கும் தீய உணர்வுகளாகும். வெறுப்பு ஏற்படும் போதும் பழி வாங்கும் போதும் நம் உடலில் தோன்றும் விஷம் நம்மை சிறிது சிறிதாக கொல்வதாக மருத்துவ ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. ஆழமாக புதைந்த வெறுப்பினால் மன அழுத்தம் ஏற்படுவதாகவும், படபடப்பு, வயிற்றுப்புண், நரம்பு தளர்ச்சி, இதய நோய்கள் போன்றவை அடக்க முடியாத கோபம் பழி வாங்கும் வெறி போன்றவற்றால் தூண்டப்படுகின்றன என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன. பழி வாங்கும் உணர்ச்சியால் நாம் நமது வேலை செய்யும் திறனை இழந்து பழி வாங்குதலிலேயே காலத்தையும் வாழ்வையும் வீணாக்கி விடுகின்றோம். பழி வாங்குவதால் உறவுகளும் பாதிக்கும். ஒரு குடும்ப சண்டை தந்தையிடமிருந்து மகனுக்கும் அவனிடமிருந்து அவனது மகனுக்கும் பரவுகின்றது. கொஞ்சம் மிச்சம் இருக்கும் நல்ல எண்ணத்தையும் இந்த பழி வாங்கும் எண்ணம் அழித்து விடுகின்றது. ஆண்டு யோசித்தால் பழி வாங்குவது என்பது நமது தகுதியிலிருந்து கீழிறங்கும் செயல் என்பது புரியும். உயர்ந்த லட்சியங்கள் உடையவர்கள் பழி வாங்குவதில்லை. கடவுளும் நம்மால் காயப்பட்டவர்களும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். ஆனால் நாம் மட்டும் யாரையும் எதையும் மன்னிக்க தயாராக இல்லை. இப்படி செயல்படுவதால் நமக்கு தீமையே வந்து சேரும். உலகத்தில் எதை சேர்த்தாலும் மன்மத்தையும் பழி சொல்லையும் சேர்க்காதீர்கள். அது மற்றவரையும் அழித்து உங்களையும் அழித்துவிடும். மன்னிக்கும் குணம் தொடர்ந்து வரும் தரையே நாம் மனிதனாக இருப்போம். மன்னிக்கும் குணம் பெருக மனித உறவை மதிக்க வேண்டும். மற்றவரிடம் நல்லதையே தேட வேண்டும். மற்றவர் தெரியாமல் செய்த தவறுகளை கருணையோடு காண பழக வேண்டும். இதுவே தொடர்ந்தால் உங்கள் நமக்குள்ளும் ஒரு மகான் வந்து விடுவார். பிறரை பழிவாங்கும் போது நான் அடையும் பயன் என்ன? மன்னித்தால் எதிரி கூட அடிமையாவான் இது எனக்கு தெரியுமா? 7 மட்டுமல்ல 70 7 மன்னியுங்கள் என்றார் இயேசு. இந்த இறை வார்த்தையை நாங்களும் பின்பற்றி மன்னிக்கும் நல்ல குணத்தை இறைவனிடம் கேட்டு வரம் பெற்று வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலையே இந்த இறை வேண்டுதலை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களின் அமைதிக்காகவும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டும் விடும் என்பதாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து விட்டார். அவருடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தன நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட ஆற்றான அன்பு உறவுகளுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகள். நேரம் சரியாக 8:30 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:30 இந்த வேளையில் தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலா பலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 13 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமைக்கு உரியது.
5: மேஷ ராசி நண்பர்களே, சில காரியங்கள் நீங்க நினைச்சது தான் நடக்கும். இன்னைக்கு ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஜாதகத்துல டைம் இல்லை, தசா புத்தி அந்தர சூக்ஷமம் எல்லாம் சரியில்லை அப்படின்னா உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். யாருக்குடியும் மிங்கிலாக மாட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குடியும் மங்கிலாகணும், சிரிக்கணும். அப்பதான் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கோத்ரூ பண்ணிட்டு போக முடியும். பொது வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் சில கடைகள்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இரும்பு சம்பந்தமான வேலை, டெண்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், கான்ட்ராக்ட் பேஸ் எடுத்து பண்ணுற, காலேஜ் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறவங்க, எஜுகேஷனல் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் போகும் அதை மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இவங்க நல்லவங்கன்னு நினைச்சோம்னா நம்ம பின்னாடியே குத்துறா. இவங்க நல்லது இல்லைன்னு நினைச்சா நம்மளுக்கு ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லை. என்னடா இது அப்படிங்கிற யோசனைகள் மனசுல தோணும், அதெல்லாம் மாறி வரும், கவலைப்பட வேண்டாம். வரா கடன்கள் வந்து சேரும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்றது, நேரத்துக்கு சில முயற்சிகள், சில ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இன்றைய தினத்தை வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கை கால் வலி, கழுத்து வலி, கண் வலி சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருக்கணும். இந்த வயசுக்கு மேலே இப்படி தான் இருக்க மாட்டேங்கிறது உணர முடியுது, தெரியுது. அதெல்லாம் அந்த உடம்பு காமிச்சு கொடுக்குறது. சின்ன வயசில் படாத பாடு போட்டுவிட்டேனா, சரியாக சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழசு இப்போ இனிமேல் எதிர்காலத்தை பற்றி நிறையா சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யோகா தியானம் ப்ராக்டிஸ் மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல காலம்னு சொல்கிறாங்க, நல்ல காலம் தானே அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றியான காலம்தான். தட்டுன்னு வேலையை விட்டு மாறிடப்படாது. இருக்கிற வேலையை அப்படியே கச்சிதமாக பிடிச்சிக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ், டெண்டர் சம்மந்தமான, ரோடு கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, சில கான்ட்ராக்ட் பேஸில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. வரக்கூடிய சில முயற்சிகள்லாம் நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நகைக்கடை, அதே சமயத்தில் நகை செஞ்சு கொடுத்துட்டுருக்கவங்க, வெள்ளிக்கடை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டிசைன் கேடெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஷியல் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஃபினான்ஸ் சம்மந்தமான ஒர்க்கில் சிட்ஃபண்ட்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான காலம். மிதுன ராசி நேயர்களே, நிறைய முயற்சிகள் நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல புது காரியத்தை பற்றி பேசுவீங்க. பிரயாணங்கள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். என்ன வர சொல்லி ஏன் ஏன் ஏன் ஏன் ஏன் ஏன் இத்தனை ஏன் கேட்பீங்க? ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு கேட்பீங்க? ஏன் சாப்பிட்லன்னு கேட்பேன், ஏன் தூங்கலன்னு கேட்பேன், ஏன் இதை பண்ணலன்னு கேட்பேன். என்னால் பிரச்சனை இல்லைங்க, இவங்களால தான் பிரச்சனைன்னு மற்றவர்களை குற்றம் சொல்லுவீங்க. அது சரியாக தான் இருக்கும். இந்த தினத்தில் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது கோபத்தை கட்டுப்படுத்தணும், அவசரத்தை வச்சுக்கப்படாது. சில விஷயத்தில் பொறுமை இல்லாமல் பேசப்படாது, மற்றவங்க முன்னாடி பேசப்படாது, தனியாக கூப்பிட்டு பேசுறது நல்லது. சில விஷயத்தை ரொம்ப பாஷில் அழகாக ரொம்ப அழகாக அப்படி பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு சாதகமான இருக்கிறவங்களுக்காக சாதகமாக பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. மிதுன ராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடுங்க. இன்றைய தினத்தில் விரயங்கள் இருக்கும். சில விரயங்கள்ல என்னடா இப்படி நடந்துட்டு இருக்கே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். பரவாயில்ல, ஒரு பக்கம் விரயங்கள் இருந்தால் ஒரு பக்கம் வரவுகள் இருக்கு. தெய்வான கிரகம் கூடி வருது. உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பல பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லது பண்ணாலும் கெட்ட பேர் வருது, கெட்டது பண்ணாலும் அதை விட கெட்ட பேர் வருது. ஐயோ அப்பப்பா அப்படின்னு பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். விரும்பின நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்லா விரும்பின்னு இருக்கக்கூடியவங்களை திருப்பி இழக்கக்கூடிய காரணங்கள் கூட இருந்துருக்கும். என்னடா அது சண்டை தான், வேற என்ன. எப்பவுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுறதுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். வருமானங்கள் கூடி வரும். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி 100, 150, 200, 1000% யோசிச்சுக்கிறது நற்பலன்களை கொடுக்கும். நல்லவர்களை சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். விடாத முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு, குரு வழிபாடு தான் உங்களுக்கு பலன் தரும் வழிபாடு. இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் கவனம் என்பது தேவை. தெரியாமல் செய்யக்கூடிய விஷயம் வெளியில் தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இதில் கவனம் என்பது தேவை. சில நல்லது கெட்டது இந்த ரெண்டு வழிகளில் நல்ல வழியாக எடுத்துகிட்டு போகணும். கெட்ட வழி யாராவது சொன்னால் கூட நன்னாக இருந்தால் கூட அது எடுக்கப்படாது, அது கெட்டது அப்படின்னு ஆயிடுது. சில பேர் பார்த்துட்டேன்னா இப்போ இது ஏன்னா நம்ம நிகழ்ச்சி எல்லாரும் பார்க்குறங்காட்டி இதை சொல்லிட்டு இருக்கேன். அது சில பேர் வந்து சில இந்த பந்தயத்தில் காசு கட்டுறது, இதுக்கு காசு கட்டுறது, அதுக்கு காசு, இந்த மாதிரி சில விஷயங்கள் சேலஞ்சிங்காக பண்ணுறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது. பணத்தில் விளையாடப்படாது. இன்றைய தினத்தில் சில முயற்சிகள் நட்பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். அம்மா அப்பா சொல் பேச்சை கேட்கணும். அதே சமயத்தில் கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கனவு விட்டு கொடுத்து போகிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக எதையும் வாங்குறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். புது பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். புது பிஸ்னஸ் சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. முருகப்பெருமான் வழிபாடு, அதுவும் மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு எல்லாமே நடக்கும் பாருங்க. பண வரவுகள் தேடி கூடி அடடா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதாவது ஒரு சில விஷயத்தினால ஹாப்பி ஆவாங்களே, இத்தனை நாள் படாத பாட லெஃப்ட்டு ரைட்டு நேராக எதுத்தா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா பாட்டா பாட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டங்கள்லாம் போகும். துணி சம்பந்தமான, கார்மெண்ட் சம்பந்தமாக, போட்டிக் சம்பந்தமாக, ஹேர் டிசைனிங் சம்பந்தமாக, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புது விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிறது அவார்டு, அதே சமயத்தில் புதுசு காரியங்கள் எடுத்து பண்ணும்போது வெற்றிகள் இருக்கும். சினிமா வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு நல்ல ஜோஜோன் அந்த காரியங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் மனதில் ஒரு திருப்தி அடையக்கூடிய அற்புதமான நாள். அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, பிளேபேக்ஸ் எங்கே சங்கீதம் கற்றுட்டு இருக்கிறவங்க, மியூசிக் கற்றுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வெற்றிகள் உண்டு. டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய காலம். துளாராசி நண்பர்களுக்கு சிலருக்கு எதிர்ப்பாக சில காரியங்கள் நீங்கள் யோசிக்கும் பொழுது, ஐயோ பாவம் அவங்க நம்மளை நம்பி இருக்காங்க, வேலை பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்கிறதே, வேலை பண்ணுங்க சரியாக பண்ணு, சரி அவங்க வேலையை விட்டு தூக்கினாலே வேறு வழி கிடையாது அப்படிங்கிற சில முடிவுகளுக்கு மேனேஜர், கம்பெனி ஓனர் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சோப்பு சம்பந்தமாக, அதே மாதிரி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய, நித்தியம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி, அந்த தொழிலில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சரியாக வாடகை கொடுக்காமல் இருந்துட்டு இருக்காங்க, இந்த வாடகை கொடுக்க முடியாமல் இருந்துட்டு இருக்க அந்த ரெண்டு விதமான விஷயங்களில் ரிஷபராசி என்பவர்கள் மாட்டிக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் தான் சார், டபார்னு கண்ணை திறந்தோம்னா 1st வந்துடுது, இப்போ பக்கு பக்குன்னு இருக்க அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்து கொண்டு இருக்கும். முந்திக்கு இப்போ பரவாயில்ல, ஆனால் முந்தி நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சத்து பாடு கிடையாதுங்கிற சில கவலைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஐஸ் சம்பந்தமாக, அதே மாதிரி ஃபுட்டு சம்பந்தமாக, ஸ்நாக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலம். பிறர் உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணும் பொழுது அதை உட்கார்ந்து கேட்கறது ரொம்பவுமே நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பரமேஸ்வரர் வழிபாடு. நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய இந்த நாமத்தை சொல்லி வழிபடுறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில இடங்கள் நகைச்சுவை சொல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், வாய்ப்புகள் தேடுவாங்க. பிளேபேக் சிங்கராக இருந்துருக்கோம், ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துருக்கவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துருக்கவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த டிசைனிங் ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், புதுசாக ஒரு கம்பெனிக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க மற்றவங்ககிட்ட சொல்லாமல் அதை பற்றி முழுமையான சர்வே எடுத்து அதுக்கப்புறம் நம்ம முயற்சி எடுத்தால் நற்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் கவனம் தேவைன்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதான். ஏன்னா நான் பாட்டுக்கு எடுத்தெறிஞ்சு எதையும் பேசப்பட, இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது, நல்லது கெட்டது பார்த்து தான் சில காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்து கொண்டு இருக்கும். வாகனத்தில் வேகமாக போகப்படாது. கூட இருக்கிறவங்கள ஏதேனும் ஒரு விஷயம் சொல்லிவிட்டோம்னா அவள் நாளைக்கு வரலை, நாளைக்கு நமக்கு ஒரு முக்கியமான காரியம்னா என்ன பண்ணுறது, இப்படி பலவிதமான யோசனைகள் இருந்து கொண்டு இருக்கும். பணம் வரவுகள் செலவுகளை குறித்த யோசனைகள் மனசில் இருந்து கொண்டிருக்கும். ஒரு சில காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள், கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. ரொம்ப நாளாக கட்டாத பணத்தை எடுத்து கட்டக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. அதாவது இந்த பாக்கி அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த பாக்கியெல்லாம் இன்றைய தினத்தில் பேலன்ஸ் எல்லாம் தீர்த்து விடக்கூடிய கடவுள் ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துட்டு இருக்காரு. இதை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதும் ப்ரொசீட் பண்ணுறதும் நல்லது அப்படின்னு. கேமரா சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, புது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலமாக அமைந்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடுங்க. நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். யதார்த்தமா பேசுவேல் பலருக்கு அது ஒரு படபட பட பட படபடன்னு ஒரு என்னடா தீவா முன்னேறிண்டே போறாளேங்கிற ஒரு கருத்துக்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். விட்டு கொடுத்து போனால் தப்பு கிடையாது, ஜெயிச்சு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. கார் ஷோரூம் வச்சுருக்கவங்க, மெக்கானிக்கலாக இருந்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பண சம்பந்தமாக வருது செலவாகுது, வருது செலவாகுதுங்கிற சில வருத்தங்கள் இருக்கிறவங்களுக்கு மாறும். வயர் சம்பந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக, அதே சமயத்தில் வேரோ சம்பந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லது காலங்கள் கூடி வரும். சில நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்து மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா இவர்கள்லாம் பார்க்கும்பொழுது மன சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பார்க்காத நபரை ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம். சிலவர் பேச மாட்டாரான்னு வருத்தப்பட்டு இல்லையே, அவள்லாம் திருப்பி பேசுவாள், சந்தோஷப்படக்கூடிய நாள் இன்றைய தினத்தில். வரா கடன்கள் வந்து தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு பேர் மாற்றலாமா, இந்த கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படிங்கிற யோசனைகள் இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல யோசித்து செயல்படுவீங்க. ஏன்னா வாழ்க்கையில பட்டாச்சு, இனிமேலாம் யூயோ இனிமேலாம் யோசித்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். இருப்பினும் நம்ம ஒரு சில காரியங்கள் எடுத்து செயல்படுத்தும் போது தட்டி தட்டி தட்டி தட்டி போகிறது, என்ன காரணம் அப்படின்னு தெரியலையே. மனசுக்குள்ள உள் மனசில் ஒரு பயம் வந்து உள்ளே இருந்துட்டு இருக்கும், சரியாகுமா இல்லையா, ஓகேவா இல்லையா, எல்லாருக்கும் திருஷ்டி நம்ம மேலே பண்ணுறோமா, அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமாங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். வேகமாக ப்ராசஸ் ஆகக்கூடிய ஒரு இதில் யாராவது குறுக்க வந்து டபார்னு அதில் தடை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் மனசில் ஒரு சங்கடமாக வச்சு இத்தனை நாள் சரியாக போயிடுது இவாங்க இப்படி புதுசாக பேசுகிறாளேங்கிற ஒரு பய உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, டிவி சம்மந்தமாக, ஹோம் அப்ளையன்சஸ் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதனுடைய தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுறதுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். கேட்ட இடத்துல பணவரவுகள் வரும். ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்க, பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாலஞ்சு நாளாக இந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தூக்கம் தான் பத்துறதில்ல, கழுத்து தான் வலிஞ்சுட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற சின்ன சின்ன அந்த பிரச்சனை, ரெகுலராக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இல்லை, என்றைக்காக வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு சின்ன மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் ஒன்று செய்யணுங்கிற ஆசை இருக்குது. இருக்கிற வேலையை விட்டுறப்படாது, வேலை தான் என்றைக்குமே லட்சணம். அதனால் வேலையை விட்டுறப்படாது, அது விடாது. எந்த காரியத்தை பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நம்ம ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது ஏதாவது ஜோக் பேசினா பிடிக்கவே பிடிக்காது, என்னை பார்த்தா ஜோக் அடிக்கிற மாதிரியா இருக்குது, என்னை பார்த்தா இல்லை இல்லை என்னை பார்த்து ஜோக் சொல்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் மனசுக்குள்ள நினச்சிப்பேன், வெளியில் சொல்ல மாட்டேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு உங்களை துணை நிற்கும் அற்புதமான வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களுக்கு கேட்டரிங் சம்பந்தமாக, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சம்பந்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். கொஞ்ச நாளாக டார்கெட் எட்ட முடியல, வேலையாட்கள் அமையலை, சரியாக இது நடக்கலை அது நடக்கலை, இடம் சரியில்லை, கரண்ட்டு சரியில்லை, பிரச்சனை இருந்துட்டுருக்கு, தண்ணி சரியில்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துட்டுருக்கு. வீடு கடை எல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் சரியாக ரெக்டிஃபை ஆகும். இடம் விட்டு இடம் மாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்திருக்கக்கூடிய பண சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாம் தீரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு விசேஷமான பலனை தரும், அற்புதமான வழிபாடு. ஆன்மீக தகவல்
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தூத்து வழங்கியிருந்தார் த தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள், அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ வெரி நைஸ், தேங்க் யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93 810 லாப்லான் சென்டனி தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: கிறிஸ்துவர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். சரி, அவருடைய அழைப்பு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வாழ்த்துவதற்காக நீங்கள் இருந்தால் உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள். அன்பு இந்த நேரத்தில் அறம்புறமாக அழைப்பை ஏற்படுத்துகின்றால் வணக்கம்.
1: வணக்கம் ஜெயம்பிலிருந்து மார்சலின்.
0: மார்சலின் வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
1: ஆம், நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கிறீர்களா?
0: நலமாக உற்சாகமா இருக்கின்றோம், நன்றி.
1: ஆமாம், இன்று எனது சகோதரன் வேதநாயகம் தங்கன் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் தாயகத்தில் இருந்து. அவருக்கு எனது குடும்பத்தின் சார்பிலும் என எங்கள் பிள்ளைகளின் சார்பிலும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் சகல சௌபாகியங்களுடனும் நோய் நொடிகளின்றி தனது குடும்பத்துடன் இனிதாக வாழ வாழ்த்தி விடைபெறுகின்ற நன்றி, வணக்கம்.
0: வேதநாயகம் என்ன பேர் சொன்னீங்க? வேதநாயகம்
1: தங்கன்.
0: தங்கனா?
1: ஆமாம்,
0: தங்கனா அங்கன காணா என்ன தங்கனா என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வங்களும் பெற்று பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த தகவலை ஜெர்மனியிலிருந்து மார்சலின் அவர்கள் தந்திருந்தார். இந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, யோசரியம்மா ராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோசரியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம், நம்பி குறிக்கொண்டு இந்த மாசலின் சவரனாகிய வேதநாயகம் தங்கனுக்கு எங்களுக்கு இன்று பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் வீடுகளுக்கான ஆரோக்கியமான சிறப்பாகவும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.
0: நன்றி, இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்களுக்கும் நன்றிகள். அவர் யோசரி அம்மா அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக்
3: கொள்ளலாம்.
0: சதீஷ், நலமா
3: இருக்கிறீங்களா? வீரநாயகம் தங்கம் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தினுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர்களுடைய
0: நீங்களும்
4: அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் வேதநாயகம் தங்கன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகள். அவரை விளம்பரம் செய்யும் அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
5: வணக்கம்,
0: நலமா இருக்கீங்களா?
5: ஆமா, நலமா இருக்கிறோம். நீங்கள்
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி.
5: நன்றி ராஜண்ணா. இன்று பிறந்த நாளை காணும் மாசலினின் சகோதரன் வேதநாயகம் தங்கன் அவர்களுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்து. அவர் என்று நலமாக ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வைபரோடாக வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
6: வணக்கம் ராஜண்ணா, வணக்கம். நாங்கள் நிலம் அதை போன்று நீங்கள் நிலமாக எல்லாம் விளக்கிறேன் வேண்டி இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் திரு வேதநாயகம் தங்கன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்றைய நாள் போல் என்றென்றும் உடல் உள ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக மனைவிக்கு பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்க எல்லாம் விளக்கிறேன் வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வயிறு உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் சகோதரி சிவராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் ராஜாண்ணா.
0: வணக்கம் லாலா, நலமா இருக்கிறீங்களா?
7: நாங்கள் நலமாக இருக்கிறோம் ராஜாண்ணா. நீங்கள் எப்படி நலமாக இருக்கிறீங்களா?
0: நல்ல உற்சாகமாக லாலப்பா உங்களோட அன்போடு இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
7: நாங்கள் நல்லா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கும். உங்களோட பாட்டுகள் நல்ல முத்தான பாடல்களை கேட்டோம். எல்லாம் கண்ணதாசன் கவிதை தெரியும். நல்ல உற்சாகமான பாடல்கள், நன்றி.
7: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மாசலையின் சகோதரன் வேதநாயகன் தங்கன் அவர்களை நாங்களும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி வாழ்த்தி அவர் சகல சௌபாகியங்களும் அட்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று நீடூழி காலம் வாழவன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் ராஜாண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்களுக்கும் நன்றிகள்.
7: நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
8: ஓம் ஓம், நல்ல சுகமே இருக்கிறேன் நந்தி. இந்த பிறந்த நாளை கொண்டாடும் மாசலினின் சகோதரன் வேதநாயகம் தங்க அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் சிறப்பாக வாழ வேண்டும், நோய் நொடியின்றி சகல சவாக்கிலும் பெற்று வாழ வேண்டும் என்று இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விட வருகிறேன்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புற வணக்கம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் அன்பு திருமதி புஷ்பதியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் புஷ்பதி அம்மா.
9: வணக்கம். எங்களுடைய அன்பான ராஜா அண்ணாவை அன்பாக வரவேற்றுக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பான உறவாகிய வேதநாயகம் தங்கன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீண்டாயர் நீண்டாயில் நிறை செல்வம் அட்டை செரியம் சகல சபாக்கியங்களோடு சிறப்பாக குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாக்கு வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு, எல்லோரும் நல்லா இருக்க வேண்டி விடைபெறுகிறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி. அவர் திருமதி புஷ்பதி சிவநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் வாழ்த்திய வாழ்த்துக்கள் தங்கன் அவர்களை வளம்புற செய்யும் உற்சாகப்படுத்தும் அன்றையிலும் நன்றிகள். தங்கன் அவர்களுக்காக நாம் தரும் பாடல்

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக தாயகத்தில் வசிக்கும் வானொலியின் அவர்களுடைய அன்பு சகோதரன் வேதநாயகம் தங்கன் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் இன்றும் சிரஞ்சீவியாக தக ஆரோக்கியத்துடன் பல ஆண்டுகாலம் வாழ்க வாழ்க்கையின டிஆர்டி தமிழர் குடும்பம் வாழ்த்தி தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலியொலிரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுளி வளாகத்தில் புதிதாக எந்த பகுதியில் குழிகளை தோண்ட வேண்டும் என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்பட உள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் எச் எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். இன்று காலை ஆணைக்குழுவின் அலுவலகத்துக்கு சென்ற அவர் அங்கு அதிகாரிகளிடம் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார். இலங்கையின் உத்தியோர்வ வறுமை கோடு 2026 ஜூன் மாதத்தில் 17,592 உயர்ந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிபெற திணைக்களம் வெளியிட்டுள்ள அந்நிய தரவுகள் தெரிவிக்கின்றன. மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் உத்தியோர்வ வறுமை கோடு 277 ரூபாவால் அதிகரித்துள்ளது. மே மாதத்தில் அது 17,315 ரூபாவாக காணப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதராக எரிக் மேயர் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் உத்தியோர்வமாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 வருடங்களால் உயர்த்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்துக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் எந்தொரு தனிநபரையோ அல்லது குழுவையோ இலக்காக கொண்டு எடுக்கப்பட்டது அல்ல என்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். மாறாக நாட்டின் பொது நலனை அடிப்படையாக கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் இலங்கை தொடர்பான மீளாய்வு கூட்டம் நாளைய தினம் ஜெனிவாவில் நடைபெற இருக்கிறது. பெருத சேவையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு நியாயமான காலப்பகுதிக்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்கங்களுடன் கலந்து ஆலோசித்து எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானம் என்று இலங்கை புறதல்லி அதிபர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. 11 வயது இளைஞர் மற்றும் யுவதிகளிடையே குடல் சார்ந்த நோய்கள் பெருமளவில் அதிகரித்து வருவதாக இறப்பை மற்றும் கல்லீரல் பிரிவு விசேட வைத்திய நிபுணர் சுபின் குலதுங்க தெரிவித்திருக்கிறார். கோகபல பாலத்துக்கு அடியில் உந்துருளியில் நபர் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் படம் தொடர்பாக போலி செய்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தவறுகளையும் பரப்ப வேண்டாம் என்று காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையில் யானைகளின் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அவற்றை பாதுகாப்பதற்கான உரிய வேலை திட்டங்கள் எதுவும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று வனஜீவராசிகள் பாதுகாப்பு அமைப்பின் செயலாளரும் சூழலியலாளருமான நயனக ரணவில தெரிவித்திருக்கிறார். தனமேல்வில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிகவிவ பகுதியில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது பெருந்தொகையான கஞ்சா போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பல் உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான எல்டோ தர்மே என்பவரின் நபரான துமிந்து எனப்படும் நபர் கல்கிசை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜப்பானின் சீபா மாகாணத்தில் 21 வயதுடைய இலங்கை மாணவர் ஒருவர் கூரிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். ஜப்பானில் கல்வி பயின்று வந்த மாணவரை உயிரிழந்திருப்பதாக தெரியவருகிறது. இலங்கையின் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 68 அதிகரித்திருப்பதோடு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 91,000 கடந்துவிட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன. கிழக்கு மாகாணத்தில் பிதிர்கடன் செலுத்தும் சிறப்பு பெற்ற மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசை வழிபாடுகள் பக்திபூர்வமாக நேற்று இடம்பெற்றது. மகாத்மா காந்தி இலங்கையின் முன்னோடி கட்டிடக் கலைஞர் மினட்டு சில்வா மற்றும் காந்தியின் 1927 இலங்கை பயணத்தின் போது நிகழ்ந்த அதிகம் அறியப்படாத ஒரு சம்பவம் ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் ஓவியம் ஒன்று புதுடெல்லியில் உள்ள இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயத்துக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. தலைமன்னார் உருமலை முனைக்கு அப்பால் உள்ள இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 9 இந்திய கடத்தொழிலாளர்கள் கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்திய செய்திகளில், காவிரி ஆற்றிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடும்படி ஒழுங்காற்று குழு மற்றும் மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கண்டித்து கர்நாடகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டத்துக்கு கன்னட அமைப்புகள் அழைப்பு விடுத்திருக்கின்றன. ராமர்கோவில் நன்கொடை முறைகேடு மாணவர்கள் போராட்டத்தில் நடத்தப்பட்ட தடியடி என எதற்கும் பாரதிய ஜனதா கட்சியிடம் பதிலில்லை என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் நேற்று தெரிவித்தார். அப்பாவி மாணவரையே குற்றவாளியாக்கி உண்மையை மூடிமறைக்க பார்க்கிறதா தமிழக வெற்றி கழக அரசு என்று திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிருப்தி சட்டசபை உறுப்பினர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி ஆகியோர் நேற்றிரவு சுமார் 5 மணி நேரமாக ஆலோசனை நடத்தியதான தகவல்கள் வந்துள்ளன. வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அசாமை சீரமைக்கவும் பாதிக்கப்பட்டோரின் மறுவாழ்வுக்காகவும் 1,000 கோடி ரூபாய் தேவை என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த மாநில முதல்வர் கிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தெரிவித்திருக்கிறார். டெல்லியிலிருந்து ஹைதராபாத் செல்லும் விமானத்தில் பயணம் செய்ய இருந்த பயணியின் கைப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் குரங்கு மண்டியோடு இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் நேற்று தெரிவித்தார்கள். கேரள மாநிலம் வாளையாறில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற தாய் மற்றும் குட்டி யானை தொடர்ந்து மோதி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய குழுமமான டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் என் சந்திரசேகரன் அடுத்த ஆண்டு பதவிக்காலம் முடிவடைந்ததும் மீண்டும் அந்த பொறுப்பை ஏற்கப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ன்காம் இந்திய வம்சாவளி உத்தி வகுப்பாளரான கௌதம் ரங்கராஜனை தனது அரசில் நிபுணத்துவ ஆலோசகராக நியமித்திருக்கிறார். அப்பல்லோ மருத்துவமனை என்டர்பிரைஸ் லிமிடெட் ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த முதல் காலாண்டில் வரிக்கு பிந்திய ஒருங்கிணைந்த லாபம் 38.4% அதிகரித்து 610 கோடியாக இருப்பதாக இன்று அறிவித்திருக்கிறது. கேரளா குருவாயூர் கோவில் வருகின்ற 23 தேதி அந்த கோவிலில் திருமணம் செய்வதற்கு 377 ஜோடிகள் முன்பதிவு செய்துள்ளார்கள். அதிக எண்ணிக்கையில் திருமணம் நடைபெற உள்ளதால் கோவில் நிர்வாகம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் என்று, ஒரு சவரன் 113,760 ரூபாவுக்கும் கிராமுக்கு 20 ரூபாய் என்று 14,220 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில், அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியானை சந்தித்து பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வி பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் குறித்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தொடர்ந்து முரண்பாடுகள் நீடித்து வருவதாக தெஹ்ரானின் உயர் அதிகாரியொருவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது 2 ஊடக நிறுவனங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றன. ருத்து சோசல் தளம் அறிமுகப்படுத்தியிருக்கும் புதிய கட்டணம் வசூலிக்கும் சேவை மூலம் ட்ரம்ப் பணம் சம்பாதிப்பதாக ஊடக நிறுவனங்கள் அவர் மீது குற்றம் சாட்டுகின்றன. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்காவா பலுசிஸ்தான் மாகாணங்களில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் 70க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். சிம்பாவே ஷம்பியா நாடுகளுக்கிடையே எல்லையாக அமைந்துள்ள கரீபா ஏரியில் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 44 பேர் உயிரிழந்தார்கள். சீனாவின் முன்னாள் பிரதமரும் அந்த நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களின் சிற்பியாக கருதப்படுபவருமான சு ரோங்ஜி அவரது 98வது வயதில் வயது மூப்பு காரணமான உடல்ல குறைவால் பெய்ஜிங்கில் நேற்று காலமானார். பாலஸ்தீன மாணவர்களையும் ஊழியர்களையும் பாரபட்சமாக நடத்துவதாக கொலம்பியா பல்கலைக்கழகம் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. 2023 முதல் அந்த போக்கு காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பாவில் ஒரு தலைமுறையில் ஒருமுறை மட்டுமே ஏற்படும் சூரிய கிரகணத்தை காண மில்லியன் கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட 30 இது முதல் சூரிய கிரகணமாகும். கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை மாதந்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 பில்லியனை கடந்துள்ளதாக தெரிய வருகிறது. கொலம்பியாவின் காலிப் நகரில் குடியிருப்பு கட்டிடத்தின் இடிபாடுகளில் இருந்து ஒரு குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான இலங்கை அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய டேபிள் டென்னிஸ் சம்மேளனத்தின் நிர்வாகத்தின் குறைபாடுகள் இருப்பதாக கூறி அந்த சம்மேளனத்தை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நேற்று இடைநீக்கம் செய்துள்ளது. கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபாகினா ஜப்பானின் நவோமி ஒசாகாவை வீழ்த்தியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384.96%, இந்திய பெறுமதியில் 109.91%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 334.11%, இந்திய பெறுமதியில் 95.42%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410.47%, இந்திய பெறுமதியில் 117.18%, 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450.81%, இந்திய பெறுமதியில் 128.69%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.53%, இந்திய பெறுமதியில் 68.38%. கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: என்னைக்கு மகாலம் காத்தால திரும்பி கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. அப்பாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலேரி
4: 11 13 rue Caille 75 000 Paris,
3: விடி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசடில்
4: 5 rue Marcel Cerdan 95 140
3: Berger Lyonnais. தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலேரி தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. இந்த

0: இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் பார்த்திபன்.
1: இந்த பாட்டுல வந்து இடையில ஒரு கூன்னு ஒரு சத்தம் வரும், சிரிச்சுக்கணும். அந்த சத்தம் எனக்கு பிடிச்சது. நல்ல கேட்க நல்லா இருக்கும். அந்த படத்துல கூட படத்துல பாட்டுகள்ல இந்த சத்தம் வரும்.
0: சில சில விடயங்கள் வந்து தனிமையில் இருக்கும் போது கேட்கணும் மாதிரி இருக்கும்.
1: அந்த படத்தை நான் பெற்றிருந்தேன். நல்ல ஒரு படம்.
0: நன்றி, உங்களுக்கும் நன்றிகள்.

குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை பட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா மறட்டும். குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை பட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா மறட்டும்.

சின்ன பொண்ணு போல புள்ள பிறக்கணும் செவந்தி பூவாட்டம், அவன் கண்ணம் இருக்கணும் இன்னைக்கு பூத்த ரோசா பூவாட்டம். சின்ன பொண்ணு போல புள்ள பிறக்கணும்.

0: அழைத்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் உங்களுக்கும். நீங்கள்?
1: நான் சிவலோகநாதன், கவுன்சிலர், நுசலிகளானது பேசுகிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். நீங்கள எப்படி?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
1: என்ன
0: பாட்டோட நினைச்சிருக்கீங்க?
1: நான் கேட்ட பாடல் வந்து அவளோட சரித்திர படத்துல இருந்து சிந்து நதிக்கரை வரும் அந்த பாடல்.
0: நாங்க இப்ப எல்லாருக்கும் இணைந்து கேட்போமா இந்த பாட்டை?
1: நன்றி. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: ஆமாம், சிந்து நதி கதையோரம் என்ற பாடலை சிவலோகநாதன் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் அம்மா. வணக்கம். வாட்ஸ்அப்
1: இனிய கால வணக்கம். என்ன பேபி சிவா என்றுதான் முதல் முறையாக உங்களோட உரையாடு.
0: நன்றி. எப்படி நலமாக? நன்றி.
1: ஓ, நலமாக இருக்கிறேன் அம்மா. என்று எங்களுக்கு அந்த அன்ப ஓனிங் ஜெலோ ஓனிங் சீட்டுக்கு 37 வருமா வந்து கூறியிருக்கிறோம். அப்படியா? ஓகே, பக்கத்துல இருக்கிறோம் அம்மா. அப்படித்தான் இருக்கு எல்லாரும். மதிய நேரம் வீட்டுக்குள்ள இருந்து கவனமாக தண்ணீரை குடித்து சிறப்பாக உடல்களை கவனிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நான் கேட்ட பாட்டு செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு. இந்த பாடலை எல்லோருமாக சேர்ந்து கேட்போம் அம்மா.
0: இந்த பாட்டு பிடித்ததுக்கு என்ன காரணம்?
1: இந்த பாட்டு வந்து ஒரு கால வேலை கேட்கறதுக்கு ஒரு குடும்பங்களோட ஒரு மகிழ்ச்சியான மியூசிக். வேற மியூசிக்கும் துள்ளி துள்ளி பாடுற போல இருக்கும். அந்த எனக்கு அது நல்லா பிடிச்சது.
0: அப்ப நீங்களும் துள்ளி துள்ளி கேட்க போறீங்க பாட்டு?
1: நீங்களும் ஒரு நாளைக்கு எடுத்து பாடுங்கோ என்று கூறுவேன். பிரியாணி அது மகிழ்வே சாத்து நல்லா தெரிவிங்க. வளர வளர வளர்ந்துட்டீங்க. இப்ப வித்தியாசம் இருக்குது.
0: நன்றி.
1: நீங்க தான் ஒருக்கா நிறுத்தி விடுங்கோ பேபி சிவா. நீ பாட்டி விடுங்க.
0: நன்றி.
1: வணக்கம்.

0: மைவரூடாக வந்திருப்பவர் அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம், மைவரூடாக வந்திருப்பவர். வணக்கம், உங்களோட சவுண்ட் வரையிலேயே. வணக்கம் வணக்கம், இப்பதான் சவுண்ட் வருகுது, சொல்லுங்க. நாங்க நல்ல, நீங்க நலமா?
1: ஓ, நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
0: நீங்கள் யார் என்று சொல்லி விடுங்கள். உங்களோட வாயாலேயே
1: என்ன
0: பாட்டோட வந்திருக்கீங்க?
1: நீங்களும் எப்பவுமே நலமாக இருக்க உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு.
0: நன்றி.
1: சொல்ல துடிக்குது மனசிலிருந்து. அந்த பூவேசம் பூவே உன் வாசம் வரும்.
0: நல்ல பாட்டு. என்ன என்னதுக்காக சொல்ல துடிக்குது மனது? என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க எனக்கு.
1: இல்ல, இந்த பாடல் நல்ல பாடல் வரிகள் நல்ல அழகாக இருக்குதானே?
0: அதுதான்
1: செம்பூவே. அந்த பாட்டுல என்ன இருக்க? நான் நல்ல அழகான ஒரு பாடல்.
0: உண்மைதான். அப்ப நாங்க எல்லாருமா சேர்ந்து கேப்போமா இந்த பாட்டை?
1: எல்லாருமா சேர்ந்து இந்த பாடலை கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: இந்த பாடலை டென்மார்க்கிலிருந்து மேரி அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இணைப்பில் வந்திருப்பவரை இணைத்துக் கொள்ள போகின்றேன். வணக்கம்.
1: வணக்கம். நான் சசிகலா சுதந்திரமா.
0: சசிகலா அம்மா, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க எல்லாரும் நலமா இருக்கிறோம். உங்கள் நலத்துக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு
1: நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வந்து நல்லவனுக்கு நல்லவன் திரையில இருந்து ஆரம்பிக்கும் பாடல்.
0: என்னதுக்காக இந்த பாட்டை கேக்குறீங்க?
1: பாடல் வைரமுத்துவின் வைர வரிகளுக்காக.
0: நான் நிச்சயம் ஐயாவுக்காக கேட்டீங்களே.
1: அப்படின்னு சொல்லலாம்.
0: உண்மைதான், இந்த பாடல் நல்ல பொருத்தமான பாடல், நல்ல பாடலும் கூட. அப்ப கேட்டு நாங்க ரசிப்போம் எல்லாருமா சேர்ந்து.
1: எல்லோரும் சேர்ந்து ரசிப்போம்.
0: ஓகே, நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. அடுத்து வருவது இந்த பாடலை கேட்டிருந்தார் சுவாசினி அவர்கள், அடுத்து சசியம்மா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்து வருபவரை இணைத்துக் கொள்ளப் போகின்றேன்.

0: வணக்கம் தேவிசிவா.
1: வணக்கம் வணக்கம்.
0: நான் சுபாஷினி பத்மநாதன் கலக்கிறேன்.
1: எப்படி நிலைமை இருக்கிறீங்களா?
0: ஓ, நாங்க நிலைமை இருக்கோம். நீங்கள் எப்படி எல்லோரும் நிலைமை இருக்கிறீங்க தானே?
1: நாங்க நிலைமை இருக்கிறோம்.
0: அப்படியே என்று நிலைமை இருக்கோம். வந்து வேண்டிக் கொண்டு வேவி, நான் வந்து சக்கரை தேவன்படத்திலிருந்து மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் மஞ்சி பூங்கொடி.
1: மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் மஞ்சி பூங்கொடியே.
0: ஆமா, அந்த பாடலை கேட்போம்.
1: எல்லாரும் சேர்ந்து கேட்போம் அந்த பாட்டே.
0: ஆமா, நன்றி வணக்கம் ஏபி சிவா.
1: நன்றி நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தீயாளிட்டி தமிழ் ஒளி. இந்த பாடலை கேட்டிருந்தார் சுஹாசினி அவர்கள். ஜெர்மனி நாட்டிலிருந்து மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சிக்கும் பூங்கொடி அடுத்து நேரை அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் சதீஷ், கேட்கிறேன்.
0: வணக்கம் சசி. சதீஷ் எப்படி இருக்கிறீங்கள்?
1: நான் நல்ல பாசமா இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா தானே?
0: நாங்கள் எல்லாரும் நலமா இருக்கிறோம்.
1: நான் குடும்ப உறவு படத்துல இருந்து அதே பாட்டை கேட்டுடுறேன்.
0: அதே பாட்டை கேட்டுக்கிறீங்கள்? என்னதுக்காக இந்த பாட்டை கேட்டுறீங்க?
1: அந்த நேம் வந்தது இன்றைக்கு
0: விளங்கல.
1: அந்த பாட்டுக்கு குடும்ப உறவு கேட்டு.
0: சரி, அப்ப எல்லாருமா சேர்ந்து இந்த பாட்டை கேப்போமா?
1: அவங்க போவோம்.
0: நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 9:53.

0: குடும்பம் ஒரு கோயில் படத்தில் இருந்து சதீஷ் அவர்கள் கேட்டிருந்தார். அடுத்து வருபவரை நான் இணைத்துக் கொள்ளப் போகின்றேன். வணக்கம்.
1: அன்பான இனிய காலை வணக்கம் ராஜான தேவி சிவா பொண்டியில் இருந்து விபி. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வல்லவன வேண்டிக் கொண்டு கவிஞர் கண்ணதாசனின் கற்பனை வரிகளுக்கு சிறை சச்சலகம் கே வி மாதவன் அவர்கள் இசையமைக்க, சேதுராமன் பொன்னுச்சு அமை சகோதரர்கள் நாதஸ்வரம் பாசிக்கு, அந்த நாதஸ்வரத்துக்கு நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த சிம்மக்குரோன் சிவாஜி கணேசனும், ஏ வி எம் ராஜனும் நாதஸ்வரம் பாசிக்க, நாட்டிய பெருளி பத்மினியை அட்டகாசமாக நடமாடிக்கொண்டு படிக்கும் பாடல் பாடலை உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். ராஜாண்ட 70வது பிறந்த நாளை இந்த பாட்டை இரண்டு பேரை படைத்திருந்தேன். கண்பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன், புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் உடுப்புட்டியில் இருந்து ஓடினேன் நயனாதேவுக்கு ராஜாண்ணைக்கு அரிசனை செய்வதற்காக என்ற தகவலை கூறிக்கொண்டு பாடலுக்கு எப்போ முழுமையாக ஒளிபரவ போட்டாலும் பரவாயில்லை, தென்னும் பாருங்கத்தில ராஜாண்ண போடுவேர் தானே முழுமையான பாடல்.
0: சரி, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
1: வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி தொகுப்பு.
0: நன்றி வணக்கம்.
2: Thank you.

இந்த பாடலை கேட்டிருந்தார் விபி அவர்கள். முழுமையாக ஒளிபரப்ப முடியாததற்கு மன வருத்தத்தை கேட்டுக்கொண்டு, இதுவரையில் இணைந்திருந்த காலை போன்ற நன்றில் இணைந்திருந்த அன்பு நேயர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களோடு இணையும் பெறும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் காஷ்லா கோடிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வைத்தியத்துறையில் உள்ள முஸ்லிம் சகோதரிகள் முன்வைத்துள்ள ஆடை தொடர்பான கோரிக்கைக்கு தாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாக கலாநிதி ஜனகன் தெரிவித்திருக்கிறார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதக்குழி வளாகத்தில் புதிதாக எந்த பகுதியில் குழிகளை தோண்ட வேண்டும் என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்பட உள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் HMLAM ஹிஸ்புல்லா வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். இன்று காலை ஆணைக்குழுவின் அலுவலகத்துக்கு சென்ற அவர் அங்கு அதிகாரிகளிடம் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார். இலங்கையின் உத்தியோர்வ வறுமை கோடு 2026 ஜூன் மாதத்தில் 17,592 உயர்ந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிபெற திணைக்களம் வெளியிட்டுள்ள அந்நிய தரவுகள் தெரிவிக்கின்றன. மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் உத்தியோர்வ வறுமை கோடு 277 ரூபாவால் அதிகரித்துள்ளது. மே மாதத்தில் அது 17,315 ரூபாவாக காணப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதராக எரிக் மேயர் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் உத்தியோர்வமாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 வருடங்களால் உயர்த்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்துக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் எந்தொரு தனிநபரையோ அல்லது குழுவையோ இலக்காக கொண்டு எடுக்கப்பட்டது அல்ல என்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். மாறாக நாட்டின் பொது நலனை அடிப்படையாக கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் இலங்கை தொடர்பான மீளாய்வு கூட்டம் நாளைய தினம் ஜெனிவாவில் நடைபெற இருக்கிறது. பெருத சேவையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு நியாயமான காலப்பகுதிக்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்கங்களுடன் கலந்து ஆலோசித்து எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானம் என்று இலங்கை பெருதல்லி அதிபர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. 11 வயது இளைஞர் மற்றும் யுவதிகளிடையே குடல் சார்ந்த நோய்கள் பெருமளவில் அதிகரித்து வருவதாக இறப்பை மற்றும் கல்லீரல் பிரிவு விசேட வைத்திய நிபுணர் சுபன் குலதுங்க தெரிவித்திருக்கிறார். கோகபல பாலத்துக்கு அடியில் உந்துருளியில் நபர் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் படம் தொடர்பாக போலி செய்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் பரப்ப வேண்டாம் என்று காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையில் யானைகளின் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அவற்றை பாதுகாப்பதற்கான உரிய வேலை திட்டங்கள் எதுவும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று வனஜீவராசிகள் பாதுகாப்பு அமைப்பின் செயலாளரும் சூழலியலாளருமான நயனக ரணவில தெரிவித்திருக்கிறார். தனமல்வில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிகவிவ பகுதியில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது பெருந்தொகையான கஞ்சா போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பல் உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான எல்டோ தர்மே என்பவரின் நபரான துமிந்து எனப்படும் நபர் கல்கிசை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த பெக்கோ சமன் என்பவரின் தாயார் மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தனவர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் உந்துருளி உருபோக்க பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலுக்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உலுக்குளம் வீதியின் பாபர்குளம் பகுதியில் டிப்பர் வாகனமும் முச்சக்கர வண்டியும் மோதி இடம்பெற்ற பத்தில் முச்சக்கர வண்டி சாரதி நேற்று உயிரிழந்தார். இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி போலி வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை தயாரித்து வந்ததாக சந்தேகப்படும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஜப்பானின் சீபா மாகாணத்தில் 21 வயதுடைய இலங்கை மாணவர் ஒருவர் கூரிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். ஜப்பானில் கல்வி பயின்று வந்த மாணவரை உயிரிழந்திருப்பதாக தெரியவிருக்கிறது.
இலங்கையின் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 68 அதிகரித்திருப்பதோடு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 91,000 கடந்துவிட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன. கிழக்கு மாகாணத்தில் பிதிர்கடன் செலுத்தும் சிறப்பு பெற்ற மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசை வழிபாடுகள் பக்திபூர்வமாக நேற்று இடம்பெற்றது. மகாத்மா காந்தி இலங்கையின் முன்னோடி கட்டிடக் கலைஞர் மினட்டி சில்வா மற்றும் காந்தியின் 1927 இலங்கை பயணத்தின் போது நிகழ்ந்த அதிகம் அறியப்படாத ஒரு சம்பவம் ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் ஓவியம் ஒன்று புதுடெல்லியில் உள்ள இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயத்துக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. தலைமன்னார் உருமலை முனைக்கு அப்பால் உள்ள இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 9 இந்திய கடத்தொழிலாளர்கள் கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்திய செய்திகளில், காவிரி ஆற்றிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடும்படி ஒழுங்காற்றுக்குழு மற்றும் மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கண்டித்து கர்நாடகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டத்துக்கு கன்னட அமைப்புகள் அழைப்பு விடுத்திருக்கின்றன. ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு மாணவர்கள் போராட்டத்தில் நடத்தப்பட்ட தடியடி என எதற்கும் பாரதிய ஜனதா கட்சியிடம் பதிலில்லை என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் நேற்று தெரிவித்தார். அப்பாவி மாணவரையே குற்றவாளியாக்கி உண்மையை மூடி மறைக்க பார்க்கிறதா தமிழக வெற்றி கழக அரசு என்று திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிருப்தி சட்டசபை உறுப்பினர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி ஆகியோர் நேற்றிரவு சுமார் 5 ஆலோசனை நடத்தியதான தகவல்கள் வந்துள்ளன. வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அசாமை சீரமைக்கவும் பாதிக்கப்பட்டோரின் மறுவாழ்வுக்காகவும் 1,000 தேவை என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த மாநில முதல்வர் கிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தெரிவித்திருக்கிறார். டெல்லியிலிருந்து ஹைதராபாத் செல்லும் விமானத்தில் பயணம் செய்ய இருந்த பயணியின் கைப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் குரங்கு மண்டியோடு இந்திரா காந்தி சர்வதேச விமானத்தின் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் நேற்று தெரிவித்தார்கள். கேரள மாநிலம் வாளையாறில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற தாய் மற்றும் குட்டி யானை தொடர்ந்து மோதி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய குழுமமான டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் என் சந்திரசேகரன் அடுத்த ஆண்டு பதவிக்காலம் முடிவடைந்ததும் மீண்டும் அந்த பொறுப்பை ஏற்கப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ன்காம் இந்திய வம்சாவளி உத்தி வகுப்பாளரான கௌதம் ரங்கராஜனை தனது அரசில் நிபுணத்துவ ஆலோசகராக நியமித்திருக்கிறார். அப்பல்லோ மருத்துவமனை என்டர்பிரைஸ் லிமிடெட் ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த முதல் காலாண்டில் வரிக்கு பிந்திய ஒருங்கிணைந்த லாபம் 38.4% அதிகரித்து 610 இருப்பதாக இன்று அறிவித்திருக்கிறது. கேரளா குருவாயூர் கோவில் வருகின்ற 23 அந்த கோவிலில் திருமணம் செய்வதற்கு 377 ஜோடிகள் முன்பதிவு செய்துள்ளார்கள். அதிக எண்ணிக்கையில் திருமணம் நடைபெற உள்ளதால் கோவில் நிர்வாகம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 160 உயர்ந்து ஒரு சவரன் 113,760 கிராமுக்கு 20 உயர்ந்து 14,220 விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில், அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியானை சந்தித்து பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வி பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் குறித்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தொடர்ந்து முரண்பாடுகள் நீடித்து வருவதாக தெஹ்ரானின் உயர் அதிகாரியொருவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது 2 ஊடக நிறுவனங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றன. ருத்து சோசல் தளம் அறிமுகப்படுத்தியிருக்கும் புதிய கட்டணம் வசூலிக்கும் சேவை மூலம் ட்ரம்ப் பணம் சம்பாதிப்பதாக ஊடக நிறுவனங்கள் அவர் மீது குற்றம் சாட்டுகின்றன. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்காவா பலுசிஸ்தான் மாகாணங்களில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் 70 மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். சிம்பாபே ஷம்பியா நாடுகளுக்கிடையே எல்லையாக அமைந்துள்ள கரீபா ஏரியில் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 44 உயிரிழந்தார்கள்.
சீனாவின் முன்னாள் பிரதமரும் அந்த நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களின் சிற்பியாக கருதப்படுபவருமான சு ரோங்ஜி அவரது 98வது வயதில் வயது மூப்பு காரணமான உடல்நல குறைவால் பெய்ஜிங்கில் நேற்று காலமானார். பாலஸ்தீன மாணவர்களையும் ஊழியர்களையும் பாரபட்சமாக நடத்துவதாக கொலம்பியா பல்கலைக்கழகம் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. 2023 முதல் அந்த போக்கு காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பாவில் ஒரு தலைமுறையில் ஒருமுறை மட்டுமே ஏற்படும் சூரிய கிரகணத்தை காண மில்லியன் கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட 30 இது முதல் சூரிய கிரகணமாகும். கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை மாதந்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 பில்லியனை கடந்துள்ளதாக தெரியவருகிறது. கொலம்பியாவின் காலிப் நகரில் குடியிருப்பு கட்டிடத்தின் இடிபாடுகளிலிருந்து ஒரு குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான இலங்கை அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய டேபிள் டென்னிஸ் சம்மேளனத்தின் நிர்வாகத்தின் குறைபாடுகள் இருப்பதாக கூறி அந்த சம்மேளனத்தை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நேற்று இடைநீக்கம் செய்துள்ளது. கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபாகினா ஜப்பானின் நவோமி ஒசாகாவை வீழ்த்தியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384.96%, இந்திய பெறுமதியில் 109.91%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 334.11%, இந்திய பெறுமதியில் 95.42%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410.47%, இந்திய பெறுமதியில் 117.18%, 1 அகராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450.81%, இந்திய பெறுமதியில் 128.69%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.53%, இந்திய பெறுமதியில் 68.38%. கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீச்சி கிருஷ்ணன் கறி இருக்கு, அங்கு போய் போத்தனா மரக்கறியா? அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறது
2: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 17 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நேரம் சரியாக 10:18 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:18 இந்த நேரத்தில் வானொலியில் விளம் பெறுகின்றது சொல்பேந்தர் சுகி சிவம் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்று. கோபம் எங்கிருந்து எப்படி எதனால் வருகின்றது என்ற தலைப்பிற்கான உரையை கேட்போம் அன்புறவுகளே.
6: அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. பாரதிக்கு கோபம் வந்ததுக்கு என்ன காரணம்னா, ஒன்று அவன் இசைஞானம் இல்லாமல் பாடியிருக்கணும். பாரதிக்கு ஹார்மோனியமே பிடிக்காதுங்க, அவர் ஹார்மோனியத்து மேலே ரொம்ப கோபம் உள்ளவர். ரெண்டாவது, இயற்கைக்கு விரோதமாக இயற்கையில் என்ன இருக்கணும், ஒரு விஷம் குடிச்சவன் செத்து போகணும், நேச்சுரலாக அந்த சீன் அப்படி முடியணும். அவன் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பாடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னால் ஒரு ரசிகனுக்கு கோபம் வரும். அப்போ கோபம் எங்கேருந்து பிறக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சிங்களா? நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது அங்கே நடக்கலை அப்படின்னா கோபம் வருது. இப்போ கோபம் எப்படி எப்படியெல்லாம் வருது, எதனால் வருது, இது ஒரு ஆராய்ச்சிக்கு உரிய பகுதி, அதையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் டீட்டெயில்டாக சிந்திக்க வேண்டிய விஷயம். கோபத்தினால என்னென்ன வருது, கோபம் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கோபத்தினால என்னென்ன வருதுன்னு கொஞ்சம் மெடிக்கல் சயின்ஸ் சொல்கிறத காது கொடுத்து நம்ம கேட்போம். தூக்கம் வரலை அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கவலை ஒரு காரணம் தூக்கமின்மைக்கு. ஆனால் கோபம் உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் தூக்கமும் வராது. நான் வந்து ஒரு பல் மருத்துவரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போனவரை பற்றி சொன்னார். அவர் பல்லுக்கு என்னமோ ஒன்று இடையில வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு முழு வரிசை கொடுத்தாரு. அப்படியே மேலையும் கீழேயுமா அந்த பல்லோட அளவு எடுத்து அதே மாதிரி செஞ்சு அப்படியே போட்டுக்கிற மாதிரி. என்ன அதுன்னு கேட்டேன், எதுக்காக அதை கொடுக்குறீங்க அப்படின்னு. அவர் வந்து கோபத்தில் பல்லு கடிக்கிறார் சார், அதுவும் தூக்கத்தில் கடிக்கிறாரு, அவருக்கு தெரியலை. அவர் ராத்திரி தூங்கும்போது அவருடைய மனசுக்குள்ளே அடக்கி வச்ச கோபம், வயிற்றுக்குள்ளே இருக்கிற கோபம், உடம்புல இருக்கிற கோபம், அதில் பல்லை நர நர நரன்னு கடித்து பல்லெல்லாம் கூசுது அவருக்கு. அவர் பல்லு கடிக்கிறது அவருக்கே தெரியல, தூக்கத்தில் நடக்குது, அவருக்கு அவ்வளோ கோபம் இருக்குது. நான் கூட தான் போன முறை அவர் வந்தபோது ட்ரீட்மெண்ட்டுக்கே கேட்டேன், என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ வருத்தம், என்ன கோபம், ஏன் இப்படி இவ்வளோ கோபத்தை உள்ளே வச்சுருக்கிறீங்க, அதை கேட்காதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கேட்குறத விட்டுட்டேன் நாங்கள் அந்த பல் டாக்டர். அப்போ பாருங்கள், கோபத்தினால தூக்கம் இல்லாமல் போயிடுது, இது முதல் விஷயம். தூக்கமின்மைக்கு ஒரு அடிப்படை காரணம் அப்படின்னா நம்ம உடனே ஒரு மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு இருப்பாருங்க திருவள்ளுவர், அதனுடைய முதல் நாடி போய் பிடிச்சி பார்த்தா தூக்கமின்மைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற கோபம். அப்புறம் இதய நோய் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு மிகப்பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்க. பொதுவாக படபடப்பு ஏற்படுது, இதய துடிப்பு கூடுது, இதெல்லாம் பெரும் பாதிப்பை இதயத்துக்கு ஏற்படுத்துறது, இப்படிலாம் சொல்கிறாங்களே ஒழிய ரொம்ப ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கொடிய செய்தி எது அப்படின்னு கேட்டால் கோபம்தான். நீங்கள் இதய

0: மருத்துவர்கள் யார் போனாலும் முதல்ல கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வருத்தம், என்ன கோபம், யார் மேல கோபம், நீங்க மனசு விட்டு முதல்ல பேசுங்க, நான் மருந்து கொடுக்கலாம், மாத்திரை கொடுக்கலாம், ரத்த குழாய் அடைப்பை வந்து நீக்கலாம், அதெல்லாம் வேற சமாச்சாரம், பட் எவ்வளவு நான் கொடுத்தாலும் நீங்க கோபப்பட்டீங்கன்னா வீணா போயிடும் அப்படிம்பாங்க. கோபம் இயல்பில் உடையவர்களுக்கு மாரடைப்பு வருவது, பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சர்வ சகஜம் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவத்தில். அப்புறம் உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர். சார், ஹை பிளட் ப்ரெஷரால் கோபம் வருது, ஏன் கோபத்தால் தான் ஹை பிளட் ப்ரெஷர் வருது, ரெண்டும் ஒன்னோட ஒன்று தொடர்புடையது, விஷியஸ் சர்க்கிள், இதுலேருந்து அதுக்கு போகும், அதுலேருந்து இதுக்கு போகும், அந்த டென்ஷன் அதிகமாகும், பிபி ஜாஸ்தியாக இருக்கும். கோபம் உள்ளவர்களுக்கு பிபி தானாகவே கூடி போயிடும், இதனாலேயும் இதயம் பெருமளவுக்கு பாதிக்கப்படும். இதை விட இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை உடையது கோபம். ஆஸ்துமாங்கிறது ஒவ்வாமையினால வரும், சில சமயத்தில் சில பூவிலேருந்து வர மகரந்தம் இருக்கு இல்லையா, அது சில பேருக்கு ஒத்துக்காது, சில வாசனைகள் ஒத்துக்காது, எதுவும் ஒன்று அலர்ஜியாக இருக்கும், மழை பெஞ்சிருக்கும், அதுலேருந்து புதுசாக ஏதாவது ஒரு அதெல்லாம் பிடிக்காது, ஒத்துக்காது. அதை விட முக்கியம், சுவாச கோளாறு ஏற்படுவதற்கு கோபம் ஒரு மிக முக்கியமான காரணம். அது மெதுவாக என்னாகும், கோபம் ஆஸ்துமாவில் கொண்டு போய் விட்டு, ஆஸ்துமாவால் கோபம் வந்து, கோபத்தால் ஆஸ்துமா வந்து, அது இந்த சைக்கோசோமேட்டிக், ரெண்டும் உடம்பும் மனசுமாக சேர்ந்து அப்படியே ஒன்றோட ஒன்று கப்பி பிடிச்சிரும். அது மாதிரி சில பேருக்கு விடாத தலைவலி இருக்கும், மைக்ரைன், அதுவும் ஒத்த பக்கம் தலைவலி, அதில் வலது சாரி இடது சாரி அப்படின்லாம் ரொம்ப கொள்கை பிடிப்புடையவங்கலாம் பல பேர் இருக்கிறாங்க. இந்த கோபம் வரும்போது என்னாகும், ரத்த அழுத்தம் கூடுறதுனால பிரெயினுக்கு வந்து பிளட்டு நிறைய போக வேண்டியிருக்கும். அப்போது பிரெயினில் இருக்கிற குழாயெல்லாம் அதது அதது சைஸ் தானே, திடீர்னு குழாயை பெருசுப்படுத்த முடியுமா என்ன, ஒரே நேரத்தில் இதயம் பம்ப் பண்ணி நிறைய ரத்தத்தை மூளைக்கு அனுப்புது அப்படின்னு சொன்னால் அது முதல்ல தலைவலியில் போய் முடியும். ஐயா, அது தலைவலியோடு நிற்காது, சமயத்தில் அந்த ரத்தம் குழாய் வெடிச்சிருச்சு, தலைக்கு போகிறதுல வெடிச்சிருச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக், உங்களுக்கு ஏதோ ஒரு பக்கத்தை பாதிச்சிடும், அது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாது. அப்போது இதய நோயை ஏற்படுத்தும், இதய நோய் மட்டுமல்ல மாரடைப்பை ஏற்படுத்தும். இதய நோய்ங்கிறது எப்போ பார்த்தாலும் வலிக்குது வலிக்குது வலிக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துவது. மாரடைப்பு என்பது ஒரே சமயத்தில் வந்து அந்த இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு இதயம் செயல்பட முடியாதபடி ஒரு வலிக்கும் வேதனைக்கும் உள்ளாவது. இதெல்லாம் மருத்துவ உலகம் கண்டுபிடித்திருக்கிற உண்மை. நான் சொன்ன மாதிரி பிரெயின் ஸ்ட்ரோக், மூளை வாதம் அப்படிங்கிறாங்க, அது வெடிச்சியே ஏற்படுது, இல்லாட்டி வேறு வகையில் ஏற்படுது, எப்படியோ அது ஏற்பட்டு போகுது. இப்போது கோபத்தை பற்றிய நோய் என்னென்ன ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னேன், இந்த கோபம் எதனால் ஏற்படுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னேன், நாம் நினைச்சபடி அங்கே இல்லை அப்படின்னா கோபம் வருது அப்படிங்கிறோம். ரெண்டாவதாக இப்போ இன்னொன்று சொல்கிறேன், ஒருவருடைய செயலை நம்மால் சகிச்சுக்க முடியல, அதனால் கோபம் வருது. தொடர்ந்து ஒரு நபரை நம்மால் சகிச்சுக்க முடியல, அப்போ நமக்கு கண்டிப்பாக கோபம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறாங்க. மைக் டைசன் உங்களுக்கு தெரியும், உலக புகழ் பெற்ற குத்து சண்டை வீரர், அவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப சுவையானது, அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் பெற்றவர், இது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த மைக் டைசனை பற்றி ஒரு நல்ல அழகான செய்தி ஒன்று படித்தேன். இவாண்ட்ர ஹோலிஃபீல்ட் அப்படிங்கிறவரோட 1997 அவர் மோதுறார். அது வந்து உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது, ஏன்னா மைக் டைசனுடைய புகழ் வந்து அவ்வளவு, உலக புகழ் பெற்ற மல்யுத்த வீரர், குத்துச்சண்டை வீரர்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய புகழ். ஸோ இவாண்ட்ர ஹோலியோட அவருக்கு நடந்த அந்த குத்து சண்டையை உலகமே கவனிச்சிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், அது குத்து சண்டைன்னா கூட அதில் சில கட்டுப்பாடு இருக்குது, இப்படி தான் தாக்கணும், இன்ன அளவு தான் அடிக்கணும், இன்ன நம்ம அம்பையருக்கு கட்டுப்படணும், இப்படி நிறைய விதிமுறைகள் எல்லாம் இருக்கு. மைக் டைசன் பாருங்க, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டுப்பாடு தளருது உள்ளுக்குள்ளேருந்து. அது ஒரு உலக புகழ்பெற்ற சூடான மோதல் அப்படிங்கிற போது கொஞ்சம் பொறுமையை இழக்கிறார் அவர். கோபம் வந்து சடக்குன்னு இல்லை, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கி ஏறிக்கிட்டே போகுது உள்ளுக்குள்ளேருந்து, அது கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. இப்போ கோபம் தலைக்கு ஏறிடுச்சு, தலைக்கு ஏறிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கிறீங்களா, ஏன்னா தலைக்கு ஏறிடுச்சுங்கிறதுக்கு இப்போ சொல்லப்போகிற உதாரணம் ஒரு அடையாளம். இவரோட போட்டி போட்டார் பாருங்க, இவான்ற ஹோலிஃபீல்டு, அவர் என்ன பண்ணார், அவர் மண்டையால் இவர் மண்டையில் ஒரு முட்டு முட்டினார், அவர் மண்டையால் இவர் மண்டையில் ஒரு முட்டு முட்டினார். உங்களுக்கு தெரியும், அதான் சொன்னோம் கோபம் தலைக்கேறி போச்சு அப்படின்னு. ஆனா இதை எப்படி குறிப்பிடுறாங்க, அதனாலேயே மைக்ரேஷனுடைய புகழ் போயிடுச்சு. அப்ப நடந்த ஒரு செயல்னால அதிர்ஷ்ட தேவதை ஹோலிஃபீல்டோடைய ஹெல்மெட்டுக்கு உள்ள உட்கார்ந்துருந்தான். அதிர்ஷ்ட தேவதைக்கு இருப்பிடமா எது அமைஞ்சு போச்சுன்னா ஹோலிஃபீல்டோட அந்த ஹெல்மெட், அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா அதால அப்படி முற்றுறார் அவர். இதை சோமவள்ளியப்பன் இட்லியாக இருங்கள்னு ஒரு புத்தகத்துல ரொம்ப அழகா எழுதுறார். அந்த புத்தகமே ரொம்ப அருமையான ஒரு புத்தகம், எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். அதுனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றியே ஒரு நல்ல புக்கு தமிழில், தமிழில் வந்திருக்கிற ஒரு அருமையான உணர்ச்சி மேலாண்மை, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அந்த உணர்ச்சி நிர்வாகம், அதை அதை குறிப்பிடுவது அது. இப்போ என்ன பண்ணார் அவர், தலை அந்த ஹெல்மெட்டால் இவர் மண்டையில் முட்டினார் பாருங்க. இது என்ன சாதாரண மண்டையா, உலக புகழ் பெற்ற மண்டை, அதுவும் மண்டைக்கணம் பிடித்த மண்டை, அதுவும் ஆத்திரமும் கோபமும் தலைக்கேறி உட்கார்ந்திருக்கிற ஒரு மண்டை. அப்படி முட்டின உடனே மைக் டைசனுக்கு ஒரு கோவம் வந்தது பாருங்க. உள்ளேந்து சைத்தான் பேச ஆரம்பிச்சது, மோதி மிதித்து விடு பாப்பா, கோபத்தினுடைய விளைவு. ஆனால் இவர் என்ன பண்ணாரு சார், யாருமே எதிர்பார்க்காத அசிங்கமா ஒரு காரியம் பண்ணிட்டார். என்ன காரியம் பண்ணிட்டாரு, டபக்குன்னு பாஞ்சு அவன் காதை கடிச்சு விட்டாரு. அது உலக புகழ் பெற்ற காதுக்கடி, காது கடிக்கிறதுனா ரகசியம்னு அர்த்தம். என்ன அவன் காதை கடிக்கிற அப்படிம்பாங்க, ரகசியம் அது உலக புகழ் பெற்ற காதுக்கடி. அந்த ரகசியம் அப்படியே பரவி பரவி பரவி உலகம் முழுக்க பரவிடுச்சு. கோவத்தில் அப்படியே காதை கடிச்சு ஒரு துப்பு துப்பிட்டாரு. எங்க யாராவது மன்னிப்பாரா, மைக் டைசன் எவ்வளவு பெரிய ஆளு, அவருடைய வயசு தகுதி அந்தஸ்து அடைந்திருக்கிற புகழ் இதுக்கு இந்த மாதிரியான காரணம்லாம் நியாயமா, அவர் என்ன காரணம் சொன்னாலும் யாராவது ஒத்துக்குவாங்களா? அப்ப நம்ம தரம் தகுதி இதெல்லாம் இல்லை, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்னா அவனுக்கு அறிவு அப்ப குறைஞ்சு போகுது. அதாவது உணர்ச்சி மேலோங்கின உடனே அறிவினுடைய தரம் குறைய ஆரம்பிக்குது. இப்போ கோபம் கூடாதுன்னு பெரியவங்க சொன்ன சில விஷயங்களை நாம கொஞ்சம் பார்ப்போம். நீ கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காத, டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற போது எந்த ஒரு முடிவும் நீ கோபத்தில் எடுக்காத, அது பிழையாக போய் முடிந்து விடும் அப்படின்னு ஒரு யோசனை சொல்றார். இன்னொரு அருமையான ஒரு செய்தி, உண்மையான பலசாலி யார் என்று கேட்டால் தன் வலிமையால் மக்களை அடக்குபவன் அல்லன். தன்னோட வலிமையினால மற்றவங்களை அடக்கிறானே அவன் ஒன்றும் மிகப்பெரிய வலிமை உள்ளவன் அப்படின்னு இல்லை. கோபம் வரும்போது எவன் தன்னை அடக்கிக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையிலேயே மிகவும் வலிமையானவன். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, திருவள்ளுவர் சொல்றார். அவர் சொல்லாத என்ன இருக்கு சொல்லுங்க, எல்லா மதங்களுமே சொல்லப்பட்டிருக்கிறது, உலக புகழ் பெற்ற ஒரு வாக்கியம் அது. ஒரு மனுஷன் முதல்ல கோபம் வருதுன்னு மற்றவங்களெல்லாம் அடக்கி ஏன் அப்பை சொல்லலையா, புலனைந்தம் வென்றான் தன் வீரமே வீரம், வீரம்னா மற்றவனை ஜெயிக்கிறது இல்லப்பா, நீ உன்னை ஜெயிக்கிறதாண்டா வீரம் அப்படின்னு. பாத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறத யார் நிரூபிச்சா, மைக் டைசன் நிரூபிச்சுட்டார் உலகம் உள்ள வரைக்கும். அந்த அருவறுப்பான ஒரு கமெண்ட் அவரை பத்தி, தீருமா அவன் யாரப்பா, கோவம் தான் அடுத்தால் காதை பிடிச்சு கழிச்சுவேன், மனுஷன் அப்பாவே ஒரு மிருகம் அந்த காரியம் பண்ணும், மிருகம் தான் அந்த மாதிரி காரியம் பண்ணும். இப்ப இப்ப பாருங்க, நான் கோபத்தை பத்தி முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா, உங்களுக்குள்ள விழிப்புணர்வு இருந்தால் தான் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். நாம உடல் அளவிலையும் மனதளவிலையும் காட்டுல பிறந்து வளர்ந்த ஒரு மிருகம் தான். எப்போ நம்ம சிவிலைஸ்டாக மாறணும், கொஞ்சம் கொஞ்சமாக சில நூற்றாண்டுகளில் சில பழக்க வழக்கங்கள், உணவு பழக்கங்கள், நம்முடைய மனதின் இஷ்டப்படி நமக்குள்ளே இருக்கிற மிருகம் தலைவிரிச்சு ஆடுற போது எப்படி நடந்துக்கிறோமோ அப்படியே நடந்துக்கிட்டா நாம் மாறவே இல்லை காட்டுமிராண்டின்னு அர்த்தம். இந்த உள்ளேந்து நான் சொல்றது புரியுதா, சப்கான்ஷியஸ் மைண்டு, அதில் நம்முடைய விலங்கு மனம் ப்ரோக்ராம் ஆயிருக்கு. அந்த விலங்குலேருந்து நம்ம கொஞ்சம் மாறி இந்த செயல் நான் செய்யக்கூடியது அல்ல அப்படிங்கிற என்னுடைய பிரசன்ஸ் அதை கொண்டு வரணும். இங்கு நான் பிரசன்னமாக இருக்கிறேன், நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, என்னில் இருக்கிற விலங்கு இதை செய்ய தூண்டுகிறது, ஆனாலும் நான் இதை செய்யக்கூடாது. இந்த தெளிவு இருக்கணுமா இல்லையா? சரி, எப்பெல்லாம் கோபம் உண்டாகுதுன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. நாம் சொல்லுவதை மற்றவர்கள் மதிக்காத போது, இந்த மற்றவர்கள்ங்கிறதுல ஒரு சின்ன குறிப்பு இருக்குங்க, உங்களை விட பலசாலியாக இருந்தால் வாயை பொத்திக்கிட்டு இருப்போம், நம்மளை விட பலசாலி, நம்மளை விட பவர்ஃபுல், இன் ஆல்வேஸ் எதில் வேணாலும் இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், பதவியில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம். அதான் எங்கள் ஊரில் வேடிக்கை சொன்னால், பஸ்ஸில் ரெண்டு பேர் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அடுத்த ஆளை கேட்டானா, அண்ணே நீங்கள் ஏதாவது பதவியில் இருக்கீங்களா அண்ணே, எம்சி எம்பி எம்எல்ஏ அது மாதிரி, இல்லைப்பா ஏதாவது அடியாள்லாம் வச்சிருக்கிற ரவுடி கிவுடி அந்த மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லையப்பா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைப்பா அப்படி, இல்லை நான் பேட்ட தாதா, வேறு ஏதாவது உங்களுக்கு அது மாதிரி செல்வாக்கு அப்படி ஏதாவது, ஒண்ணுமே இல்லப்பா, நான் ரொம்ப சாதாரணமான ஆள், ஏன் இப்படிலாம் கேட்கற, இல்ல பணம் வசதி மத்தபடி ஏதாவது இல்லப்பா, நான் ரொம்ப வெரி ஆர்டினரி மேன் அப்படின்னு உடனே சொன்னா, நான் நாயே காலாடுறேன் எவ்வளவு நேரமா மெய்ச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதாவது இவன் கோபப்படுத்த முன்னாடி வெரிஃபை பண்ணிக்கிறான், என்னென்ன வெரிஃபை பண்ணிக்கிறான், இவன் பவர்ஃபுல் மேனா, போஸ்டில் இருக்கிறவனா, இல்லாட்டி ஏதாவது பணங்கனா வச்சிருக்கிறவனா, அடியாள் வச்சிருக்கிறவனா. அப்போ நம்மளை விட இதெல்லாம் வச்சிருக்கிறவனா இருந்தால் சத்தம் போடாமல் போயிட வேண்டியதுதான். செல்லிடத்து சினம் காக்க திருவள்ளுவர் எதை எதை விட்டு வச்சிருக்கான்னு சொல்லுங்க. உனக்கு எங்கே செல்லுமோ இப்போ அது செல்லாத இடம், நீ அவங்ககிட்ட கோவப்பட முடியாது, வாயை பத்தி பேசாம இருப்ப, உன்னோட பலசாலி நல்ல ஆளு பயங்கரமா கிங்காங் மாதிரி இருக்கிறான், நீ இப்படி அவன்கிட்ட கோவப்படுவ? ஒரு குத்து விட்டானா 32 பல்லு சேர்ந்து எங்கிட்ட அடுத்த பிறவி பல்லு உட்பட போடும், அந்த மாதிரி சமயத்தில் கோவப்படுவியா? கோவப்படுவா கம்மனு வாயை சுருட்டு உட்காந்துருப்பேன், யார்கிட்ட கோவம் காட்டுவே? நீ சொன்னா எவன் பயப்படுவானோ, நீ எவனை திட்டினா அவன் அடங்கி போவானோ, எவன் பூனை மாதிரி உன் முன்னாடி பதுங்குறானோ, பலவீனமானவன், உன்னை விட பலவீனமானவன். ஆனா திருவள்ளுவர் தான் சொன்னார், செல்லிடத்து சினம் காக்க, அங்கேயும் கோவத்தை காப்பாத்துறா, செல்லாத இடத்துல இல்ல பெரிய விஷயம், நீ வேற வழி இல்ல, வாலு சுருட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கற, எங்க செல்லுமோ அங்க நீ காப்பாத்தினியான்னு கேட்டார் பாருங்க. அதனால்தான் இந்த மற்றவர்கள்ங்கிறத பிரிச்சுக்க சொன்னேன், நாம் சொல்லுவதை மற்றவர்கள் மதிக்காத போது, கேட்காத போது, புரிந்து கொள்ள மறுக்கும் போது, புரிந்து கொள்ளாத போது, எதிர்த்து பேசும் போது, அதை வரவு வைக்காத போது, இப்படி நிறைய போது, அப்பெல்லாம் நமக்கு கோபம் சொல்லுன்னு அப்படியே மண்டை குழாயை பீச்சிக்கிட்டு வெளியே வரும். அதே மாதிரி நம்முடைய பிரச்சனைகளை உரியவர்கள் புரிந்து கொள்ளாத போது, நம்ம பிரச்சனையை அவன் புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இல்லை என்ன பண்றது, புரிஞ்சுக்கிற அளவு திறமை இல்லை என்ன பண்றது, என் பிரச்சனையை புரிஞ்சுக்கலையே நம்ம கோபப்படுறோம், என் பிரச்சனைய அக்கறை இல்லை. அது இன்னொரு ஆபத்து, தெரியல, நீ நானா இருந்தா தானே நான் படுற வேதனை என்னன்னு உனக்கு தெரியும், தெரியாது, விரலுக்கு தகுந்த வீக்கம்னு அவனவனுக்கு ஒரு வலி உண்டு. நம்முடைய பிரச்சனைகளை உரியவர்கள் புரிந்து கொள்ளாத போது, கேட்க தயாராக இல்லாத போது, நிவர்த்தி செய்யாத போது, நிவர்த்தி செய்ய விரும்பாத போது, எப்பெல்லாம் கோபம் வருங்கிறதுக்கு அடையாளம். நாம் சொல்வது தவறு என்று, அது தவறாகவே இருந்தாலும் தட் இஸ் இம்பார்ட்டன்ட், நாம் சொல்லுவது தவறு என்று பலர் முன்னிலையில் விமர்சிக்கப்படும் போது சில பேர் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, ஏன் அவங்க முன்னாடிலாம் என்ன பேசுனீங்க, ஏன் இவங்க முன்னாடிலாம் என்ன சொன்னீங்க, ஐ அவங்க முன்னாடி இவங்க முன்னாடி இல்லாமல் சொல்லியிருந்தா அவங்க கேட்டிருப்பாங்களா என்ன, ஏதோ ஒன்று கோபம் அவங்க முன்னாடி எல்லாம், இந்த ஒரு ஃபால்ஸ் ப்ரஸ்டீஜ் அதை காப்பாத்து, இவங்க முன்னாடி அதுதான் என்ன, அவங்க முன்னாடி எப்படி சொல்லலாம், இவங்க முன்னாடி எப்படி சொல்லலாம், உங்க அம்மா முன்னாடி வச்சு என்ன பேசுறீங்களா அப்ப மதிப்பாங்களா, பிள்ளைங்க முன்னாடி வச்சு நீங்க என்ன திட்டுறீங்களே அப்புறம் பிள்ளைங்க என்ன மதிப்பாங்களா, இப்படி கணவன் மனைவியை கேட்கறான், மனைவி கணவன் கேட்கறான், பசங்க முன்னாடி எல்லாம் திட்டுறியே அப்படின்னா, ரைட்டு, தப்பு செய்யும் போது அவங்க முன்னாடி தானே செய்யறீங்க, ஒருத்தர் தப்பு பண்ணும்போது பிள்ளைங்க முன்னாடி பண்ணலாம், தப்பு பண்ணும்போது அம்மா முன்னாடி பண்ணலாம்னா திருப்பி கேட்கறவங்க மட்டும் அம்மா முன்னாடி கேட்கக்கூடாதா, அவ்வளவு அகங்காரம் நமக்கு, அவ்வளவு அகங்காரம். நாம் சொல்லுவது தவறு என்று பிறர் முன்னிலையில் விமர்சிக்கப்படும் போது, எதிர்பார்த்த மரியாதை கிடைக்காத போது, இப்படி நிறைய காரணம் இருக்கு, நம்ம ஒரு மாதிரியா மரியாதை எதிர்பார்த்துட்டு போறோம், அது அங்க கிடைக்கல, கோபம் வந்துருதா இல்லையா, நாம அவங்களை திருப்பி எப்படி அவமதிக்கலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சார், மிகப்பெரிய போர்களே உலகத்துல எதனால் நடந்ததுன்னா கோபத்துல சில வார்த்தையை விட்டதுதான், இதெல்லாம் வெளியில சொல்லவும் முடியாது, இந்த வரலாறுகள்லாம் நாங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா கூட இறந்து போறதுக்கு முன்னாடி தான் இந்த புத்தகத்தை எழுதிட்டு போக முடியும். இந்த நாட்டில், இந்த நாட்டில் இல்லைன்னா உலகத்தில் சொல்கிறேன், உலகத்தில் நடந்த சில போர்களுக்கான காரணம் என்ன தெரியுங்களா, நான் உலகத்தையும் என் நாடாக நினைக்கிறேன், உலகத்தில் நடந்த சில போர்களுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, பேசக்கூடாத வார்த்தையை பேசுனது தான், எக்கு தப்பாக ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதனுடைய விளைவாக மிகப்பெரிய போர் நடந்து ரத்தம் சிந்தி வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போன வரலாறு இருக்குது தெரியுங்களா, ஏடா கூடமாக ரெண்டு வார்த்தையை விட்டுடுறது அதனுடைய விளைவாக வர்றது தான். இப்போ கோபத்தை எப்படி கையாள்வது, நம்மளை ஒருத்தன் யாரோ ஒருத்தன் பார்த்து நாயேன்னு சொல்கிறான், இல்லை ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான், பதிலுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அது வரைக்கும் நல்லதாக இருப்போம், அவன் என்ன சொன்னால் அதை விட ஒரு வார்த்தை கூட சொல்லுவோம், அவன் என் நாயே அப்படின்னா உடனே நாம் என்ன சொல்லுவோம், ஏ பேயே அப்படின்னு ஏதோ ஒன்று, என்ன வள்ளலாரே சொல்கிறார் நாயே பேயேன்னு கோவப்படுறதுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார் வள்ளல் பெருமாள். அப்போ ஏதோ ஒன்று நம்முடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கு கோபம், இங்கே தான் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா, நான் அமைதியாக தான் சார் இருந்தேன், அவன் தான் என்னை கோவப்படுத்தணும், அவன் அப்படி பேசாமல் இருந்தால் நான் பேசிக்க மாட்டேன். ஐ அப்போ நம்ம கோபம் வரதுக்கான சுவிட்ச் அவன் கையில் இருக்குது, சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியிற மாதிரி உங்களை கோவப்படுத்தணும்னா அவன் நாயே அப்படின்ட்டா நீங்கள் உடனே சுவிட்ச் போட்டேன், அவன் சுவிட்ச் அவங்க கையில் வச்சிருக்கிறான். ஏன் சார், உங்களுடைய சக்சஸ் சுவிட்சு அவங்க கையில் இருக்கலாமா? நம்மோட வெற்றியினுடைய பிடிமான இன்னொருத்தங்க கையில் இருக்கலாமா? பகவான் புத்தர் உட்கார்ந்துருந்தார் ஒரு மரத்தடியில், மொத்தம் வந்தான். அவன் ஒரு குறிப்பிட்ட சமூகம்னு கதையில் இருக்கு, வரலாற்றில். இப்போ தான் எதையுமே சொல்லக்கூடாது, எதை சொன்னாலும் தான் எல்லாரும் அதை விட பிரமாதமாக கோவப்படுவாங்களே. அவன் யாருன்னு இருக்கு, ஆனாலும் நான் சொல்லலை, மென்னு முழுங்கிட்டு போகிறேன் இன்னைக்கு இருக்கிற உலக சூழ்நிலைக்காக. அவன் வந்து புத்தரை பார்த்து அப்படி இப்படின்னு பேசுகிறான். ஏன்னா புத்தர் பல பேர் பொழப்பில் மண்ணள்ளி போட்டவர், ஏன்னா ஞானம் கொடுத்தாருல்ல. இந்த உலகத்தில் ஞானம் கொடுத்தவங்களை கண்டா சில பேருக்கு ஆகாது, ஏன்னா உலகத்தை ஏமாற்றி பிழைக்கிறவங்களையும் ஒரு 10 பேர் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்து, குரூரமான வார்த்தை, கொடூரமான வார்த்தை, அது இது எல்லாமே போட்டு திட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறான். புத்தர் முகத்தில் ஒரு சின்ன சேஞ்சு கூட இல்லை, ஒரு விதமான மாற்றமும் இல்லை, நிச்சலனமாக இருக்கார். அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதில் தான் அவன் இன்னும் கடுப்பாயிட்டான். நான் இவ்வளோ இப்போ சொல்கிறேன், உனக்கு ரோஷம் வரலையே, உனக்கு பதிலுக்கு ஏதாவது பதிலுக்கு திட்டிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருப்பான். திட்ட மாட்டேங்கிறாரு, ஒன்றுமே பண்ணல. அவன் இன்னும் ஆத்திரமாக வந்து வெறி பிடிச்ச மாதிரி கத்தமாக, அவன் அளவு கடந்த ஆத்திரத்தில் மோசம் மோசமான வார்த்தை, இன்னும் மோசம் கட்ட கட்ட வார்த்தையாக போட்டு கொடுத்துறான். அப்பவும் புத்தர் பேசாமல் இருந்தார். கடைசி அவனுக்கு என்னன்னா, நீ ரெண்டு வார்த்தை பேசிட்டா கூட எனக்கு நிம்மதியாக இருக்கும், நீ பேசாமல் உட்காந்துருக்கு பற்றி அழிச்சாட்டியமாக குத்துக்கல் மாதிரி, அதுதான் என்னால் தாங்க முடியல, ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ தான் வாயை திறந்து பேசினார். என்ன, நீ சொன்ன எதையுமே நான் ஏற்றுக்கல, ஐ ஹவ் நாட் அக்செப்டட் இட். நீ என்ன சொல்கிறியோ எதையுமே நான் ஏற்றுக்கல, அப்புறம் நான் எதுக்கு ரியாக்ட் பண்ணணும், இல்லை எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரெண்டுமே அவசியமே இல்லையா? நான் ரியாக்டும் பண்ண வேண்டாம், ரெஸ்பாண்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதற்கு வந்து எந்த விதமான பதிலும் நான் ஆற்றி பதிலாக எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, நான் ஒன்றுமே செய்யலை, நான் ஏன்னா ஏற்றுக்கலை. நீ என்கிட்ட ஒரு காசை கொண்டாந்து கொடுக்குற வேண்டாம் அப்படிங்கிறேன், நீ காசை கொண்டாந்து கொடுக்குற வேண்டாம் அப்படின்ட்டு அது யாருது ஒன்றுது. ஸோ இது உங்ககிட்ட தான் இருக்குது, முழுக்க நீ தான் சுமக்கிற. இப்போ நீ என்னென்ன சொன்னியோ எல்லாத்தையும் நீ தான் சுமக்கிற, என்னென்னா என்ன நோக்கி சொன்னியோ அவ்வளவும் உன்கிட்டயே இருக்குது, என்ன வேணால் பண்ணிக்கும், எப்படி வேணாலும் பண்ணிக்கும் அப்படின்னு. அவனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தாங்க முடியல, வெடித்து அழுது எல்லாம் பண்ணான். இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா, நம்முடைய இன்னர் காம்னஸ் அப்படிங்கிறான், உள்ளே இருக்கிற ஒரு அமைதி, நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு சந்தோஷம், நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு நிறைவு, நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆத்மார்த்தமான நிம்மதி, சலனமற்ற ஒரு நிலை, இன்னும் சரியாக சொல்லட்டுமா, பேரானந்த பெருநிலை. இதை ஏவனும் தெருவில் போகிறவனுக்காக நாம ஏன் இழக்கணும், அமையனமும் சொல்கிறான். இப்போ நாங்கள் கூட தான் பேசணும் யூடியூப்பில், பல பேர் பயங்கரமாக தப்பு தப்பாக கமெண்ட் போடுவான். முன்னாடி நானும் ரொம்ப கோவப்படுவேன், என்னை திருத்திக்கிறது எப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பார்த்தேன். இப்போ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், என்ன ஐதான் சொல்லிட்டு போகிறேன், நமக்கு அவன் இஷ்டம் சொல்லிட்டு போகிறேன், நமக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. யூ நீட் நாட் அக்செப்டிட். பகவான் புத்தருடைய அந்த வார்த்தை தான் எனக்கு மிகப்பெரிய பலம். நம்ம ஏன் அதை அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணால் அதுக்கு பதில் சொல்லணும், பதில் இன்னும் ஒன்று செயலாற்றணும், என்னத்துக்கு, தேவையில்லை. அவனுக்கு தோன்றதை அவன் சொல்லிட்டு போகிறான். ஏன் தெரியுங்களா, நம் உள்ள இருக்கிற அமைதி விலை மதிப்பற்றது. அதனால் நான் கோபத்தை பற்றி இப்போ ரெண்டாவது பகுதி பேசியிருக்கிறேன், இன்னும் ஒரு பகுதி சயின்டிஃபிக்.
1: அந்த உறவுகள், இதுவரை சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:40, ஐக்கிய ராஜ்யத்தில் 9:40. தமிழொலி இன்றைய நிகழ்ச்சிகளில் இன்றைய நட்சத்திரம், இன்றைய நட்சத்திரமாக இன்று கலக்கப்போவது யார் அதனை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். பாடல் தெரிவுகளை எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள் ஜெர்மனியிலிருந்து டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எப்படி ரவி ரஞ்சி தம்பதிகள் நலமாக உற்சாகமாக அழப்பாயிருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, பிரதி வியாழக்கிழமை தோறும் 10:40 to 11:00 வரை 20 துளிகள், 4 பாடல்கள் வானொலியில் முத்தான பாடல்கள் இன்றும் தெரிவி செய்திருக்கின்றார்கள் டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அன்பர்களே ரவி ரஞ்சி தம்பதிகள் நீங்களும் இந்த வைஃபரில் எழுதி அனுப்புங்கள். அன்பர்களே எங்களுக்கு கண் பார்வை மிகவும் நன்றாக தெரியும், நாங்கள் அழகாக பார்த்து பாடல் தெரிவுகளை எடுத்து எங்களுக்கு ஒரு சின்ன டெலிஃபோன் அடித்து இப்படி பாடலை ஒளிபரப்பு சொல்லி போட்டிருந்தால் நிச்சயமாக இன்றைய நேரோ அல்லது முத்தாரமோ அல்லது இன்றைய நட்சத்திரமோ என்ன பாடல் உங்களுடைய ஆக்கங்களாக இருந்தால் அதை அனுப்பி வையுங்கள். அன்புறவுகளே பிரதி வியாழக்கிழமை தோறும் 10:40 to 11:00 வரை ரஞ்சி ரவி தம்பதிகளுடைய பாடல் தெரிவுகளை, எனக்கும் பிடித்த பாடலை நன்றாக தெரிவித்திருக்கின்றார். இன்று கலக்க வருகின்றார்கள் எங்கள் கலைக்குறிச்சல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, போகமான நம்பிக்கை சிவாஜி.

கண்டு தாசா, என்ன அழகான மாதிரி கண்டு தாசா. சருகான மலர் என்றும்

0: கேட்டால் ஏகவீரர் சார் கண்ணதாசன் எங்களை எல்லோரையும் மகிழ்வித்தார். ஆனால் நடிகர் திலகத்தையும் சிவாஜியையும் மகிழ்வித்தார். பதில் கூறினார் சரோஜா தேவி அவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரதி வியாழக்கிழமை 10:40 11 வரை இடம்பெறுகின்றது நேயர்களின் ஆக்கத்தின் ஊடாக வானொலியில் வலம் பெறும் சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரத்தில் அடுத்து வாலி குட்டியினுடைய கவிதை வரியில் வரும் பாடல்
1: முத்தம் முத்தம்
2: முத்தம் முத்தம்
1: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
0: செம்பாவளையா
1: கட்டுக்குலையாரம் மங்கிவண்ணம்
2: கட்டி தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: ஸ்வர்கம் ஸ்வர்கம்

கோவர்த்தனன் அவர்களுடைய இசை கைவிரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். சுதர்சனன் அவர்களுடைய தம்பியார் கோவர்த்தனன். சுதர்சனத்தை உங்களுக்கு தெரியுமா அன்பர்களே? ஏவிஎம் ஸ்டுடியோனுடைய ஆஸ்தா

0: பாடினார் முத்தம் முத்தம்.
1: இவர் இசையமைத்த திரைப்படங்கள் பூவும் பெற்றும் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி
0: சொன்னார்.
1: நாதஸ்வர ஓசை இப்படியான திரைப்படங்களுக்கெல்லாம் இசையமைத்தவர்

அப்பிறகு இரண்டாவது பாடல் அய்யல்பட்டி 520 திரையிலிருந்து ஒலித்தது. பாடலை பாடியவர்கள் டி எம் எஸோடு இணைந்து துளிசை பாடகி அருள்ஸ்வரூப். பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி அவர்கள். நடித்தவர்கள் நடிகர் கழகம் சிவாஜியோடு கன்னடத்து பங்கிலே சரோஜா தேவி அவர்கள். சரி, அடுத்த பாடல் என்ன பாடல் உங்களுக்காக நான் தருவதற்கு ரவி அவர்கள் தெரிவு செய்திருக்கும். நான் ஒரு நாளும் இந்த பாடலை ஒளிபரப்பியதே இல்லை. என்ன படம்? கல்யாணியின் கணவன் திரைப்படத்தில் இருந்து பாடல் வரும்.

அவரோட மட்டுமல்ல, மெல்லிசை மாமன்னர், மாமா கே பி மகாதேவன், எல்லாரும் விட்டு கொடுத்து போகும் பழக்கமும் சவுந்தரராஜனுக்கு இல்லை. அருமையான பாடல், அருமையான பாடல். அன்பு உறவுகளே, கவியரசருடைய கைவண்ணத்தில் வந்த பாடல். என்னென்று 12 நிமிஷத்தில் எழுதி முடிக்கிறார் இந்த பாடலை. கல்யாணியின் கணவன் திரைப்படத்தில் இசையமைப்பு எஸ் எம் சுப்பையான ஆயிடு. சிச்சுவேஷனை வந்து இயக்குனர் சொல்லும்போது 12 நிமிஷத்தில் இந்த பாடலா எங்களுக்கு 1.5 நாள் தந்தாலும் எழுத மாட்டோம் ஒரு கவிதையே கடவுளே. அந்த நாளிலும் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். சுருக்கெழுத்து அதுகள் இதுகள்ன்று நாங்கள் ஒரு கட்டுரை எழுதுறதுக்கே ஐயோ அதை கூட வளர மாட்டோம். இந்த கண்ணதாசனுக்கு இந்த தாய்ப்பாலில் அப்படி தமிழ் பாலையும் சேர்த்து தாயார் கொடுத்து விட்டார் இப்படி ரவி அவர்கள். மிக்க நன்றி ரவி, உங்களுடைய ஆசையான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றது. ரவியின் ரஞ்சியும் எழுந்து பாடலை கேட்கின்றீர்களோ அல்லது தூங்கி கொண்டு தான் இருக்கிறீர்களோ, வேலை வெட்டி இல்லை என்றால் தூக்கம் கூட வரும். அடுத்த பாடல் என்ன ரவியினுடைய தெரிவில்? அன்பு உறவுகளை இப்படி ரவி போல நீங்கள் எழுதி வைச்சா நானும் பாடல் நல்லா பிடிச்சிருந்தா அப்படியே மயக்கத்தோடு கதைச்சு கொண்டே இருப்பேன். அப்படி எங்கள் அப்போ அடுத்த பாடலும் சூப்பர். நானும் வந்து வாழ்க்கையில் இந்த பாடலையோ ஒளிபரப்புவதே இல்லை. ஆனால் கண்ணதாசன் கவிஞர்கள் மாறிவிட்டார், வாலி வந்து விட்டார். ஆகவே இன்றைக்கு யார் இன்றைய அருணோதயம் படத்தில் இது கே பி மகா இசையமைப்பாளரும் மாறிவிட்டார்கள், பாடகர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். சுச்சிலாமா மாறிட்டா, எல்லாரையும் சொல்லி வந்தே குறுக்கிட்டுட்டா. ஆனால் சவுந்தரராஜன் 4 பாடலும் சவுந்தரராஜன் வருகின்றார். ஆரை தட்டுவது, ஆரை போடுவது, அடுத்த பாடல் இதோ வானலையில் மலர்கின்றது.

0: அவள் கேவி மகாதேவனுடைய இசை
1: கரை மூடி வைக்கலாமா.
0: இவரோடும் சவுந்தரராஜன் பகைதான். வசந்த மாளிகைக்கு யாருக்காக பாட்டுக்கு எக்க கொடுக்க போனோம்? அவர்கள் மாட்டு நின்றார்கள் இசையமைப்பாளர். இல்ல கொடுங்க, சிச்சுவேஷனை கொடுங்க, நான் நல்லா பாடுறேன்னு சொல்லு. அதுக்கு பிறகு சவுந்தரராஜனுடைய எக்க கொடுத்து பாடிய பாடலாம் வெற்றிக்கு காரணம்.

0: கூறவென்னும் கதையே ரகசியமாக.
1: கவியல் சர் கனதாசன் அவருடைய கவிதைகள் ஏபிபி மகாதேவன் அவருடைய இசை.
2: புரியும்
1: இதற்கொரு அபிநய சரஸ்வதி.

0: பக்கமோ
1: கள்ளல்லவோ
0: கருந்தில் இனிப்பது அடிப்பக்கம் என்றால்

சரி, அருணோதயம் பட திரைப்படத்திலிருந்து அபிநய சரஸ்வதி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்தவர்கள். அபிநய சரஸ்வதியோடு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை எங்களுக்காக முயற்சி செய்து கண்டுபிடித்து எழுதி அனுப்பிய டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவுகளை எழுதி அனுப்பிய ரவி ரஞ்சிக்கும் உமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேயர்களே. நேரம் சரியாக 11:01 ஐக்கியராஜ்யத்தில் 10:01. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பரிசலாட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன் கரி, அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் மிகுந்த இதயபூர்வமான நன்றிகள். நிறைவேற்றிய அதிகாரத்தையும் பெரும்பான்மை அதிகாரத்தையும் அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயகா தெரிவித்துள்ளார். இலங்கை சிவில் விமான போக்குவரத்து பாதுகாப்பு துறையின் வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக வசந்தி முருகேசு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தனியார் நிறுவனத்தின் முதல் பெண் பாதுகாப்பு மார்ஷலாக நியமிக்கப்பட்டுள்ளார். வைத்திய துறையில் உள்ள முஸ்லீம் சகோதரிகள் முன்வந்துள்ள ஆடை தொடர்பான கோரிக்கைக்கு தாம் முழுமையாக ஆதரவை வழங்குவதாக கலாநிதி ஜனகன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சிண்டுபாற்று மனித புதைகுழி வளாகத்தில் புதிதாக இந்த பகுதியில் குழிகளை தோண்ட வேண்டும் என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்பட உள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். இலங்கையின் உத்தியோகபூர்வ வறுமை கோடு 2026 ஜூன் மாதத்தில் 17,595 உயர்ந்துள்ளதாக தொகை மற்றும் புள்ளிபோர திணைக்களம் வெளியிட்டுள்ள அண்மைய தகவல் தெரிவிக்கின்றன. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதராக எரிக் மேயர் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் உத்தியோகபூர்வமாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இலங்கை நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 வருடங்களால் உயர்த்துவதற்கு முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்துக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. புகையிரத சேவையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு நியாயமான காலப்பகுதிக்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்கங்களுடனான கலந்தாலோசித்து எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிப்போம் என இலங்கை புகையிரத நிலைய அதிபர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் யானைகளின் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அவற்றை பாதுகாப்பதற்கான உரிய வேலை திட்டங்கள் எதுவும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று வன ஜீவராஜிகள் பாதுகாப்பு அமைப்பின் செயலாளரும் சூழலியலாளருமான நாயனக ரன்வெல்ல கவலை வெளியிட்டுள்ளார். கனமல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிகழ்வ பகுதியில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது பெருந்தொகையான கஞ்சா போதைப்பொருட்கள் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுவை சேர்ந்த பெக்கோஷமன் என்பவரின் தாயார் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகப்படும் முந்திரொலி உருப்பு பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலுக்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உலுக்குளம் வீதியின் பாவர்குளம் பகுதியில் டிப்பர் வாகனமும் முச்சக்கர வண்டி மோதி இடம்பெற்ற விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்துள்ளார். இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி போலி வேலைவாய்ப்பு பத்திர ஒப்பந்தங்களை தயாரித்து வந்ததாக சந்தேகப்படும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தவணை முறையில் வீடுகளை நிர்மாணித்து தருவதாக சமூக ஊடகங்களில் விளம்பரங்களை வெளியிட்டு பொதுமக்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாயை மோசடி செய்ததாக கூறப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜப்பானின் சிபா மாகாணத்தில் 21 வயதுடைய இலங்கை மாணவர் ஒருவர் கூடிய ஆயுதத்தினால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாட்டில் இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 68 அதிகரித்துள்ளது. தலைமன்னார் உருகுமலை முனைக்கு அப்பால் உள்ள இலங்கை கடற்பரப்புகள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமாக கடற்றொழிலில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 9 இந்திய கடற்றொழிலாளர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை வடமேற்கு பெரிய தம்பிரான் கோவிலை பிறப்பிடமாகவும் கொழும்பு கொம்பனித்தறு வெள்ளவத்தை ஆகிய இடங்களை வசிப்பிடமாக கொண்ட ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ் உரிமையாளர் வீரகேசியின் முகவருமான மார்க்கண்டு ஆர்மைத்துறை நேற்று முன்தினம் கொழும்பில் காலமானார். தொடரும் இந்திய செய்திகள். காவிரி ஆற்றில் இருந்து தமிழகத்தில் தண்ணீர் திறந்துவிடும்படி ஒழுங்காற்று குழு மற்றும் மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கண்டித்து கர்நாடகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு கன்னட அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளார்கள். ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு மாணவர்கள் போராட்டத்தில் நடத்தப்பட்ட தடியடி என எதற்கு என பாரதிய ஜனதாவிடம் பதில் இல்லை என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் நேற்று தெரிவித்துள்ளார். அப்பாவி மாணவரையே குற்றவாளியாக்கி உண்மையை மூடி மறைக்க பார்க்கிறதா தமிழக வெற்றி கழக அரசு என்று திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிருப்தி சட்டசபை உறுப்பினர் சிபி சண்முகம் எஸ்பி வேலுமணி ஆகியோர் நேற்று இரவு 5 மணி நேரமாக ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அசாமை சீரமைக்க பாதிக்கப்பட்டோர் மறுவாழ்வுக்காக 1000 கோடி தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். டெல்லியிலிருந்து ஹைதராபாத் செல்லும் விமானத்தில் பயணம் செய்யவிருந்த பயணியின் கைப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் குரங்கு மண்டையோடு இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் நேற்று தெரிவித்துள்ளார்கள். கேரள மாநிலம் வளையாற்றில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற தாய் மற்றும் குட்டி யானை தொடரூந்தில் மோதி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளது. இந்தியாவில் மிகப்பெரிய குழுமமான டாடா சன் நிறுவனத்தின் தலைவர் என் சந்திரசேகரன் அடுத்த ஆண்டு பதவிக்காலம் முடிவடைந்து மீண்டும் அந்த பொறுப்பை ஏற்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். பிரித்தானிய பிரதமர் ஹேண்டி பர்ன்ஹாம் இந்திய வம்சாவளி உச்சி வகுப்பாளர் கௌதம் ரங்கராஜனை தனது அரசியல் நிபுணத்துவ ஆலோசகராக நியமித்துள்ளார். இந்தியாவின் ஒருங்கிணைக்கப்பட்ட பணப்பரிமாற்ற இடைமுகம் எனப்படும் யூபிஐ கடந்த 5 ஆண்டுகளில் வளர்ச்சியை கண்டுள்ளது. உலகளவில் 12க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த தொழில்நுட்பத்தை தழுவியுள்ள நிலையில் உலகளாவிய டிஜிட்டல் பொருளாதாரம் நிலப்பரப்பில் புதிய உச்சத்தை தொட்டுள்ள இந்தியா தனது டிஜிட்டல் உட்கட்டமைப்பு ராஜதந்திரத்தை சர்வதேச அளவில் வலுவாக நிலைநிறுத்தி உள்ளது. தொடர்கின்றது உலக செய்திகள். அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஈரானிய அதிபர் மசூத் பெசனகியானை சந்தித்து பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மக்சிம் நக்வி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் குறித்து ஈரானுக்கு அமெரிக்காவுக்கும் இடையே தொடர்ந்து முரண்பாடு நீடிப்பதாக டெஹ்ரானிய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது 2 ஊடக நிறுவனங்கள் வழக்கு தொடுத்துள்ளன. பாகிஸ்தான் ஹைபர் பக்துன்வா பலுஸ்திரான் மாகாணங்களில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் 70க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஜிம்பாவே ஜம்பியா நாடுகளுக்கு இடையிலான எல்லையாக அமைந்துள்ள ஹரிபா ஏரியில் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 14 பேர் உயிரிழந்துள்ளார்கள். பாலஸ்தீன மாணவர்களையும் ஊழியர்களையும் பாரபட்சமாக நடத்துவதாக கொலம்பியா பல்கலைக்கழகம் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒரு தலைமுறையில் ஒரு முறை மட்டுமே ஏற்படும் சூரிய கிரகணத்தை காண மில்லியன் கணக்கான மக்கள் திரண்டுள்ளார்கள். ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் இது முதல் சூரிய கிரகணம். கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை மாதந்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 பில்லியனை கடந்துள்ளது.
கொலம்பியாவில் காலி நகரில் குடியிருப்பு கட்டிடத்தின் இடிபாடுகளிலிருந்து ஒரு குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது. தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான இலங்கை அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய டேபிள் டென்னிஸ் சம்மேளனத்தின் நிர்வாகத்தில் குறைபாடுகள் இருப்பதாக கூறி அந்த சம்மேளனத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் நேற்று இடைநீக்கம் செய்துள்ளது. கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் கஜகஸ்தானும் எலைனா ரைப்கினா ஜப்பானின் நபோமி ஒசாகாவை வீழ்த்தியுள்ளனர். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஆர்டி டேமிலொலி டாட் காம் இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு நமது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 384.96 இந்தியாவில் 109.91 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 334.11 இந்தியாவில் 95.42 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 400.47 இந்தியாவில் 117.18 ஒரு ஐக்கியராஜ்ய பவுன் இலங்கையில் 450.81 இந்தியாவில் 128.69 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 239.53 இந்தியாவில் 68.38. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சப்பலில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷன்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் இது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelake, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bu, Tolébissi-Lakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது

பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உஷாமா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உறவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பாலு நிகழ்ச்சிக்கு நித்தமும் அன்னசனை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பாரிஸ் லாட்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாள் இஸ்ரோ.

0: விட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டுவார்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட், 1 அவென்யூ எதுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட்.
3: பொதுப்பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:19 ஐக்கியராட்சியத்தில் 10:19 இன்றைய தேனும்பாலன் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி என் எஸ் அவர்கள். பாடலை ஆற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் வேதா அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வல்லவனுக்கு வல்லவன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15-12 மணி வரை கேட்டு மகிழுங்கள் தேனும் பாலும். நேரம் சரியாக 11:25 ஐக்கியராட்சியத்தில் 10:25. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரே இலக்கம் 195 பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசை 1-42-5-23-78.
0: ஆசி பூசாரியின் நேரம் சரியாக 11:26 ஐக்கியராட்சியத்தில் 10:26. இந்த நேரத்தில் தேனும்பால நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர் உன்னிகிருஷ்ணன், பாடலை ஆற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து. பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் பவித்ரா, இசையமைத்தவர் இசைப்புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்கள். நேரம் சரியாக 11:31 ஐக்கியராஜ்யத்தில் 10:31. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமடைந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே.
0: ரம்சே மாநகரில் அமைந்திருக்கும் சோழன் பல்பொருள் வாணிபத்தில் நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் அவர்களின் தாரக மந்திரம். உணவுப் பொருட்களோ அல்லது மரக்கறி வகைகளோ அல்லது கடலில் உணவுப் பொருட்களோ தரமான பொருட்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்கின்றார்கள். ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உண்மைகள் உறுதிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ கே ஜி ஜெயசாசோடு இணைந்து ஜானகேமா பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜ. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தளபதி. நேரம் சரியாக 11:38 ஐக்கராட்சியத்தில் 10:38 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது தீனும் பாலும்.
1: செல் நகரை எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40 சைபர் சைபர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடர்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் சுந்தர் மகாதேவனோடு இணைந்து சுஜாதா பாடலை இயற்றவர் கவிஞர் அரியமதி, பாடலுக்கு இசையை அமைத்தவர் வித்யாசாகர் அவர்கள். நேரம் சரியாக 11:45 ஐக்கியராட்சியத்தில் 10:45 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, சியாஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? ஜிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: பழித்த பாடலை வல்லரசு திரையிலிருந்து தேவா அவருடைய இசையில் பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா. நேரம் சரியாக 11:51 ஐக்கராட்சியத்தில் 10:51 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்
2: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
0: நேரம் சரியாக 11:53 ஐக்கராட்சியத்தில் 10:53 இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலன் நிகழ்ச்சியில்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ ஹரிஹரனோடு இணைந்து மதுஸ்ரீ அவர்கள். பாடலை யாத்தவர் பத்மஸ்ரீ வைரமுத்து, பாடலுக்கு இசையை அமைத்தவர் இசைப்பு எல் ஏ ஆர் ரகுமான் அவர்கள். ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாடல். வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தேனும்பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வந்தவர்கள் பரசலாட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோஸ் ஆசி பூசரி போட்டி பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பொண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவர் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகள். நடைபெற்றது தேனும் பாலும், தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் காஷ்லா கோடிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வைத்தியத்துறையில் உள்ள முஸ்லிம் சகோதரிகள் முன்வைத்துள்ள ஆடை தொடர்பான கோரிக்கைக்கு தாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாக கலாநிதி ஜனகன் தெரிவித்திருக்கிறார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதக்குழி வளாகத்தில் புதிதாக எந்த பகுதியில் குழிகளை தோண்ட வேண்டும் என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்பட உள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் HMLAM ஹிஸ்புல்லா வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். இன்று காலை ஆணைக்குழுவின் அலுவலகத்துக்கு சென்ற அவர் அங்கு அதிகாரிகளிடம் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார். இலங்கையின் உத்தியோர்வ வறுமை கோடு 2026 ஜூன் மாதத்தில் 17,592 ஆக உயர்ந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அந்நிய தரவுகள் தெரிவிக்கின்றன. மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் உத்தியோர்வ வறுமை கோடு 277 ரூபாவால் அதிகரித்துள்ளது. மே மாதத்தில் அது 17,315 ரூபாவாக காணப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதராக எரிக் மேயர் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் உத்தியோர்வமாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 வருடங்களால் உயர்த்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்துக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் எந்த ஒரு தனிநபரையோ அல்லது குழுவையோ இலக்காக கொண்டு எடுக்கப்பட்டது அல்ல என்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். மாறாக நாட்டின் பொது நலனை அடிப்படையாக கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் இலங்கை தொடர்பான மீளாய்வு கூட்டம் நாளைய தினம் ஜெனிவாவில் நடைபெற இருக்கிறது. பொருத்த சேவையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு நியாயமான காலப்பகுதிக்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்கங்களுடன் கலந்து ஆலோசித்து எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானம் என்று இலங்கை புறதெல்லி அதிபர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. 11 வயது இளைஞர் மற்றும் யுவதிகளிடையே குடல் சார்ந்த நோய்கள் பெருமளவில் அதிகரித்து வருவதாக இறப்பை மற்றும் கல்லீரல் பிரிவு விசேட வைத்திய நிபுணர் சுபின் குலதுங்க தெரிவித்திருக்கிறார். கோகபல பாலத்துக்கு அடியில் உந்துருளியில் நபர் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் படம் தொடர்பாக போலி செய்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் பரப்ப வேண்டாம் என்று காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இலங்கையில் யானைகளின் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அவற்றை பாதுகாப்பதற்கான உரிய வேலை திட்டங்கள் எதுவும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று வனஜீவராசிகள் பாதுகாப்பு அமைப்பின் செயலாளரும் சூழலியலாளருமான நயனக ரணவில தெரிவித்திருக்கிறார். தனமல்வில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிகவிவ பகுதியில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது பெருந்தொகையான கஞ்சா போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பல் உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான எல்டோ தர்மே என்பவரின் நபரான துமிந்து எனப்படும் நபர் கல்கிசை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த பெக்கோ சமன் என்பவரின் தாயார் மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தனவர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் உந்துருளி உருபொக்க பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உலுக்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உலுக்குளம் வீதியின் பாபர்குளம் பகுதியில் டிப்பர் வாகனமும் முச்சக்கர வண்டியும் மோதி இடம்பெற்ற பத்தில் முச்சக்கர வண்டி சாரதி நேற்று உயிரிழந்தார். இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி போலி வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை தயாரித்து வந்ததாக சந்தேகப்படும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஜப்பானின் சீபா மாகாணத்தில் 21 வயதுடைய இலங்கை மாணவர் ஒருவர் கூரிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். ஜப்பானில் கல்வி பயின்று வந்த மாணவரை உயிரிழந்திருப்பதாக தெரியவிருக்கிறது.
இலங்கையின் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 68 அதிகரித்திருப்பதோடு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 91,000 கடந்துவிட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன. கிழக்கு மாகாணத்தில் பிதிர்கடன் செலுத்தம் சிறப்பு பெற்ற மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசை வழிபாடுகள் பக்திபூர்வமாக நேற்று இடம்பெற்றது. மகாத்மா காந்தி, இலங்கையின் முன்னோடி கட்டிடக் கலைஞர் மினட்டி சில்வா மற்றும் காந்தியின் 1927 இலங்கை பயணத்தின் போது நிகழ்ந்த அதிகம் அறியப்படாத ஒரு சம்பவம் ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் ஓவியம் ஒன்று புதுடெல்லியில் உள்ள இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயத்துக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. தலைமன்னார் உருமலை முனைக்கு அப்பால் உள்ள இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 9 இந்திய கடத்தொழிலாளர்கள் கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்திய செய்திகளில், காவிரி ஆற்றிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிடும்படி ஒழுங்காற்றுக்குழு மற்றும் மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கண்டித்து கர்நாடகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டத்துக்கு கன்னட அமைப்புகள் அழைப்பு விடுத்திருக்கின்றன. ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு மாணவர்கள் போராட்டத்தில் நடத்தப்பட்ட தடியடி என எதற்கும் பாரதிய ஜனதா கட்சியிடம் பதிலில்லை என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் நேற்று தெரிவித்தார். அப்பாவி மாணவரையே குற்றவாளியாக்கி உண்மையை மூடிமறைக்க பார்க்கிறதா தமிழக வெற்றி கழக அரசு என்று திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிருப்தி சட்டசபை உறுப்பினர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி ஆகியோர் நேற்றிரவு சுமார் 5 ஆலோசனை நடத்தியதான தகவல்கள் வந்துள்ளன. வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அசாமை சீரமைக்கவும் பாதிக்கப்பட்டோரின் மறுவாழ்வுக்காகவும் 1,000 கோடி ரூபாய் தேவை என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த மாநில முதல்வர் கிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தெரிவித்திருக்கிறார். டெல்லியிலிருந்து ஹைதராபாத் செல்லும் விமானத்தில் பயணம் செய்ய இருந்த பயணியின் கைப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் குரங்கு மண்டியோடு இந்திரா காந்தி சர்வதேச விமானத்தின் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் நேற்று தெரிவித்தார்கள். கேரள மாநிலம் வாளையாறில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற தாய் மற்றும் குட்டி யானை தொடர்ந்து மோதி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய குழுமமான டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் என் சந்திரசேகரன் அடுத்த ஆண்டு பதவிக்காலம் முடிவடைந்ததும் மீண்டும் அந்த பொறுப்பை ஏற்கப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ன்காம் இந்திய வம்சாவளி உத்தி வகுப்பாளரான கௌதம் ரங்கராஜனை தனது அரசில் நிபுணத்துவ ஆலோசகராக நியமித்திருக்கிறார். அப்பல்லோ மருத்துவமனை என்டர்பிரைஸ் லிமிடெட் ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த முதல் காலாண்டில் வரிக்கு பிந்திய ஒருங்கிணைந்த லாபம் 38.4% அதிகரித்து 610 கோடியாக இருப்பதாக இன்று அறிவித்திருக்கிறது. கேரளா குருவாயூர் கோவில் வருகின்ற 23 அந்த கோவிலில் திருமணம் செய்வதற்கு 377 ஜோடிகள் முன்பதிவு செய்துள்ளார்கள். அதிக எண்ணிக்கையில் திருமணம் நடைபெற உள்ளதால் கோவில் நிர்வாகம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 113,760 ரூபாவுக்கும் கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 14,220 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில், அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியானை சந்தித்து பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வி பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் குறித்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தொடர்ந்து முரண்பாடுகள் நீடித்து வருவதாக தெஹ்ரானின் உயர் அதிகாரியொருவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது 2 ஊடக நிறுவனங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றன. ருத்து சோசல் தளம் அறிமுகப்படுத்தியிருக்கும் புதிய கட்டணம் வசூலிக்கும் சேவை மூலம் ட்ரம்ப் பணம் சம்பாதிப்பதாக ஊடக நிறுவனங்கள் அவர் மீது குற்றம் சாட்டுகின்றன. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்காவா பலுசிஸ்தான் மாகாணங்களில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் 70 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். சிம்பாவே ஷம்பியா நாடுகளுக்கிடையே எல்லையாக அமைந்துள்ள கரீபா ஏரியில் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 44 உயிரிழந்தார்கள்.
சீனாவின் முன்னாள் பிரதமரும் அந்த நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களின் சிற்பியாக கருதப்படுபவருமான சு ரோங்ஜி அவரது 98வது வயதில் வயது மூப்பு காரணமான உடல்ல குறைவால் பெய்ஜிங்கில் நேற்று காலமானார். பாலஸ்தீன மாணவர்களையும் ஊழியர்களையும் பாரபட்சமாக நடத்துவதாக கொலம்பியா பல்கலைக்கழகம் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. 2023 முதல் அந்த போக்கு காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பாவில் ஒரு தலைமுறையில் ஒருமுறை மட்டுமே ஏற்படும் சூரிய கிரகணத்தை காண மில்லியன் கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட 30 இது முதல் சூரிய கிரகணமாகும். கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை மாதந்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 பில்லியனை கடந்துள்ளதாக தெரிய வருகிறது. கொலம்பியாவின் காலிப் நகரில் குடியிருப்பு கட்டிடத்தின் இடிபாடுகளில் இருந்து ஒரு குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான இலங்கை அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய டேபிள் டென்னிஸ் சம்மேளனத்தின் நிர்வாகத்தின் குறைபாடுகள் இருப்பதாக கூறி அந்த சம்மேளனத்தை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நேற்று இடைநீக்கம் செய்துள்ளது. கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபாகினா ஜப்பானின் நவோமி ஒசாகாவை வீழ்த்தியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384.96%, இந்திய பெறுமதியில் 109.91%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 334.11%, இந்திய பெறுமதியில் 95.42%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410.47%, இந்திய பெறுமதியில் 117.18%, 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 450.81%, இந்திய பெறுமதியில் 128.69%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.53%, இந்திய பெறுமதியில் 68.38%. கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் உடனத்தினர், சாசல் கார்ஷனா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உடனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான லாட்சத்திலுக்கு வந்து
2: வீட்டு கிருஷ்ணன் கறி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா மரக்கறியன்டா. அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 57 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
3: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள்.

0: எப்படி சொன்னா இருக்கீங்களா?
1: கடவுள்
0: கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எடுத்து புது வீடு இன்சூரன்ஸும் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
1: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்னத்தை.
0: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
2: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்கின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி பெறும் நேரம் இது. இவர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தலைவர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம்.
1: Thank you.

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று படியும் எங்கள்
0: வழக்கறிஞர்களே, இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே இன்று கலந்து கொள்ளுகின்றார். நீண்ட நாட்களாக ஒரு சில நேயர்கள் கேட்டிருந்தார்கள், ஏன் இவருடைய குரலை காணவில்லை என்று. அவர் யார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அவை ஜெர்மனியிலிருந்து திரு ஜெகநாதன் அவர்களைத்தான் சில நேயர்கள் கேட்டிருந்தார்கள். இன்று அவர் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இணைந்து கொள்ளுகின்றார். அவரது கனடா பயணத்தின் காரணமாக அவர் கலந்து கொள்ளவில்லை. அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் திரு ஜெகநாதன் ஐயா அவர்களே.
2: வணக்கம் தர்சன், வணக்கம் டிஆர்டி உறவுகளுக்கு.
0: சிலர் உங்களுடைய குரலை காணவில்லை என்று கேட்டிருந்தார்கள். ஆகவே உங்களுடைய குரல் இப்பொழுது ஒலிக்க தொடங்கி இருக்கிறது மீண்டும் அரசியல் சமூகம் இடையிலே. உங்களுடைய கனடா பயணத்தின் ஊடாக ஈழத்தமிழர்கள் பலரையும் சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்ததா?
2: நிச்சயமாக என்னுடைய உறவுகளை சந்தித்தேன், பலரை சந்தித்தேன். குறிப்பாக தங்கநிலை ஐயா அவர்களுடைய வீட்டுக்கும் போயிருக்கேன், அவரையும் சந்தித்தேன். அதுக்கு உதவி செய்தது நீங்கள் தான், அவரையும் சந்திக்கிற
0: நடமாடக்கூடிய மாதிரி இருக்கிறாரா?
2: அவர் நடமாடக்கூடிய, அவரை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஒரு அவருடைய கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அவருடைய நான் பொதுவாக நான் சொல்லிக்கொண்டு வர்ற விடயம், அதாவது தமிழ் மக்கள் மட்டும் மீதான ஒரு தேசிய உணர்வு மற்றது அர்ப்பணிப்பு என்றது, அது அவைகளை நாங்கள் மறக்க முடியாது. அந்த ரீதியில் அவர் என்னோடு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக தன்னுடைய அவருடன் நான் கேட்டு தெரிந்து கொண்டபடி எங்கள் அவருடைய அரசியல் ஈடுபாடுகளை படி அதே நேரத்தில் யாழ்ப்பாண மாநகர சபையில் அவர் வேலை செய்தது, அதுக்கு பின்னர் அந்த என்ன மாற்றி கட்டுவதற்காக தாங்கள் எடுத்த முயற்சிகள், அதே நேரத்தில் துரையப்பா அவர்கள் வந்தந்த பெயரை பெற்றுக் கொண்டது என்ற தொடக்கம், சிவஞானம் அவர்கள் எப்படி மாநகர சபை ஆணையாளராக நான் அதைகளை நாங்கள் பகிரங்கமாக இப்பொழுது பேசக்கூடாதுதானே. அதே நேரத்தில் மட்டக்களப்புக்கு மாற்றப்பட்டது என்ற சம்பவங்கள் தொடக்கம், அதே நேரத்தில் அவர்கள் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்தவர், அவர் பொருளாதார கணக்காய்வாளராக தன் பயின்று அதுக்கு அனுபவங்கள் தமிழ் அரசு கட்சியினுடனான
0: ஆப்பிரிக்கா நாட்டுக்கு சென்று கேபி அவர்களுடனான சந்திப்புகள்,
2: நைஜீரியாவில கூட அவர் வேலை செய்திருக்கிறார். பின்னர் அவர் நம்பியிருந்தது வந்து 1990களுக்கு பின்னாலே கனடாவுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு பிள்ளைகளை இந்த அவையை அவர்களை நியாயமான
0: அவர் குறிக்கப்பட்ட காலம் கிளைக்கு விடுதலை புலிகள் இருக்காக பொறுப்பாளராகவும் இருந்து கடமையாற்றி இருக்கிறார். கேபிஆரோட நெருங்கின தொடர்புல இருந்தவர் ஆரம்பத்தில் இந்திரா மாஸ்டர் போகும்போது அவர் தான்
2: இருந்தார். அவர் இப்பொழுது கொஞ்சம் 93 வயது வயதுக்குரிய ஒரு என்ன சொல்றது தள்ளாமை ஏற்படும் தானே.
0: எந்த அரசியல் ரீதியான விடயங்கள்ல எந்த ஒரு மறதியையும் காணையில உடனடி
2: எங்களுக்கு
0: இப்ப சில பேர்கள் உடனடியா வராது.
2: ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வந்து அவர் தொடர்ச்சியாக இந்த செய்திகள் நிகழ்ந்ததை தொடர்ந்து இலங்கை செய்திகள் செய்திகள் அறிந்து கொள்ளுகிறது. அதே நேரத்தில் அங்கு உள்ள என்ன அவர்களுடைய தமிழ் என்ற தமிழ் காங்கிரஸ் என்று நினைக்கிறேன், தமிழ் அதனுடைய முக்கிய பொறுப்பில தலைவர் பதவியில இப்பொழுது நிறைந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் விரும்பியதை அவர்கள் தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள்.
0: தமிழரசு கட்சியிலும் பொறுப்பாளராக இருந்து கூட்டங்களை நடத்தி வருகிறார்.
2: அந்த ரீதியில வந்து அவருடைய இந்த முயற்சிகள் வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. அந்த முயற்சிகள் வந்து அவருக்கும் எனக்கும் அவர்பட்ட உச்ச ஒரே உணர்வு, இந்த முயற்சிகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு பலன் அளிக்கிறதோ அல்லது சமூகத்துக்கு அது நாங்கள் பிரயோசனப்பட விடும் என்று இது செய்தாலும் வந்து எங்களுடைய சமூகத்துக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் இவைகள் என்றதுகள் வந்து ஒரு சீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியாத ரீதியில எல்லா கட்சிகளுக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் இதைகளை பற்றி அவருக்கு கொஞ்சம் மனதுக்கு வினவர்த்தம் இருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் நான் அவருக்கு அவருடைய
0: திருவண்ணாமலை போன்ற எல்லா கிராமங்கள்ல தொடர்ந்து அவர் தனது பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்.
2: அதுக்காக அவர் ஒரு பெரிய நிதியை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிதியில செல்வநாயகம் அவருடைய மகனும் அவருடைய பேரன் அங்கிருந்து தங்களுக்கு பங்களிப்பு செய்த அமெரிக்காவில இருக்கிற முக்கியமான பக்தர்கள் அந்த ரீதியில தொழில் செய்வதையும் கூறினார். அவர் எதை மறைக்கவில்லை. அந்த ரீதியில வந்து அவர் உண்மையிலே அந்த அதை எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்னன்னு சொல்லிச்சுன்னா அவரை பார்த்தவர்களுக்காக நாங்கள் எல்லாம் இந்த வயதை பற்றி யோசிக்கிறவர்கள் எல்லாம் ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஒன்றிணைந்த தாழ்வு மனப்பான்மைன்றது அவர் ஒரு எங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய அல்லது அதில் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒருவராக நான் அடையாளம் காணக்கூடிய மனிதர்கள அவர் முக்கியமானவர்ன்றதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் நேரில் குறிப்பிட வேண்டும். பலர் அவரை பேசுவார்கள். அவருடைய சுமந்திரன் அவர்களோடு என்னென்ன நெருக்கம் அவைகள்ன்றது சம்பந்தமான விமர்சனங்கள் வந்து பல வைக்கப்பட்டது. நான் அவருடைய பகிர்ந்து கொள்ளும் பொழுது தான் இலங்கைக்கு நான் விரைவில் செல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும் என்னுடைய சுயினம் காரணமாக நான் கனகால நிற்க மாட்டேன். இங்கே கனடாவில என்னுடைய சகோதரி இந்த சுவீனவாதிகள் என்ற சம்பந்தமாக நான் வர வேண்டி வந்தது. அதுல என்னுடைய ரெண்டு சகோதரிகள் அங்கே இருக்கிறார்கள். அந்த ரீதியில வந்து அவர்களை உடையத்தான் தங்கியிருந்தேன். அந்த இதுல வர வேண்டி வந்தது கூடையில நான் இலங்கைக்கு போனார் இவ்வளவு காலம் செல்ல நிற்பனவது இல்லை என்பதுக்காக வர வேண்டி இருந்தான் சொல்லி அவர்களையும் குறிப்பிட்டு அவருடைய அப்பா அவருடைய துணைவியார் சொல்லியிருந்தார். நீங்க தெளிவுள்ள கதைச்சதுக்கு பிறகு நீங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தேன் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் என்று சொல்லி அவருடைய துணைவியாரும் என்னை உபசரித்தார். பிறகு திருக்குறள் முழுமையான திருக்குறள் கிட்ட வந்து எனக்கு தந்தார். நான் அதில் சிலவர்களை விமானத்துல அந்த பயணங்கள் பண்ணும் பொழுதுதான் அதுல இருந்து அந்த படிக்கக்கூடியதாக இருந்தது. அவர்களை என்னுடைய கருத்துக்களை அவர்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படியான ரீதியில வந்து அவருடைய செயல்பாடுகள் உண்மையிலேயே இன்றைக்கும் தமிழ் மக்களுக்கு தேவை. அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும், ஒவ்வொரு சம்பந்தமான விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் அவருடைய அந்த அர்ப்பணிப்புன்றது அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அதுக்காக நேரத்தை ஒதுக்குறதுன்றதுகள் வந்து
0: அவர் என்ன வலியுறுத்துவார் இந்த அரசியல்வாதிகள்ல தவறுகள் இதுகள் இருக்கலாம், நாங்கள் எங்களுடைய கடமையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுல உறுதியாக
2: தமிழ் மக்களுக்கு எங்களாலே என்ன செய்ய முடியும் என்றதுகளைத்தான் கூட இப்ப நான் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். அவர் பிறகு வாங்க இலங்கைக்கு செல்லும் பொழுது சுமந்திரன் அவர்களையும் சந்திப்பதற்கான ஏற்பாடு தான் கட்டாயம் செய்தவர் என்று சொல்லி தன்னோட தொடர்புகளை சொல்லி உறுதியளித்திருந்தேன். அதே நேரத்துல நான் இந்த பிரச்சனையை இப்படியே போய்கொண்டிருந்தால் இது ஆனா இப்போ ஒரு முன்னல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆறு கட்சிகள் குறிப்பாக முஸ்லீம் கட்சிகளோட சேர்த்து
0: அரசியல் சமூகம் இடையில நீண்ட காலமாக அனைவரும் வலியுறுத்தி வருகிறீர்கள்.
2: அதனுடைய இன்றைய சந்தர்ப்பத்துல வந்து இந்த இன்றைக்கு இந்த ஜேவிபியினுடைய அல்லது இந்த என்னோட சொல்ற என்பிபியினுடைய நடவடிக்கைகள்ன்றது வந்து
0: சந்திரிகா எல்லாரும் முயற்சி செய்து தேர்தல நீங்கள் பார்க்கிற போது மைந்தா உட்பட வந்தால் தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொல்லித்தான் வந்தவர்கள். ஆனா வந்ததன் பின்னர் அவர்களால செய்ய முடியாது.
2: தமிழ் மக்கள் தவறுகள் எதிர்க்கலாம், சிங்கள மக்கள் தவறுகள் எதிர்க்கலாம். இவர்கள் பற்றி இவர்கள் வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த ஜென்சி போராட்டங்களின் பொழுது இப்ப எல்லா இடங்களிலும் ஒரு அரசியல் தடுமாற்றங்கள் ஏற்பட தெரியும். நேபாளத்துல பங்களாதேஷ்ல அது மாதிரி அரபு வசந்தம்ன்ற ரீதியில இந்த போராட்டங்களால அந்த போராட்டங்களால நான் அப்பொழுதே கூறியிருந்தேன் இந்த என்ன அப்பொழுது முபாராக்கு பதிலாக இன்னொரு சபராக்கு வர்றதுக்காக போராட்டம் நடத்துறதுன்றது. ஆனா அன்றைக்கு அப்படித்தான் நடந்துருக்குது. அதாவது பங்களாதேஷ் அதுகளில் சமூகத்துக்கு என்ன முன்னேற்றம் ஏற்பட்டது, இதனால ஆட்சி மாற்றங்கள்ன்றது மட்டும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது என்றதை வந்து இந்த சம்பவங்கள் உணர்த்துது. இப்ப இன்றைக்கு இலங்கை நடந்த சம்பவங்கள் இன்றைக்கு வந்தவர்கள் வந்து தங்களை அதிகாரத்துல தொடர்ந்து வைத்திருக்கிறதுக்காக அவர்கள் வந்து எதிர்கட்சிகள் இந்த அவர்களுடைய நடவடிக்கை இவைகள் வந்து மக்களுக்கு இருக்கிற கோபம் இவைகளை பயன்படுத்தி கொண்டு அவர்களை இல்லாமல் செய்யறதுக்கு அல்ல அவர்களுக்கு மேல் நடவடிக்கை எடுத்துக்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக நல்ல விஷயம் ஊழல்வாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் இது மட்டும் வந்தா நாங்க சமூகத்தினுடைய பிரச்சனை இல்லையே, ஊழல் மட்டும் முடிகிறோம் இல்ல, அவர்களுடைய அடிப்படைத்துவங்கள் பூர்த்தி செய்யப்பட வேணும், சமூக ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேணும், இன ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேணும்ன்றதுல எந்த அளவுக்கு இவர்கள் அக்கறை செலுத்துகிறார்கள். அப்ப அந்த ரீதியா
0: உதாரணத்துக்கு இலங்கை எடுத்துக்கொண்டால் பொருளாதாரத்துல வந்து ஒரு முன்னேற்றகரமான நிலை இருந்ததுண்டா, பக்கத்துல யார் இருக்கிறார்ன்றதை எல்லாம் பாக்குறதுக்கு மக்களுக்கு நேரம் தராது, எல்லாரும் பணக்காரர்களாகி தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். சில நேரம் வேற வேற இந்த நாடுகள் மாதிரி வேற நாடுகள்ல இருந்து கொண்டு வந்தெல்லாம் தங்களுக்கு பக்கத்துல குடியேற்றினாலும் சத்தம் போடாமல் இருப்பார்கள். இப்ப பொருளாதாரத்திலே ஒரு பின்னடைவா இருக்கிறதாலதான் அந்த பொருளாதாரத்துக்குள்ள மற்றவர்கள் சுழிச்சு பெரும்பான்மை இனத்தினர்களை முன்னேற்றி விட வேண்டும், அதன் மாதிரி தான் அரசியல்வாதிகளின் சிந்தனை போய்கொண்டிருக்கு.
2: இதுல உண்ட தரிசனம் புரிஞ்சு கொள்ள வேணும் என்றால் குறிப்பாக நேயர்களும் புரிந்து கொள்ள வேணும், எந்த நாடுகள் மனித வளத்தையும் மூளை வளத்தையும், அதாவது உடல் உழைப்பையும் மூளை வளத்தையும் வந்து இறக்குமதி செய்கின்றனவோ அந்த நாடுகள் தான் இன்றைக்கு வந்து வளர்ச்சியடைந்த பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்த நாடுகளாக இருக்கின்றன.
0: எங்கட பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப தமிழர்களுக்குள்ளேயே எடுத்துக்கொண்டிருந்தா இப்ப ஒரு ஊர்ல வந்து இன்னொரு ஊரார் வந்து கடை போட்டாலே அவர்கள் விட மாட்டார்கள், அந்த நேரத்திலே அப்படியான ஒரு நிலைமை இருந்தது.
2: அது வந்து ஒரு பொருளாதார ரீதியாக தங்களுடைய
0: வீடு வாங்கினாலே முன்னர் வேற ஒரு ஊரை சேர்ந்தவர் இன்ன இந்த ஊருக்கு வந்து வீடு வாங்குறாரு என்றாலே இவர்களுக்கு இடையில
2: அது வந்து அதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று என்ன என்று சொல்லிச்சுன்னா தங்களுடைய ஊரின் காணிகள் பறிபோய் விடும் அல்லது இவைகள் என்றதுல அந்த அவர்கள் வந்த அந்த கிராமிய ரீதியாக தொடர்ச்சியாக
0: அவர்களும் தமிழர் என்ற எண்ணமும் கூட மனதில இல்லாமல்
2: உடஞ்சு போச்சு. இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து அல்லது வெளி இடங்கள்லயும் வந்து இந்த கொக்குகள் கொண்டாவில் அதுல ரெண்டு சொல்லி இன்னும் பரவி யாழ்ப்பாணத்து நகரத்தை
0: அதே ஏனென்று சொன்னா அந்த ஊர்ல உள்ளவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டார்கள்.
2: வெளிநாட்டுக்கு போறவர்களோ இல்லையோ, இன்றைக்கு தீவுப்பகுதியை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பான்மையா. தீவுப்பகுதியில ஒரு காலத்துல வந்து 58,000 அன்னைக்கரின் 60-70 ஆண்டு தேர்தலின் பொழுது கிட்டத்தட்ட 60,000 வாக்குகளுக்கு கிட்ட இருந்தது 60 ஆண்டு தேர்தலின் பொழுது. ஆனா இன்றைக்கு வந்து 15,000 வாக்குகள் தான் இருக்குது. 15,000
0: அவர்கள் இங்கால பரவி வந்துட்டார்கள். இங்கால மல்லாவம் சுண்ணாவம் குடியேறிவிட்டார்கள். யாழ்ப்பாணத்துல பெரும்பான்மையானவர்கள்
2: ஒரு 25% வெளிநாட்டுக்கு போனாலும் ஏனைய 50% அவர்கள் இயற்கை வகையான அவர்களுடைய வளர்ச்சியின் காரணமாக அன்றைக்கு 100,000 பேராக இருந்தவர்கள் இன்றைக்கு 400,000 பேர் 3,500,000 பேருக்கு அளவுக்கு வந்திருக்க
0: வந்திருப்பார்கள். 83 இன கலவரத்துக்கு முன்பாக சிங்கள கிராமங்கள் எல்லாம் போய் சேர்ந்திருந்தார்கள்.
2: நிச்சயமா. அப்ப அந்த ரீதியில வந்து 400 பேர் 100,000 பேர் அந்த பிரதேசத்தில இருந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தாலும் மிச்சம் வந்து 2,500,000 பேருக்கு வரையில வந்து அங்க போனவர்கள் கூடுதலாக இந்த யாழ் மாவட்டத்துக்குள்ளதான் ஏனைய பிரதேசங்களுக்கு குறிப்பாக சில பேர் வந்து பன்னி பிரதேசங்கள் அதுகளையும் குடியேறினவர்கள் மற்ற ஏனையவர்கள் வந்து ஓரளவுக்கு வியாபார விதிகளை நோக்கமாக கொண்டவர்கள் தான் பெருமளவுக்கு இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்திலுள்ள பல பரவலாக குடியேறியிருக்கிறது. அதனுடைய இன்றைக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி நான் சொல்ல வந்த விஷயம் அந்த 6 கட்சிகள்ன்றது இன்றைய காலகட்டத்திலே அத்தகைய தேவை இருக்கு. ஆனா இன்றைக்கு இதை சொல்ல வேணும் கட்டரசன் என்ன
0: இதுலயே வந்து தெளிவுபடுத்த வேணும் என்னன்னு சொன்னா, 6 கட்சி என்று பாக்குற போது இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற இந்த 6 தமிழ் தேசம் அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்த நிலைமையிலும் கூட தாங்கள் சேரமாட்டோம் என்ற ஒரு இதோட தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருந்தது. இப்பொழுதுதான் ரவுப் ஹக்கீம் அவர்கள் தங்களுக்கு சில கோரிக்கைகளை விடுத்திருக்கிறபடியால அதன் சேருவோம் என்று சொல்லையிலே அவற்றை அழைப்பை அனுப்பி வைக்கட்டாம், அதுக்கப்புறம் மத்திய குழுவிலே ஆராய்ந்துதான் தான் தீர்மானத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி இந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அப்ப இன்று கூட இணைவோம் இணையிற சூழல்ல இல்லாதவர்கள், அவர்களை வெளிநாட்டிலிருந்து கூடுதலானவர்கள் அந்த எச்சங்களாக இருப்பவர்கள் அவர்களைத்தானே அரசியல்ல பாதுகாக்க முற்படுகிறார்கள். அதை விட இங்க வெளிநாட்டில இருந்து டெலிகாட் ஊடாக வித்து ஏமாத்தி சென்றவர்கள் அவர்கள் அரசியல்ல குதிக்கிறதுக்கான வேலை திட்டத்தை இப்பொழுது அவர்கள் செய்ய தொடங்கிவிட்டார்கள்.
2: தமிழ் சமூகம் வந்து எவ்வளவுக்கு ஒரு ஒரு சீர்குலைந்து இருக்கின்ற சீரழிவு என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த இல்லை. சீர்குலைந்து இருக்கிறதுக்கு வந்து அர்ஜுனா போன்றவர்கள் அரசியல் என்ன தமிழ் தலைவர்களாக இல்ல தமிழ் பேரறிஞர்களாக உருவாகிறதுன்றதுல அது யாரும் தாங்கள் வரலாம் என்ற இது அவர்கள் வந்து பெண்ணின் பெரிய அளவுக்கு காசு வைத்திருக்கிறவர்கள் நாளைக்கும் தாங்களும் தலைவர்களாக ஆகலாம் என்றது. உதாரணத்துக்கு இப்ப நடிகராக இருந்த விஜய் அவர்கள் இப்ப நான் அவருக்கு பெறக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு ஆட்சிக்கு அமரும் பொழுது அங்க வேறு சில பல நடிகர்கள் வந்து இன்றைக்கு தாங்களும் பெறலாம் என்று சிலி அவர்கள் கற்பனை பண்றது மாதிரி அப்படியான ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்குறதுக்கான இடத்தை அளிக்கிறது யாருன்றது என முக்கியமானது. அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு பாரம்பரியமான தமிழரசு கட்சியும் படுமோசமாக திருட்டிட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து
3: தமிழரசு கட்சிக்குள்ள மாத்திரமல்ல இனி இனி அமைப்புகள்ல உடைக்கிற வேலையையும் வெளிநாட்டுல இருக்கிற சிலர் இரண்டு முகங்களோட கடமையாற்றுவர்கள் அங்கரியமாக செய்கிறார்கள்.
2: அப்ப இன்றைக்கு வந்து இந்த இந்த இவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி இருக்கிறவர்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு வந்து இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிச்சுனா இவர்களுக்கு வந்து தங்களுடைய பெயரை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறவர்களாக அங்கே இருக்கிறவர்கள் இருக்கணும். இதுக்கு நீங்கள் குறிப்பிடுவது மாதிரி தேசிய தலைவர் என்ற பெயரையும் சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கத்தாக வந்து தாங்கள் வருமானம் தருவதற்கான அல்ல வருமானத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கான நடவடிக்கைகள் இப்ப இது கூட அங்க கனடாவிலேயும் பேசப்பட்டது. நியாயமான அளவுக்கு வந்து மக்களுக்கு தெரியும் நான் பேசினவர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த அளவுக்கு இவர்கள் வந்து அந்த புரியர்களுடைய சொத்துகள் அந்த நேரத்துல உருவாக்கப்பட்ட சொத்துக்களை வந்து இந்த அளவுக்கு அவர்கள் கவலையரம் செய்து கொண்டு அதை வைத்துக் கொண்டு அப்படி தங்களுக்கான அரசியலை செய்யறதுக்கு அங்க சில கூப்பிட்டு அவர்களுக்கான உங்களுக்கு தெரியும் அந்த மேசைகளுக்கு சொல்லி காசுகள் கொடுத்து அதுகள் எல்லாம் செய்யறதுக்கு சொல்லிச்சுன்னா இவர்கள் தான் முன்னணி வகித்து அதன் மூலம் வருமானம் ஊட்டுறதுக்கு அவர்களுக்கு திரட்டி வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறதுகள் எல்லாம் மக்களுக்கு தெரியும்.
3: சிங்கள பௌத்த பேரினவாதத்தோட மறைமுக தொடர்பு இருக்கு அவர்களுக்கு. நீங்க நம்பினா நம்புங்க நம்பாட்டி விடுங்க.
2: அவர்களோட உறவு இல்லாமல் இந்த இவர்களும் ஐயா இந்த கடந்த காலத்துல வந்து புலிக்கு துதி பாடுகிறார்கள் புலிக்கிட்டே இருந்து நிதி வந்து வியாபாரம் செய்து வளர்ந்தவர்கள் எல்லாம் வந்து எப்படி அங்க வந்து இலகுவாக அங்க தாங்கள் வந்து அரசியல் செய்கிறது அல்லது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்றது என்று சொல்லி சொன்னார். இந்த பேரணவாதத்துடையோ அல்லது இந்த கட்சிகளோட தொடர்பு இல்லாமல் இவர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மகிந்தா இருக்கும் பொழுது மகிந்தாவோட இவ்வளவு உறவு இருந்தது. இன்றைக்கு இந்த என்ன தேசிய மக்கள் சக்தி இருக்கிறவர்களையும் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இதான் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது இந்த பணக்காரனுக்கு அதாவது பணக்காரனுக்கு சொல்லி சொன்னா இப்ப சாதாரணமா உள்ளவர்கள் சர்வதேச பெரிய அளவுக்கு பணக்காரா இருக்கிறவர்கள் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில எல்லா விதத்திலும் இருக்கிறவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அவருக்கு மதம் மொழி பற்று இதுகள் ஒன்றும் இல்லை.
3: அதை நம்பி நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அதை நம்பி தமிழ் மக்கள் ஏமாறுகிறார்கள் என்றால் இவ்வளவு அழிவுகள் நடந்தும் அவர்களிடம் அரசியல் ரீதியான விழிப்புணர்ச்சி இல்லை தானே.
2: இங்கதான் நாங்கள் அரசியல் கட்சிகளா குற்றம் சாட்டோம். சிலைக்கு பிடிக்கும் பிடிக்காது அனைவருமே அது இல்ல நான் அவர் இவர் என்று சொல்லி இல்ல. இந்த அரசியலை கொண்டு செல்லாமல் ஒரு போராட்டம் நடத்தினது தொடக்கம். அதற்கு பிறகாவது அதுக்கான விழிப்புணர்வை இந்த போராட்டத்திலேயே நாங்கள் தோற்றோம்ன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு மத்தியில் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கு ஒரு தயார் இல்லாமல் வந்து தங்கள் நாங்கள் நியாயப்படுத்துகிற நடவடிக்கைகளை சொல்லுகிற பொழுது தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டு போறோம் நிலைமையை ஏற்படுத்துறதுக்கு வந்து இவர்களும் காரணம். அதை இவர்கள் ஒத்துக்கொண்டு அதுக்கான அடுத்த கட்டத்துக்கு போய் செல்லாத வரைக்கும் இந்த இடவழி இருந்து கொண்டுதான் இருக்கும். அதாலதான் இந்த அர்ஜுனா போன்றவர்கள் மற்ற நீங்க சொன்ன மாதிரி பெரிய அம்பாஸ்கரன் போன்றவர்கள் இல்ல அவரை போய் எனக்கு மேல வழக்கு போடுறா ஒரு பிரச்சனை இல்லை போன்றவர்கள் எல்லாம் அரசியல் பேசுறதுக்கு நாங்க அரசியல் ரீதியாக தான் விமர்சிக்கிறோம். இனி தேவை ஏற்பட்டால் இவர்களுடைய கடந்த கால நடவடிக்கைகள் பற்றி அவர்களுக்கு ஆதாரங்களோட நாங்கள் சொல்ல வேண்டி வந்திருந்தால் சொல்லுவோம் அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அரசியல் ரீதியா அப்ப இவர்கள் போன்றவர்கள் இன்றைக்கு வந்து முன்னிலைப்படுத்துகிறது அவர்களுக்கான எல்லாமே உருவாகிறதுன்றதுக்கு வந்து யாருக்கா அது இதுவும் ஒரு காரணம் நான் முதல் குறிப்பிட்டது. அதாவது இந்த போராட்டம் என்பது ஒரு அரசியல் ரீதியான வளர்ச்சியை உருவாக்காமல் ஆயுத ரீதியான உருவாக்கினதும் அந்த மனோநிலையில தமிழ் மக்கள் வைத்திருக்கிறபடியே தான் இந்த வெளிநாட்டில் இருக்கிற இந்த ஆயுத மோகத்திலே வந்து எல்லாம் நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மனநிலைய உருவாக்குனதால வந்தால் இவர்கள் இன்னும் உயிர் வாழ்ந்தோண்டிருக்கிறார். உயிர் வாழ்ந்தோண்டிருக்கிறார்ன்றது நான் உடல் ரீதியாக உயிர் வாழ்றது இல்லைன்றதை சொல்லல, அரசியல் ரீதியாக அரசியல் என்ற தங்களுடைய அந்த புல்லட அரசியலை தொடர்ந்து தப்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது இதுதான் இன்றைக்கு இருக்கிற தமிழ் மக்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு ஒரு கேள்வி. இப்ப இந்த ரீதியில இப்ப சமீபத்துல இந்த ஆறு கட்சிகளும் கூடும் பொழுது என்ன அன்புரா பண்டாரநாயக்கா என்ன சமீபத்தில் நான் முழுமையாக இந்த செய்திகள் எல்லாத்தையும் கேள்வி செல்லவில்லை, நீங்க என்னோட பேசிய பொழுதே நான் குறிப்பிட்டிருக்கேன். அந்த ரீதியில நான் ஒரு ஒரு விடயத்தை நான் மறந்துடுவேன். என்னன்னு சொல்லிச்சுன்னா ராஜா அவர்களை நான் இந்த இதை பார்த்தனா நான் அந்த டேட் அதுகளுக்கு இங்க நிக்க முடியாம போயிட்டு அவருடைய பிறந்த நாளுக்கும் அவர் இந்த மளவுக்கு வந்து டிஆர்டிக்கு தன்னுடைய செயல்பாடுகளை செய்தது இந்த அர்ப்பணிப்பு வழிவைகளுக்காக அவர்களுக்கு அவர்கள் என்ன நீண்ட கால ஆய்வோடும் தொடர்ந்து இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்த வேண்டிய ஒரு
3: அவருடைய அந்த பிறந்த நாளுக்கு பெருமளவான நேயர்கள் எல்லா நாடுகளிலும் இருந்து வந்திருந்தார்கள்.
2: இவர் சொன்னவர் என்னுடைய சகல நாங்கள் வந்தவர்கள்
3: நல்ல அழகாக நடத்தி இருந்தார்கள்.
2: என்னுடைய சகலனும் மச்சாலும் வந்த பத்மராணியும் அவருடைய
3: கணவரும் அவர்கள் எல்லாரும் வந்திருந்தார்.
2: சிறப்பான முறையில வந்து நடந்ததுன்றதை குறிப்பிட்டிருந்தவர். இப்ப நான் இஞ்ச வரைக்கும் அங்க போயிட்டு வந்து
3: உங்களுக்கு அனுப்பி இருந்தேன். நான்
2: ஆமாமா பார்த்தேன் இந்த பிரச்சனைகளை அங்க இங்கே முடிச்சிருந்ததுல நான் மறந்துட்டேன். மன்னிக்கவனும் அவர் ஆரோக்கியமாகவும் நின்று நாள் வாழவனும் என்னுடைய பிரார்த்தனைகள். அதை கூற வேணும் என்று சொல்லிச்சுன்னா நான் அதை இந்த பிரச்சனைகள்ல அதை தவற விட்டுருக்கேன். அரம்பிய கூற வேண்டிய ஒரு என்ன கடமை உணர்வு எங்களுக்கு இருக்கிறதேனே. இப்ப இந்த ஆறு கட்சி நான் முதல் சின்ன விஷயத்துக்கு வரேன். ஆறு கட்சி கூட்டமைப்பு வந்து ஜனாதிபதியை சந்தித்த பொழுது அவரை எப்படி தட்டி கழிக்கத்தான் தட்டித்தாரே தவிர ஒழுங்கான பதில் சொல்லவில்லை என்றதை பார்க்கக்கூடிய அந்த செய்திகள்ல இப்ப சமீபத்துல அந்த சந்திப்பு அதால என்ன பலாபகங்கள் ஏற்படும்ன்றதுகளை பார்த்த பொழுது அதுல வந்து அவர் இந்த இதுக்கண்டு ஒரு என்ன பாராளுமன்ற குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய முடிவுகளை பார்த்து அந்த நிர்ணயத்தை செய்கிறது என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது இருக்கிற பிரச்சனையில வந்து நீங்க மற்ற தேர்தல்கள் எல்லாத்தையும் நடத்தலாம், ஏன் இந்த தேர்தல் நடத்தக்கூடாது என்ற கேள்வி எல்லாம் முன்வைக்கப்பட்ட பொழுது தான் மற்றவர்களோட ஆலோசித்து சொல்லுகிறேன். அதுவே இங்க ஒரு முக்கியமாக விடயம் தெரியுது, அவர்கள் எந்த விதத்திலும் வந்து இந்த தேர்தலுக்கு போறதுக்கு தயாரில்லை. அவர்கள் தங்களை பலப்படுத்தி கொண்டு தங்களுக்கு எதிரானவர்கள் என்ற ரீதியில வந்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு இந்த ஊழல் என்றது அவர்களை தாங்கள் இதன்ற மாட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் இந்த என்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக என்னென்ன முன்னேற்றம் சாலையை அவர்களை கைது செய்தார், அதுக்கு பிறகு என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சம்பந்தமாகன்றதுகள் எல்லாம் வந்து இன்றைக்கு வெளிப்படையாக எதுவும் தெரியாத நிலைமையிலே அது போய்கொண்டிருக்கிறது. ஆனா இதுல எந்த அளவுக்கு அவருடைய கேடுவார்கள்ன்றது உண்மையிலே அதை கண்டு இரண்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து அதை செய்யப்படுமானால் பாராட்டப்பட வேண்டிய பரந்துபட்ட அளவில் ரெண்டு பிரச்சனைகள் வந்து உண்டு. சமூக ரீதியான வளர்ச்சி சமூகத்துல வந்து அவர்களுக்கு இயற்கையும் செயற்கையும் வந்து உலகளாவிய ரீதியில தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியும் எல்லினும் இந்த பிரச்சனையில இந்த காவிரிக்கு வந்து என்ன வேலை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியும். அதே போல நாங்க போகத்த இன்னொரு சொந்தத்தை கிடைக்கலாம். அதே மாதிரி இந்த சர்வதேச ரீதியான சண்டைகள் வந்து அல்லது இவைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உலக ஜென்சி போராட்டம் இந்த நீட் தேர்வு ஏற்பட்டதுகள் வந்து மோடி போன்ற இந்த ஆட்சியாளர்கள் கூட ஆடிப்பு இருக்கிறார்கள் என்றது பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆனா அதுல அதுக்கு பதிலாக வந்து திரும்ப காங்கிரஸ் கொண்டாடுவோம் இதுகள்ன்றதுகள் வந்து மீண்டும் ஒரு மாற்றத்தை பெரிய அளவுக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லி எனக்கு நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனா அது
3: அதனுடைய தலைவர் வந்து அதுல தெளிவான கருத்தை தெரிவித்திருந்தார். நேற்று இரவு நினைக்கிறேன் அவர் தெளிவான கருத்தை இருந்தார். தங்களுடைய நோக்கம் ஆட்சி மாற்றம் கிடையாது, ஆறு ஆட்சிக்கு வந்தாலும் தாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவே இருப்போம்.
2: இந்தியாவில் உள்ள இந்த இளைஞர்கள் வந்து ஓரளவுக்கு கற்றுக்கொண்டார்கள் என்னென்று சொல்லிச்சுன்னா அயல் நாடுகளில் நடந்த அல்லது இந்த நடந்த பிரச்சனைகளால வந்து ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் வந்து எதையும் தராது. கடைசியா அவர்களே மறியலுக்குள்ள போடுற வேலையில தான் இன்றைக்கு பங்களாதேஷ்ல இன்றைக்கு போராட்டம் நடத்துற அவர்களை போடுற வேலையில் நடந்துட்டு நேபாளத்திலேயே நடக்க போகுதே இல்லை.
3: அவர்கள் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள், அதாவது ஜனநாயக ரீதியாக இருக்கிற கட்சிகளை வந்து தங்களுடைய அரசியல் இயந்திரங்களை பயன்படுத்தி ஊழல் அமைப்புகள் அவற்றை பயன்படுத்தி அந்த அதனூடாக தவறு செய்கின்ற சில சில கட்சி உறுப்பினர்களை தங்களோட பக்கம் இணைக்கிறது, அவரை தண்டிக்கிறதுக்கு தாங்கள் ஆதரவு கொடுப்போம், ஆனால் அதை பயன்படுத்தி அவருடைய தவறுகளை பயன்படுத்தி அவர்களுடைய ஊழலை பயன்படுத்தி தங்களுடைய கட்சிக்கு ஆதரவாளர்களாக இணைப்பதற்கு எதிராக இனி வருங்காலத்தில் மக்களோடு இணைந்து போராடப் போகிறோம் என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்கள்.
2: ஒரு விஷயம் என்னன்னு அதான் இந்த ஆட்சி மாற்றங்கள் வந்து தீர்வு தராதுன்றது முழுவதையும் இந்த நீர் கசிவு சம்பந்தமான ரீதியில வந்து இந்த போராட்டங்கள் நடந்தது, அதுக்கு போலீசாரத்து நடவடிக்கை போது வந்த என்ன சொல்றது ஆணவத்தோட இதை மணக்கி விடலாம் இருந்தவர்கள் வந்து அது நடைமுறையில மாணவர்களுக்கு மத்தியிலே பரவம்ன்றதுக்காக வேண்டி வந்து அதை ஓரளவுக்கு இப்பொழுது சமாளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இதே பிரச்சனை வந்து இந்த இதே மாதிரி அந்த உள்ளூர் பரீட்சைகள்ல வந்து லீக்கேஜ் வந்து பஞ்சாப்ல நடந்திருக்குது, இப்ப உங்களுக்கு ஜார்க்கண்ட்ன்ற இடத்துல வந்து பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. அந்த அது சம்பந்தமாக இந்த எதிர்கட்சிகள் ஏன் பேசுறீங்க? இவர்கள் வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு போயிருந்து கொண்டு தாளம் போட்டார்களே தவிர
3: அங்க நடக்கிற மாணவர் போராட்டங்களுக்கு இந்த இளம் தலைமுறையைச் சேர்ந்த அமைப்பு ஆதரவு கொடுத்திருக்கிறது. தாங்கள் அதுக்காக உங்களோடு பக்கபலமாக நிற்போம்.
2: கனடாவில நீங்க ரெண்டு விஷயங்களை கூடலாம் ஒன்று சர்வதேச ரீதியான பிரச்சனை, நாங்க பேசி பேசி பேசி ஆனா இந்த மாற்றங்களை ஏற்படுத்துன்னு இந்த ஈரானோட உள்ள சண்டை வந்து அமெரிக்காவுக்கு இவ்வளவு தலையடியை கொடுத்திருக்கிறதுன்றது இந்த ட்ரம்பும் வந்து இந்த ஒரு ஆணவ ரீதியாக இந்த பிரச்சனை முழுதையும் தான் சேர்ந்தா இது ஒரே நாளையில மற்ற நாடுகளை மாதிரி தலைமையை மாத்திர எல்லாத்தையும் இல்லாம பண்ணி புதியவர்களை உருவாக்கி விடலாம்னு சொல்லி நம்பின இது வந்து இன்றைக்கு எங்க போய் நிக்குதுன்றது அவர்கள் இன்றைக்கு இறங்கி வர வேண்டிய நிலைமையில இன்றைக்கு மாற்றங்கள். அப்ப இது வந்து வேற நாடுகளுக்கு சில ரிலீஃபோட கொடுக்கும். அதாவது இன்றைக்கு கியூபாவை எல்லாம் இப்ப இங்கிலவர்கள் வெற்றி அடைந்திருந்தா அடுத்தது கியூபா, அதுக்கு அடுத்தது கிரீன்லாண்ட தாங்களே, அதுக்குள்ள கிரீன்லாண்ட்ல இப்ப என்ன அவர்களுக்கு என்னன்னு சொல்றது அதுக்கான ஆட்சியாளர் டென்மார்க் அரசாங்கமும் அந்த உள்நாட்டு அரசாங்கமும் வந்து அது என்னன்னு சொல்றது சுயாதீனமான ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் வந்து அது டென்மார்க். ஆனா இவர்கள் ரெண்டு பேரோடும் பேசாமல் வந்து அந்த அதனுடைய இயக்கல இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிறுவனம் வந்து வந்து இது எண்ணெய் தர்றதுக்கு காசு தர்றதுக்கான விலையை ஆரம்பிச்சிருக்கு சரியாதல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்ப இந்த நடவடிக்கை
3: ஏற்கனவே அமெரிக்க நிறுவனங்கள் அங்க முதலிட்டு இருந்திருக்கிறார்கள், ஏற்கனவே இருக்கிறார்கள்
2: இல்ல, ஆனா இதுக்கான அனுமதியே பொருள் இல்லை என்று சொல்லிட்டு நேற்று சேர்ந்த செய்தியை பார்க்க முடியாது. நாளைக்கு நாளைக்கு அறிவிங்க இப்ப இது உதாரணத்துக்கு சொல்றோம். ஆனா ஒழிய இது இந்த இப்ப இன்றைக்கு ஈரான்ல இவர்கள் ஸ்தம்பித்து போனதால வந்து இந்த நெருக்கடிகள் இல்லாவிட்டால் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாம் மிக தீவிரமான கனடாவுக்கு எல்லாம் மிக மோசமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பார்கள். இது சம்பந்தமாக இவருடைய ஒப்பந்தவாதிகள் வந்து என்ன விட ஹைதராலி போன்றவர்களுக்கு
3: அது இதுல ஒரு விடயம் என்னன்னு சொன்னா ஈரான் வந்து முன்கூட்டியே இப்படி இப்படி எல்லாம் செய்வார்கள், இஸ்ரேல் இப்படி எல்லாம் செய்வார்கள் என்று முன்கூட்டியே அவர்கள் சிந்தித்து செயற்பட்டதுதான் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளையே ஈடாடை செய்திருக்குது.
2: ஆமா, அவர்கள் எந்த அழிவுண்டாலும் கூட இதுக்கு நின்று பிடிக்கக்கூடியதான தயாரிப்போட அவர்கள் தொடர்ந்து செய்தபடியாத்தான் அவர்கள் இது அதுல இருந்து அமெரிக்கா நிபந்தனைகள் ரொம்ப வச்சது போய் இப்ப ஈரான்ல நிபந்தனைகள் வைக்குது.
3: இலகுவாக அமெரிக்காவோட சேர்ந்து நாங்கள் ஈரானுடைய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்றெல்லாம் செய்திருந்தார்கள். இப்ப ஈரானே சிந்தித்து கொண்டு எப்படி செய்யறது என்று சொல்லி அவர்களே தடுமாற வேண்டிய எல்லைக்கு போயிருக்கிறார்.
2: இல்ல, தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டாதான் நீங்க தொடர்ந்து பேசலாம் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் வந்து அதுல முக்கியமான நிபந்தனையாக வந்து இந்த ஹோம்ஸ் திறக்க வேண்டாம் மற்ற அதே மாதிரி இப்ப காசாவிலும் வந்து இவர்கள் இஸ்ரேலின் தயாரிக்க வேண்டிய என்னடா இவர்கள் இறங்கி வந்து காசாவில ஒப்பந்தம் செய்ய போவீர்கள், காசாவில உள்ள ஹமாஸினுடைய ஆயுதங்கள் முழுதும் களையும் மட்டுக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இஸ்ரேல் சொல்லி இருக்குது. ஆனா இப்ப இந்த ரெண்டு பிரச்சனை இருக்கு, ஒன்று காசாவில உள்ளவர்கள் வந்து இஸ்ரேலை தாக்க கூடாது என்ற ரீதியில வந்து அதுக்கான ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கிறதுன்றது காசாவில் உள்ள மக்களை பார்க்கலுக்கு மத்தியில வந்து அந்த மக்களுடைய பாதுகாப்பு
3: மேற்கு கரையில பெருமளவான இஸ்ரேலியர்கள் பலாத்காரமாக குடியேறி எவ்வளவு அந்த மக்களுக்கு கொடுமைப்படுத்துகிறார்கள்.
2: ஆமா, இந்த இவைகள் எல்லாம் வந்து இப்ப லெபனான்ல நடந்த அழிவுகள் இவைகள் எல்லாம் வந்து இன்றைக்கு எல்லாம் இறங்கி வர வேண்டிய நிர்பந்தங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த தன்னிச்சையாக இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்தினதுன்றது அமெரிக்கான்றது வர இல்ல எந்த அளவுக்கு துணிந்து ஏறிய நாடுகள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளுகிறது ஆதரிக்கிறதுன்றதுகள் வந்து இனி எதிர்காலம்தான் தீர்மானிக்கப்படும். அதுல இந்த இந்த ஈரானுடைய இந்த நடவடிக்கைகள் அல்லது இதுக்குள்ள வந்து உண்மையாகவே ஆதரிச்சு இந்த பிரச்சனைக்கு இந்த அமெரிக்காவுடைய ஆதிக்கத்துக்கு அல்லது தான் உலக போலீஸ்காரன்ற நிலைமையை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் பொழுது இங்கேயும் இந்த சுயநலமான அரசியல் தான் இருக்குது. ஒவ்வொருவரும் தாங்கள் தாங்கள் இப்ப ரஷ்யா இப்ப உக்ரைனோட பேச்சப்படுகின்ற அதுல இருந்து எப்படி அதுல இருந்து
3: ஈரான் ஏற்கனவே நாங்கள் ஹைதர்லியோடு உரையாடுகின்ற போது நான் இதை உரையாடி இருந்தேன். அப்ப ஈரான் மாதிரி அதாவது இந்த யுத்தத்துக்கு அமெரிக்காவுக்கு உதவி செய்கின்ற நாடுகளை ஈரான் எப்படி தாக்கிச்சதோ அதே மாதிரி ரஷ்யாவும் உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற நாடுகளை தாக்கினால்தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்ற ஒரு செயல்பாட்டை அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகள் மிகவும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு போக மாட்டார்கள்.
2: இதை வந்து இப்ப இப்பொழுது யோசிக்கிறார்கள், இங்க உள்ள மக்களும் அதை யோசிக்கிறார்கள். இது வந்து என்ன பெருமளவுக்கு அதனுடைய ஆட்சியாளர்கள் அந்த முடிவுக்கு வர வேண்டிய நிர்பந்தங்கள் வந்து எதிர்காலத்தில் ஏற்படலாம். இப்ப சீனாவை பொறுத்தவரை இதுல தான் எந்த அளவுக்கு லாபம் பெறலாம், எந்த அளவுக்கு தங்க ஏனைய நாடுகளின் அந்த கடல் பரப்பு உள்ளதுல கவலையாளம் பண்ணலாம் என்று சொல்லி சீனாவின் சிந்தனை. அப்ப இப்படியான ஒரு செய்யறதும் ஒழுமித்த ரீதியில வந்து ஈரானுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணும், பல சீன மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேணும் என்ற ரீதியில வந்து இந்த நாடுகள் பேசுகின்றன கேள்வி. ஆனா எதிர்காலத்துல இதை தாங்கள் தப்பித்துக் கொள்றதுக்காக இவைகளை தீர்க்க தீர்மானம் என்ன தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து வர வேண்டிய சூழ்நிலைகள் இப்ப இது கொஞ்ச காலம் உள்வட்டு கண்டு போனா வேற என்னதான் எல்லாருக்கும் பொருளாதார நெருக்கடி அதோட பிரான்ஸ்லயும் அப்படிதான் இருக்க
3: முடியும்.
2: ஜெர்மனியில தண்ணி எல்லாத்தையும் வந்து செலவழிக்கிறதையே குறைங்கன்ற அளவுக்கு மோசமான வறட்சி இல்ல தாங்க
3: அளவுக்கு காடுகள்ல பிரான்ஸை பொறுத்தவரையில காடுகள் எல்லாம் எரியறதால வந்து மிக நெருக்கடியான நிலைமையில தான் பிரான்ஸும் இருக்கு.
2: இவைகள் எல்லாம் வந்து இவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது, இயற்கையும் செயற்கையும் வந்து நெருக்கடியை கொடுக்குது. நான் செயற்கை என்று சொல்றது இந்த யுத்தங்கள், இயற்கை என்று சொல்றது இந்த இப்பொழுது இருக்கிற பருவநில மாற்றம். அந்த பருவநில மாற்றங்களுக்கு மோசமாக்கினதும் இவர்கள் தான் காரணம். அதை கூட இன்றைக்கு வரைக்கும் ட்ரம்ப் உயிர் புரியாமல் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். நான் கனடா இன்னைக்கு நீங்களும் இன்னொரு கேள்வி குத்து அந்த கனடாவில வந்து அல்பர்டா பகுதிகளில் வந்து பெருமளவுக்கு இந்த காடுகள் வருது. இப்பொழுது பற்றி எரியற சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. இப்ப சரியான புகமூட்டமா போயிட்டு
3: தெரியுங்க. அமெரிக்கா அமெரிக்கா முழுவதும் அமெரிக்கா முழுவதும் பரவி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் நட்டவீடு தர வேணும் என்று கனடா வந்து தங்கள் வரி போட
2: போறோம். இப்படியான கேலி கூத்தான அரசியலும் நடந்து கொண்டிருக்குது. மற்ற கனடாவில எங்களுடைய ஜெனரேஷன் வந்து ரெண்டா ஒன்று என்னன்னு சொல்லி இந்த
3: பதவியை ராஜினமா செய்திருந்தார். அவர் இந்தியாவுடைய எல்லாம் முரண்பட்டதும் ஒரு காரணமா இருந்தது.
2: ஆனா அதுக்கு பிறகு ஆட்கள் எல்லாரையும் அந்த என்ன விசாரணைகள் பெருமளவுக்கு இந்தியர்கள் அங்க கூடிய போனது வந்து நியாயமான ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. இப்ப 3000க்கு மேற்பட்டவர்களை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறார்கள். அதுவும் ஒரு பொதுவாக எங்கட தமிழர்களுக்கு மத்தியிலும் கூட அப்படியான உறுப்புணர்வு இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இது பொதுவாக தமிழர்களுக்கு இருக்கிறது என்ன கருப்பன்றது இதுகள்ன்றது அதுகள் ஆனா என்னென்ன தாங்களும் என்ன காரணத்தால வந்த நாங்கள் அதுகள்ன்றது அதுகளை நியமர்கள் சிந்திக்க வேணும். ரெண்டாவது இந்த ரெண்டாவது ஜெனரேஷன் வந்து உண்மையில மிக சிறந்த முறையில கல்வி அதுகள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுது. ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் வந்து இவரும் கவலைப்பட்ட ரெண்டாண்டு சொல்லி சொன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு செல்லக்கூடியதான ஒரு ஒரு ஒரு ஒரு சில குடும்பங்களிலே அதுகள் சம்பந்தமாக அதுகளை பற்றி பேசுகிறார்களே தவிர பெருமளவு வந்து அதுல இருந்து விலகி செல்லுற தங்கையைத்தான் காணக்கூடியதா இருக்கு.
3: எல்லா நாட்டிலும் அதைத்தான் காணக்கூடியதா இருக்கு.
2: இப்ப கோயிலுக்கெல்லாம் இந்த பெருமளவுக்கு அங்க கோயில்கள் இருக்குது, கோயில்களுக்கு எல்லாம் வந்து இந்த கூடுதலாக வந்து சிறு சின்ன பிள்ளைகளை குடிகொண்டு போற வழிய வளர்ந்த ஓரளவுக்கு கோயில்ன்றது வந்து ஓரளவுக்கு அது எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு கலாச்சார ரீதியாக எல்லாரையும் ஒன்றிணைக்கிற இடம். அப்ப அந்த ரீதியில அங்க ஒரு தாங்கள் பேசுகிறது, உறவுகளை வளர்த்துக் கொள்றது, தமிழர்ன்ற ரீதியில அதுன்றது. ஆனால் அதுல வந்து பெருமளவுக்கு வந்து இந்த இளம் தலைமுறையை காண முடியாம இருக்குது. நான் சொல்ற
0: விளங்குது,
2: அதாவது 20 வயது அந்த பகுதிகள்னு சொல்லி அந்த வயது கூடினவர்கள் தான் ஒரு 30-35 வயதுக்கு மேற்பட்டவர்களாகத்தான், அது அவர்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த வயதுக்கு மேற்பட்டவர்களாகத்தான் கூடுதலாக பெருமளவுக்கு கொஞ்சம் வயது கூடினவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் வந்து ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 35 இளம் பிள்ளைகள் என்றால் சிறு பிள்ளைகளை காணக்கூடிய கூட வாரதை தவிர பேரும் பேத்தியோட வாரத அப்படியான ரீதியில வருகிறார்கள். ஆனால் இடைவெளியான அந்த இடம் தலைமுறையினர் அந்த அதுகளுக்கு வாரதுன்றதுகளை கூட பாக்கிட்டுல சரியான அரிதாக இருக்கிறது. இடைகள் கூட இந்த எங்களிலிருந்து அந்நியப்படுகிற எல்லாமே வந்து மற்றது அவர்கள் வந்து கர்நாடகம் வந்து எனக்குண்டு அல்லது உங்களுக்கு என்ன இந்த நாட்டு பிரஜா உரிமைகளை பெற்றுக் கொண்டாலும் வந்து இந்த நாட்டவர்ன்ற ரீதியான உணர்வு எங்களுக்கு இன்னும் வரையில் அடுத்த ஜெனரேஷன்ல அவர்களுக்கு அந்த நிலைமையில தான் இருக்கிறார்கள். என்ன அவர்களுக்கு இங்கே இப்ப வந்து
0: வளர்ந்தவர்கள் இதுல வந்து இல்ல அந்த உணர்வு வரை இல்லையென்று சொல்லலாம். என்னென்று சொன்னா இப்ப ஜெர்மனிக்கும் மற்ற நாட்டுக்கும் உதப்பந்தாட்டமோ இது நடக்கிற போது ஜெர்மனிக்கு ஆதரவு கொடுக்கிற அந்த மனப்பான்மை தங்களை அறியாமலே ஜெர்மனியில வாழ்ற நம்மவர்களுக்கு ஏற்படுது.
2: ஓரளவுக்கு இருக்கலாம் அதுல. ஆனா இப்ப முன்னான ஜெர்மனி விளையாடுதான் ஜெர்மனியில பற்றிருக்கோ இல்லையோ ஜெர்மனியின் விளையாட்டை ரசிச்ச நான் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு காலத்து. ஆனா இப்பொழுது ஜெர்மன் டவுன் டவுன் டவுன் உண்டு லோகிக்கிட்டு பிரான்ஸ் அதிகத்துல நல்ல ஒரு நியாயமான அளவுக்கு வந்து அது தொடர்ந்து தானே போனி.
0: அதுக்கு சில சில நாட்டு இங்க இங்கத்தியான் தீவிர வலதுசாரி அமைப்பா இருந்தவர்கள் எல்லாம் பிரான்சின் விளையாட்டாளர்களை பார்த்தா அது பிரான்ஸ்காரர் மாதிரி தெரியல என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஸ்பெயினுடைய அரசியல்வாதிகளும் அந்த கருத்தை இப்பொழுது அண்மையில சொல்லி இருந்தார்கள். பிரான்ஸ் என்று சொல்லி இல்லாத அது பிரான்ஸ் மாதிரி தெரியல.
2: ஜெர்மனியின் விளையாட்டு தரம் வந்து இன்றைக்கு நியாயமா குறைஞ்சிருக்கு. இப்ப சமீப காலமாக அவர்கள் வந்து அந்த என்ன குவார்டர் ஃபைனல் அதுகளுக்கு என்ன பண்றதுகளே அதுகளே ஒரு சிக்கலான நிலைமையில இருக்கிறதால பெரிய அளவுக்கு நான் ஜெர்மனியில நம்புறேன். அதே விளையாட்டு தரத்தை பொறுத்து தானே நாங்க அதை அப்படின்றது இலங்க இப்ப இப்பொழுது நிலைமையில வேர்ல்ட் கப் வெல்லும் கிரிக்கெட்ல இருந்து சரியான நம்ப முடியுமா? அதுதான் அது ஒரு காலத்துல நல்ல விளையாட்டு வீரர்கள் இருந்தார்கள் சங்ககாரா
0: வெளிநாட்டவர்கள் தொடர்பாக சொல்லுகிற போது இன்று அங்க செய்தி அறிக்கையிலும் சேர்த்திருந்தோம். கனடா வந்து இதுவரை இல்லாத அளவாக கடந்த 6 மாதங்களில் 3,323 இந்தியர்களை நாடு கடத்தி இருக்கிறது. அமெரிக்காவை போன்று கனடாவும் அண்மை காலமாக குடியேற்ற நடைமுறைகளை கடுமையாக்கி வெளியேற்றி வருகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். அதே நிலைமை இங்கே ஐரோப்பாவுக்குள்ளும் இனி வந்துவிடும் தானே? அதே மாதிரி வெளிநாட்டவர்கள்
2: வேலைசாரி அரசாங்கங்கள் இங்க மேற்கொள்ளுகிறோம். ஜெர்மனியில எல்லாம் அவ்வளவு பேர் ரிப்போர்ட் பண்றாங்க. எல்லாரும் தப்பியாங்க பிரான்சுக்கு வெவ்வேறு நாடுகளுக்கு என்ன விதத்துல ஓடியாதுகள் என்று சொல்லி எனக்கு தெரியும் தானே. இவ்வளவு பேரோட நான் இந்த சட்டவரணிக்க புகைக்குள்ள வந்து அவர்கள் இந்த சில காரணங்களை சொல்லி அவர்களை படிக்க வச்சு அவர்கள் என்று சொல்லி அவர்கள் உண்மையிலே வாழ்ந்தவர்கள் வந்து தாங்கள் தொடர்ந்து இந்த மொழியையும் தொழிலையும் பெற்றுக்கொண்டால் வந்து அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஒரே ஒரு வழி. அதை விட இந்த அரசியல் தஞ்சம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள் என்று சொல்லி சொன்னா எதுவும் இல்லை. ஏதோ எல்லாம் சும்மா கொடுத்துருவார்கள் என்று சொல்லி அவனுடைய பல நெருக்கடிகளை அந்த ரீதியில திடீர் கொண்டு பிடிச்சு அனுப்புறார்கள். அதுகளைதான் இப்ப முன்னதான் செய்திகளை வருது.
0: இப்ப நம்மவர்கள் இதை நீங்க சொன்னா கூடுதலான ஒரு பிரயோசனப்படுப்ப நம்மவர்கள் வந்து அரசியல் தஞ்சம் ஜெர்மனியில கேட்டால் ஏதோ ஒரு வகையிலே அங்க தங்குறதுக்கு அனுமதிக்கிறார்களா, அல்லது எப்படி அவர்கள் அந்த நிரந்தரமான வதிவிடத்தை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்?
2: இல்ல ஒன்று வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா, அரசியல் தஞ்சம் கேட்ட உடனே அவர்கள் முதல் வந்து அந்த முகாமிலே இருக்கப்படுவார்கள். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெளியாலே அவர்களை இருக்கப்படுகிறார்கள் என்று சில வழக்குகள் வந்து நீடிச்சு கொண்டு போயிட்டுல வந்து என்ன இது முதல் அந்த புரோட்டோகோ அதாவது முதல் வந்து அவர்களுடைய என்ன சொல்ற அகதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறதுல வந்து அவர்களுடைய அரசு தரப்புல இருந்து அவர்கள் கலந்து சார் வந்து அதையெல்லாம் ரிஜெக்ட் வந்த
3: நூறம்புக்கு இல்லையா அந்த விசாரணை நடக்கிறது.
2: இந்த இப்ப பரவலாக்கிட்டார்கள், காசுகையில் நடக்குது, ஹைதராபாத்லயும் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க, அப்படி பல்வேறு இடங்கள்ல நடக்குது. என்ன நூறம்புக்கு எவ்வளவு விரையும் கொண்டு போயிருவாங்க
3: அந்த காலத்திலே அங்கானே நாங்கள் போக வேண்டி வந்தது. நூறம்பக்கிலே என்ன சென்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் இடம் இல்ல
2: சென்டர் அதுக்கு பிறகு வந்து இப்ப பரவலாக்கிட்டார்கள் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த இடங்களிலேயே அவர்களுக்கான இதுகள் இப்ப அது என்ன நிராகரிக்கப்பட்டதுக்கு பிறகு இவர்கள் ஒரு கோர்ட்ஸுக்கு நீதிமன்றத்துக்கு எடுப்பார்கள். நீதிமன்றம் என்று சொல்லி சொல்றதுல வந்து இங்க லேண்டஸ்கிரிக்டன் இருக்குது, ஸ்டுட்கார்ட்ல இருக்குது, ஸ்டுட்கார்ட்ல இல்ல கார்ஸ்ரூயில அந்தந்த பிரதேசத்துக்கு அமைய அந்த வழக்கு நடைபெறும். அந்த வழக்கு வந்து நடைபெறுவதற்கு இந்த இடைப்பட்ட காலம் வந்து ஒரு 6 மாதம் அளவுக்கு காலம் எடுக்கும். முதல் ஒரு 6 மாதம் அப்ப அந்த 1 வருஷம் 1.5 வருஷம்ன்றது வந்து சில வேளையில சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக அது எடுபடாமல் இருக்கிற சம்பவங்களும் இருக்குது. ஒரு சிலருக்கு அது விரல் விட்டு என்ன குடிஞ்சு வைக்கும்.
3: முந்தி வந்து சென்டர் ஆஃப்ல வந்து அக்செப்ட் பண்ணினாலும் பிறகு அந்த நாங்கள் இருக்கிற இடத்தை சேர்ந்தவர்கள் இதற்கு கொடுக்க இயலாதன்னு சொல்லி எதிர்த்து கிடைக்காமல் பண்ணுவார்கள். அந்த நடவடிக்கை இப்பவும் இருக்கா?
2: அந்த நடவடிக்கை இருக்குது, இப்பவும் கோர்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ண அப்பீல் பண்ணலாம்.
3: இல்ல இல்ல அந்த நாங்கள் வாழ்ற அந்த சிட்டி வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்வார். முந்தி சென்டர் ஆஃப்ல முந்தி அக்செப்ட் பண்ணிடும், நூறம்புக்கிலே அக்செப்ட் பண்ணி வந்தாலும் சார்லாண்டுல வந்து இல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நிராகரித்த நிலைமை இருந்தது.
2: வழக்கு
3: போட்டு இங்க புலிகளின் குரல் வானொலி திறந்தோடியால இங்கால வந்துட்டு
2: இல்ல அதுல பெரும்பான்மையாக நான் அறிஞ்ச வரையில அந்த சிந்தோவை அக்செப்ட் பண்ணினா வந்து அதை ஏற்றுக்கொண்ட இதுதான் நீதிமன்றங்களை ஏற்றுக்கொண்டதான் இருந்தது. இப்பொழுது நீதிமன்றங்கள் எல்லாமே இப்ப என்ன காரணத்தை சொன்னாலும் அவர்கள் வந்து இங்க அங்க உங்களுக்கு ஒரு துன்புறுத்தலும் இல்லையாதுன்றதுகளை வந்து தெளிவாக சொல்லுகிறார்கள். இங்க நீண்ட காலம் அதுக்கு பிறகு அவர்கள் வந்து வழியால வீடு எடுத்து நீங்க போகலாம் அதுகள் என்று சொல்லி அல்லது அவருடைய முகாம் அந்த முகாம் என்று சொல்லி அவர்களே சில வீடுகள் அதுகள் என்று சொல்லி தங்கி இருக்கிற இடத்துல சமைச்சு சாப்பிடுறதுக்கு அதுகளுக்கு என்று சொல்லி காசு அதை கொடுப்பாங்க. முதல் ஒன்றுமே கொடுக்க மாட்டார்கள். அந்த கேம்ப்ல இருக்க சாப்பிடுறதும் ஏதோ இது 70 ஐரோ. சில இடங்கள்ல வந்து காசு கொடுக்குறார்கள், சில இடங்கள்ல அந்த வவுச்சர் கொடுக்குறார்கள். அந்த இது பொருள்கள் வாங்குறதுக்கு என்று சொல்லி கையில காசா கொடுக்கறது வில சொற்பம் மற்றும் பல கட்டுப்பாடுகள் வளர்ந்துக்கிறார்கள். என்னன்னா இன்னும் எவருமே கேட்க மாட்டார்கள் வந்து காசு அனுப்புறது என்று சொல்லி சொன்னா களவாக வேலை செய்து அதுகள் என்று சொல்லி சொன்னா கொண்டு போய் காசு பேங்க்லயோ காலையோ அனுப்புறதோ அல்லது பேங்க் அக்கவுண்ட் திறக்கிறதுன்றதுகள் எல்லாம் வந்து இப்ப கெடுபிடிக்காது. அதாவது அரசியல் தஞ்சம் கூறுறவர்கள் வந்து உங்களுக்கு வருமானம் இருக்குதுன்றதை உறுதிப்படுத்தினாதான் பேங்க் வங்கி எல்லாம் வந்து வங்கி கணக்கு திறக்கலாம். அப்படியான கெடுபிடிகள் வந்து ஏற்பட்டிருக்குது. முழுமையாக தெரியாவிட்டாலும் பிறகு சொல்றதை கேட்டு நான் அதை பெரிய அளவுக்கு நான் அவர்கள் தொடர்ந்து தங்குறதுக்கு அனுமதிக்கிறார்கள்.
3: ஜஸ்டின் ட்ரூடோவின் காலகட்டத்தில் வந்து எல்லாருமே நம்மவர்கள் நிறைய பேர் அங்கு போயிருந்தார்கள்.
2: அதனால விசிட் விசான்ற வந்து போறதுக்கான ஒரு இது ஒன்று சலுகை ஒன்று

0: இருக்கிறதுக்கான வசதிகளிலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளிலும் ஒன்று வந்து அவர்கள் தாங்கள் ஒரு வேலையை தேடிக் கொள்ள வேணும். அது வேலை தேடுறதுக்கான வேலை தேடுறதுக்கு இதாண்டாலும் வந்து அதை இவருடைய வெளிநாட்டவர்களுக்கான திணைக்களம் வந்து அந்த அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்க வேணும். அது வேலை செய்து இது அதை தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு அவர்களுக்கு சொல்லி அதை காரணமாக வைத்து அந்த ஒரு வருஷத்துக்கு என்ன சப்டிக்கும் சொல்லி அதாவது வேலை செய்யறதுக்கான அனுமதி என்ற ஒரு வருஷத்துக்கு அப்படி கொடுக்குறார்கள். கொடுத்தால் அது அது வந்து இவர் பாடசாலையில என்ன பாடசாலையில என்ன மொழியை கற்றுக்கொள்ளுகிறார் என்றதை இன்னும் உறுதிப்படுத்தினா அந்த அதை வந்து உறுதிப்படுத்தி அது ரெண்டையும் இவர்கள் செய்து மொழியில வந்து அவர்களை சொல்லுகிற அந்த ஆஸ்மை என்றவர்கள் அதிலே வந்து பயிற்சி தேர்ச்சி பெற்றார்கள் என்று சொல்லி சொல்லி வேலையும் ஒரு நிரந்தரமாக அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். 30 மாதத்துக்கு என்று சொல்லி சொன்னா அவர்களுக்கு தொடர்ந்து பதிவிட அனுமதி கொடுக்கிற 1.5 வருஷத்துக்கு என்று சொல்லி கொடுத்து ஆனா அதிலே கரை பேர் வந்து இலங்கைக்கு போனது வந்து போய் வந்து அதுக்கு பிறகு அதை புரிஞ்சிட்டு உனக்கு தந்தது வந்து இங்க வந்து இந்த வேலை செய்யறதுக்கும் இருக்கிறதுக்காகவும் இதுல நீ போனது என்று சொல்லி சொன்னது என்றது கனவேர் அப்படி அதை புரிஞ்சிட்டு திரும்ப வந்து அந்த என்ன சொல்றது அப்சி கொண்டு சொல்லி நாட்டை விட்டு வெளியேறதுக்கான தற்காலிக அனுமதி பத்திரம் என்ற ரீதியில அனுமதி காட்டுன்ற ரீதியில காட்டேன்னு உங்களுக்கு தெரியும் அந்த போட்டோ அப்படி கொடுக்கப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்குது. எங்க வந்து இந்த ஒழுங்காக இந்த இந்த நடைமுறைகளை கூட இல்லாம இன்னைக்கு என்ன இந்த எங்கேயா இது கிடைச்சிட்டு உடனே இலங்கைக்கு போறது கிடையாது இவ்வளவு நாளா இருந்த நீங்க 1.5 வருஷத்துக்கு இருந்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு அவர்கள் வந்து பாசி இருக்கப்பார்கள் அந்த இது சில கேள்விகள் இருப்பார்கள் அதுக்கு சர்டிபிகேட் எடுத்து சர்டிபிகேட் கொடுத்துட்டா அந்த சர்டிபிகேட் பார்த்துட்டு அவங்க பேருக்கு பகிர்ச்சி வைக்க வேண்டிய இல்ல இந்த நேர்மூலம் என்ன சீர்த்து வயல் என்று சொல்லி நேர்மூமான சொல்லி அவர்கள் பரீட்சை வைக்கிறையில போய் கதைப்பார் நீ என்ன செய்யற என்ன மாதிரி என்று சொல்லி மற்றதை அரசியல் என்னன்றது என்னன்றது அதாவது இந்த நாட்டின் குறிப்பாக ஜனநாயக நடைமுறைகள் என்னன்றது கேள்விகள் அவர்களுக்கு சம்பந்தமாக கேட்டால் அதுக்கான சரியான பதிலே இவர்கள் இந்த ஜெர்மன் மொழியில சொல்ல வேணும் சொல்ற அளவுக்கான பயிற்சி இருக்க வேணும் இல்லாவிட்டா இந்த கல்வி தரவையை வந்து நிரூபிக்க வேணும் சிலர் சொல்லின்ற ஒவ்வொரு தரம் இருக்குது. இப்ப சிலர் வந்து அவர் அதுகளை முடிக்காமல் வந்து அந்த 1 வருஷத்து விசாவை வேலை செய்வதன்ற இருந்தவர்கள் 4 வருஷமா இருந்தவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இல்ல பெற்றுக்கொண்டவர்கள் வந்து இந்த குளப்படிகள் அதுகள் இல்லையென்று சொல்லி சொன்னாங்க அது கிடைச்ச உடனே இலங்கைக்கு போய் வந்து அது கொடுத்துட்டு குய முறைய கொண்டு குளறிக்கின்றிருக்கிறத விட அதை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினா 1 வருஷத்துக்கு பிறகு இந்த உள்ளவுக்கு பாசையில பரிச்சயம் இருக்குன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு இது ஆஃபன் ஆல்சல் ஆபினஸ் என்று சொல்லி 2 வருஷத்துக்கு கொடுப்பார்கள் அந்த ஆஃபன் ஆல்ட்னு சொல்லி சொன்னா வடிவிடம் அந்த வடிவிட அனுமதி பத்திரம் குறிப்பிட்ட இல்லை கூட இந்த 2 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள அந்த வடிவிட அனுமதி பத்திரம் கிடைச்சிட்டுதுன்னா நீர் இலங்கைக்கும் போதா அங்கேயும் போல
1: இந்தியாவில இருந்து நிறைய தாதிமார் மற்ற வேற வேற வேலைகளுக்கு எல்லாம் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க.
0: அதாவது இந்தியா லட்சக்கணக்கான அளவுக்கு வந்து இந்த செமி ப்ரொபஷன் செமி
1: இது அதாவது
0: அதாவது இப்ப நீங்க ஒரு ப்ரொபஷனல் என்று சொல்லி சொன்னா இன்ஜினியர் டாக்டர்ன்ற தரத்தில உள்ளவர்கள் அல்லது ஐடி ஸ்பெஷலிஸ்ட் அவர்கள் வந்து அது ஒரு உயர் கல்வியை முடித்துக் கொண்டவர் தாரியர் இவர்கள் என்றது இன்றைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கில் தட்டுப்பாடு இருக்கு.
1: நம்மவர்கள் வந்து அப்படியானவர்களை இங்கே நம்மவர்களை வந்து அங்கே இலங்கையிலே தகுதியானவர்களை இங்கே அந்த வேலைகளுக்கு கொண்டு வரத்துக்கு ஒவ்வொரு நகரசபையோடும் கதைத்து நாங்கள் இவ்வளவு ஆலமா இங்கே இருக்கிறோம் எங்களுடைய உறவினர்களை வந்து இது உங்களுக்கு வேலை காக்கலையா தேவையா இருக்கு வேலைக்கான விசாவில மற்றவர்களை அழைக்கிறதுக்கான முயற்சிகளை எங்களுடைய அமைப்புகள் ஏதாவது செய்யலாம் இல்ல இல்ல நான் கேட்கிறேன்னா அதாவது எங்களுடைய அமைப்புகள் இது இந்த விடயங்கள்ல தலையிடுகிறார்களா
0: இல்ல அப்படி அந்த சிந்தனை ஏழு நான் பர்சனலாக கலைச்சாரு சம்பந்தமாக கலைச்ச பொழுது அவர்கள் சொல்றாரு இந்த இது வந்து சொந்தம் பந்தம்ன்ற ரீதியில நாங்கள் கொடுக்க முடியாது உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி சொன்னா இங்க அவர்கள் வந்து போறதுக்கு அவர்களுக்கு சொல்லி சொன்னா

0: பண்ணா உங்களுக்காக அது தரலாம். அவர்கள் வந்து பாத்துட்டு மூன்று மாதம் பார்த்துட்டு, ஆனா அதை விட தங்களுக்கு எந்த விதமான அதாரிட்டி இல்லையா அப்படி கொடுக்கறது கண்டு சொல்லி என்றது மிக தெளிவாக சொல்லிவிட்டார். ஆனபடியே இவர்கள் வந்து அங்க இணையதளம் மூலம் வந்து என்ன ஜெர்மன் இது ஆங்கிலத்தில ஜெர்மன்ல இருக்கும் என்று நினைக்கிறாங்க அந்த அடிக்குது இருக்குதுன்னு சொன்னார்கள். போக வேண்டியது ஏற்படை இல்லை. அதுல வந்து என்னென்ன வேலைகளுக்கு என்ன மாதிரியான தராதரம் தேவை, என்னென்ன பயிற்சிகள் தேவைன்றதெல்லாம் அதுல அதை வைத்து அவர்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் நண்பர் வந்து இருந்தார் என்று சொல்லி அப்படி சிலர் பின்லாண்டுக்கு எல்லாம் போன எனக்கு தெரியும். என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் என்ற உறவினர் வந்து பின்லாண்டுக்கு அப்ளை பண்ணி அப்படி போன சம்பவம் இருக்குது. அது மாதிரி இந்த அதை வந்து அங்க இருக்கிறவர்கள் அக்கறை எடுத்து அதுக்கான பாலியல் படிச்சு அதுக்கான ரீதியில அப்ளை பண்ணி அதுக்கான ஆனா அதுக்கு மிரட்டுறதுக்கு அங்கேயாக்கள் தேவையில்லை. வந்த அரசியல் தஞ்சம் சொல்லி கோடிக்கணக்கில் காணி ஏமித்து அல்லது பூமி ஏமித்து ஏதோ விதத்துல
1: சிங்கள மாணவர்கள் மாதிரி உயர்கல்வி கற்கின்ற அந்த பல்கலைக்கழகங்களை கண்டு அதுக்கு மாதிரி
0: தேவை போனவர்கள் எங்க தமிழாக்கள் என்று சொல்லி சொன்னா அவர்கள் வந்து அங்கே யூனிவர்சிட்டியோ அல்லது அவர்கள் கல்வி கற்கிறார். மற்றவர்கள் வந்து அதிலே அக்கறை இல்லை. அவர்கள் வந்து அதான் இருக்கிற பிரச்சனை.
1: நீங்கள் இருந்த காலத்திலே இவ்வளவு சட்டத்தரணிகள் ஒவ்வொரு துறையிலும் தமிழர்கள் ஒரு தயார்படுத்தலோடு நன்றாக கல்வி கற்றவர்களாக இருந்தார்கள். சட்டத்தரணிகள் எடுத்துக்கொண்டால் முன்பு ரோட்டுக்கு ரோட்டெல்லாம் சட்டத்தரணிகள் வேலை கிடைக்காவிட்டாலும் இருந்த காலகட்டம் இருந்தது 70-ஆம் பகுதிகளில். ஆனா இப்ப உயர்கல்விக்கு செல்வதற்கு நம்மவர்கள் தயக்கம் காட்டி எப்படியாவது நாட்டை விட்டு வெளியேறிட வேண்டும் என்று வந்து இங்கே வீதிகளிலே திரிபவர்களாகத்தானே இருக்கிறார்கள்.
0: இல்ல அது அது ஒரு அந்த மனோநிலை வந்து அவர்களுக்கு ஏற்பட்டது வந்து இங்க உள்ளவர்கள் வந்து அங்க கொடுக்குற அங்க போய் காட்டுற ஷோக்கள் அதுகள் என்றதுகள் மூலம் ஒரு பகுதி இருக்குது. அதனுடைய மற்றது இங்க உள்ளவர்கள் வந்து இப்பொழுது கொஞ்சம் நோக்கிட்டார்கள். என்னன்னு இப்ப முன்னே உறவுகளை கூப்பிட்டதுல வந்து இந்த இங்க உள்ளவர்கள் அதுல அக்கறை செலுத்தினவர்கள். ஆனா இப்பொழுது அது பெருந்தொகையான காலம் அதுக்கான உறுதியும் இல்லாதபடியால் இதுல மற்றது இப்ப இருந்து ஏற்பட்ட இந்த சண்ட பிரச்சனைகள் வந்து ஒரு தாமதத்தை ஓரளவுக்கு அங்க சிந்திக்க வச்சு இருக்குது. ஆனா அதை அதை வந்து வெளிப்படுத்த வேண்டிய அல்லது இந்த வெளிநாடுகள்ல இருக்கிறவர்கள் வந்து அங்க இதுகளை வந்து போறவர்கள் வந்து உண்மையான நியமங்களை எத்தனை பேருக்கு சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி பேசுகிறார்கள்ன்றதை விட தாங்கள் ஒரு பெரிய வசதி படைத்தவர்களாக காட்டி கொண்டிருக்கிறது நினைக்கிறேன். நான் சந்திச்சா என்ன கண்டுட்டு கலைஞர் கட்டாங்கள் வந்து உங்களை வெளிநாட்டிலே இருந்து உலகம் இருந்தவர்களாக தெரியல. நான் சாரத்தோடும் பெனியனோடும் நான் தெரிவேன். அப்ப எங்களை ஊருக்குள்ள அது அதற்கு கூட உரையினத்தை நான் கூட கொண்டு போனேன். நான் இடத்துக்கு போறேன்னா பரவாயில்லை அப்படி கேட்டவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இது வந்து ஒரு ஒரு மோகத்தை உருவாக்குறதுல வந்து எல்லா தரப்பினரும் வந்து அதுல தவறு இருக்கிறது. அதை எப்படி நிவர்த்தி செய்வதுன்றதுகள் வந்து
1: முன்பு நீங்கள் வாழ்ந்த காலத்திலே எல்லா துறைகளிலுமே வந்து தேர்லையில கற்று சிறப்பானவர்கள் இருந்தார்கள் அல்லவா? இன்று சில சில துறைகள்ல இப்ப தொல்பொருள் இதுக்கு வந்து அண்மையில கேட்டிருந்த போது தகுதியானவர்கள் தமிழர்களுடைய பக்கத்துல இல்லாமல் எல்லாம் இருக்கிறார்கள்.
0: எல்லா துறையிலும் வந்த பற்றாக்குறை இருக்கு. இப்ப இங்க வைத்திய வாயிலேயே ஹைதர் அலி சொல்லி இருப்பார்கள். அதாவது எத்தனையோ பேர் வந்து வேலையில கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி எல்லாம் போராட்டம் நடத்துகிறவர்கள் வந்து எத்தனை பேர் வந்து SLC எக்ஸாமுக்கு செய்ய விடும் ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல வந்து தொடர்ந்து படிக்க விடும் அதுகள்ன்றதுக்கான முயற்சிகள் கிடைக்கா இந்த தமிழ் பகுதிகளில எல்லாம் எங்களோட எழுபது இங்கே ஐயா ஒரு தாதி வந்து
1: மருத்துவமனைக்கு போனீர்களானால் சாதாரண வேலையில இருந்து மருத்துவர் வரையில சிங்கள அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப அவர்களோட உரையாடுகிற போது அவர்களுக்கு உண்மையிலேயே இங்க உதவிக்காக வருகிறார்களே தவிர அவர்களுக்கு இங்க வந்து தங்களுடைய ஊரை விட்டு வர்றதுல வந்து விருப்பம் இல்லாம டாக்டரோட உரையாடுகின்ற போது அவர்களுக்கு உண்மையிலேயே விருப்பம் இல்லை. அந்த பெண்மணி சொன்னார் தனக்கு இந்த மருத்துவத்துறையின் ஊடாக யாருக்காவது உதவி செய்ய வேணும் என்று வந்திருக்கிறேனே ஒழிய உண்மையிலே தனக்கு இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்குன்றுதான் அவர் சொன்னார்.
0: அந்த அந்த பிள்ளையும் அப்படித்தான் சொல்லிச்சு. அதாவது இங்க இந்த மாதிரி அவங்களோட கதைக்குள்ள வந்து எனக்கு சிங்களம் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் இப்ப புரிய தோங்கிட்டு ஆங்கிலம் தெரியாது, இப்ப என்ன வாகையில பேசுறான்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு
1: தானே.
0: அப்ப நான் இப்ப மென்மையாக கொஞ்சம் அவ்வளவு புரியக்கூடியதாக இப்படி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி அப்ப அந்த பிள்ளையும் நான் தன்னை பெரிய அறிஞ்சு விடுறேன்னு சொல்லி தனக்கு இந்த வேற சிங்கரில் எந்த விதமான இதுவும் இல்லை, நான் சும்மா அச்சனங்கள் வந்து நல்ல அன்பாகத்தான் என்னோட இருக்குன்னு. ஆனா நான் தூரத்தில் இருந்தாவும் ஏதோ அன்றாத ஒரு பகுதியா இருக்கணும், அதுக்கு கிட்ட ஏதோ ஒரு கிராமம் சொன்னேன். அங்க இருந்து வந்து இங்க நான் செய்த வைக்கெல்லாம் வந்து அது எனக்கு கஷ்டம் தானே, நானும் அங்க ஊர்ல இருந்தா இருக்கிற கிட்ட இருக்கிறதுக்கு தானே நான் விரும்புவேன்ன்றது தான் அந்த பிள்ளையும் சொல்லிச்சு. ஆனா அந்த புள்ள நேர்மையா வேலை செய்யுது, அது ஒன்று எல்லாரும் ஆரை கேட்டாலும் அந்த அவ வந்து ஒரு பார விடுமுறையில வந்து அந்த சனி ஆறுல போவா, அதுக்கு முதலே ஏதாவது சிக்கல்கள் இருக்குன்னா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும் அதில் சொல்லி மற்றபடி அந்த வீடுகளுக்கு போய் அந்த அந்த இது என்ன மருத்துவ அந்த என்ன சொல்றது இது தாய்மையாக
1: அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த சிறிய சிறிய வேலைகளுக்கு எல்லாம் சிங்களவர்களை கொண்டு வந்து குடியேற்றுகிறார்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள் என்று சொன்னா அதுல தகுதி உடையவர்கள்.
2: அந்த உறவுகள் கடந்த வாரம் சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மொழியினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். தயாரித்து தூத்து வழங்கியிருந்தார் தர்ஷன் அவர்கள். தொடர்ந்து மதிய பிரதான செய்திக்கு வழிபட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. அரசியல் சமூக மேடை தொடர்கின்றது. மதிய பிரதான செய்தி
3: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
4: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்ட

0: கட்டுரை படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக.
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.
3: அகத்தில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் பரிஸ் லாச்சப்பலில்
4: 11 à 13 75 Paris
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனே சாசலில்
4: 5 rue Marcel Cerdan, 95140 Garges-lès-Gonesse.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH
6: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
2: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர் அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்சுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கை சிவில் விமான போக்குவரத்து பாதுகாப்பு துறையின் வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக வசந்தி முருகேசு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தனியார் நிறுவனத்தின் முதல் பெண் பாதுகாப்பு மார்ஷலாக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை ஆண்கள் மாத்திரமே நியமிக்கப்பட்ட நிலையில் விமான நிலைய பாதுகாப்பு மற்றும் மார்ஷல் துறையில் முதல் முறையாக ஒரு பெண் இந்த பொறுப்பை ஏற்று புதிய சாதனை படைத்திருக்கிறார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் பெண்களின் பங்களிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றுள்ள இந்த சாதனை எதிர்கால இளம் பெண்களுக்கு பெரும் ஊக்கமாகவும் முன்மாதிரியாகவும் அமையும் என்று கருதப்படுகிறது. வைத்தியத்துறையில் உள்ள முஸ்லிம் சகோதரிகள் முன்வைத்துள்ள ஆடை தொடர்பான கோரிக்கைக்கு தாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாக கலாநிதி ஜனகன் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் அணிவது முகத்தை மறைக்கும் புர்கா அல்ல, மாறாக முகம் முழுமையாக தெரியும் வகையிலான ஹிகாப் மட்டுமே என்பதால் நோயாளிகளின் பாதுகாப்புக்கோ அல்லது வைத்தியர்களின் தொழில்சார் கடமைகளுக்கோ இதனால் எந்தவித தடையும் ஏற்படாதென்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இத்தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். வைத்தியர்களும் வைத்தியசாலை நிர்வாகங்களும் இந்த விடயத்தை தேவையற்ற பிரச்சனையாக கருதாமல் சம்பந்தப்பட்ட சகோதரிகளின் மத நம்பிக்கைகளையும் அடிப்படை உரிமைகளையும் மதித்து செயற்பட வேண்டும். ஒவ்வொரு தனிநபர்னதும் மத நம்பிக்கைகளையும் கலாச்சார அடையாளங்களையும் மதிப்பது இலங்கையின் பன்மைத்துவ சமூகத்தின் முக்கியமான பண்பாகும். குறுகிய மனப்பான்மை அல்லது தவறான புரிதல்களால் இந்த நல்லிணக்கத்தை பாதிக்க செய்யக்கூடாது. நோயாளிகளின் பாதுகாப்பு, சுகாதார தரநிலைமைகள் மற்றும் தொழில்சார் பொறுப்புகள் பாதுகாக்கப்படுவதோடு மத உணர்வுகளையும் சமநிலைப்படுத்தும் வகையில் நீதியானதும் நடைமுறைக்கேற்றதுமான தீர்வொன்று விரைவில் எட்டப்பட வேண்டும். இலங்கையின் பன்மத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் அதுவரும் ஒருவரது மத நம்பிக்கைகளையும் உரிமைகளையும் மதித்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி வளாகத்தில் புதிதாக எந்த பகுதியில் குழிகளை தோண்ட வேண்டும் என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணி ரணிதா ஜனராஜா தெரிவித்தார். அத்துடன் மீட்கப்பட்ட எலும்பு குவியல்கள் தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை யாழ்ப்பாணம் நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் நேற்றைய அகழ்வு பணிகளின் போது புதிதாக 5 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டதோடு 6 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அத்துடன் ஏற்கனவே குவியலாக அடையாளம் காணப்பட்டு 42 என்று இலக்கமிடப்பட்ட மனித எலும்பு குவியலும் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய இதுவரை மொத்த 544 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதோடு அவற்றில் 530 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். மேலும் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த பகுதியிலிருந்து அடையாளம் காணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட பிற சான்று பொருட்களை உத்தியோகமாக படம் எடுக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதற்கமைய 1 முதல் 37 வரை இலக்கமிடப்பட்ட பிற சான்று பொருட்கள் முழுமையாக படமெடுக்க முடிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா மேலும் இது தொடர்பாக தெரிவிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் HMLAM ஹிஸ்புல்லா வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருந்தார். இன்று காலை ஆணைக்குழுவின் அலுவலகத்துக்கு சென்ற அவர் அங்கு அதிகாரிகளிடம் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார். இலங்கையின் உத்தியோர்வ வறுமைக்கோடு 2026 ஜூன் மாதத்தில் 17,592 ரூபாவாக உயர்ந்ததாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிபர திணைக்களம் வெளியிட்டுள்ள அண்மைய தரவுகள் தெரிவிக்கின்றன. மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் உத்தியோர்வ வறுமைக்கோடு 277 ரூபாவால் அதிகரித்துள்ளது. மே மாதத்தில் அது 17,315 ரூபாவாக காணப்பட்டது. ஒரு நபர் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாதாந்த அடிப்படையில் குறைந்தபட்சமாக தேவைப்படும் தொகையே உத்தியோர்வ வறுமைக்கோடாக கருதப்படுகிறது. குறைந்தபட்ச உணவு மற்றும் உணவல்லாத நுகர்வுப் பொருட்களின் செலவின அடிப்படையில் இது கணக்கிடப்படுவதோடு விலைகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கேற்ப மாதந்தோறும் புதுப்பிக்கப்படுகிறது. மாவட்ட வாரியான தரவுகளின்படி கொழும்பு மாவட்டத்தில் வறுமைக்கோடு 18,973 ரூபாவாக பதிவாகி இலங்கையிலே அதிகபட்சமாக அங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கம்பகா மாவட்டத்தில் 18,876 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மாறாக மொன்றாக்கலை மாவட்டத்தில் 16,821 ரூபாவாக பதிவாகி இலங்கையிலே குறைந்த உத்தியோர்வ வறுமைக்கோடு காணப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் குடும்பங்களின் வாழ்க்கை செலவுகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நிலையில் தேசிய வறுமைக்கோட்டிலும் உயர்வு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையின் வாழ்க்கை தரம், வறுமை நிலை மற்றும் வாழ்க்கை செலவுகளில் ஏற்படும் மாற்றங்களை மதிப்பீடு செய்வதற்கான முக்கிய குறியீடாக உத்தியோர்வ வறுமைக்கோடு கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களால் பயன்படுத்தப்பட்டு வருவது இங்கு குறிப்பிடத்தக்க தகவலாகும். இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதராக எரிக் மேயர் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் உத்தியோர்வமாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறையின் மூத்த வெளிநாட்டு சேவை அதிகாரியான எரிக் மேயர் தற்போது நோர்வேயில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பு தூதுவராக பணியாற்றி வருகிறார். ஒஸ்லோவில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் ஆர்க்டிக் பிராந்தியத்தில் அமைந்துள்ள அமெரிக்காவின் ஒரே தூதரக பதவி நிலையமான ரம்சோ அலுவலகத்தின் செயல்பாடுகள் மற்றும் கொள்கை அமலாக்கத்தை அவர் மேற்பார்வையிட்டுள்ளார். 2025 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை அமெரிக்க வெளியுறவுத்துறையின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் சிரேஷ்ட அதிகாரியாக பணியாற்றிய அவர் தெற்கு மற்றும் மத்திய ஆசியா முழுவதும் அமெரிக்காவின் கொள்கை முன்னுரிமைகளை ஒருங்கிணைக்கும் பணிகளுக்கு தலைமை வைத்திருக்கிறார். இதற்கு முன்னர் வடக்கு மெசடோனியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பொறுப்பு தூதராகவும் துணை தலைமை தூதராகவும் கசகஸ்தானின் அல்மாட்டியில் அமெரிக்க துணை தூதரகத்தின் தலைமை தூதராகவும் பணியாற்றியவர் அவர். அங்கு பல்வேறு அரசு நிறுவனங்களை உள்ளடக்கிய நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்ததோடு தெற்கு கசகஸ்தானில் அமெரிக்காவின் நலன்களை பிரித்துவப்படுத்தியிருக்கிறார். கம்போடியாவின் புனோம் பென்னில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் தலைமை தூதராகவும் செயற்பட்டு துணை தலைமை தூதராக பின்லாந்தின் ஹெல்சின்ஸ்கியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் துணை தூதராகவும் எரிக் மேயர் பணியாற்றியுள்ளார். ஹெல்சின்ஸ்கியில் இருந்த போது புல்பைட் ஆணைக்குழுவின் உறுப்பினராகவும் அவர் செயற்பட்டிருந்தார். அவரது முந்தைய பதவிகளில் அர்ஜென்டினாவின் புவனஸ் அயர்ஸில் துணை தூதராகவும் எகிப்தின் கெய்ரோவில் கலாச்சார விவகார அதிகாரியாகவும் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்கிறது. வாஷிங்டனில் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் தலைமை அதிகாரி மற்றும் மூத்த ஆலோசகராகவும் ஆர்க்டிக் கவுன்சிலின் அமெரிக்க தலைமைத்துவ காலத்தில் பெருங்கடல்கள், சர்வதேச சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் விவகாரங்களுக்கான பணியகத்தின் ஆலோசகராக அவர் பணியாற்றியிருக்கிறார். அமெரிக்க வெளியுறவுத்துறையில் இணைவதற்கு முன்னர் விமான போக்குவரத்து துறையில் நிறுவன விற்பனை மற்றும் அரசாங்க உறவுகள் தொடர்பான பணிகளில் எரிக் மேயர் முன்பு ஈடுபட்டிருந்தார். கலிபோர்னியா பல்கலைக்கழகம் பெக்லியில் அரசியல் அறிவியல் பட்டம் பெற்றுள்ள அவர் ஜோர்ஜ்டவுன் பல்கலைக்கழகத்தில் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டத்தையும் பெற்றவராவார். அவரது சிறப்பான சேவைக்காக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் பல்வேறு உயரிய மற்றும் சிறப்பு சேவை விருதுகளையும் எரிக் மேயர் பெற்றுள்ளார். மேலும் டெனிஸ், பிரெஞ்சு, ரஷ்ய மற்றும் ஸ்பானிய மொழிகளில் அவர் தேர்ச்சி பெற்றவர். இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதராக எரிக் மேயரின் நியமனம் இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள், தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பிராந்திய கொள்கைகள் மற்றும் கடல்சார் மற்றும் பிராந்திய விவகாரங்களில் அமெரிக்க இலங்கை ஒத்துழைப்பு ஆகியவற்றில் முக்கியத்துவம் பெறும் என்று தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதராக எரிக் மேயர் வாஷிங்டன் டிசியில் உள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் உத்தியோகமாக பதவியேற்றுக் கொண்டுள்ளதை இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் உறுதிப்படுத்தியிருப்பதோடு எரிக் மேயர் புதிய அமெரிக்க தூதராக பதவியேற்றுள்ளமை குறித்து மகிழ்ச்சியையும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையும் வெளியிட்டுள்ளது. வாஷிங்டன் டிசியில் உள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறையில் இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதராக எரிக் மேயர் உத்தியோகமாக பதவியேற்றுள்ளதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முழு தூதரக குழுவின் சார்பிலும் அவருக்கு எமது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எரிக் மேயரின் தலைமையின் கீழ் பணியாற்றுவதற்கும் அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான கூட்டாண்மையை மேலும் ஆழப்படுத்துவதற்கும் எதிர்பார்ப்பதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான பகிரப்பட்ட நலன்கள் மற்றும் முன்னுரிமைகளை முன்னெடுப்பதில் அவரது தலைமையின் கீழ் இணைந்து செயற்பட எதிர்பார்த்திருப்பதாக தூதரகம் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை மேலும் 2 வருடங்களால் உயர்த்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்துக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறது. நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளின் சுதந்திரம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட பிரதிநிதி மார்க்ரெட் சாட்வைட் இந்த எச்சரிக்கை கடிதத்தை இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளார். தற்போதுள்ள அரசியல் அமைப்பின்படி உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 65 ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 63 ஆகவும் காணப்படுகிறது. புதிய திருத்தத்தின் மூலம் இதனை முறையை 67 மற்றும் 65 ஆக உயர்த்துவதற்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த அவசர அரசியலமைப்பு திருத்தமானது நீதிமன்ற அமைப்பின் சுதந்திரத்துக்கும் நியாயமான வழக்கு விசாரணைகளுக்கான உரிமைக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் என்று ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த மாற்றங்கள் எதிர்கால நியமனங்களுக்கு மட்டுமன்றி தற்போது சேவையில் உள்ள நீதிபதிகளின் பதவிக்காலத்துக்கும் உடனடியாக பொருந்தும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளமை பெரும் கவலை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முறையான கலந்தாலோசனைகள் இன்றி கொண்டுவரப்படும் இத்தகைய திருத்தங்கள் நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த சட்ட திருத்தத்துக்கான காரணங்கள் மற்றும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசிடம் கேட்டிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் எந்தொரு தனிநபரையோ அல்லது குழுவையோ இலக்காக கொண்டு தங்களால் எடுக்கப்பட்டதல்ல என்று ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவிக்கிறார். மாறாக நாட்டின் பொது நலனை அடிப்படையாக கொண்டே இந்த தீர்மானம் தங்களால் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. நீதித்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். நீதியல்ல நாட்டம் செயற்பாடு நீதிமன்றங்களால் மாத்திரம் முன்னெடுக்கப்படுவதில்லை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி விசாரணைகள் வழக்கு தாக்கல் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கமைய சட்டமா அதிபர்த்தனைக்களம் கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய சாத்தல்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு இலங்கை காவல்துறை மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகியவற்றின் மனிதவளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதோடு பொதுமக்கள் இலகுவாக அணுகக்கூடிய வகையில் அதன் நடவடிக்கைகளை மாகாண மட்டத்திலும் முன்னெடுப்பதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் மக்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளை இலகுபடுத்தும் வகையில் மேல்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நீதிமன்றங்களுக்கு தேவையான பௌதிக வசதிகளை மேம்படுத்தவும் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதனிடையே நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடித்தல் உள்ளிட்ட விடயங்களில் கொள்கை ரீதியான எதிர்ப்புகள் எதுவும் இல்லை என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்தார்கள். ஆனாலும் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் குறித்து மேலும் ஆராய்ந்து பொதுவான இணக்கப்பாட்டுக்கு வருவது பொருத்தமானது என்று அவர்கள் பரிந்துரையையும் செய்துள்ளார்கள். இந்த சீர்திருத்தங்கள் நாட்டின் நீதித்துறை எதிர்கொள்ளும் கட்டமைப்பு சார் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பரந்த மறுசீரமைப்பின் ஒரு பகுதி என்றும், இது தனது தனிப்பட்ட கருத்தோ அல்லது அரசாங்கத்தின் தனிப்பட்ட நிலைப்பாடோ கிடையாதென்றும் ஜனாதிபதி இதன் போது மேலும் விளக்கம் அளித்தார். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் இலங்கை தொடர்பான மீளாய்வு கூட்டம் நாளைய தினம் ஜெனீவாவில் நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உபகுழுவினால் நேற்றைய தினத்திலிருந்து எதிர்வரும் 27ஆம் தேதி வரை கட்டார், இலங்கை, லித்துவேனியா, சிலி மற்றும் செலோவேக்கியா ஆகிய நாடுகளில் மாற்றுத்திறனாளிகளின் நிலவரம் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளுக்கான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ள 193 அங்கத்துவ நாடுகளில் இந்த 5 நாடுகளும் உள்ளடங்குகின்றன. அதற்கமைய இலங்கை தொடர்பில் நாளைய தினம் நடைபெற இருக்கும் மீளாய்வின் போது சுயாதீன நிபுணர்கள் 18 பேர் அடங்கிய குழுவினரால் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளுக்கான உடன்படிக்கையை இலங்கை எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறது, உபகுழுவின் முன்னிய பரிந்துரைகள் எவ்வாறு அமுல்படுத்தப்படுகின்றன என்பது பற்றி விரிவாக ஆராயப்பட இருக்கிறது. அதேவேளை இந்த குழுவிடம் இலங்கை அரசாங்கம் மற்றும் ஏனைய அரசு சார்பற்ற அமைப்புகளின் அறிக்கைகளும் கையளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. புயரித சேவையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கோரிக்கைகளுக்கு நியாயமான காலப்பகுதிக்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்கங்களுடன் கலந்தாலோசித்து எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகளை தாங்கள் முன்னெடுக்க தீர்மானிப்போம் என்று இலங்கை புரிதல்லி அதிபர் சங்கம் அறிவித்துள்ளது. எமது நோக்கம் புயரித சேவையை சீர்குலைப்பதல்ல, மாறாக நிலவும் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து பொதுமக்களுக்கு நம்பகமான மற்றும் திறமையான புயரித சேவையை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான நிர்வாக மற்றும் சேவை தீர்மானங்களை விரைவாக பெற்றுக் கொள்வதென்று அந்த சங்கம் தெரிவித்திருக்கிறது. புரித நிலைய அதிபர் சங்கம் இது தொடர்பாக ஊடக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. அதில் புயரித திணைக்கழகத்துக்குள் தற்போதுள்ள விவரம், நிர்வாகம், சேவை மற்றும் கணக்காய்வு நடைமுறைகள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இலங்கை புரிதல்லிய அதிபர்கள் சங்கத்தினால் பல சந்தர்ப்பங்களில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட போதிலும் அவற்றுக்கு போதுமான மற்றும் விரைவான தீர்வுகளை வழங்குவதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை கவலையுடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். புரிதல்லியங்களில் வருகை மற்றும் புறப்படுதலை பரிசோதிப்பது அலுவலக மற்றும் நிர்வாக நடவடிக்கையின் ஒரு பகுதி மட்டுமே என்பதோடு பல வருடங்களாக உரிய கணக்காய்வுக்கு உட்படுத்தப்படாத புரிதல்லியங்கள் உள்ள பின்னணியில் ஒட்டுமொத்த கணக்காய்வு நடவடிக்கையும் உரிய முறைமையின் கீழும் உரிய அதிகாரங்களை கொண்ட அதிகாரிகளின் மூலமும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடாகும். குறிப்பாக உரிய பரீட்சைகள் மற்றும் நேர்முக பரீட்சைகள் நடத்தப்பட்ட போதிலும் மாவட்ட போக்குவரத்து ஆய்வாளர் பதவிகளுக்கான நியமனங்கள் 2 வருடங்களுக்கு மேலாக தாமதப்படுத்தப்படுவதன் காரணமாக ஒழுக்க கட்டுப்பாட்டு விசாரணைகள் உள்ளிட்ட பல அத்தியாவசிய நிர்வாக பணிகள் தற்போது தேக்கமடைந்துவிட்டது. அத்துடன் புயரித போக்குவரத்து சேவை நாளுக்கு நாள் சீர்குலைந்து வரும் நிலைமை, புயரித நிலையங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளில் உள்ள பிரச்சனைகள், பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள புயரித வளங்கள், சேவை தேவைகளுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்காமை மற்றும் புயரித திணைக்களகத்துக்கு சொந்தமான பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகங்களை சரியாக பயன்படுத்தாமை குறித்தும் எமது சங்கம் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளது. புரிதல்லி அதிபர்கள் சேவைக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும் சேவை பிரமாணம் சார்ந்த விடயங்கள் மற்றும் ஆட்சேர்ப்பு நடைமுறை தொடர்பான இடைக்கால ஏற்பாடுகள் மேலும் தாமதம் அடைவதும் பாரதூரமான பிரச்சனையாகும். அதே நேரம் சேவை நேர குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளின் போது புரிதல்லி அதிபர்கள் சேவை மட்டுமே அநியாயமாக இலக்கு வைக்கப்படுமானால் அதனை ஒருபோதும் தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் வலியுறுத்துவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுடன் இந்த பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகளை பெற்றுக் கொள்வதே எமது முதன்மை எதிர்பார்ப்பு. அதற்காக அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புள்ள அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைக்கான சந்தர்ப்பங்களை கோரிய போதிலும் இதுவரை போதுமான பதில் கிடைக்கவில்லை என்பது குறித்து எமது பலத்த கவலையை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு நியாயமான காலப்பகுதிக்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்கங்களுடன் கலந்தாலோசித்து எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீர்மானிக்க பொறுநெல்லி அதிபர்கள் சங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். நமது நோக்கம் புரத சேவையை சீர்குலைப்பது அல்ல, மாறாக நிலவும் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து பொதுமக்களுக்கு நம்பகமான மற்றும் திறமையான புரத சேவையை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான நிர்வாக மற்றும் சேவை தீர்மானங்களை விரைவாக பெற்றுக் கொள்வதே ஆகும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 11 வயது இளைஞர் மற்றும் யுவதிகளிடையே குடல் சார்ந்த நோய்கள் பெருமளவில் இலங்கையில் அதிகரித்து வருவதாக இரப்பை மற்றும் கல்லீரல் பிரிவு விசேட வைத்திய நிபுணர் சுமன் குலதுங்க தெரிவிக்கிறார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். இளைஞர்கள் மத்தியில் செயற்கை உணவுகளுக்கான ஈர்ப்பு அதிகரித்து வருவதே இந்த நிலைக்கு முக்கிய காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். இது தொடர்பாக வைத்திய நிபுணர் சுபன் குலதுங்க மேலும் கருத்துக்களை தெரிவித்தார். நமது குடலுக்கும் மூளைக்கும் இடையே ஒரு சிக்கலான தொடர்பு உள்ளது. இதனை குடல் மூளை அச்சு குட் பிரெயின் ஆக்சிஸ் என்று அழைக்கிறோம். நாம் அதிக மன அழுத்தத்திலோ அல்லது பதற்றத்திலோ இருக்கும் போது அது நேரடியாகவே நமது குடலில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சிக்கலான செயல்முறையும் நாம் உட்கொள்ளும் உணவு சிக்கல்களும் இணைந்து எரிச்சல் கொண்ட குடல் நோய்குறி நிலையை உருவாக்குகின்றன. தற்போதைய சூழலில் இந்த நோய் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நமது வாழ்வியல் முறைகளும் உணவு பழக்க வழக்கங்களும் முற்றிலும் மாற்றமடைந்து விட்டது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள் மற்றும் தானியங்கள் அடங்கிய இயற்கையான உணவு முறையிலிருந்து விலகி தயாரிப்பது எளிது என்பதால் பெரும்பாலான இளைஞர்கள் செயற்கை உணவுகளை நோக்கி நகர்வதை அவதானிக்க முடிகிறது. இதன் காரணமாகவே அவர்களிடையே இந்த எரிச்சல் கொண்ட குடல் நோய்குறி பாதிப்பு அதிகளவில் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கோகவிலை பாலத்துக்கு அடியில் உந்துருளியில் நபர் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் படம் தொடர்பாக போலி செய்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் பரப்ப வேண்டாம் என்று காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தவறான தகவல்கள், வதந்திகள் மற்றும் வன்முறையை தூண்டும் வகையிலான பதிவுகளை பரப்புவது சமூகத்துக்கு பாரிய தீங்கை விளைவிப்பதோடு இலங்கை சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் என்றும் காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறது. சமூக ஊடக பயனர்கள் எந்தொரு பதிவையும் பகிர்வதற்கு முன்னர் அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ள அதிகாரிகள், பரிசோதியுங்கள், உறுதிப்படுத்துங்கள், பொறுப்புடன் பகிருங்கள், செக் வெரிஃபியே அண்ட் ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற 3 அடிப்படை வழிமுறைகளை பின்பற்றுமாறு அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு செய்தியை மற்றவர்களுடன் பகிர்வதற்கு முன் அதன் மூல ஆதாரம் உண்மையானதா என்று பரிசோதிக்க வேண்டும் என்றும், நம்பகமான மற்றும் உத்தியோர்வ செய்தி ஆதாரங்கள் மூலம் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். பொதுமக்களிடையே அமைதியின்மை ஏற்படுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே பொய்ச் செய்திகளை பரப்புவோருக்கு எதிராக தண்டனை சட்டக்கோவை மற்றும் கணினி குற்றச்சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. குறிப்பாக பயம் அல்லது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பான உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிர வேண்டாம் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் யானைகளின் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அவற்றை பாதுகாப்பதற்கான உரிய வேலை திட்டங்கள் எதுவும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு அமைப்பின் செயலாளரும் சூழலியலாளருமான நயனக ரன்வில தனது கவலையை வெளியிட்டிருக்கிறார். இலங்கையின் மிகப்பெரிய தந்தத்தை கொண்ட மகசின் மற்றும் மிகப்பெரிய நெற்றி பகுதியை கொண்ட செண்டோ உள்ளிட்ட பல முக்கிய யானைகள் காணாமல் போய்விட்டதாகவும் அவர் கவலை தெரிவிக்கிறார். தற்போதைய தரவுகளின்படி இலங்கையில் ஆண்டுக்கு சுமார் 450 யானைகள் உயிரிழப்பதாக பதிவாகி இருப்பதோடு, பதிவாகாமல் காடுகளுக்குள் மேலும் 150 மேற்பட்ட யானைகள் உயிரிழந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். 1990 புள்ளிவிவரங்களின்படி ஒரு வருடத்துக்கு மொத்தம் 22 யானைகள் மட்டுமே உயிரிழந்திருந்த நிலையில் தற்போதைய இறப்பு வீதம் பல மடங்கு அதிகரித்து விட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். யானைகள் என்பது காடுகளின் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணும் பிரதான உயிரினமாகும். எனவே யானைகள் அழியும் பட்சத்தில் நாட்டின் ஒட்டுமொத்த சுற்றாடல் சமநிலையும் முற்றாக சீர்குலைந்து விடும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். அத்துடன் ஒரு யானை தனது வாழ்நாளில் இலங்கைக்கு குறைந்தபட்சம் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டி தருவதாக கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யானைகள் தொடர்ந்து இதே வேகத்தில் உயிரிழந்து வந்தால் எதிர்காலத்தில் அருங்காட்சியகங்களில் பதப்படுத்தப்பட்ட மாதிரிகளாக மட்டுமே யானைகளை பார்க்க நேரிடும் என்றும் சூழலியலாளர் நயனக ரன்வில மேலும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தனமல்வில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிகவிவ பகுதியில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது பெருந்தொகையான கஞ்சா போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று தனமல்வில போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் குழுவினால் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 64 கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருள் மற்றும் சுமார் 40% நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த 4210 கஞ்சா செடிகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்ட கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தனமல்வில பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய நபர் என்று தெரிய வந்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பல் உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான எல்டோ தர்மே என்பவரின் நண்பரான துமிந்து எனப்படும் நபர் கல்கிசை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட அவரிடமிருந்து 10 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரத்மலானை ஸ்ரீ இந்திர ஜோதி வீதி பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று கல்கிசை குற்ற பிரிவு அதிகாரிகள் கல்கிசை பிரிவில் குற்றத்தடுப்பு மற்றும் ஊழல் தடுப்பு சோதனைகளில் ஈடுபட்டிருந்த போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த பெக்கோ சமன் என்பவரின் தாயார் மீதான துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் உந்துருளி உருபொக்க பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மாத்தறை உருபொக்க காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் இந்த உந்துருளியை காவல்துறையினர் கண்டெடுத்துள்ளார்கள். உலுக்குளம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உலுக்குளம வீதியின் பாவர்குளம் பகுதியில் டிப்பர் வாகனமும் முச்சக்கர வண்டியும் மோதி இடம்பெற்ற விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்தார். நேற்று உலுக்குளம திசையை நோக்கி பயணித்த டிப்பர் வாகனம் எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது. உயிரிழந்தவர் பாவர்குளம் பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர். விபத்தில் பலத்த காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி அதில் பயணித்த 2 பெண்கள் மற்றும் 1 ஆண் உட்பட 4 வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்க சிகிச்சை பலனின்றி முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்து போனார். மேலும் விபத்து தொடர்பில் டிப்பர் வாகனத்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதோடு இந்த சம்பவம் குறித்து உலுக்குளம போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி போலி வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை தயாரித்து வந்ததாக சந்தேகிக்கப்படும் 2 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் 1வது மாடியில் வைத்து சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டார்கள். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 7 கடவுச்சீட்டுகள் இஸ்ரேல் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரியவிருக்கிறது. இஸ்ரேலில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி பல்வேறு நபர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு அழைத்து சென்று போலி ஒப்பந்தங்களை தயாரித்ததாக சந்தேக நபர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 2 கடுவல நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் சீபா மாகாணத்தில் 21 வயதுடைய இலங்கை மாணவர் ஒருவர் கூரிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஜப்பானில் கல்வி பயின்று வந்த மாணவரே உயிரிழந்து போனார். அவருடன் தங்கியிருந்த 18 வயதுடைய இலங்கை இளைஞர் ஒருவரே இந்த கொலை சம்பவத்தை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருவருக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லைமீறி சென்றதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த நாட்டு போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் 18 வயதுடைய சந்தேக நபர் ஜப்பான் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீசார் நடத்திய தீவிர விசாரணையின் போது உயிரிழந்தவர் தனக்கும் தனது தாயாருக்கும் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசியதால் ஏற்பட்ட கோபத்தை கட்டுப்படுத்த முடியாததாலே இந்த தாக்குதலை நடத்தியதாக அவர் ஒப்புக்கொண்டதாக ஜப்பான் போலீசார் தெரிவித்தார்கள். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 68 அதிகரித்திருப்பதோடு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 91,000 கடந்து விட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்ட தரவுகளின் மூலம் இது தெரிய வந்துள்ளது. தேசிய டெங்கு கண்காணிப்பு அமைப்பின் அண்மைக்கால அறிக்கையின்படி நாட்டில் இதுவரை மொத்தம் 91,059 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 12 நாட்களுக்குள் மாத்திரம் 5,714 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். ஜூலை மாதத்தில் மட்டும் 29,971 நோயாளர்கள் பதிவாகினார்கள். இதுவே இந்த ஆண்டில் ஒரே மாதத்தில் பதிவான அதிகளவான எண்ணிக்கையாகும். தற்போது இறப்பு வீதம் 0.75% பதிவாகியிருக்கிறது. நாட்டிலே அதிகளவாக 19,406 நோயாளர்கள் கம்பகா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளார்கள். இது மொத்த நோயாளர்களில் 21.31%. கொழும்பு மாவட்டத்தில் 11,101 நோயாளர்கள் பதிவாகின்றார்கள். இது மொத்த நோயாளர்களில் 19.88%. இந்த இரண்டு மாவட்டங்களிலும் சேர்த்து மட்டும் 37,500 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இது தேசிய ரீதியில் பதிவான மொத்த பாதிப்பில் 41% அதிகமான பங்காகும். நாடளாவிய ரீதியில் பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் 119 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அதிதீவிர அபாய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. வாராந்த சராசரியாக நாளொன்றுக்கு 1,509 புதிய தொற்றாளர்கள் பதிவாகி வருகிறார்கள். உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சூழலை தூய்மையாக பேணி நுழம்புகள் பெருகும் இடங்களை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவசர வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்தில் பிதிர்கடன் செலுத்தும் சிறப்பு பெற்ற மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசை வழிபாடுகள் பக்திபூர்வமாக நேற்று இடம்பெற்றது. புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் இந்த தினத்தில் பிதிர்கடன் செலுத்தினால் அது ஆண்டு முழுவதும் செலுத்துவதற்குரிய பலனை தரும் நாளாக ஆடி அமாவாசை தினம் காணப்படுவது இந்துக்களின் ஐதீகமாகும். தந்தையை இழந்தவர்கள் இந்த தினத்தில் விரதம் இருந்து ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு தீர்த்தக்கரையில் இருக்கும் ஆலய குருக்களிடம் எள்ளும் தண்ணீரும் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு அர்ச்சனை செய்து அரிசி மரக்கறி தானம் வழங்கி நண்பர்கள் தீர்த்தமாடி ஆலயங்களில் வழங்கும் அன்னதானங்களை உண்டு தமது விரதங்களை முடிவுறுத்துவார்கள். இதேவேளை ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலும் இதன்போது பெருமளவிலான அடியார்கள் கலந்து கொண்டு தமது பிதிர்கடன்களை நிறைவேற்றிக் கொண்டார்கள். இந்த வழிபாடுகளில் கிழக்கு மாகாணத்தில் இருந்த பெருமளவிலான பக்த அடியார்கள் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். மகாத்மா காந்தி இலங்கையின் முன்னோடி கட்டிடக் கலைஞரான மினேட்டிரி சில்வா மற்றும் காந்தியின் 1927 இலங்கை பயணத்தின் போது நிகழ்ந்த அதிகம் அறியப்படாத ஒரு சம்பவம் ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் ஓவியம் ஒன்று புதுடெல்லியில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. காந்தியும் மினட்டி சில்வாவும் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஓவியம் இலங்கையின் பிரபல ஓவியர் ராஜாசேகர் மற்றும் பெங்களூரைச் சேர்ந்த தபோபூமி அமைப்பின் பணிப்பாளர் நபிதா சுவாமி ஆகியவர்களால் உத்தியோகமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. 1927 காந்தி இலங்கைக்கு விஜயம் செய்த போது அவருக்கு ஆட்டுப்பால் தேடிக் கொடுக்கும் பொறுப்பு 9 சிறுமியாக இருந்த மினட்டி சில்வாவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர் குமாரி ஜெயவர்த்தன குறிப்பிடுகிறார். இந்த வரலாற்று நிகழ்வை அடிப்படையாக கொண்டு ஒளி விலகல் எனப்படும் தனது தனித்துவமான கணிதவியல் வடிவங்கள் மற்றும் வண்ணங்களின் பாணியில் ஓவியர் ராஜசேகர் இதனை வரைந்திருக்கிறார். காந்தியின் எளிமை தத்துவத்தையும் இலங்கையின் கிராமிய அழகையும் இணைக்கும் வகையில் இந்த ஓவியத்தில் ஆடு முக்கிய அடையாளமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மினட்டி சில்வா வடிவமைப்பு செய்த வீட்டிலே தாம் வசித்ததாக குறிப்பிட்டுள்ள ஓவியர் ராஜசேகர் அதனால் இந்த ஓவியத்தின் கருப்பொருளுடன் தனக்கு நெருங்கிய பிணைப்பு இருப்பதாக தெரிவிக்கின்றார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கலாச்சார வரலாற்று மற்றும் இருநாட்டு மக்களிடையான இருதரப்பு உறவுகளை பறைசாற்றும் வகையில் இந்த ஓவியம் உயர் ஸ்தானிகர் ஆலயத்தின் நிரந்தர சேகரிப்பில் இணைக்கப்பட உள்ளதாக உயர் ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் நன்றியுடன் தெரிவித்திருக்கிறார்கள். தலைமன்னார் உருமலை முனைப்பு கப்பால் உள்ள இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 9 இந்திய கடத்தொழிலாளர்கள் கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்று இரவு வேளையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சர்வதேச கடல் எல்லை கோட்டை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து தடை செய்யப்பட்ட இழுவலை முறையில் கடத்தொழிலில் ஈடுபட்ட போதே இந்திய இழுவை படகு ஒன்றுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட 9 கடத்தொழிலாளர்களும் அவர்களின் படகுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் கடத்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். மன்னார் தீவு மற்றும் ராமர் பாலம் என்பவற்றை சுற்றியுள்ள மன்னார் வளைகுடா கடற்பகுதி சர்வதேச அளவிலும் உள்ளூர் அளவிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கடல்சார் பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதோடு அங்கு விசேட கடத்தொழில் முகாமை மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு விதிமுறைகள் அமுலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணை வடமேற்கு பெரிய தம்பிரான் கோவிலை பிறப்பிடமாகவும் கொழும்பு கொம்பனித்தெரு வெள்ளவத்தை ஆகிய இடங்களை வசிப்பிடமாக கொண்ட ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் உரிமையாளரும் வீரகேசரியின் முகவருமான மார்க்கண்டு அருமைத்துறை நேற்று முன்தினம் கொழும்பில் காலமானார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
2: நேரம் சரியாக 2:10 ஐக்கிய ராஜ்யத்தில் 1:10 மதிய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சிப்பள்ளியில் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனிஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டார் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்கின்றது இந்திய செய்திகள். காவிரி ஆற்றில் இருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிடும்படி ஒழுங்காற்றுக்குழு மற்றும் மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கண்டித்து கர்நாடகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு கண்டன அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு மாணவர்கள் போராட்டத்தில் நடத்தப்பட்ட தடியடி என எதிர்க்கு பாரதிய ஜனதாவிடம் பதிலில்லை என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். அப்பாவி மாணவரையே கூறி குற்றவாளியாக்கி உண்மையை மூடி மறைக்க பார்க்கிறதா தமிழக வெட்டிக்கழக அரசு என்று திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை அருகே கைபேசியை பறித்து சென்றது தொடர்பான மோதலில் பொறியியல் கல்லூரி மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தன்னுடைய எக்ஸ் பதிவு தளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கோவையில் தனியார் கல்லூரியில் படித்து வந்த முதலாம் ஆண்டு மாணவர் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் தெரிவிப்பதற்காக போதை பழக்கத்தில் ஈடுபட்ட மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் அதை மாணவர்களிடையேயான குஸ்டி மோதல் என்று திசைதிருப்பும் வகையில் வழக்கை முடித்து வைக்க பார்க்கின்றது தமிழக வெட்டிக்கழக அரசு. கல்லூரி நிர்வாகமும் காவல்துறையும் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் அளித்த பின் பாதுகாக்க தவறியதால்தான் மாணவர் கொலை செய்யப்பட்டதாக அவரது பெற்றோர் கூறும் நிலையில் பலியான அப்பாவி மாணவரையே குற்றவாளியாக்கி உண்மையை மூடி மறைக்க பார்க்கிறதா தமிழக வெட்டிக்கழக அரசு. இந்த கொலை செய்தவர்கள் மட்டுமின்றி பாதுகாப்பு வழங்க தவறிய காவல்துறையினரையும் விசாரணைக்கு உட்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிருப்தி சட்டசபை உறுப்பினர்கள் சி பி சண்முகம் எஸ் பி வேலுமணி ஆகியோர் நேற்று இரவு சுமார் 5 நேரமாக ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அசாமை சீரமைக்கவும் பாதிக்கப்பட்டோரின் மறுவாழ்வுக்காகவும் 1,000 கோடி தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளதாக ஆன அம்மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். இந்த மதிப்பீடும் பணிகள் ஆகஸ்ட் 30 வரை நடைபெறும் என்று அசாமின் மலைப்பிரதேச மாவட்டங்களில் மட்டும் 50,000 முதல் 60,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெல்லியிலிருந்து ஹைதராபாத் செல்லும் விமானத்தில் பயணம் செய்யவிருந்த பயணியின் கைப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் குரங்கு மண்டையோடு இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் மத்திய துல்லக பாதுகாப்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் நேற்று தெரிவித்துள்ளார்கள். கேரள மாநிலம் வளையாறில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற தாய் மற்றும் குட்டி யானை தொடர்ந்து மோதி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளது. ரயில் மோதிய வேகத்தில் 50 மீட்டர் தூரத்திற்கு உடல்கள் இழுத்து செல்லப்பட்டது. யானையின் உயிரிழப்பு குறித்து கேரள வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இந்தியாவின் மிகப்பெரிய குழுமமான டாடா சன் நிறுவனத்தின் தலைவர் என் சந்திரசேகரன் அடுத்த ஆண்டு பதவிக்காலம் முடிவடைந்து மீண்டும் அந்த பொறுப்பை ஏற்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். அவருக்கு வயது 63. 2027 ஆம் ஆண்டு பிப்ரவரி 20 அவரது பதவிக்காலம் நிறைவடைகின்றது.

பிரித்தானிய பிரதமர் ஹேண்டி பான்காம் இந்திய வம்சாவளி உச்சி வகுப்பாளரான கௌதம் ரங்கராஜனை தனது அரசியல் நிபுணத்துவ ஆலோசகராக நியமித்துள்ளார். பிரித்தானிய பிரதமராகவும் தொழிலாளர்கள் கட்சியின் தலைவராகவும் பான்காம் கடந்த மாதம் பொறுப்பேற்றார். இதையடுத்து தனது அரசின் திட்டத்தை அமல்படுத்தும் வகையில் பல்வேறு மாற்றங்களையும் செய்து வருகின்றார். அதில் ஒன்றாக கௌதம் ரங்கராஜனை புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒருங்கிணைக்கப்பட்ட பணப்பரிமாற்ற இடைமுகம் எனப்படும் யூபிஐ கடந்த 5 ஆண்டுகளில் வளர்ச்சியை கண்டுள்ளது. உலகளவில் 12க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த தொழில்நுட்பத்தை தழுவியுள்ள நிலையில் உலகளாவிய டிஜிட்டல் பொருளாதார நிலப்பரப்பில் புதிய உச்சத்தை தொட்டுள்ள இந்தியா தனது டிஜிட்டல் உட்கட்டமைப்பு ராஜதந்திரத்தை சர்வதேச அளவிலும் வலுவாக நிலைநிறுத்தி வருகின்றது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைஸ் லிமிடெட் ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த முதல் காலாண்டில் வரிக்கு பிந்திய ஒருங்கிணைந்த லாபம் 38.4% அதிகரித்துள்ளது. 610.4 கோடியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் நிறுவனம் 441 கோடி ஒருங்கிணைந்த நிகர லாபம் ஈட்டியது. முதல் காலாண்டில் செயல்பாடுகள் மூலம் ஈட்டப்பட்ட ஒருங்கிணைந்த வருவாய் 743.5 கோடியாக இருந்தது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 542.1 கோடியாக உயர்ந்துள்ளது.

கேரளா குருவாயூர் கோயிலிருந்து வரும் 23ஆம் தேதி திருமணம் செய்வதற்கு 377 ஜோடிகள் முன்பதிவு செய்துள்ளார்கள். அதே எண்ணிக்கையில் திருமணம் நடைபெற உள்ளதனால் கோயில் நிர்வாகம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. திருமண மண்டபத்தில் ஒரு ஜோடி சார்பில் 24 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 160 உயர்ந்து ஒரு சவரன் 113,760 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 20 உயர்ந்து 14,120 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய பிரதான செய்திகளில் உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎச் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், அவர்களுக்கு முழு நன்றிகள். அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஈரானிய அதிபர் மசூத் பெனிஸ்கியானை சந்தித்து பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொக்ஷின் நக்வி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் குறித்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தொடர்ந்து முரண்பாடு நீடிப்பதாக டெஹ்ரான் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.

பாகிஸ்தானின் ஹைபர் பகதுனாக பாலுஸ்தான் மாகாணங்களில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் 70 மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஜிம்பாபே ஐயம்பியா நாடுகளுக்கிடையே எல்லையாக அமைந்துள்ள ஹரிபா ஏரியில் அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 44 பேர் உயிரிழந்தார்கள். அரசு முகாமையால் செய்யப்பட்டு வந்த அப்படகில் 90 பேர் மட்டுமே பயணிக்க அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை விபத்து நிகழ்ந்தபோது 114 பெரியவர்கள், 5 பணியாளர்கள் என குறைந்தது 119 பேர் பயணித்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சீனாவின் முன்னாள் பிரதமரும் அந்த நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களில் சிறப்பி சிப்பியாக கருதப்படும் வருமான ஜூ ரோஜிங் வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவினால் பீஜிங்கில் நேற்று காலமானார். பாலஸ்தீன மாணவர்களையும் ஊழியர்களையும் பாரபட்சமாக நடத்துவதாக கொலம்பியா பல்கலைக்கழகம் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு முதல் அந்த போக்கு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பாவில் ஒரு தலைமுறையில் ஒரு முறை மட்டுமே ஏற்படும் சூரிய கிரகணத்தை காண மில்லியன் கணக்கான மக்கள் திரண்டனர். ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட 30 ஆண்டில் இது முதல் சூரிய கிரகணம். கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை மாதந்தோறும் பயன்படுத்தோர் எண்ணிக்கை 1 பில்லியனை கடந்துள்ளது. கொலம்பியாவில் ஹாலி நகரில் குடியிருப்பு கட்டிடத்தின் இடிபாடுகளிலிருந்து ஒரு குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டது. கொலம்பியாவில் மேற்கே உள்ள ஷொக்கோ வட்டாரத்தை சேர்ந்த 7.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உலுக்கியது நேயர்கள் அறிந்ததே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகளில் விளையாட்டு செய்திகள். இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி இலங்கை அணி நேற்று அறிவிக்கப்பட்டது. கொழும்புக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஆகஸ்ட் மாதம் 15 முதல் டெஸ்ட் போட்டியிலும் ஆகஸ்ட் மாதம் 23 இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் விளையாட உள்ளது. இந்திய டேபிள் டென்னிஸ் சம்மேளனத்தின் நிர்வாகத்தின் குறைபாடுகள் இருப்பதால் கூறி அந்த சம்மேளனத்தை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நேற்று இடைநீக்கம் செய்துள்ளது. கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் கஜகஸ்தானின் எலனா ரைப்னினா ஜப்பானின் நவோமி ஒசாவை வீழ்த்தினார். இந்த ஆட்டத்தில் போட்டி தர வரிசையில் 2 இடத்தில் இருக்கும் ரைக்விக்வினா 4-6, 7-6, 6-4 என்ற செட்களில் 14 இடத்தில் இருந்த ஓசாவை 2:33 வெளியேற்றினார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் tatamil.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்தியிலையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒளிப்பையும் அத்தோடு வானொலியில் வலம் பெறும் அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். 1 யூரோ இலங்கையில் 384.96 இந்தியாவில் 109.91 1 அமெரிக்கன் டாலர் இலங்கையில் 334.11 இந்தியாவில் 95.42 1 ஸ்விஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 410.47 இந்தியாவில் 117.18 1 ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 450.81 இந்தியாவில் 128.69 1 கனடிய டாலர் இலங்கையில் 239.53 இந்தியாவில் 68.32. இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள். இலங்கை செய்திகளுக்கு நூலகம் .com நிறுவனத்தினர் புத்தகங்களை விட்டு வரும் இந்த நிறுவனத்திற்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்திய செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள். பெருசல் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள அவர்களின் சகோதர நிறுவனமான விடி சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களுக்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உலக செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த 3 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLGA நூலகம் நூலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
4: விடாதீங்க போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
6: VT Superstore Garla Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
6: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கார்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: நேரம் சரியாக 2:29 ஐக்கியராட்சியத்தில் 1:29 தொடர இருக்கின்றது. சாயி அருளமுதம், சாயி அருளம் அருளமுதம் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். வழமை போல் இன்றும் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் சாயி அருளமுதத்தோடு.

0: வணக்கம்
1: அன்பு நேயர்களே, வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ரா. பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே,
2: அசக உச்சரம் அச்சரம், அ சமன் ஆத்ம தத்துவம், உச்சரம் சமன் அழியக்கூடியது, அ அழியாத ஆத்ம தத்துவம், உச்சரம் அழியக்கூடிய ஜீவ தத்துவம். ஆகவே அச்சரத்தில் இந்த இரண்டுமே நிறைந்து இருக்கின்றது. ஒவ்வொருவரும் அச்சரத்தின் யூனிட்டியில் நிறைந்திருக்கும் டைவர்சிட்டியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்நாளில் தேசமே மதத்தின் பெயராலும் ஜாதி வகுப்பின் அடிப்படையிலும் அல்லப்படுகின்றது. ஆனால் எல்லா மதங்களும் எல்லா மொழியினரும் அனைத்து மனிதரும் சேர வேண்டிய இலக்கு ஒன்றே என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் அல்லாஹ் என்று அழைக்கின்றார்கள். அல்லாஹ் என்றால் இறைவன் என பொருள். நாம் ஆத்மா என்று அழைக்கின்றோம், அவர்கள் அல்லாஹ் என்கின்றார்கள். அ சமன் ஆத்மா, ல சமன் லயம், ஆத்மாவுடன் இணைந்து இருப்பதைத்தான் அல்லாஹ் என்கின்றோம். கிறிஸ்துவர்கள் கிரைஸ்ட் என்கின்றார்கள். இது ஒரு பெயர். இங்கும் தன்மையில் ஒருமை இருக்கின்றது, அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இவ்வாறு ஏகத்துவத்தை காண்பதுதான் ஆத்ம தத்துவம். ஒவ்வொரு மதமும் இந்த ஏகத்துவத்தை புரிந்து கொள்வதைத்தான் உணர்த்துகின்றது. வேதாந்தம் இதை சாலோக்கியம், சாமீப்யம், சாரூப்யம், சாயுஜ்யம் என்ற நான்கு பகுதிகளாக விளக்குகின்றது. சாலோக்கியம் இறைவன் அருகில் இருப்பதை குறிப்பிடுவது. சாமீப்யம் இறைவனுடன் மிக நெருக்கத்தில் இணைந்திருப்பதை உணர்த்துகின்றது. சாரூப்யம் இறைவனுடன் ஐக்கியமாவது. ஆகவே இந்த நான்கு பகுதிகளும் ஒன்றையே உணர்த்துகின்றன. இதுதான் மனிதனை போற்றி வளர்க்கும் சக்தி. உலகியலான சக்தி முக்கியமானது அல்ல. அவை தற்காலிகமான பாதுகாப்பை மட்டுமே நல்குகின்றன. இறைவனது வடிவம் என்ன? இறைவனுக்கு என்று தனியான உருவம் எதுவும் கிடையாது. நீர் இருக்கின்றது, காற்று வீசுகின்றது, இவைகளுக்கு என்ன உருவம்? எந்த கண்டெய்னர் கொள்கலனில் நிறைகின்றதோ அதுதான் அவற்றின் வடிவம். தெய்வத்துக்கும் பக்தனுடைய பக்தியான உள் உணர்வுகளே வடிவமாக அமைகின்றது. பக்தனுடைய உருவம் எப்படி இருக்கின்றதோ அதுவே இறைவனின் வடிவமாகவும் அமைகின்றது. அதனால் இறைவனுக்கென்று தனியான வடிவம் எதுவும் கிடையாது. ஆனால் எல்லா வடிவமும் இறைவனது வடிவமே. சர்வத பிராணி பாதம், எல்லா பாதங்களும் கரங்களும் சிரங்களும் அவருடையனவே. இவ்வாறு எல்லாமே தெய்வீகமாகும் போது வேற்றுமை எங்கு இருக்கின்றது? சர்வ ரூபதரம் சாந்தம், சர்வ நாமதரம் சிவம், சச்சிதானந்த ரூபம் அத்வைதம், சத்தியம் சிவம் சுந்தரம். எல்லா வடிவமும் அமைதியின் சின்னமாக விளங்குகின்றன. எல்லா பெயர்களும் மங்களகரமானவையே. சத்தியம் சிவம் சுந்தரம் இவையே முக்கியமான வடிவங்கள். பகவான் இதை பல முறை சொல்லி இருக்கின்றார். பிளேட்டோ அரிஸ்டாட்டலிடம் போதித்தது இதுதான். ட்ரூத், குட்னஸ் அண்ட் பியூட்டி, இம்மூன்றின் ஒருங்கிணைப்புத்தான் சச்சிதானந்தம். இவ்வாறு சிந்திக்கும் போதுதான் தெய்வத்துவத்தின் பல வகையான பலன்கள் நம்மை வந்து அடைகின்றன. என்ன நடந்தது என்பதை பற்றி சிந்திக்க கூடாது. எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்தில் என்ன வரவிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். கடந்து போனதை மீண்டும் கொண்டு வர இயலாது. அதனால் நிகழ்காலத்தை மட்டும் நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும். ஜனகர் ஒரு அற்புதமான யக்ஞம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இதற்கு அநேக பண்டிதர்கள் வந்திருந்தார்கள். யாக்ஞ வல்கியர் என்ற மகா பண்டிதரும் வந்திருந்தார். அங்கு கூடியிருந்தவர்க்கெல்லாம் யாக்ஞ வல்கியர் தன்னுடைய அருள் உரையால் பல நீதிகளையும் கருத்துக்களையும் எடுத்து கூறினார். யாக்ஞ வல்கியருக்கும் கார்க்கிக்கும் மிகவும் சூடான விவாதம் நடந்தது. ஒருவரை ஒருவர் மிஞ்சும் வண்ணம் வாதித்து வந்தனர். யாக்ஞவல்கியர் தெய்வீக தத்துவம் எல்லோரிடமும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும், அதாவது கடந்த நிகழ் எதிர்காலங்கள் அனைத்திலும் நிறைந்து இருக்கின்றது என்பதை பற்றி தெளிவாக எடுத்து கூறி நிரூபணம் செய்தார். ஜனகர் அதை பற்றி ஒரு கேள்வியை அவர் முன் வைத்தார். பண்டிதரே, நான் முற்புறவியில் என்னவாக இருந்தேன்? கொஞ்ச நேரம் யோசித்து யாக்ஞவல்கியர் பிறகு பதில் கூறினார். அரசே, இதை பற்றிய கேள்வி எழுப்பாமல் இருப்பது நல்லது. கடந்து போன காலம் கடந்து போனதாகவே இருக்கட்டும், அதை மறந்து விடுங்கள். ஆனால் ஜனகர் விடுவதாக இல்லை. எப்படியாவது பதில் பெற வேண்டும் என்பதிலேயே மிகவும் முனைப்பாக இருந்தார். யாக்ஞவல்கியரோ மிகவும் பிரயாசைப்பட்டு இதற்கு பதில் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது என்பதை சாதிக்க விழைந்தார். கடைசியாக பதில் கூற வேண்டிய நிலை வந்ததும், அரசே, இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் அது உங்கள் எதிர்காலத்தில் ஆபத்துக்களை விளைவிக்கும், ஆகவே இதனை வலியுறுத்தாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, பிளெஷர் இஸ் அன் இன்டர்வல் பிட்வீன் டூ பெயின்ஸ் என கூறினார். ஆனால் ஜனகர் தனது கேள்விக்கு பதில் வேண்டும் என்பதில் விடாப்பிடியாக இருந்தார். எல்லாம் நன்மைக்கே. இறைவன் எதை சங்கல்பிக்கின்றானோ அதுவும் நல்லதிற்காகத்தான் இருக்குமே அன்றி வேறெதுவும் இல்லை என உறுதியாக எண்ணியவர் ஜனகர். கடவுளது சங்கல்பத்தில் எதுவும் கெடுதலே கிடையாது. நல்லது கெட்டது எல்லாம் நம் பார்வையில்தான், சூழ்நிலைக்கு தகுந்தாற் போன்று தெரிகின்றது. கடவுளது பார்வையில் எதுவுமே தவறு இல்லை. அவரது சங்கல்பம் எப்போதுமே மிக உத்தமமானது, பவித்திரமானது. ஆரம்பத்தில் கடவுளது சங்கல்பம் சற்று சங்கடமாக இருந்தாலும் கடைசியில் எல்லாமே நன்மையாகத்தான் அமையும். கடைசியில் யாக்ஞவல்கியர் பதில் சொல்ல வேண்டி வந்தது. ஜனகா, நீ முன்னைய பிறவியில் எப்படி இருந்தாய் எனச் சொல்ல தயாராய் இருக்கின்றேன். ஆனால் அது எதிர்காலத்தில் உனக்கு நன்மையை தராது. உன் முன்னைய பிறவியில் இப்பிறவியில் உனக்கு மனைவியாக இருக்கும் சுனேத்ரா உன் தாயாகவும் நீ அவளுக்கு மகனாகவும் இருந்தாய். அவளது கற்பத்தில் உதித்த மகன் நீ முன்னைய பிறவியில். அவளே இப்பிறவியில் உன் மனைவியாக இருக்கின்றாள். இப்பிறவியின் மனைவி முன்னைய பிறவியில் உனக்கு தாய். ஜனகர் யாக்ஞவல்யருக்கு நமஸ்காரம் செய்தார். இந்த எனது எண்ணமும் கூட இறைவன் உருவாக்கிய எண்ணங்கள் தான். உங்களது பதிலும் கூட அவரது சங்கற்பத்தினால் வெளிப்பட்டதே. எல்லாமே அவரது தீர்மானங்கள் தான். சங்கல்பங்களும் அவற்றின் எதிர் விளைவுகளும் எல்லாமே இறைவனது ஏற்பாடுகள் என்று சொல்லிவிட்டு தன் மனைவி சுனேத்ராவிடமிருந்து விலகிக் கொண்டார். அவளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து தாயாக கருத தொடங்கினார். உண்மையை தெரிந்து கொண்டதால் மனமாற்றம் அடைந்தது. அன்றிலிருந்து அவர் ராஜயோகியாக மாறினார்.
3: ராஜயோகி என்றால் யோகிகளுக்கெல்லாம் அரசர் என்று பொருள்.
1: அன்பின் வடிவங்களே,
2: சிலர் சிலவற்றை எண்ணி மகிழ்வர், வேறு சிலர் எதையாவது எண்ணி வருந்துவர். சுகமும் துக்கமும் மனதின் நிலைகள். சுகத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரியாக காணும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவித்திரமான உட்புற அர்த்தம் இருக்கின்றது என புரிந்து கொள்ளுங்கள்.
3: விநாயகரின் ஜன்ம தினம், கணபதி பிறந்த நாள். ஆனால் கணபதி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? க என்றால் புத்தி, ந என்றால் ஞானம், பதி என்றால் தலைவர், அதிபதி. புத்திக்கும் ஞானத்துக்கும் அதிபதி கணபதி. உலகை காக்கும் கணங்களுக்கு அதிபதி என்பதாலும் கணபதி என்ற பெயரில் அவர் அழைக்கப்படுகின்றார். விநாயகர் என்ற பெயர் இவருக்கு மேல் உயர்ந்த நாயகன் என்ற தகுதிக்கு வேறு எவரும் கிடையாது என்று பொருள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைவர் உண்டு. ஆனால் விநாயகருக்கென்று யாரும் தலைவர் கிடையாது. அதனாலேயே விநாயகர் என்ற பெயர் வந்தது. அன்பின் வடிவங்களே, எந்த காரியம் தொடங்குவதாக இருந்தாலும் விநாயகரை முதலில் துதித்து அவர் ஆசி பெற்ற பிறகே தொடங்குவது வழக்கமாக இருக்கின்றது. பாரத நாட்டில் மட்டுமல்ல, பல்வேறு வெளிநாடுகளிலும் கூட விநாயகர் வழிபடப்படுகின்றார். வேத காலத்தில் இருந்தே விநாயகர் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக விளங்கி வந்திருக்கின்றார். தத்புருஷாய வித்மகே என்று தொடங்கும் காயத்ரி விநாயக வழிபாட்டை குறிப்பிடுகின்றது. விநாயகரை போற்றி பூஜை செய்வது என்பது என்று நேற்று தொடங்கிய ஒன்று அல்ல, வேத காலம் தொட்டே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது. மனிதனுக்கு ஏற்படும் தொல்லைகளை நீக்கி அமைதியும் பாதுகாப்பும் அளிப்பது விநாயக தத்துவம். ஒவ்வொரு சுப காரியம் தொடங்குவதற்கு முன்பும் விநாயகரை பிரார்த்தித்து வருகின்றார்கள். ஒவ்வொருவரும் அவரது மனோபாவத்துக்கு தகுந்தபடி பொருள் கொள்கின்றார்கள். நன்கு படித்த பண்டிதர்கள் விநாயகரை இவ்வாறு போற்றுகின்றார்கள். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே. ஓ விநாயகா, தூய்மையான வெண்ணிற வஸ்திரம் தரித்திருக்கின்றாய். சுக்லாம் என்பது வெண்மையையும் ஆகாயத்தை போன்று பரந்து இருப்பதையும் குறிப்பிடுகின்றது. விஷ்ணு என்பது சர்வ வியாபக தன்மையை விளக்குகின்றது. சுக்ல அம்பர தர, வெண்மையான வஸ்திரம் தரித்த விநாயகா, நீ எங்கும் பரந்து வியாபித்து இருக்கின்றாய். சசி வர்ணம், ஆகாச வர்ணம் படைத்தவன். இங்கு சசி என்பது சந்திரனையும் குறிப்பிடும். சந்திரன் இருளை விளக்குவது. சதுர்புஜம், நான்கு கரங்களை உடையவன் நீ. அதில் இரண்டு கரங்கள் உலகியலானவை, இரண்டு ஆன்மீகமானவை. ஒன்று பிரவிருத்தி, மற்றொன்று நிவிருத்தி. ஒன்று வெளிப்புறமான உலகியலான பொருட்களுக்கான பாதுகாப்பு அளிப்பதும், மற்றொன்று ஆன்மீகமான தேடல்களுக்கு ஊக்கம் அளிப்பதற்கும் எனக் கொள்ளலாம். பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே, என் வழியில் இருக்கும் அத்தனை தடங்கல்களையும் நீக்கி அருள்வாய் விநாயகா, உனக்கு என் நமஸ்காரங்கள் என ஒரு பக்தன் வேண்டிக் கொள்கின்றான். அக்காலத்திலும் நாஸ்திக தத்துவங்கள் இருந்தன. ஒரே பதத்துக்கு பல வகையான அர்த்தங்கள் இருப்பதாக விளக்குவார்கள். இவ்வாறு தவறான விளக்கங்கள் கொடுத்து பாரத தேசத்தின் பரம்பரையான கலாச்சாரத்தை மறந்து வாழ்வது மிக கொடுமையானது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுள் பிரகாசிக்கும் திவ்யத்துவமான தெய்வீகத்தை எண்ணி தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும். பெரிய பெரிய சாஸ்திரங்களை படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சாஸ்திரம் என்ற பெயரில் பலவற்றை மூளையில் நிரப்பிக் கொள்வதை விட இதயத்தில் அன்பை நிரப்பிக் கொள்ளுங்கள். தன் தன்னாக அறிவை சேர்த்துக் கொள்வதை காட்டிலும் ஒரு அவுன்ஸாவது நடைமுறைக்கு கொண்டு வருவது சிறந்தது. பழக்கத்தில் கொண்டு வராத போது இத்தனை நாலேஜை வளர்த்துக் கொள்வதில் என்ன பயன்? ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை கெட்டியாக பற்றிக் கொள்ள வேண்டும். மனித உருவம் படைத்தால் மட்டும் போதாது, நடத்தையிலும் மனிதனாக இருக்க வேண்டும். மாணவர்கள் வருங்கால குடிமக்கள், நாட்டின் விதியை நிர்ணயிக்க கூடியவர்கள். அதனால் நல்ல குறிக்கோளை நிர்ணயித்துக் கொண்டு உதாரண புருஷர்களாக வாழ்ந்து நாட்டின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும். தெய்வத்தின் மேல் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய நம்பிக்கை இல்லாத மனிதனின் வாழ்க்கை வெறும் வீண் ஆகும். ஜந்தூனாம் நர ஜன்ம துர்லபம், மனிதனாக பிறவி எடுப்பது மிகவும் அரிய ஒன்று, பெருமை மிகுந்த ஒன்று. அதை சரியான முறையில் வாழ வேண்டும். இல்லாவிடில் மனிதனுக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம்? இதைத் தவிர மனிதனுக்கு நான்கு வித கோசங்கள் உண்டு: அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமயம் என்ற கோசங்களை தாண்டிய பிறகே ஐந்தாவது கோசமாகிய ஆனந்தமய கோசம் விளங்குகின்றது. இத்தகைய உன்னதமான பிறவி மனித பிறவி. விஞ்ஞானமயம் என்கின்ற சிந்திக்கும் திறன் மிருகங்கள் பறவைகளுக்கு கிடையாது. இதைத் தவிர பகவத்கீதை மனிதன் தெய்வீக பெருநெருப்பின் சிறிய தீப்பொறி என்று சொல்கின்றது. நீங்களும் இறைவனின் அம்சமே என தெய்வீகத்துடன் உங்களை ஒப்பு நோக்கி உரைக்கின்றது கீதை. இதைவிட வேறு என்ன வேண்டும்? நீங்களும் தெய்வீகத்தின் அம்சம் என்ற அறிவிப்புக்கு பிறகும் ஏன் அஞ்ஞானத்தில் உழல வேண்டும்? அகம் பிரம்மாஸ்மி என்ற தத்துவத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது தெய்வத்துவம் தானாகவே உங்களிடம் குடியேறுகின்றது. அதனால்தான் பிரம்மவித் பிரம்மைவ பவதி என்பதன் மூலம் நீங்கள் பிரம்மனை பற்றிய சிந்தனையிலேயே வாழும் போது நீங்களும் பிரம்மனாகின்றீர்கள் என்று உணர்த்துகின்றார்கள். மனதை பிரம்ம தத்துவத்தில் திளைக்கச் செய்யுங்கள். உடலால் உலகியலான வாழ்க்கையைச் செம்மையாக நிறைவேற்றுங்கள். உங்களது கடமைகளை கைவிட வேண்டாம். எல்லாவற்றையும் சர்வ கர்ம பகவத் பிரீத்தியார்த்தம் என பாவித்து கடமைகளை இறைவனுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு செய்யும் போது வாழ்க்கையில் எந்தவித தடங்கல்களோ இடையூறோ வருவதற்கு சந்தர்ப்பமே எழாது. தடங்கல்கள் என்பன மனிதனை நிழல் போல் தொடருகின்றன. ஒவ்வொரு செயலிலும் நல்லது தீயது இரண்டுமே இருக்கின்றது. இருள் இன்றி வெளிச்சத்திற்கு ஏது மதிப்பு? பசி இன்றி இருக்கும் போது உணவிற்கு என்ன அவசியம்? துன்பம் இல்லை என்றால் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. நீங்களே ஆனந்த வடிவினன், சச்சித்தானந்தமே நீங்கள்தான். அப்படி இருக்கும் போது ஏன் நீங்கள் ஆனந்தத்தை அடைய முடிவது இல்லை, அனுபவிக்க முடிவது இல்லை? காரணம் தேகத்தை பற்றிய முக்கியத்துவம் தான். தேகம் என்பது நீங்கள் போட்டிருக்கும் உடையை போன்றது, வெறும் கருவி மட்டுமே. நீங்கள் உடல் அல்ல. உடல் என்பது நீர்க்குமிழியை போன்றது. Body is like a water bubble. Mind is a mad monkey. Don't follow the body. Don't follow the mind. Follow the conscience. என்றாவது ஒரு நாள் மடிய வேண்டிய தேகம், எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் உடல், குழந்தை, யௌவனம், முதுமை என்று நிலைமை மாறும் உடல். இவ்வாறு தேகம் மாறுகிறதே தவிர மனம் மாறுவது இல்லை. மனம் மாற வேண்டும். மனம் நல்ல முறையில் மாறும் போது மனிதனும் மாறுகின்றான். ஆகையால் தற்போதைய தேவை மன மாற்றமே. மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மூச்சையோ. இவ்வுலகில் மனிதனுடைய பந்தத்துக்கும் பந்த விடுதலைக்கும் காரணம் மனம்தான். மனதை எந்த பக்கம் வேண்டுமானாலும் திருப்பலாம். எங்கிருக்கும் கேமராவை இப்படி திருப்பினால் அங்கிருக்கும் காட்சி பதிவாகிறது, வேறு பக்கம் திருப்பினால் அங்கிருக்கும் காட்சி பதிவாகின்றது. அதே போல மனதை உலகியல் எண்ணங்கள் பால் திருப்பும் போது அதுவே பதிகிறது. அதையே கடவுளை நோக்கி திருப்பும் போது தெய்வீகம் பதிவாகின்றது. பகவான் அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன், ஒரு பூட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு பூட்டும் சாவியும், சாவியை இடது பக்கம் திருப்பினால் பூட்டிக் கொள்கின்றது, வலது பக்கம் திருப்பினால் திறந்து கொள்கின்றது. பூட்டும் சாவியும் ஒன்றேதான், ஆனால் சாவியை திருப்பும் பக்கம்தான் மாறுபடுகின்றது. அதே போல உங்கள் இதயமே பூட்டு, மனமே சாவி. உலகின் பக்கம் மனம் என்ற சாவியை திருப்பினால் பந்தம் ஏற்படுகின்றது. தெய்வீகத்தின் பக்கம் திருப்பும் போது விடுதலை ஏற்படுகின்றது. தேகத்தை பற்றிய நினைவுகளின் பக்கம் திருப்பும் போது அட்டாச்மெண்ட் ஏற்படுகின்றது. மனச்சாட்சியின் பக்கம் திருப்பினால் டிட்டாச்மெண்ட் ஏற்படுகின்றது. மனோ மூலம் இதம் ஜகத். மனம் இல்லாத இடம் இல்லை. புலன்கள் எல்லாம் கூட மனதின் கருவிகள் தான். பார்ப்பது கண் மூலம் என்றாலும் காண்பது மனம்தான். கேட்பது செவி மூலம் என்றாலும் கேட்பது மனம்தான். செய்வது கரங்கள் என்றாலும் அதை செய்விப்பது மனதுதான். அதனால் எல்லாவற்றிற்கும் காரணமாக விளங்கும் மனதை மாற்ற வேண்டும். எப்படி மாற்றுவது? மனதை இறைவனை நோக்கி திருப்புவதன் மூலமாகத்தான் இதை சாதிக்க முடியும். பிறகு work will be transformed into worship. நீங்கள் எந்த வேலையை வேண்டுமானாலும் செய்யுங்கள், உங்கள் வீட்டு வேலையாக கூட இருக்கட்டும், அதை God's work என்ற மனோபாவத்தில் செய்து முடியுங்கள். அலுவலக வேலையாக இருக்கட்டும், வேறு எந்த பணியாகட்டும், அனைத்தும் பகவத் பிரீத்தியர்த்தம் என்ற பாவனையில் செய்ய வேண்டும். இத்தகைய நல்ல உள் உணர்வுகள் எழும்போது நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் தானாக உருவாகின்றன.
2: அதன் மூலம் நல்ல செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றீர்கள். இவ்வாறு நல்ல செயல் செய்வதனால் நல்ல பலன்கள் கிடைக்கின்றன. ஆகையால் நல்ல தெய்வீகமான வாழ்க்கை வாழ விரும்பினால் புனிதமான எண்ணங்கள் நிச்சயமாக தேவை. See no evil, see what is good. Hear no evil, hear what is good. Think no evil, think what is good. Do no evil, do what is good. This is the way to God. எதை பார்த்தாலும் கேட்டாலும் செய்தாலும் நல்லதையே மனதில் இருத்தி செயல்படுங்கள். தீய எண்ணங்களுக்கோ செயல்களுக்கோ இடம் தராதீர்கள். இதுவே பெரிய சாதனை. ஆன்மீக சாதனை என்பது தியானம், ஜபம், தவம் இவையெல்லாம் அல்ல. நல்ல விஷயங்களில் ஈடுபடுவது தான் ஜபம். உலகியலான விஷயங்களிலிருந்து மனதை அகற்றி நிரந்தரமானவற்றில் மனதை குவிய வைப்பதுதான் சாதனா. அன்பின் வடிவங்களே, வாட் இஸ் த வே டு இம்மோராலிட்டி? ரிமூவல் ஆஃப் இம்மோராலிட்டி இஸ் த ஒன்லி வே டு இம்மோராலிட்டி. அதுவே நிஜமான ராஜ மார்க்கம். அத்தகைய ராஜபாட்டையில் செல்வதற்கு தீய எண்ணங்களை முதலில் விலக்கியாக வேண்டும். சில நேரங்களில் கோபம், பேராசை முதலியன ஏற்படுகின்றன. இவையெல்லாம் மிருக குணங்கள். இவற்றை விலக்கியாக வேண்டும். மனித பிறவிக்கு ஏற்ற குண நலன்களை வளர்த்து கொள்ளுதல் அவசியம்.
1: ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி, வணக்கம். ராஜா,
4: நன்றி, வணக்கம். அன்பர்கள், இதுவரை சாய் அருள்முத நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர்களுக்கும் அமது நன்றிகள்.
5: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
6: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்று மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்று மார்க்கெட், 1 Avenue Edwan Bayo 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்றுப்பண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்றுப்பண்டே மார்க்கெட்.
7: அம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
8: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளை எல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க எங்க நான் போய் கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
5: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 6 7 4 5 5. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
9: பரிசு லாட்சத்திலையும் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால், 14 ரூ கை, பாரிஸ், 10 லாட்சப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951 15 82 3 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால்.
5: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
9: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
5: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
9: வாரத்தில் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
5: மேலதிக விவரங்களுக்கு ஜா பிரதர்ஸ், 38 05 1 கனடா.
9: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 604-707-1 அல்லது 604-902-3444. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
5: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:06 ஆகிய ராஜ்யத்தில் 2:06. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: நிகழ்ச்சியினைக்கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு ஒருவளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு பெற்றாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் காந்த குரல்.
0: வணக்கம் ராஜ், நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நான் சுகமா இருக்கிறேன். நல்ல நல்ல மாதிரி போய் கொண்டிருக்கேன். மத்தியானம் சாப்பிடுக்கு இப்படி நல்ல வெயில் தானே?
0: நல்ல வெயில் என்ன?
1: ஓ, அருமையான வெயில். என்ன
0: இப்ப நிக்குமா?
1: பாட்டு சொல்லி போட்டு ராஜா. தென்றல் காட்டி ஒன்றாய் போவோமா? எனக்கு படம் தெரியுது இல்ல, பாட்டை கேட்டு நான் மனதில வச்சிருக்கிறேன். தென்றல் காட்டி ஒன்றாய் போவோமா என்று எஸ்பி படிக்கிறார். உள்ள உள்ளம் வெள்ளம் வெற்றி ஆவோமா அந்த இரண்டாம் பெரி வரும். தென்றல் காட்டி ஒன்றாய் போவோமா என்று எஸ்பி படிக்கிறாரு அந்த பாட்டு. அந்த சொல்ல சொல்லிட்டு படம் தெரியல, நீங்க தான் நீ அடிச்சுதான் எடுக்க வேணும் கம்ப்யூட்டர்ல.
2: தென்றல் காட்டே, தென்றல் காட்டே ஒன்றாய் போவோமா,
1: ஒன்றே போவோயா? அப்படிதான்.
0: குப்பக்கரை தங்கையா படத்துல?
1: என்ன படம்?
0: குப்பக்கரை தங்கையா.
1: கேள்விப்படாத வீரே இருக்கு. குப்பக்கரை
0: தங்கையா, தேவிகா அந்த மகளும் பிரபு நடிச்ச படம்.
1: மனதுல வச்சிருந்தேன் இந்த பாட்டு, லைன்கள் அடிக்கிற நேரங்கள கிடைச்சா கேட்கலாம் தானே சொல்லி எழுதியும் வச்சிருந்தான். அப்ப படம் தெரியாது, ஆனா இப்ப நீங்க சொல்லத்தான் அந்த குப்பைக்கிற தங்கையா. என்ன இப்ப கேள்விப்படாத வேறொண்டு,
0: குப்பையில் கடல் கரைக்கரையில வந்து குப்பையில் அடையுமில்ல, அந்த குப்பைக்கரை தங்கையா.
1: பள்ளிக்கூடத்துல அந்த கரும்பலகையில எழுதுறதுக்கு தெரியும் தானே? கரும்பலகையில முந்தி ஆரம்ப சின்ன பிள்ளையில படிக்கல சோக்கால தானே எழுதுறது. அதே மாதிரி தான் நான் யாருடைய கதைக்கா என்ன கேப்பினும் அப்படி வெயில் என்று கிடைச்சிருவேன். சோக்கான வெயில் கிராமங்கள்ல சொல்றது நல்ல சோக்கான சேட்டுண்டு வேண்டி இருக்கிறேன் சில வேற வயது போனாக்கு முந்தி சொல்லுவேன் நம்மளுக்கு. ஐயா, அந்த சோக்கன்னு அதே மாதிரி தான் இந்த வெயில என்னன்னு இப்படித்தான் சொல்றான். நல்ல அருமையான சோக்கான வெயில்
0: வெயில்.
1: ஓ,
0: சாப்பிட்டீங்களா? நல்லபடியா சாப்பிட்டு
1: குளிர்காலத்துலதான் சாப்பாடு கொஞ்சம் பசிக்கிறது கூட தான் குளிருக்கு. ஊர்லும் அப்படித்தான் ராஜா, மாரி காலத்துலதான் உங்களுக்கு சரியா பசிக்கும். ஓ, மாரி காலத்துல அதான் மழை காலங்கள் இல்லையாண்டா நுறைய சரியா பசி பசிண்டு பசிக்கும். அந்த சாப்பாடு எங்க எங்கண்டு அந்தரப்பட்டு கொண்டு இருப்போம். இப்ப
0: மழை காலத்துல அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் கிடைப்பது அரிது.
1: ஓ, அந்த பசிக்கிறதும் கூட தான்,
0: பசிக்கிறது கூட எது இல்லையோ அந்த நேரத்துல அது நடக்கும்.
1: கடவுள்
0: அம்மா இல்லாதவன் அம்மா தேடி அலைவான், அம்மா இருக்கிறவன் அம்மா உதாசீனம் செய்வார்கள். அப்படித்தான் காலம்.
1: நான் அப்படி நாங்களும் அப்படித்தானே ராஜா, எங்களும் எங்கட வாழ்வும் அப்படித்தானே. இப்ப அம்மா இருக்கே எங்களுக்கு அம்மாண்ட அருமை தெரியல. அம்மா விட்டு வெளிநாடு வந்த உடனே பிறகு அம்மா போட்டா பிறகு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை அம்மாவை பற்றியே நினைச்சு மனதுக்குள்ள வேதனை அடைஞ்சுண்டு. அதே மாதிரி இப்ப மனுஷன்மாரும் எங்களுக்கு கூட இருக்கைக்குள்ள எங்களுக்கு என்னுடைய அருமையால் எங்களுக்கு பெருசா அந்த எங்களுக்கு அந்த பெருசா தெரியும். ஆனா விளங்க அந்த பெருசா எங்களுக்கு நாங்கள் அதை பெருசா எதிர்நோக்குற இல்ல எதிர்பார்க்கற இல்ல
0: ஆனா
1: அப்பன் செத்த அப்புறம் அப்பன் அருமை தெரியும். ஓ, அது அந்த பழமொழி சொல்லுவீனும் இல்ல, உப்பு இல்லாட்டி தான் உப்பின் அருமை தெரியுமா? அது மாதிரி அப்பன் இல்லையண்டா தான் அப்பன் அருமை
0: தெரியும்.
1: ஓ,
0: அப்படி ஒன்று இருந்தால் ஏழு நஞ்சைவம், ஒன்று இல்லையென்றா கொஞ்சம் அவதாரம்.
1: உண்மைதான், காசு இல்லாதவன் தான் காசு வேணும் வேணும் இருப்பான், காசு உள்ளவனா
0: பேசாம இருப்பான்.
1: ஓ, இப்ப நல்ல உடுப்புகள் எல்லாம் நாங்க வீட்டை வச்சிருக்கிறோம் ராஜா. இப்ப நாங்கள் உடுப்புகள் கணக்கு, இப்ப ஊர்ல நாங்க இருக்கீங்கன்னா நல்ல உடுப்புகள் எங்கிட்ட இருக்கிறதுல, அப்ப உடுப்புகள் வேண்ட வேணும் அது இதுன்ற ஆசைப்படுவோம். இங்க நிறைய உடுப்பு வச்சிருக்கிறோம், ஆனா கட்டுற இல்ல, பாவிக்கிற இல்ல, இப்ப சும்மா சூட்கேஸ்களுக்கு எல்லாம் போட்டு போட்டு மடிச்சு வச்சிருக்கோம்.
0: மடிச்சு வச்சிருக்கீங்க?
1: ஓ,
0: தாயத்துக்கு போனா இந்த சமருக்கு போட்டு எல்லாரும் போடுவார்கள் வடிவா?
1: ஓ, சமருக்கு நானும் அப்படிதான், இந்த அரைக்கை சேட்டு எல்லாம் இந்த இப்ப அரைக்கை சேட்டு தான் இப்ப கொஞ்ச நாளா போட்டுக்கொண்டு திரிகிறேன். இனியும் இதெல்லாம் முடிஞ்சோடனே இந்த இந்த இந்த இந்த சமர் முடிஞ்ச உடனே என்ன செய்வேன் ராஜா, எல்லாம் மிஷின்ல போட்டுட்டு அப்படியே மடிச்சு அப்படியே வச்சிருவேன். அங்க சூட்கேஸுக்குள்ளேயே போட்டு விடுவேன். அப்புறம் விண்டருக்கு இதுகள் போடல
0: அதான்.
1: நீங்க அதுக்கு விரோதம் இருந்தீங்களா?
0: நேற்று
1: இலங்கையில நேற்று சில பேர் சொல்லு
0: நெஞ்சூரப்பாடு கூடுதலா நடந்தது.
1: அங்க ஆடி அமாவாசை குறிப்பாக இதை சொல்லிட்டு ராஜா பாட்டை கேட்போம். ஆடி அமாவாசை கீரிமலையில மிக உன்னதமா நடக்கும். என்ன
0: மற்றது மட்டக்களப்புல வந்து அமிர்த
1: மாமங்கம்,
0: பிள்ளையார் கோயில பெருசா நடக்குது.
1: நான் ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டேன். இப்ப நான் அது எங்களுக்கு கீரிமலை நாவலேஸ்வரர் அது நான் பெருசம் பெருசம் ஐயாவுக்கு முந்தி விரதம் ஆடி அமாவாசைக்கு இருந்து போய்க்குள்ள போய் போறது தானே அது. அங்க அந்த தட்பம் எல்லாம் அவங்க ஐயர் அந்த பிராமணன் அந்த ஆட்கள் இருக்கிறவே அவிட்டு நாங்கள் அந்த எல்லாம் அந்த மிரக்கறிகள் கொடுத்து தன்றது செய்துதான் கேணியில குளிச்சுட்டு வாரினாங்க. ஆனா மட்டக்களப்புக்கு நான் ரெண்டு தடவை போயிருக்கிறேன். இப்ப மனுஷியோட உச்சேந்து மட்டக்களப்புல மாமங்கம் பிள்ளையாருக்கும் தைப்படி ஆடி அமாவாசை பொழுதுல எல்லாம் அங்க போயிருக்கிறேன். அங்கேயும் நல்ல புனிதமேத்தான் செய்வினம், அங்கேயும் நிறைய சனம் பெறும், அன்னதானமும் கொடுப்பினம். அதே மாதிரி இங்க கிரிமலையிலையும் நல்ல புனிதமா இருக்கும். நவலேஸ்வரர்ல தான் அன்னதானம் கொடுக்கறது கிரிமலையில. நவலேஸ்வரரும் பெரிய கோயில் தானே. ஆகவே இந்த பாடலை கேட்பேன் ராஜா.
0: நன்றி, வாழ்த்துக்கள் நினைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: உங்களுக்கு நன்றி ராஜா.
0: நன்றி, நன்றி, நன்றி. அவர் ராஜகோபால் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு பாடலை கொடுக்க அவருக்காக அனுப்பி வைக்கின்றோம்.

ஒலித்த பாடலை ராஜ்கோபால் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைவரோடாக இணைந்திருக்கின்றார் ராஜா அவர்கள் அமெரிக்காவிலிருந்து. வணக்கம் ராஜா, நல்ல சௌக்கியமா உற்சாகம் இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பார்க்கல, நீங்க அருணோதயம் பாத்தீங்களா?

0: லலித் பாடலை ராஜா அமெரிக்காவிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அமெரிக்கா ராஜாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ராதா, நீங்கள்?
1: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா,
0: நன்றி.
1: நான் இன்றைக்கு வந்து மதுரைக்கார தம்பி படத்துல இருந்து இரவும் ஒரு நாள் விடியும் அதனால் அந்த படம் கேட்கிறேன் அண்ணா.
0: இரவும் ஒரு நாள் விடியும்.
1: விடியும்,
0: அது ஒரு நாள் தானே விடியுது? இரவு
1: ஒரு நாள் விடியும், அது இரவு பகல் வாறது. வாழ்க்கையில வார இரவுகளும் ஒரு நாள் விடியத்தானே வேணும் இல்லையா? வாழ்க்கையில இரவுகள் தானே, இப்ப இரவும் இருக்கு பகலும் இருக்கு இல்லையாண்டு இல்ல. இப்ப தாயகம் அதுகளெல்லாம் கேட்கல, கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. தாயகத்தில எல்லாம் மக்களுக்கு படுற அந்த வருத்தங்கள் அதுகள் இதுகள் எல்லாம் கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நல்ல சுதந்திரமா மக்கள் திரிஞ்சு நல்ல மாதிரி சந்தோஷமா வாழ கொண்டும்
0: உருவாக்குறீங்களா? அது பெரிய பணக்கார நாடு.
1: பணக்கார நாடு என்றாலும் நிம்மதி என்றது இல்ல எங்க மக்களுக்கு இல்லையா?
0: இப்பயும் அப்படியா?
1: இப்பயும் அப்படித்தான்.

0: சில இடங்கள்ல போத வசத்தெல்லாம் அது நிம்மதியை கொடுக்குமாண்ணா
1: இல்லத்தானே. நல்ல மண்டபடி தானே சாப்பிடுறாரு.
0: அது முந்தைய ஒரு காலத்துல ஒன்றும் இல்லாத காலத்துல விட நாங்க சந்தோஷமா இருந்த நாங்க சொல்லுங்க அப்பா. அப்ப இப்ப
1: அதெல்லாம் சாபம் போட்டுதான் சாவுங்கள்.
0: நன்றி
1: வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாளுங்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி அண்ணா. நன்றி.
1: அவர் திருமதி ராதா கனகராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில். கவிஞர் மே

0: அடுத்த பாடலை ராதாகனகர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானல் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் எல்லோரும் நலமாக உற்சாகமா
1: இருக்கின்றோம்.
0: எல்லாரும் கடவுளும் நானும்
1: இருக்கிறேன்.
0: நன்றி. என்ன பாடல கேக்குறீங்க?
1: தழுவாத கைகள் படத்துல இருந்து விழியே விளக்கொன்று ஏற்று. அந்த பாடலை கேட்கின்றே விளக்கொன்று ஏற்று.
0: விழியே விளக்கொண்டு ஏற்று.
1: தெரியாது.
0: விழியே விளக்கொன்று ஏற்று.
1: என்னது?
0: விழியே விளக்கொண்டு ஏற்று. அப்படியா?
1: அப்படி
0: சொல்லி இருக்கா?
1: சரி
0: என்ன செய்யும்? பிரகாசமா எரியும். அதே மாதிரி உங்களோட கண் திறந்து பார்த்தால் என்ன மாதிரி விருட்ட மூடிக்கின்ற கண்ண
1: அவரும்
0: போட்டு கொடுக்க சமயம்
1: மட்டுக்கு
0: பாட்டு எழுதுறது சொல்லிக்கிட்டு போறதில் பார்க்க மட்டு போட்டு வச்சா மட்டுக்கா கேப்பேர்.
1: மட்டுக்காசநாதன்
0: கேப்பேர். கண்ணதாசன் கேப்பேரா? மெட்டுக்காடா என்ன சொல்ல பணத்து காசுக்காடா மெட்டுக்காடா என்று சொல்லி எங்க போயிடாம் விசு சொல்லடா. விசு உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி. நன்றி.

0: ஒலித்த பாடலை விரும்புகிறதா இருக்கணும் நாயகி பசுபதி அவர்கள். நேரம் சரியாக 3:38 மைக்ராட்சத்தில் 2:38 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, யோசரி குருராஜா வைக்கிறேன்.
0: வணக்கம் யோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: பிடிக்க காத்திருந்த கொக்குவதை கவி கொண்டு போவது வேன் கண்ணம்மா என்று வந்து நினைவு வந்துச்சு. எப்படி கோவிந்தராஜன் படிக்கிற பாட்டு, கோவிந்தராஜன் படிச்சு ஞாபகம் கிடக்குது. சரி, ஒரு கண்ண காணுமா, நான் கேட்கல போட்ட சிலவனையும் இல்ல போல கிடக்குது. அப்ப இன்னைக்கு வாயில வந்துச்சுது, என்ன படம்னு எனக்கே தெரியாது.
0: மீன் பிடிக்கவா?
1: வேற அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதுவேன் கண்ணம்மா சொல்லம்மா காலே எட்டு
0: வாழ்த்து கேட்டதான் மகிழ்ச்சி. ஆற்றில தண்ணி வேற, அதில் ஒருவன் மீன் பிடிக்க
1: காத்திருந்த கொக்கு அதை
0: நினைவுகள் இப்ப வேலைக்கு போறோம்னு சொன்னா உடனே மண்டே எல்லாம் வேலை செய்யும். உடனே அதுக்கு மாத்திரம் காசு உண்டு, வேலை செய்யுது. மற்றபடி வேலை செய்யுது இல்ல,
1: மற்றபடி அது ரெக்கார்டிங் பண்ணதில்ல.
0: ரெக்கார்டிங்
1: உங்களுக்கு
0: பெரிய உபத்திரம்,
1: பெரிய உபத்திரம் இல்ல. நினைவுகளை மீட்டுறதுக்கு ஒரு ஒரு கருவி என்று சொல்லலாம்.
0: ஒரு ஒரு இயந்திரம் கொண்டு வைக்கணும் உங்கள் மண்டைக்கு.
1: இயந்திரம் போல இயக்குகிறார்கள், இயக்குனம் இது மாதிரி இயக்குது. அப்படி போகுது.
0: அப்ப பாட்டு தரட்டா?
1: பாட்டு தரங்கள் கேட்போம்.
0: கேட்போம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
2: ஆத்துல தண்ணி வர, அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திரு

கந்தல் உடை கட்டுவது என் சொல்லம்மா. காத்திருக்கும் அத்தை மவன் கண் கலங்கி நிற்கையிலே, நேத்து வந்த ஒருவனுக்கு மாத்து மாலை போடுவதே. காத்திருக்கும் அத்தை மவன் கண் கலங்கி நிற்கையிலே, நேத்து வந்த ஒருவனுக்கு மாத்து மாலை போடுவதேன் கண்ணம்மா.

0: ஒலித்த பாடல் வண்ணக்கிளியை திரையில் வந்து மருதகாசி அவர்களுடைய கவிதை வரி கே வி மகாதவன் அவர்களுடைய இசையில் ஒலித்தது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். வைவரோடாக இணைந்திருக்கின்றார் நிமலசிங்கம் அவர்கள். வணக்கம் நிமலசிங்கம்.
1: வணக்கம் ராயன், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் நிமலசிங்கம். நீங்க எத்தனை நிமிஷம் காத்திருக்கிறீங்க?
1: கதைச்சீங்க கண்ணா கதைச்சாவா தன் பழைய கதையில சொல்லி கொண்டிருப்பா தங்க பதக்க கதைகள்.
0: அதுக்கு என்ன கேட்க வேண்டிய அக்கா அந்த கதையை கேட்க உங்களுக்கு என்ன வெக்கம் வருது? வெக்கம் வருதா?
1: கொஞ்சம் டூ மச்.
0: டூ மச்சா? த்ரீ மச் இல்ல
1: இல்ல த்ரீ மச் இல்ல.
0: அப்ப என்ன பாட்டு
1: கேட்க
0: அக்கா? நீங்க சொல்லித்தான் நான் ஒரு கற்பனையில பாத்துட்டு இருக்கிறேன்.
1: கற்பனையில் பார்த்து கொண்டிருக்குங்க.
0: உலகம்
1: சிரிச்சால சிரிச்சால் கூடிய சுருட்டினா எல்லாம் கே ஆர் விஜயாதான்.
0: அப்படிதான் நடிப்பு
1: நடிப்புமா?
0: கனடால
1: இந்த நண்பர்கள் சொல்லி கிடையாது. இது இந்த சகோதரி சும்மா சொல்லிதேக்க ஆகாதீங்க
0: என்று சொல்லி வச்சிருக்கிறீங்க?
1: சொல்லி வச்சிருக்கிறோம்.
0: ஓகே பிடியோ ஒத்துருந்தா என்ன பாட்டு?
1: நம்ம வந்து ராஜானாண்டாக்கி
0: சரியான தோல்வி ஐயா. அந்த பாட்டின் சரி என்ற படம் இல்ல கோவசெலி. கோவசெலி என்ற உலகின் கரங்கள் பல்லாண்டு வாழ்கவா? மந்திரி பதவியோட நல்ல பேச்சாளர். என்ன பாட்டு?
1: திரைப்படத்துக்கும் முழுக்கவும் வேற ஆகலாம் பாடம் இதண்ட வேற
0: என்ன தேவர் வந்து சவுந்தரராஜனுடைய பரம ரசிகன். அதால அவர் மறக்க அவர் ஒரு படத்திலும் என்ற சவுந்தரராஜனும் பாட்டு முதல் இருக்க வேணும் என்று சொல்லுவார். அவருடைய குழுவினர் சவுந்தரராஜன். சவுந்தரராஜன் எல்லாரையும் குழுவுறான் மேலே
1: குழுவை கூட பின்னால
0: ஒரு நாளும் அவர் வாழ் பிடிக்கிறார். அந்த பைத்திய குணமே அவர் இருந்தாலும் இல்லை. நேர்மையான மனுஷன் நல்லது கதைக்கு நல்லது. கண்ணதாசனையும் அவரிடத்து மண்டி போட்டவர். எல்லாரும் மண்டி போட்டவர் தான்.
1: இன்றைக்கு
0: வந்து பின்னணி பாடல்களுக்கு விருது கொடுக்கிறோம்னா அதுவும் சவுந்தரராஜனால தான். அதான் அவர் உடனே பாக பிரிவினையில முதல் போய் இப்ப சண்டை பிடிச்சது என் வேலு வேலுமணியோட. ஏன்னா எல்லாரும் கொடுக்குறீங்க, நாங்க மாத்திரம் பாடுறதால உங்களோட படம் ஓட இல்லையான்னு உடனே கேட்டு வரோம். நெத்தி முட்டை வேலுமணிய உடனே சொன்ன அடுத்த படத்துல இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் விருது தரத்துக்கான முயற்சி. அல்லது அது
1: உலகஞ்சுட்டும் சொல்லுங்க.
0: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: உலகஞ்சுட்டும் பாயின் படத்துல தான் பாடின பாடலால படம் வெற்றி பெற்றதென்றும் சொன்னவர் என்ன?
0: அவ்வளவு பாட்டு முத்து தானே
1: அப்பா.
0: அவ்வளவுதான் சும்மா பிச்சரிஞ்சது
1: பிச்சரிஞ்சதா?
0: முத்துலிங்கம் கவிஞர் முத்துலிங்கம் தான் நேரடியாக எம்ஜிஆரோட மோதின ஒரு ஆள். இந்த பாட்டும் ஜெயசாசம் கொண்டு தான் பாட சொன்னோம். நாளை இந்த
1: என்ன பாட்டு?
0: இல்லை இல்லை இந்த பாட்டு
1: நாளை
0: தாயகத்தின் சுதந்திரமே.
1: தாயகத்தின் சுதந்திரமே
0: முத்துலிங்கத்தார் தான் உடனே சொன்னார். அவரை கொண்டு பாடினா அந்த பாட்டு விடுபடாதுண்டு.
1: இது சில சில நேயர்களுக்கு தெரியாது என்ன
0: ஒருத்தருக்கும் தெரியாது. அதை விட இளையராஜாவோட முதல் முதல் பாட்டு கொடுத்தது அன்னக்கடியில் இளையராஜா தானாக கொடுத்தது சவுந்தரராஜ பாட்டு. அடுத்தது ரெண்டாவது பாட்டு தீபம். தீபத்தில் வந்து பாடவழி
1: கிடைக்கு ராஜாவுக்கு யுவராஜா அந்த பாட என்ன
0: பாடல் கன பாட்டு இருக்கு. அதில் அந்த புறத்தில் ஒரு மகாராணி மூன்று பாட்டு இருக்கு.
1: அது அந்த புறத்தில் ஒரு மகாராணி வந்து அதுவும்
0: மற்றது ஏசாஸ் படிக்க விஜயமா இருக்கு ஒரு பாட்டு.
1: கூலி
0: பாதலை அந்த படத்திலும் மூன்று பாட்டு. அது பாலாஜி சுந்தரம் சவுந்தரராஜன் தான் பாடணும். என்னுடைய அந்த நான் தொடங்கிய காலத்திலேருந்து சவுந்தரராஜன் தான் பாடிக்கின்றிருக்கோம். அந்த பாடல் எல்லாத்தையும் சவுந்தரராஜனை கொடுங்கன்னு சொன்னவரம். பயங்கர கட்டிக்காரர் நல்லவர் சவுந்தரராஜன் பெருமர சிவாஜியினுடைய அன்பு சகோதரம்.
1: அன்பு சகோதரம்
0: நன்றி.
1: வாத்தியாரோட நடிச்ச ஒரே ஒரு படம் இது என்ன
0: தெரியாது எனக்கு தெரியாது. பாலாஜி நடிக்கிறீங்களா பெருசா வாத்தியாரை வச்சே படம் எடுக்க
1: இல்ல ஒரு படம் நடிச்சவர் வில்லனா தான் நடிச்சவர் என் தங்கியா
0: நல்ல பெரிய கட்டிக்காரன் கதை ஆசிரியர் கதை வசனம் உள்ளது வேற மாதிரி கேட்கக்கூடிய தன்னை தன்மை இருந்தும் தன் படத்துக்கு உன்னாலும் கை வைச்சதே கிடையாது.
1: கண்ணாலேயே நடிச்சு போட்டு போவார்
0: கட்டிக்காரன் நல்ல முடியும் என்ன.
1: ஆமா
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்களை
1: பழைய ஆக்களை நினைச்சு பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம்.
0: நன்றி உங்களுக்கான பாடல்
1: நன்றி.

0: ஒலித்து பாடலை நிமல சிங்கம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் கஜானா.
0: வணக்கம் திருமதி லாலா, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கோம் கஜானா. நீங்கள் எப்படி? நலமா?
0: நல்ல நல்ல சௌக்கியமா சாப்பிட்டீங்களா லாலா?
1: ஓ சாப்பிட்டேன்.
0: எப்படி சாப்பிட ஆசையா இருக்கா?
1: என்ன
0: பாலை கேட்க போறீங்க?
1: கத்தியை
0: தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு.
1: அதுல இந்த வருஷம் எனக்கு விருப்பம். ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கூட, அது அதுக்கு அடுத்த வரிதான் சூப்பர்.
0: என்ன
1: அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு.
0: அன்புக்கு பாதை விடு அப்படி சொல்றார். விரும்பி கேட்ட பாடல் விளக்கேற்றிய ஆலங்குடி சோமதான் இந்த பாடல் உண்மையாக.

ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் சகோதரி லாலா ரவி அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் மணித்தியாள செய்திகள். மணித்தியாள செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பரிசலாட்சியப்பில் அமைந்திருக்கும் விட்டு கேஷங்கரை, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனேஸில் அமைந்துள்ள டிடி சூப்பர் ஸ்டோர், வட்டுகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ராவண பகுதியில் அமைந்துள்ள வீதியொன்றில் சுமார் 4 வயது மதிக்கத்தக்க சிறுமியொருவர் இன்று வியாழக்கிழமை முதல் முச்சக்கர வண்டியொன்றில் கொண்டுவரப்பட்டு கைவிடப்பட்டிருந்த நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளார். 2026 இதுவரை இடம்பெற்ற 1605 வீதி விபத்துகளில் 1693 பேர் உயிரிழந்ததாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. நிலத்தடி நீர்வளத்தை பாதுகாக்கும் நோக்கில் பல மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்படும் நீண்டகால அபிவிருத்தி திட்டங்களின் அடிப்படை நோக்கத்தையே பாதிக்கும் வகையிலான கருத்துக்களும் கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகாரத்தையும் பெரும்பான்மை அதிகாரத்தையும் அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா தெரிவித்துள்ளார். இலங்கை சிவில் விமான போக்குவரத்து பாதுகாப்பு துறையின் வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக வசந்தி முருகேசு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகளின் தனியார் நிறுவனத்தின் முதல் பெண் பாதுகாப்பு மார்ஷலாக நியமிக்கப்பட்டுள்ளார். பதினான்கு வயது இளைஞர் மற்றும் யுவதிகளிடையே குடல் சார்ந்த நோய்கள் பெருமளவில் அதிகரித்து வருவதாக இறப்பை மற்றும் கல்லீரல் பிரிவு விசேட வைத்திய நிபுணர் ஹபுன் குலந்துங்கா தெரிவித்துள்ளார். இலங்கையில் யானைகளின் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அவற்றை பாதுகாப்பதற்கான உரிய வேலை திட்டங்கள் எதுவும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு அமைப்பின் செயலாளரும் சூழலியலாளருமான நயன ரன்வெல்ல கவலை வெளியிட்டுள்ளார். தொடரும் இந்திய செய்திகள். அப்பாவி மாணவரையே குற்றவாளியாக்கி உண்மையை மூடி மறைக்க பார்க்கிறதாக தமிழக வெற்றிய கழக அரசு என்று திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிருப்தி சட்டசபை உறுப்பினர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி ஆகியோர் நேற்று இரவு சுமார் 5 மணி நேரமாக ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஒருங்கிணைக்கப்பட்ட பண பரிமாற்று இடைமுகம் எனப்படும் யூபிஐ கடந்த 5 ஆண்டுகளில் வளர்ச்சியை கண்டுள்ளதாக உலகளவில் 12க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த தொழில்நுட்பத்தை தழுவியுள்ள நிலையில் உலகளாவிய டிஜிட்டல் பொருளாதார நிலப்பரப்பில் புதிய உச்சத்தை தொட்டுள்ள இந்தியா தனது டிஜிட்டல் உட்கட்டமைப்பு ராஜதந்திரத்தை சர்வதேச அளவில் வலுவாக நிலைநிறுத்தி வருகின்றது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 160 உயர்ந்து ஒரு சவரன் 113,760 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 14,820 விற்பனை செய்யப்படுகின்றது. உலக செய்திகள். அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஈரானிய அதிபர் மசூத் பெசேகிஷானை சந்தித்து பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொக்ஷின் நக்வி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது 2 ஊடக நிறுவனங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றன. ஜிம்பாவே ஜாம்பியா நாடுகளுக்கு இடையே எல்லையாக அமைந்துள்ள ஹரிபா ஏரியில் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 44 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஐரோப்பாவின் தலைமுறையில் ஒரு முறை மட்டுமே ஏற்படும் சூரிய கிரகணத்தை காண மில்லியன் கணக்கான மக்கள் திரண்டனர். ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் இது முதல் சூரிய கிரகணம். விளையாட்டுச் செய்திகள். இந்திய அணிக்கு எதிராக முதல் டெஸ்ட் போட்டிக்கான இலங்கை அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய டேபிள் டென்னிஸ் சம்மேளனத்தின் நிர்வாகத்தில் குறைபாடுகள் இருப்பதாக கூறி அந்த சம்மேளனத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் நேற்று இடைநீக்கம் செய்துள்ளது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீரர் நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஆர்டி டேமிலில் இடர்காம் இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிப்பையும் அத்தோடு நமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 384.96 இந்தியாவில் 101.91 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 334.11 இந்தியாவில் 95.42 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 410.47 இந்தியாவில் 114.18 ஒரு ஐக்கியராஜ்ய பவுன் இலங்கையில் 450.81 இந்தியாவில் 128.69 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 239.53 இந்தியாவில் 68.38 இதுவரை மணித்தியாளர் செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சப்பல்ல அமைந்திருக்கும் வீட்டி காஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தில் இரண்டு நிறுவனங்களுக்கும் அமைந்து இதயபூர்வமான நன்றி கேட்டுக்கொள்கிறேன்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை.
6: நேரம் சரியாக 6:09 ஐக்கியராட்சியத்தில் 5:09. இந்த நேரத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற பட்டிமன்றத்தினுடைய கேட்காத அன்பு உறவுகளுக்காக மறு ஒளிபரப்பாக தருகின்றோம். இந்த பட்டிமன்றத்தை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபா கேது அவர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து

0: நிரூபி ஆவண மாளிகை ஆதரவு பட்டிமன்றம். பட்டிமன்றத்தை கீழ்த்தி முருகப்பட்டி கொண்டு இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பமாகிறது. 171வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக இணைந்திருக்கும் 1வது பட்டிமன்ற பேச்சாளர் கனடாவிலிருந்து இணைந்திருக்கின்றார் குணமண்ணா. உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கேது. நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றோம். சமர்காலம் தானே.
0: ஹாப்பி. சரி சொல்லுங்கள்.
1: நான் உண்மையில முதல் உரையாடினவர்களை முழுமையாக கேட்கவில்லை. இருப்பினும் நான் எந்த மனசுல பட்டதுக்கு படி கொஞ்சம் முடிவாடலாம் என்று நினைக்கிறேன். நம்மவர்கள் புத்திசாலிகளா இருப்பது பரமா சாபமா?
0: பரமா அல்லது சாபமா?
1: நான் சொல்றேன் பரம் என்றுதான். நான் எந்த கருத்தை சொல்ல வரும்
0: பரம் என்று அணிக்காக உங்களது
1: பரம் என்று தாயத்தை எடுத்துக்கொண்டால் கவிதைகள் என்று பார்க்கும்போது தேசிய சம்பந்தமா புதுவரத்தினருடைய ஐயா எங்களுக்கு கிடைச்சது ஒரு வரம். அவர் வந்து எவ்வளவோ கவிதைகளை எழுதி எங்களுக்கு இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம், இப்படித்தான் இப்படி என்று கவிதைகள் மூலமே எங்கள் எல்லாத்தையும் எல்லாருக்குமே புகட்டி தந்தவர். உண்மையில் இப்போது அவர் இல்லாதது எங்களுக்கு ஒரு சாபம் தான். இருப்பினும் அவர் ஒரு எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் என்றுதான் நாங்க சொல்லணும். இப்ப அவரே எடுத்துக்கொண்ட இது அதே போல் எங்கள் தேசியத்தை பார்த்தாலும் இந்த மறந்த சாந்தன் அண்ணன் அவர்களும் மிகவும் தேசியத்தை எங்கள் பாடல்களை மிகவும் தனது இனிமையான குரலால் உலகம் முழுக்க பரப்பி எங்கள் நம்மவர்களுக்கு ஒரு பரமாகத்தான் அவர்கள் அவரும் இருந்தார்கள். மற்றும் பார்த்தால் இப்ப நாங்கள் எங்க வானொலியை எடுத்துக்கொண்டால் தாயகத்தில இருந்த வானொலி வந்து அப்துல் ஹமீத் அவர்களோ அல்லது கே எஸ் ராஜா அவர்களோ உலக புகழ் பெற்ற ரெண்டு பிரபலங்கள். மற்றவர்கள் இருந்தாலும் அவர்கள் இருவரும் வந்தரு பல கண்ணுமிட கண்ணு மாதிரி அந்த இலங்கை வானொலி தமிழ்ச்சவர் ரெண்டில இருந்து ஒரு காலம் நாங்கள் தாயத்தில் இருந்த காலத்துல அவர்கள் ஒரு பெரிய புள்ளிகளாகவே உலகம் முழுக்க இருந்தவ எல்லோருக்கும் தெரிந்தபடியும் இவர்கள் வந்து தாங்கள் புத்தி சாலித்தனமாக இருந்ததால் தான் அவர்கள் அந்த நிகழ்ச்சிகளையும் தங்கள் குரல் வள திறமையாலையும் உலகம் முழுக்க கொண்டு சென்று இன்று ஒரு பெரிய ஒரு வானொலி ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு இதுவராக இன்று உலகத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் வந்து இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு வரம் என்றுதான் நான் சொல்லிக் கொள்கிறேன். மற்ற பத்திரிகை இப்ப தாயத்தில் எடுத்துக்கொண்டா முன்பெல்லாம் பத்திரிகை இருந்தது. இப்ப பத்திரிகை வந்து தொழில்நுட்ப வளர்ச்சிகள் குறைந்த காரணத்தினால் இப்ப கணனிகள் மூலம் எல்லாம் பார்க்க முடியாத அப்போது அப்போ ஒரு ஒரு ஊர்ல நடக்கிற பிரச்சனைகளை அந்தந்த ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு நிருபர்களை உருவாக்கி அவர்கள் தான் அந்த செய்திகளை சேகரிச்சு இளநாடா இருந்தா என்ன வீரகேசரி என்ன தினகரன் என்ன சிந்தாமணி என்ற எந்த பத்திரிகை வழிவரல் என்றாலும் அவர்கள் எல்லாம் தங்கி இருந்தது அந்த ஊர்ல உள்ள நியூஸ்கள் அவர்கள்ட்ட திறமையா அவர்கள் இருந்த நம்ம புத்திசாலிகளால தான் அந்த அந்த பத்திரிகையை வந்து இந்த அளவுக்குடம் நாங்கள் வந்து எல்லோரும் படிக்கக்கூடியதா இருந்தது. தமிழகத்துல வந்து பத்திரிகை ஒரு முக்கியமாக இருந்தது. அப்போது நியூஸுகள் நாங்கள் கேட்கில் பத்திரிகை தான் முன்னணியில் இருந்தது. இப்பதான் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இப்ப எல்லாம் வந்தாலும் அப்போ இருந்த நிருபர்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெறமாத்தான் இருந்தார்கள். அவர்களை நாங்கள் என்றைக்குமே மறக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்ப டிஆர்டி வானொலி எங்கட வானொலியே எடுத்துக்கொள்ளுவோமே. இப்ப நாங்கள் இவர்கள் இப்ப இருக்கிற அனைத்து அறிவிப்பாளர்களுமே ஒரு பெறம் தான் என்ன அவர்கள் வந்து இருக்கிற திறமைகளால தான் இன்று இந்த ஒரு 30 வருஷத்தை நோக்கி காலடி எடுத்து வைக்க போகுது. இன்னைக்கு அது அவர்கள்ட எல்லா அறிவிப்பாளர்கள திறமையும் தான் இதுக்கு காரணம். ஒரு ஆள் மட்டுமென்று குறிப்பிட முடியாது. எல்லா அறிவிப்பாளர்களும் இருந்து இவ்வளவு ஒரு புத்திசாலியா இருப்பதனால தான் இந்த வானொலி இந்த தூரம் ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்டுக்கு வந்து இந்த உலகம் முழுக்க ஐரோப்பிய நாட்டில மட்டும் இருந்த வானொலி இன்று உலகம் முழுக்க காலடி எடுத்து வைத்து இன்று ஆஸ்திரேலியாவோ கனடாவோ இல்ல நாடுகள்ல இப்போ நம்மவர்கள் சிறந்து வாழ்ற நாடுகள் எல்லாம் கேட்கிற காரணம் இந்த அறிவிப்பாளர்கள் புத்திசாலிகளாக இருந்து இயக்குகின்ற அப்படியே தான். இப்ப அவர்கள் புத்திசாலிகளாக இல்லாமல் விட்டவர்கள் சாபக்கேடு என்று அவர்களை சொல்ல முடியாது. இந்த எப்பவும் அவர்களின் திறமை தான். உதாரணத்துக்கு இப்ப எடுத்துக்கொண்டால் நேர்களாயிருந்த நீங்களாக இருந்தா என்ன அல்லது ஜெகனா இருந்தால் கூட அவர்கள் நேர்களாக இருந்து அதிலே கேள்விப்பட்டதை வைத்துத்தான் இப்படி இப்படி நடத்துறது. நீங்கள் இருவரும் பெரிய ஓரளவு அறிவிப்பாளராக உலகத்துக்கு எடுத்து காட்டி இருக்கிறீங்க. அப்ப இதுவும் வந்து ஒரு புத்திசாலித்தனமான செயல் என்றுதான் நான் என்ற மனசுல படுகுது. ஆனா மற்றது நம்ம அரசியல்வாதிகளை எடுத்துக்கொண்டால் இப்ப உள்ள குளறுபடியான இந்த காலத்துல முன்பு இருந்த அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணி எடுப்பமே ஒரு அவர்கள் வந்து ஒரு மிகவும் கல்வியில் புத்திசாலிகளாக இருந்து அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலும் தாங்கள் ஒற்றுமையா தான் இருந்து காட்டி இருக்கிறார்கள் கடைசி வரைக்கும் தங்களுக்குள்ள பாராளுமன்றத்தில் என்றா என்ன மேட பேச்சுக்கு ஒவ்வொரு தொகுதி தொகுதியாக போய் மேட பேச்சு பேச அவர்களோட தங்களுக்குள்ளே முரண்பட்டோ ஒரு வாக்குவாதப்பட்டோ என்றுமே அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் ஒரு புத்திசாலிகளாக நம்ம அவர்கள் அரசியலை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு முந்திரை பதித்து காட்டியவர்கள்லாம் தமிழர்கள கூட்டணி யோசன ஐயாவோ இருந்த நாமதலிங்கம் ஐயாவோ தர்மலிங்கம் ஐயாவோ எல்லாரும் எந்த தொகுதியை எடுத்தாலும் அவர்கள் ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக தேர்ந்தவர். ஆகவே நம்மவர்கள் புத்திசாலிகளாக இருப்பது பரம் என்றுதான் நான் சொல்லிக்கொண்டு உங்கள் மற்ற சனசமூக நிலையம் ஒன்றையும் உறுதியாக சொல்லிக் கொண்டு கொடுத்தேன். இப்ப தாயகத்தில் இருக்கிற சனசமூக நிலையங்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வந்து நம் சிறுவர்களை ஒரு நல்ல தீய வழியில போகாமல் நல்லொரு நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் நல்ல வர வேணும் என்று விளையாட்டு துறைகள்ல கூடுதல் அக்கறை எடுத்து அந்த கிராமங்களோ அல்லது இடங்கள்ல அந்த விளையாட்டு துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சன சமூக நிலையத்தில் உள்ள இளைஞர்களை நல்ல வழிக்கு கொண்டு போவதற்கு பெரியவர்கள் எல்லாரும் புத்திசாலிகளாக அந்த அங்கத்தவர்கள் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கும் இந்த டிஆர்டி வானொலிக்கும் இதை கேட்டுக்கொண்டு இந்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுச் செல்கிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கும் பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்தமைக்கும் நன்றிகள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நம்மவர் புத்திசாலியாக இருப்பது பரமையின் அணிக்காக கனடாவிலிருந்து திருவாளர் குணம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை முருகப்பட்டி கொண்டு 171வது பட்டிமன்றம் எம்மவர் புத்திசாலிகளாக இருப்பது பரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா? இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை

0: திருக்குறள் என்னும் அமுத சுரபியை எமக்கு உகந்தளித்த வள்ளுவ பெருமானின் கூற்று. அதாவது எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்காது, உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடுமையா அதே புத்திசாலித்தனமும் கூட. பறவையை கண்ட மனிதன் விமானம் படைத்தான். எப்படி? அறிவுடன் சேர்ந்த புத்திசாலித்தனத்தின் ஊடாக. தொலைபேசி, கை தொலைபேசி, இணையம் என தொடர்பாடல் இன்று புதிய பரிமாணத்தை எட்டி உள்ளது. எதனால்? குணப்படுத்த முடியாது என்று கருதப்பட்ட நோய்கள் கூட இன்று வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கப்படுகின்றன. இன்று உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் இவை எல்லாம் வெற்றி அளிக்க என்ன காரணம்? அறிவியல் வளர்ச்சியுடன் சேர்ந்த புத்திசாலித்தனம். ஒருமுறை அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சென்று அனைவரும் கர்ணனே கொடைவல்லன் என கூறுகிறார்கள், நானும் பலதான தர்மங்களை ஆற்றுகின்றேன், ஆனால் எவரும் என்னை கொடைவல்லல் என்று அழைப்பதில்லை என்று கிருஷ்ண பரமாத்மாவிடம் கூறினார். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா, நீ என்னுடன் வா என்று அர்ஜுனனை அழைத்து சென்று ஒரு தங்க மலையை உருவாக்கி, இந்த மலையை நீ சூரியன் அஸ்தமனமாவதற்குள் அனைவருக்கும் பகிர்ந்து அளித்திட வேண்டும் என்று கூறினார். உடனே அர்ஜுனன் ஊர் மக்கள் அனைவரையும் வரவழைத்து அவரவர் தகுதி கேற்றவாறு மலையை சிறு சிறு துண்டுகளாக்கி வழங்கிக் கொண்டு இருந்தார். சூரியன் அஸ்தமிப்பதற்கு ஒரு மணித்தியாலம் மட்டுமே உள்ள நிலையிலும் அர்ஜுனனால் முழுமையாக அத்தங்க மலையினை வழங்கி முடிக்க முடியவில்லை. உடனே கிருஷ்ணர் கர்ணனை அழைத்து அந்த தங்க மலையை காண்பித்து, இத்தங்க மலையை நீ சூரியன் அஸ்தமிப்பதற்குள் அனைவருக்கும் வழங்கி முடிக்க வேண்டும் என்று கூற, அதனை செவிமடுத்த கர்ணன் தனது புத்திசாலித்தனம் என்னும் ஆயுதத்தை கூறாக்கி அயல் கிராமத்தில் இருந்த அன்னசத்திரம் நடத்தும் இருவரை அழைத்து வந்து அவர்கள் இருவருக்கும் அத்தங்க மலையினை சூரியன் அஸ்தமனமாவதற்குள் வழங்கி முடித்து விட்டார். இச்செயல் அவரின் புத்தி சாதுரியத்தை எடுத்து அம்பியிருக்கின்றன. தலை சிறந்த தொழிலதிபர்கள் தங்களது புத்தி சாதுரியத்தால் தங்கள் முயற்சியில் வெற்றி பெற்று புகழ் எனும் விமானத்தில் உலா வருகின்றனர். உலகையே ஒளிமயமாக்கிய தாமஸ் அல்வா எடிசன் தனது 4ஆம் வகுப்பிலே பயின்று கொண்டிருந்த போது அவருடைய ஆசிரியர் அவரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து அதை அவருடைய தாயாரிடம் கொடுக்கும்படி கூறினார். அக்கடிதத்தில் கூறப்பட்டிருந்ததாவது, அவருடைய மகனின் மூளை வளர்ச்சி கல்வி பயில போதாது என்று குறிப்பிட்டு இருந்தது. அதை பார்த்து அவருடைய தாயார் மனம் கலங்கி செய்வதறியாது நின்ற வேளையிலே தாமஸ் அல்வா எடிசன் தனது தாயாரை பார்த்து, எதற்காக யோசிக்கிறீர்கள் என வினவ, அதை கேட்ட தாயார் தனது மனக்கலக்கத்தை விடுத்து தனது மகனிடம் கூறியதாவது, உன்னிடம் இருக்கும் அதீத புத்திசாலித்தனத்தால் உனக்கு கற்பிக்கும் திறமை எங்களிடம் இல்லை என உனது ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் என்று தனது மகனுக்கு கூறினார். அத்தோடு நின்று விடாது அறிவு சார்ந்த பல நூல்களை தானே தனது மகனுக்கு பயிற்றுவித்து ஆசிரியருடைய கருத்தை பொய்யாக்கி தனது அதீத புத்திசாலித்தனத்தால் தன் மகனை பார்ப்போற்றும் விஞ்ஞானியாக உயர்த்தி பெருமிதம் கொண்டார். இந்நிகழ்விலும் தாமஸ் அல்வா எடிசனின் தாயாரின் அதீத புத்திசாலித்தனமே அவரின் வாழ்வில் ஒளியற்று இருக்கின்றது. எனவே எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வறுமை என்று உறுதியாக கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.
1: திகழ்ந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்க்கு நன்றிகள் அறிவுறுத்து.

0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். புத்திசாலியாக இருப்பது வறுமை என்ற அணிக்காக செல்வன் அபிவர்தன் சத்யராஜ் அவர்கள் தனது வாதங்களை பெற்றிருந்தார். அவரது கரங்களை மிருகப்பட்டிக் கொண்டு 171வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். திருமதி பிலோமினா ஆண்டன், நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நலமாகவே உற்சாகமாகவே இருக்கின்றோம். சொல்லுங்கள்.
2: போன ரெண்டு கிழமை எனக்கு
0: வர முடியாமல் விட்டதோ.
2: ஒரு கிழமை கொஞ்சம் தொண்டை அடைச்சு போச்சு. அடுத்த கிழமை நேரம்
0: கிடைக்கும். வரவேற்றுக் கொள்கிறோம்.
2: நன்றி நன்றி நன்றி. தொடங்குறேன்.
0: ஆரம்பிங்க.
2: நடுவர் கேதுவுக்கும் பட்டிமன்றத்தை செவிமடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் நான் முதலில் வணக்கத்தை கூறிக்கொண்டு வாதாடியவர்களுக்கும் வாதாட வருபவர்களுக்கும் இருதரப்பினருக்கும் எனது வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனது வாழ்த்தின்படி புத்திசாலியாக இருப்பது சாபமை என்ற அணிக்காக நான் பேசுகிறேன்.
0: சாபமை என்ற அணிக்காக.
2: உதாரணமாக எடுத்தால் புத்திசாலி புத்திசாலி என்று சொல்பவர்கள் வந்து அவர்கள் வந்து புத்திசாலிகள் புத்திசாலிகள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆக்களுக்குள்ளேயே அடிபட்டு நான் பெருசு நீ பெருசு என்று சொல்லியே அதை முன்னேற விடாம முன்னேற்ற பாதைக்கு போகாம பின்தள்ளுகிறார்கள். மற்றவர்களை மதிக்காம பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்படி இருப்பதால வந்து இந்த புத்திசாலித்தனம் அவர்களுக்கு இப்படி இருப்பதே சாபம். அவர்களுக்கு அதை புத்திசாலி என்றா புத்திசாலியாகத்தான் செயற்பட வேணும். ஆனபடியால் அவர்களுக்கு அது அந்த புத்திசாலி வந்து அது சாபமாகப்படுகிறது. அடுத்ததாக கூற போனால் அவர்களுடைய அதிகப்படியான சிந்தனை ஒரு சிறிய விஷயத்தை கூட ஆழமாக யோசிச்சுட்டு தேவையற்ற பயத்தையும் மன அழுத்தத்தையும் வளர்த்து கொள்ளின. அப்ப இது புத்திசாலியா இருப்பது அவர்களுக்கு அது ஒரு சாபமாகப்படுகிறது. அடுத்த கருத்தின்படி சாதாரண மனிதர்களோட கூட அவர்கள் பேச முடியாமல் இருக்கிறது. ஏன்னா தங்களோட எண்ணங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியாம இருக்கிறதா இவை புத்திசாலியா இருப்பதால. அப்ப சாதாரண மனிதர்களோட தாங்கள் மனம் திறந்து பேசாம தனிமையை உணர்கிறார்கள். அப்ப அது வந்து அவர்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் அவர்களுக்கு சாபமாகத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக சொல்ல போனால் இப்ப சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கூட அவர்கள் வந்து தவற விடுகினா. ஏன்னு சொன்னா புத்தகங்களோடையும் ஆழ்ந்த சிந்தனையோடையும் எல்லாத்துக்கும் ஒரு தர்க்கத்தை கொண்டாடுறது. அப்படி இருந்தா அப்படி இருக்கும், இப்படி இருந்தா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்களை கூறி தங்களோட சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கூட அந்த புத்திசாலியானாக்கள் வந்து இழந்து விடுகினா. அப்ப அந்த சின்ன சின்ன சிறு விஷயங்களை வந்து கிடைக்கிற அந்த சந்தோஷங்களை அனுபவிக்காமலே போய்விடுகிற அப்படி ஆனபடியால் அந்த புத்திசாலி அவர்களுக்கு இருப்பதால எந்த கருத்துப்படி அவர்களுக்கு அது சாபமாகத்தான் கிடக்கிறது இருக்கிறது. அடுத்து பார்த்தால் இன்னொருத்த நீங்க ஒரு ஆள் வந்து புத்திசாலியா இருந்தால் அந்த புத்திசாலிய வந்து நீங்க ஒரு ஆள் சொல்லலாம், நீங்கள் வந்து நீ வந்து எல்லாம் படிச்ச நீதானே, உன்னாலேயே நிதி செய்ய முடியாது. ரெண்டாவே சொல் மற்றவர்களால் அவர் தாக்கப்பட வைக்கல, அவருக்கு வந்து மனம் வந்து பாரமா இருக்கு. அப்படி என்று கேட்க அந்த புத்திசாலி வந்து அவருக்கு ஒரு ஆளுக்கு வந்து வச்சுக்கொள்ளுங்களேன், ஒருவருக்கு வந்து அது சாபமாத்தான் இருக்கு. அந்த வகையில எந்த கருத்தின்படி புத்திசாலி என்று சொல்லலாம், ஆனா அவர்களுக்கு அது நினைச்சு பார்க்க அவைக்கு ஒரு சாபமாகத்தான் தோன்றுகிறார். எந்த வாதத்தின்படி எனக்கு வாய்ப்பளித்த டிஆர்டி வானொலிக்கும் நீர்வு வியாபார மாளிகைக்கும் நடுவர் கேதுவுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன்.
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: ஒருவர் நம்ம எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமே என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை. வணக்கம்.
1: வணக்கம் நடுவர் கேதுவர்களே.
0: வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நலம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம்.
1: நலமா இருக்கிறதான் வந்திருக்கிறோம்.
0: ஆமாம் ஆமாம். சரி சொல்லுங்கள் பாலேந்திரா.
1: முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னுடைய எதிரணிகளுக்கும் என்னுடைய அணிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நியூரூபிக்கும் வாழ்த்துக்கள் சட்டிமன்றத்துக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் என்னுடைய இது வந்து கருத்து வந்து நான் சாபம்
0: சாபமே என்ற அணிக்காக
1: பொதுவா எல்லாருக்கும் அது இந்த இப்பத்திய சூழ்நிலையில நடுவர்கள் அது யாரா இந்த கொண்ட பிள்ளையா இருந்தானே பெரியாக்களா இருந்தானே வேலா இருந்தானே தனியா இப்பத்திய இப்பத்திய இப்பத்திய
0: பொதுவாச்சனே
1: புத்திசாலியா செய்தாங்க சொல்லுவோம். ஏனென்றா இப்ப இந்த புலன்மிந்த நாட்டில இருந்து பணங்கள் போனால் அவர்கள் அங்க அத என்ன செய்யறார்கள் 70% 80% தாங்கள் அதை காசை தங்களத்துல மடக்கி கொண்டு வேலைக்கு போகாமல் வீடுகளையும் கட்டி கொண்டு தங்கள பணத்தில் அவர்கள் புத்திசாலியா வாழ்றாரு. அதை நான்
0: முன்னேற்றேன்.
1: அங்க வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு அந்த தும்பு முட்டாசு இனிப்பு வாங்கி கொம்பம் இந்த இனிப்பு இனிப்பு தும்பு முட்டாசு ஐஸ்கிரீம் ஆகி கொடுத்து ஏமாத்துறதுனா தான் செய்கிறார்கள். இங்கத்திய காசுகளை வேண்டி தாங்கள் தங்கள குடும்பத்தையும் பார்த்து கொண்டு தாங்கள் வீடுகளையும் வாசலையும் கட்டி கொண்டு மிச்சத்துல அங்க கணக்கு போறாரு. அப்ப அது அவர் உண்மையில புத்திசாலித்தனமா தான் இருக்கிறார்கள். ஆனா இங்க இருந்து அனுப்புறவர்கள் தான் சாபம். நாங்கள் புத்திசாலியா முட்டாளாகிறோம். அவர்கள் உண்மையில குணம் சொன்ன மாதிரி அவர்கள் புத்திசாலி என்ற அவர்கள் தாங்கள் முன்னாடி அங்க அங்க பிள்ளைகளுக்கு சும்மா விளையாட்டை காட்டி போட்டு ஆண்டு விழா வைக்கிறதும் தனசமான வைக்கிறதும் இது வந்து உண்மையில ஒரு இனியில ஒரு சாபம். இந்த மற்றவன் காசுல நாங்கள் வைத்த வளர்க்கறது சரியான மற்றதை பாருங்க. இப்ப இந்த மனதியை பாருங்க. யாருக்கு மனதி இல்ல? மறதி இல்லாத ஒரு மனுஷர் வந்து சொல்லிட்டு பாப்பாங்க இது எதிரணியா தானே என்னுடைய அணியா இருந்தான்னு. மறதி இல்லாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? மறதி என்ன என்ன நடுவர்களே? மறதி என்ன ஒரு சாபம் தானே? நாங்க பெருசா இருந்தால் அது உண்மையில ஒரு சாபம் தான். அதை வந்து நாங்கள் வரம் என்று சொல்லி இல்ல. அது மறதி என்றா அப்ப என்ன மறதிக்காரர் புத்திசாலியா வாழ்றது? என்ன புத்திசாலியா வந்து வரமாவாரது மறதிக்காரர்? அப்படி வரையல. அது என்ன அது மறதி என்றா அது ஒரு சாபம் தான் என்ன? இந்த இப்ப எதிரணிகள் வந்து சொல்றாரு நாங்கள் இங்க வந்து அப்படி இருக்கோம் அந்த மாதிரி இருக்கோம் மதியம் இருக்க வேண்டும் என் எதிரில இங்க அரசாங்க வீடியா பாக்குறாரு. எதிரணி அரசாங்க வேலையும் நாங்கள் சாபத்துக்கு வந்து கதைக்கிற அணியும் வந்து இந்த புலி வேலையை மாதிரி செய்கிறோம். அவர்கள் பச்சை தண்ணில குளிக்கட்டு பாப்போம். இப்ப இந்த கோலகாலம் தான் பச்சை தண்ணில குளிக்கட்டு பாப்போம். குளிக்க இல்லையா யாரா இருந்தாலும் இப்ப நாங்க பச்சை தண்ணில குளிக்க இல்ல வரத்தோடு இருக்கிறாங்க பச்சை தண்ணில குளிக்கட்டு. நாங்கள் என்ன சாபத்துல இருக்கிறாங்க சூடு தண்ணில குளிக்க வேண்டாம் எங்களுக்கு கஷ்டம் தான் குளிர் வாங்க மாட்டோம் என்ன அப்படி நாங்கள் வரத்தோட இருக்கிறோம். ஆனா இந்த பச்சை தண்ணில நாங்கள் சாயத்திலாம் நாங்கள் ஊர்ல எல்லாம் பச்சை தண்ணில குளிக்கலாம் நடுவர்களே. இங்க வந்து நடுங்கோம் கோட காலத்திலேயே பச்சை தண்ணில குளிக்கிறதா நடுங்கோ வேண்டாம். அப்பதான் அதுதான் சாபம் என்ன? இங்க நாங்க சாபத்தோட தான் போன்றதே ஒரு சாபம் தானே என்ன? ஒரு ஒரு சில நேரம் ஒரு ரெண்டு நாளைக்கு கரண்ட் இல்ல, சுடுதண்ணியை கட் பண்ணிட்டாங்கன்னா அது அது சாபம் தான். நாங்க கை கால் போவெல்லாம் முறைச்சிருந்தோம் எங்களுக்கு. ஓ அப்ப அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வரம் வரம் வரம்னு சொல்லல, வரம் வந்து என்ன என்ன வரம் எங்களுக்கு என்ன வரம் இந்த பாருங்க, வெளிநாடு வந்து வெளிநாடுக்கு நாங்க மூன்று இடத்துல வாரம் சொல்லித்தான் வெளிநாடு வாரம். அங்க ஒரு புள்ளியை தாயே போட்டுட்டேன் பொதுவா சொல்றேன் நடுவர். இப்ப நாங்க மூன்று வேடத்துல திரும்பி வாரமா அது கொஞ்சம் தரத்தோட உழைச்சி கொண்டு ரெண்டு வாரம் வந்து ஒரு வேளை புள்ளிய விட்டுட்டு தாயையும் பிள்ளையும் விட்டுட்டு வெளிநாடு வாரம் என்ன. இப்ப நான் என்னன்னு சொல்லல, இப்ப சொல்ல நான் பொதுவாக இப்ப வந்து பேந்து நடுவர்களே நாங்க பத்து பத்து வேடத்தால திரும்பி போயிருக்கல, பத்து வேட்டால திரும்பி போயிருக்கல. இன்னும் பிள்ளைய பார்த்து இந்த பிள்ளைய பாப்பேன் நான் அப்பா வந்து நீங்க சொல்ல புள்ள பயந்து கொடுத்தேன் பேயாக்க மாட்டேன் புள்ள மரம் தெரியும் தேப்பனோ தெரியும் தேப்பனோ தெரியாது பிள்ளைக்கு தெரியுமா அப்பா உண்டு எல்லாத்தையும் தேப்பனுக்கே தெரியாது பிள்ளைய உண்டு அப்படியே அப்படியே அந்த மரம் வந்து சாபமா மாறிடுமே என்ன பிள்ளையார் தேப்பனாலும் தெரியாத மாதிரி மாறிக்கொண்டு வருது என்ன அப்படித்தான் இப்பத்திய காலங்கள் என்ன. இப்ப இப்ப பாருங்க என்ன, இப்ப நாங்கள் குளிர் நாட்டில நாங்கள் இருக்கிறோம் பெரம் பெரம் பெரம் மட்டும் நல்லா உழைக்கிறோம் வேலைக்கு போறோம் காசு இழச்சி
0: இருக்கிறோமா.
1: இப்ப கூட காலத்துல நாங்கள் வரத்த நாங்கள் சந்தோஷப்படுறோம் ஒரு ரெண்டு மூணு மாசம். இப்ப குளிர் வந்தா தெரியும் ரோட்ல தரக்கி விழுந்தா சுப்பமா கோழி மாதிரி கால் முறிஞ்சு கையும் முறிஞ்சிரும் என்ன பொருத்தவும் இல்லை அதுங்களுக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வரம் வந்து நாங்கள் சொல்லல அது என்ன மற்றது வந்து அகதி. இப்ப நாங்கள் அகதியெல்லாம் வாரம் அதிகெல்லாம் வந்து அதிகெல்லாம் வந்து இங்க இருக்கிறோம் வரத்தை தேடுறோம் இங்க உள்ளவர்கள் கேட்கறாள ஏன் வந்த நீ என்று
0: என்ன
1: நாலு பேருக்கு நாலு கேட்டாலும் இந்த நாட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு மூட ஆடு இல்லையா என்னது இங்க வந்த நீங்களும் ரெண்டு பேர் கேட்க எங்களுக்கு அது மற்றவர்கள் கேட்டு வந்து கேட்க எங்களுக்கு அது ஒரு எப்படித்தான் நாங்கள் வசதியா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சாதம் தான் ஒரு ஒரு குத்தம் என்ன ஏன் வந்த நீங்க அவர்கள் கேட்கல எங்களுக்கு ஒரு சாதம் சாதக்கேடு தான் அது என்ன. அதே மாதிரி தான் இப்ப இப்ப இப்ப பாருங்க நான் இப்ப இந்த இறுதியா சொல்றேன் நம்மளுக்கு வேற நிலையில் நிற்பார்கள். இப்ப எங்களுக்கு பூவை ரெண்டு பார்க்கும் பொழுது கீழே ரெண்டு பார்க்கும் பொழுது பனைமரமும் எங்களுக்கு அழகாத்தான் இருக்கும். கீழே மேல பார்த்தாலும்
0: என்ன
1: மேல பார்த்தா அழகாத்தான் இருக்கும், ஏறி பார்த்தா தான் தெரியும் விழுந்தா விழுந்தா அது சாகமா வரமாண்டு மேல ஏறி கீழே விழுந்தா தான் தெரியும் நொங்கு நொங்கு குடிக்க போயிருக்கல ஏறி விழுந்தா தான் தெரியும் அது வரமா சாவமாண்டு. அப்படி நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அழகண்டு சொல்லிக்கொண்டு நாங்கள் வரம் வரம் வரம் என்று சொல்லிடாது. ஆனா என்னுடைய கருத்தின்படி சாபமே என்னவா இருந்தாலும் நாங்கள் புலன்பெந்த நாடா இருந்தானே எங்கட நாடா அங்கேயா இருந்தானே நாங்கள் இன்றைக்கும் சாபத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவன் புத்திசாலியா வாழ்றான் ஆனா அவனும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு சாபத்துலதான் அவரும் இழப்பார் என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். அன்பாக
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றிகள் பாலேந்திரன். இணைந்திருக்கின்றார் ஒருவர், அவரையும் இணைத்து விட்டு தீர்ப்பை கூறலாம் என்று நினைக்கின்றேன். வணக்கம்.
3: வணக்கம் ராஜினி அல்போன்ஸ்.
0: வணக்கம் வணக்கம் திருமதி ராஜினி அல்போன்ஸ், நீண்ட இடைவெளியின் பின் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். சொல்லுங்க. வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்.
0: நலமாகவே இருக்கின்றோமோ
3: என்ன? நானும் இப்ப திடீரெனா தான் இதுல அந்த கலப்பு வந்து நாலு வரியன்றாலும் சொல்லிட்டு போவோம். தலைப்பு வந்து வரமா அல்லது சாபமா.
0: எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா?
3: நேர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் சொல்லுவது புத்திசாலித்தனம் என்றுதான் சொல்லுகின்றேன். வரம் என்ற அணிக்காக நான் பேச வந்திருக்கின்றேன். ஆவரணமாடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் அங்கு தாயகத்தில் இருக்கும் பொழுது படித்த நாங்கள் தான் எல்லாம் தமிழ் தான் அறிந்த நாங்கள் தான். நான் அதை விட இங்கு வந்து எங்களுக்கு கிடைத்த இதுகளெல்லாம் உண்மையிலேயே வரம் என்றுதான் சொல்ல
0: வேணும்.
3: ஏன்னா புலம்பெயர்ந்து வந்து தனிமையில் இருக்கும் பொழுது ஆரம்பத்தில் நான் அந்த அது யாரும் வாசிட்டு வந்த அந்த பத்திரிகைகள் இருந்தால் அதை இரவில் அது என்ன வந்தனா ஆக ஆரம்பத்தில் வானொலி ஒன்றும் இல்லை எனக்கு நான் கேட்டேன். முதல் முறை கேட்டது டிஆர்டி தான், இரண்டாவது லண்டன் தமிழ் வானொலி. அதை இது இதைத்தான் இன்று வரையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். அது வந்து அப்ப நான் என்ன செய்யறது, அந்த இரா வந்த உடனே சில நேரம் இந்த சின்ன சின்ன துணுக்குகளை வாய்ச்சிட்டு அதுல இருந்து இந்த கவிதை எழுதக்கூடிய எனக்கு அப்படி வந்தது. அது டிஆர்டி வானொலியில பங்கு பெற்ற தொடங்கின உடனே அதுகளெல்லாம் விட்டாச்சு. அந்த பத்திரிகைகள் வாசிக்கிறதெல்லாம் குறைஞ்சு போயிட்டு,
4: ஏன்னா
3: இதுலயே கூடுதலா எங்களுக்கு அந்த ஈடுபாடு இருக்கிறபடியே இப்ப இப்படி வந்து இப்ப இப்ப தனிமையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு இது ஒரு வரமா தான் இருந்துச்சு. அப்படி எல்லாருக்கும் கிடைக்காது
4: என்ன.
3: இப்ப தாயத்துல வந்து வானொலி என்ன சொன்னா காலமா 10 மணியோட முடிஞ்சிடும். அந்த பாடல்கள் அப்படி போடுவினா அப்படி எல்லாம் தொடர்ந்து நாங்கள போய் கேட்கல
4: தானே.
3: இரவோ பகலோ எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் உண்டு இருக்குது. இதனால நாங்கள் பல அறிவுகளையும் பெற்றுக்கொள்ளுறோம். அங்கே படிச்சு பாஸ் பண்ண அந்த கூடுதலா நாங்கள் இவ்வளவுக்கு அறியாத நாங்கள் எல்லாம் இந்த வயது இப்ப வயசு போற காலங்களில அகராதி எடுத்து சொல்லுக்கு சொல்லிட்டு வேண்டியதா கிடக்கு
4: எழுத்துக்களெல்லாம்.
3: அப்படியான உண்மையிலேயே நான் நினைக்கிறேன். நான் இப்படியும் எங்களுக்கு ஒரு கட்டாயம் தேவையான புறநேஜன் வாங்க எங்களுக்கு சும்மா இருக்கிற எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காவும்
4: இருக்குது.
3: இவ்வளவு அங்க அறியாத இவ்வளவு அறிஞ்சிருக்கும். அங்க ஒரே ஒரு அகராதி இருந்தது ஆங்கிலமும் தமிழும் அண்டு சொல்லி. இங்க வந்து எங்களை விட்ட ஏழு தமிழ் தமிழ் அண்ட அகராதி இருக்குதுன்னு அப்படி என்னன்னு சொன்னா அது எங்களுக்கு அது அப்படி ஒரு இதா போயிட்டு. என்ன நாங்கள் அந்த எங்களுக்கு அந்த ஆர்வமும் நடக்கிற நிகழ்ச்சியில எங்களுக்கு அது வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதனால நாங்கள் அந்த கூடுதலா புத்திசாலியாக அந்த வர எங்களுக்கு ஒரு வரமண்டுதான் நான் நினைக்கிறேன். சந்தர்ப்பத்தை தான் அந்த உங்களுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு இரண்டு அணிக்காவும் பேசியவர்களுக்கும் வாழ்த்து கூறி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
4: என்ன இந்து உங்கள் வாதங்களை வைத்தவங்க நன்றி. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம். எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரும் என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருமதி ராஜி. கடந்த 3 வாரங்களாக இடம்பெற்ற இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பு கூறும் நேரம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. முதலில் இந்த பட்டிமன்றத்தில் கலந்து தங்கள் வாதங்களை வைத்திருந்த பட்டிமன்ற பேச்சாளர் அனைவருக்கும் உங்களது தலை சாய்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு அம்மாவர் புத்திசாலியாக இருப்பது வறுமையின் அணிக்காக பட்டிமன்றத்தை ஆரம்பித்து தனது வாதங்களை வைத்திருந்தார் திருமதி யோகேஸ்வரி குணராஜா. அவர் தனது வாதங்களை வைக்கும் பொழுது எம்மவர் என்றாலே அன்பு பாசம் அறிவு இப்படியே இருக்கின்றது. இதே ஒரு வரமாகத்தானே இருக்கின்றது. நாட்டிலும் சிறந்து விளங்குகின்றார்கள், இங்கும் சிறந்து விளங்குகின்றார்கள். எங்கு சென்றாலும் அவர்கள் புத்திசாலிகளாக இருப்பதனால் எல்லாவற்றையும் சமாளித்து எல்லாவற்றையும் சிறந்து இருக்கின்றார்கள். இது எங்களுக்கு வரமாகத்தானே கிடைத்திருக்கின்றது. வெறும் கையோடு நாங்கள் இங்கு வந்தாலும் இன்று எத்தனையோ சாதனைகளை படைத்திருக்கின்றோம். இவைகள் எல்லாம் வரமாகத்தானே இருக்கின்றது. இவைகள் எல்லாம் நமது புத்திசாலித்தனத்தால் தானே இவைகள் சாத்தியமாக இருக்கின்றது. கல்லணை கட்டியதிலிருந்து திருக்குறள் இப்படியே எத்தனையோ விடயங்கள் எல்லாம் எம்மவர் புத்திசாலிகளாக எம்மவருக்கு கிடைத்த வரங்களாகத்தானே இருக்கின்றது. எங்கள் எதிர்காலத்தின் ஒளியாக இருக்கின்றது. கல் தோன்றி மண்தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த குடி தமிழ் என்று சொல்வார்கள். அப்படியான இந்த தமிழோடு தமிழன் எம்மவர் முன்னேறி இருக்கின்றார்கள். இவைகள் எல்லாம் வரமாகவே இருக்கின்றது என்று திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்களும் தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து தனது வாதங்களை வைத்திருந்த தேவன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது காலையிலே எழும்பி படிக்க போயினோம் படித்தோம். இவர்கள் எல்லாம் எங்களுக்கு படிப்பது எல்லாம் வந்து எங்களுக்கு வரமாக இருக்கின்றது. புத்திசாலியாக்குவதற்கு இவைகள் எல்லாம் இவ்வளவு வரமாக இருக்கின்றது. எமது மொழியுடன் பல மொழிகளையும் கற்றுக்கொள்கின்றோம். இவைகள் எல்லாம் வரந்தானே. மற்றவர்களின் உதவி இல்லாமல் முன்னேறி இருப்பது எமது புத்திசாலித்தனந்தானே. பல துன்பங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து நாங்கள் சாதித்திருப்பது புத்திசாலித்தனத்தால் தானே. இவைகள் எல்லாம் வருமே என்று திருவாளர் தேவன் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி குலநாய பசோதி அவர்கள், இம்மவர் புத்திசாலியாக வந்தபடியால் தானே இன்று இவ்வளவு முன்னேறி இருக்கின்றோம், எல்லா சூழலையும் பொறுத்து நாங்கள் இன்று எத்தனையோ அறிவாளிகளாக எத்தனையோ சிறப்பிட்டு மனிதர்களாக விளங்குவதற்கு அம்மாவர் புத்திசாலியாக இருந்த இருந்த வரம் தானே காரணமாக இருக்கின்றது. வெளிநாட்டு மோகமே ஒரு புத்திசாலித்தனத்தால் தானே வந்தது. உண்மை எது பொய் எது என்றதை நாங்கள் படித்து அறிந்து கொள்கின்றோம். ஒரு வாழ்க்கையை நாங்கள் இன்று டாக்டர் இன்ஜினியர் படி உயர்ந்த இடத்திலெல்லாம் இருப்பது, எமது பிள்ளைகளை அப்படி ஆக்கியிருப்பது, லஞ்சம் போன்றவற்றை ஒழித்திருக்கின்றோம், பல புதிய அரசியல்வாதிகளை எல்லாம் பெற்றிருக்கின்றோம், இவைகள் எல்லாம் ஏன் என்ற கேள்வி கேட்டு இன்று நாங்கள் இவ்வளவு வந்திருக்கின்றோம் என்றால் புத்திசாலியாக இருந்து எமக்கு கிடைத்த வரமாகத்தானே இருக்கின்றது. பெண்கள் எவருக்கும் அடிமை இல்லை என்பதை நாங்கள் உணர்த்தி இருக்கின்றோம், ஆயுத பயிற்சி கூட எடுத்து நாங்கள் அவற்றை சாதித்திருக்கின்றோம், இவைகள் எல்லாம் புத்திசாலியாக இருந்துதானே வரமாக இவற்றை மாற்றியிருக்கின்றோம், வரமாகத்தானே இருக்கின்றது என்று திருமதி குலநாயகி பசுதி அவர்களும். தொடர்ந்து கனடாவிலிருந்து திருவாளர் குணம் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, தாயகத்திலே புரட்சி கவிஞர் புதுமை ரத்னதுரையில் இருந்து நீங்கள் தாயக தலைவர், இதைவிட தேசிய பாடகன் சாந்தன், இப்படி எத்தனையோ பேரையெல்லாம் நாங்கள் கண்டிருக்கின்றோம், அப்துல் கலாம் துரக்கம், கே எஸ் ராஜா, பல பத்திரிகைகள் புத்திசாலித்தையாளாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்த வரங்களாகவே இருக்கின்றது, உலகம் முழுக்க அறிந்த உம்மை அறிய வைத்திருப்பது உம்மடது புத்திசாலித்தனத்தால் தானே, உம்மவரது புத்திசாலித்தனம் வரமாக இருந்தபடியால் தானே இன்று உலகம் முழுக்க அவர் அறியக்கூடியதாக இருக்கின்றது. டிஆர்டி வானொலி கூட அத்தனை நாடுகளிலும் கேட்கின்றார்கள் என்றால், 30 வருடங்களாக எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் உடைத்தெறிந்து இன்றும் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது என்றால் அவர் புத்திசாலித்தனத்தால் வந்த வரந்தானே. மற்றும் வாசிய சாலைகள் மற்றும் பல பல தொண்டு விடயங்கள் எல்லாம் நாங்கள் இங்கிருந்து செய்கின்றோம், இவைகள் எல்லாம் புத்திசாலியாக இருப்பது வரவே என்று திருவாளர் குணம் அவர்களும். தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த அபிவர்தன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, எப்பொருள் ஜார் ஜார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெப்பொருள் காண்பது அறிவு, இதில் இருந்தே தெரிகின்றது தானே அவர் புத்திசாலியாக இருப்பது வரமே. பறவையை கண்டு விமானம் செய்தோம், பல நேரங்களில் பல குணப்படுத்தாத நோய்களை எல்லாம் இன்று அதற்குரிய மருந்து கண்டுபிடித்திருக்கின்றோம், இவைகள் எல்லாம் வரமாகத்தானே இருக்கின்றது. பரமாத்மா தொடக்கம் அர்ஜுன் வரை, அதை விட எங்கள் தோமஸ் எடிசன் அவர்களது கதை, இப்படி எத்தனையோ கதைகளை, தங்கமலை கதை, இப்படி எல்லாம் எத்தனையோ கதைகளை சொல்லி மேலும் வலி சேர்த்திருந்தார் வரமே என்ற அணிக்காக அபிவர்தன் அவர்கள். இறுதியாக தனது வாதங்களை வைத்திருந்தார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வரமே என்ற அணிக்காக, தாயகத்தில் இருந்தபோது எல்லாமே இருந்தது, ஆனால் நாங்கள் பலவற்றை அறியாமல் விட்டுவிட்டோம், ஆனால் இங்கு வந்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்றோம், அது வரமே, தனிமையில் இருக்கும் போது அது வரமாகவே இருக்கின்றது, பொழுதுபோக்காக இருந்தாலும் அவைகள் எல்லாம் வரமாக இருக்கின்றது, தேடல்கள் அதிகரித்திருக்கின்றது, அது எல்லாம் வரமே என்று திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களும். தொடர்ந்து அம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமே என்ற அணிக்காக தனது வாதங்களை வைத்திருந்த திருவாளர் சந்திரசேகரம் அவர்கள், 100 வீதத்தில் 70 வீதமான ஆக்கள் சுயநலவாதிகளாக இருக்கின்றார்கள், 19 வீதமான அவர்கள் துரோகிகளாக இருக்கின்றார்கள், ஆனால் 1 வீதமானவர்கள் நல்லவர்களாக இருக்கின்றார்கள், அந்த நல்லவர்களை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்பது, அவர்கள் எல்லாம் எமக்கு கிடைத்த சாபமாகத்தானே இருக்கின்றது, 1 வீதத்தை வைத்துக் கொண்டு வரம் என்று எப்படி நாங்கள் கூறிவிட முடியும். சேர்ப்பின் அருணாச்சலம் தொடக்கம். இன்று தமிழினம் அழிந்தது. எங்களது புத்திசாலித்தனமாக இருந்தாலும் சாபமே தானே கிடைத்திருக்கின்றது. விக்னேஸ்வரனை முதலமைச்சர் ஆக்கினார்கள். இன்று என்னென்ன நடந்திருக்கின்றது? மே சுதந்திரனை தோற்கடித்தார்கள். இப்படி பல பல புத்திசாலிகளை எல்லாம் தோற்கடித்திருக்கின்றார்கள். பல புத்திசாலிகளை மேடையேற்றி அவர்கள் மூலம் சாபத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் புத்திசாலியாக இருப்பது சாபமே என்று திருவாளர் சந்திரசேகரம் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி மோகன் துருவி அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, தண்டக்காரன் வீட்டில் படுக்க பாயில் என்ற கதை போல எமக்கு தெரியாது என்று சொல்லிக்கொண்டே துரோக வேலைகளைத்தான் உம்மவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவருக்கு நாம் எதிரிகள் இல்லை. ஆனால் இன்று ஒரிடத்தில் ஒருவன் துணிந்து ஒரு கேள்வி கேட்டாலே அவனை துரோகியாக்கி எல்லா இடத்திலும் அவரை மட்டம் தட்டி இறக்கி விடுகின்றார்கள். இதெல்லாம் ஒரு புத்திசாலிக்கு கிடைத்த சாபமாகத்தானே இருக்கின்றது. தமிழனுக்கு தமிழனே சாபக்கேடாக இருப்பது. ஒழித்து ஒழித்து பேசாமல் நாங்கள் பலவற்றை விட்டு விடுகின்றோம். எதையும் புத்திசாலிகள் ஒதுங்கி விடுகின்றார்கள். இது எல்லாம் இவ்வளவு சாபமாக இருக்கின்றது. பெருமைக்காக கோவில்கள் கூட்டங்கள் இவைகளெல்லாம் எம்மவர் புத்திசாலியாக இருந்து சாபத்தை தானே பெற்றிருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் சாபமே என்று திருமதி மோகன் சுடுபி அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த பாலேந்திர அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, கடை சிறப்பார்களும் அவர் பலர், ஆனால் கடைகளை எப்படியெல்லாம் நடத்த முடியாமல் பூட்டுகின்றார்கள். எத்தனையோ பேர் எத்தனையோ குடும்பங்களை நடுத்தருவில் விட்டு விடுகின்றார்கள். இவைகளெல்லாம் அவர்கள் புத்திசாலிகளாக இருப்பது அவர் புத்திசாலியாக இருப்பது சாபமாகத்தானே இருக்கின்றது. புத்திசாலியாக இருக்கின்றேன் என்று வேகமாக செல்ல முடியாது. சீட்டு இவைகளெல்லாம் போட்டுவிட்டு அதை சுத்தி கொண்டு எத்தனை பேர் போயிருக்கின்றார்கள். இது எல்லாம் சாபமாகவே இருக்கின்றது. அவர் முன்னேறி இருப்பது சந்தோஷமாக இருந்தாலும் இவ்வளவு அவர்கள் துன்பப்படுகிறார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். ஆனால் யாருக்கும் அவர்கள் தெரியாமல் உதவி செய்கின்றார்களா? அவர்கள் தான் வாழ தனது குடும்பம் வாழ இப்படித்தானே அவர்கள் வாழ்ந்து கொண்டு போகின்றார்கள். இதெல்லாம் சாபமாகத்தானே இருக்கின்றது. புத்திசாலிகளாக இருந்து என்ன பயனாக இருக்கின்றது? அதனால் மற்றவர்களுக்கு என்ன பிரயோசனமாக இருக்கின்றது? இவைகளெல்லாம் சாபமாகத்தானே இருக்கின்றது. கோவில்களில் அர்ச்சனை செய்வதில் இருந்து போராட்டம், பேச்சுவார்த்தை, இப்படியெல்லாம் புத்திசாலிகள் சென்று என்ன நடந்தது? எல்லாம் சாபமாகத்தானே முடிந்திருக்கின்றது. இன்று அழிந்துதானே இருக்கின்றோம். வீடுகளில் வரவேற்கின்றோம். ஆனால் இரண்டு மூன்று நாட்கள் கூட அவர்கள் தங்கிவிட்டால் எப்படி நாங்கள் அவர்களை நாங்கள் பேசுகின்றோம், அவர்களை மட்டம் தட்டுகின்றோம், இவைகளை சாபமாக மாற்றுகின்றோம். கட்டுப்பாடுகள் இருந்தது, அடிமைகளாக பெண்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவைகளில் இருந்து இவ்வளவு சாபங்களாக மாறியிருக்கின்றது. வரம் தேடி சாபத்தை தேடிக்கொள்கின்றார்கள். இப்போ புலம்பெயர் தேசத்தில் பொதுவாகவே அவர் பலர் இப்படி பயந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பகட்டுக்காக பலவற்றை காட்டினாலும் சாபத்துடன் தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். புத்திசாலியாக இருப்பது அவர்களுக்கு சாபமாகவே இருக்கின்றது. மறதி அது கூட சாபமே தானே என்று திருவாளர் பாலேந்திரா அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி ராதா அவர்கள், நம்ம எல்லோருக்கும் இரக்க குணம் இருக்கின்றது. அதனால் தானே எல்லோரும் ஏமாற்றுவர்களாகத்தானே இருக்கின்றார்கள். இது அம்மவர் புத்திசாலி. அத்தனை பேரும் புத்திசாலிகளாக இருந்தும் சாபமாகத்தானே இருக்கின்றது. உண்மை சொல்வதற்கே மறுக்கின்றார்கள். இது எவ்வளவு சாபமாக இருக்கின்றது. எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்தாலும் வாயை திறந்தால் பொய்யாகத்தானே இருக்கின்றது, நடிப்பாகத்தானே இருக்கின்றது. மற்றவரை நம்ப முடியாமல் நம்ப இயலாமல் இருக்கின்றது. நாங்கள் நிலத்தை விட்டோம், இன்று புலத்தையும் விற்கின்றோம். புறாவை விட்டோம். அன்பாக ஆதரவாக எமது தலை கோத கூட ஒருவரும் இல்லாத சாவுக்காகத்துக்குத்தானே நாங்கள் ஆளாகி இருக்கின்றோம். ஏக்கங்கள் இவைகள் எல்லாம் சாவுக்கேடா தானே இருக்கின்றது. என்ன சொன்னாலும் ஒன்றையும் விட்டு விலக முடியாமல் உள்ளது. இது சாபமாகத்தானே இருக்கின்றது. மனிதனாக பிறந்த எவராலும் அடுத்த அடி அழுக இல்லாமல் எடுத்து வைக்க முடியாமல் இருக்கின்றது. இது எல்லாம் சாபமாகவே இருக்கின்றது. எம்மவரின் தந்திரம் எம்மை அறியாமலே எம் தலையில் சுமைகளை ஏற்றி கொண்டிருக்கின்றோம். இது புத்திசாலியாக இருந்தாலும் சாபமே என்று திருமதி ராதா அவர்களும். தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி பாரதி அவர்கள் ஆணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற பாரதியின் பாடலோடு மிக அழகாகவே தனது வாதங்களை வைத்திருந்தார். ஆனால் அப்படி புத்திசாலியாக வந்த பாரதி இறுதி காலத்தில் அவரது இறுதி காலம் எப்படி கழிந்தது? புத்திசாலியாக இருப்பது அதனால் உழைப்பு சுரண்டப்படுகின்றது. பணிவுதானே எங்களுக்கு புத்திசாலியாக ஒருவர் இருப்பது அவரிடம் அதிக பணிவை காட்டுகின்றது. இதை மற்றவருடன் எவ்வளவு எதிர்ப்பு இருக்கின்றது. இத்தனை பிரச்சனைகளுக்கு நாங்கள் உண்மையும் மறந்து தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அது எவ்வளவு சவாலாக இருக்கின்றது. எவ்வளவு நோயாளியாக ஆக்குகின்றது. இவையெல்லாம் சாபமாகவே இருக்கின்றது. புத்திசாலியாக இருப்பது புத்திசாலித்தனம் ஒரு ஆயுதம் போன்று. அதை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். எமது புத்திசாலித்தனத்தை அது நமக்கு சாபமாகவே இருக்கின்றது.

களைத்து விழுந்து வேலை செய்து களைத்து விழுந்து வீடு வந்தாலும் கவிதை என்று தெரியாத முகங்கள் எல்லாம் எங்கள் புத்திசாலித்தனத்தை தங்கள் புகழ் பாடும் அளவுக்கு அவர்கள் செய்யும் பொழுது இவ்வளவு உள்ள குமுறலாகவும் மன அழுத்தமாக இருக்கின்றது. இவைகள் புத்திசாலித்தனத்தால் சாபமாகவே இருக்கின்றது என்று திருமதி பாரதி அவர்களும்

தொடர்ந்து இறுதியாக தனது விவாதங்களை வைத்திருந்த திருமதி பிலுமினாந்தன் அவர்கள் புத்திசாலியாக வந்தவுடன் என்ன செய்கின்றார்கள், நான் பெரிது நீ பெரிதா என்று சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள், ஒருவரொருவர் காட்டி கொடுத்து விடுகின்றார்கள், ஒருவருக்கொருவர் தங்களது காழ்ப்புணர்ச்சியை மறைமுகமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ தீர்த்து கொள்ள விரும்புகிறார்கள். இவைகள் எல்லாம் புத்திசாலியாக இருப்பது சாபமாகத்தானே இருக்கின்றது. சிறிய விடயத்தை கூட ஆழமாக யோசிக்கின்றார்கள், அதனால் சாபமாகத்தானே இருக்கின்றது. சாதாரணமாகவே மற்றவர்களுடன் பேச முடியாமல் இருக்கின்றார்கள், சிறு சிறு மகிழ்ச்சியை கூட தவற விடுகின்றனர். மற்றவர்களால் தாக்கப்படும் போது பாடமாக சாபமாகவே இருக்கின்றது என்று திருமதி பிலோமினா அண்டன் அவர்களும்

இரண்டு அணியினரது வாதங்களையும் உற்று நோக்கும் பொழுது புத்திசாலித்தனம் வரமே என்று அணிக்காக வாதிட்டவர்கள் அறிவால் நம்மவர்கள் உயர்ந்தார்கள், இந்த உலகத்தை முன்னேற்றினார்கள், பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைத்தது என்று அழகாக எடுத்துரைத்தார்கள். ஆனால் இன்றைய பட்டிமன்ற கேள்வி புத்திசாலித்தனம் நல்லதா என்பதில்லை, எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா சாபமா என்பதே. இங்கேதான் ஒரு முக்கியமான உண்மை இருக்கின்றது. எம்மவர் புத்திசாலியாக இருக்கின்றார்கள், ஆனால் அவர் தனது புத்திசாலியத்தை எதற்கு பயன்படுத்துகிறார்? சில நேரங்களில் தனது வளர்ச்சிக்காக அல்ல, பிறரை ஏமாற்றுவதற்காகவே அதை பயன்படுத்துகிறார்கள். நிலைநிறுத்துவதற்காக அல்ல, தவறை நியாயப்படுத்துவதற்காகவே தங்களது புத்திசாலித்தனத்தை எடுத்துரைக்கின்றார்கள். சிக்கலை தீர்ப்பதற்காக அல்ல, சிக்கலை உருவாக்கிவிட்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவர்கள்

பக்கம் அவர் புத்திசாலியாக இருப்பது வறுமை என்பது. சாதாரணமாக ஒரு மனிதன் தவறு செய்வான், ஆனால் புத்திசாலி அதே தவறை யாருக்கும் தெரியாமல் செய்ய தெரிந்திருப்பான். இதுதானே இன்று பிரச்சனையாக இருக்கின்றது. அதீத புத்திசாலித்தனம் சிலரை அதிக சந்தேகத்துக்கு ஆளாகின்றது, அதிக சிந்தனையை மன நிம்மதியை பறைக்கின்றது, அதிக அறிவு சில நேரங்களில் எளிமையை இழக்க செய்கின்றது. அழகாகவே சொல்லியிருந்தார் பிலோமினா அவர்கள். அத்தனையும் புரிந்து கொள்ளும் மனிதன் சில நேரங்களில் எதையும் மனதார ரசிக்க முடியாமலே போகின்றான். அறிவுள்ளவன் எல்லாவற்றையும் கணக்கு பார்ப்பான், எளிமையானவன் சில நேரங்களில் வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்வான். ஆனால் ஒரு புத்திசாலியை ஏமாற்றுவது கடினம். ஆனால் புத்திசாலி ஒருவன் தவறான பாதையில் சென்றால் அவன் சமூகத்தையே ஏமாற்றிவிட முடியும்.

புத்திசாலித்தனம் என்பது தன்னலத்தோடு சேர்ந்திருந்தால் அது ஆயுதமாக இருக்கும், அகந்தியோடு சேர்ந்திருந்தால் அது ஆபத்தாக இருக்கும், மனித நேயமின்றி சேர்ந்திருந்தால் அது சாபமாகத்தானே இருக்கின்றது. மனித நேயமின்றி சேர்ந்திருந்தால் அவர் புத்திசாலியாக இருப்பது வரமாக இருக்க வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அந்த புத்திசாலித்தனம், மனிதநேய நேர்மை பொறுப்பு இவற்றில் இருந்து செயல்படும் போது அது எம்மவருக்கும் சமூகத்துக்கும் சாபமாகவே இருக்கின்றது.

அவர் புத்திசாலியாக இருப்பது அறிவை உயர்த்தும். ஆனால் அறிவோடு பண்பு இல்லை என்றால் அந்த உயரமே மனிதனை கீழே தள்ளிவிடும். இன்று அந்த அப்படி உயர்ந்தவர்கள் எல்லாம் அந்த பண்பில்லாமல், அந்த அறிவில்லாமல், அந்த அறிவோடு புத்திசாலியாக இல்லாமல் போனது. சாபமே சாபமே சாபமே என்ற அணிக்காக எனது தீர்ப்பினை வழங்கி இந்த தீர்ப்பினை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தோடு இதுவரை நேரமும் இணைந்திருந்த அனைவரது

0: ஞான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 0031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாத இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். தெரியாதப்பா இந்திரா லைசன்ஸ் புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா ஒரே கல்ல செண்டு மாங்க அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உங்க கதைக்கு இப்ப எல்லாம் தெரியாத போகுது.
0: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரன். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0044. மறந்து விடாதீர்கள். தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 ஒன்று பி கிராமோதய வீதி தழுபத்த நேர்கொளம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-74-18 அல்லது 0776-24-0044. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 0783-20-49-85 அல்லது 0787-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கள்.
0: பிரான்சில்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:11, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:11. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. ஜெர்மனி நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வளமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க 2வது பகுதிக்கான பிடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றீர்கள். இப்படி தெரிந்தால் நீங்கள் விரைவாக அழைப்புகளை ஏற்படுத்தி எங்களோடு கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அன்பு உறவுகளே, கலையகத்துக்கு எங்கள் அன்றிலிருந்து இன்று வரை எங்கள் வானொலியோடு ஒன்றோடு ஒன்றாக பழகிய அன்பு உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த அன்பு உறவுகளோடு நீங்களும் உரையாடலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அன்பு உறவு யார் என்பதை நான் இப்போது சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் நிகழ்ச்சியில் வரும்போது அவர்களோடு உரையாடும் போது நீங்கள் கண்டுபிடித்து கூறுவீர்கள். அந்த சந்தோஷமான சம்பவம் உங்களுக்காக காத்திருக்கின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த விடையை நீங்கள் முன்பகுதி விடையை கண்டுபிடித்து விட்டீர்கள். பின்பகுதி விடைக்கான முன் எழுத்தை நீங்கள் உங்களுக்கு தாரேன். அந்த ஒரு சொல்லை சொல்லுகின்றேன். எச்சில் என்பது அதற்கு முன் எழுத்தாக வரும், அதற்கு பின்னால் இன்னொரு சொல்லும் சேரும். அந்த விடையை நீங்கள் கண்டுபிடித்து சொல்லலாம். அதற்கு முதல் புதிய கேள்விக்கு உங்களையும் அழைத்து செல்கின்றேன். உலகின் பல நாடுகளில் நாம் இடம்பெயர்ந்ததால் அடுத்த சந்ததியினர் புதிய மொழிகளுடன் ஐக்கியப்பட்டு வருவதால் பின்தங்கிய ஒன்றின் முதல் சொல்லினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உலகின் பல நாடுகளில் நாம் இடம்பெயர்ந்ததால் அடுத்த சந்ததியினர் புதிய மொழிகளுடன் ஐக்கியப்பட்டு வருவதால் பின்தங்கிய ஒன்றின் முதல் சொல்லினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து 2வது கேள்வி உங்களுக்காக, உறவு முறையாக இருமுறை அசல் மாறாது வரக்கூடிய உறவினை நீங்கள் விடையாக பெறலாம். உறவு முறையாக இருமுறை அசல் மாறாது வரக்கூடிய உறவினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன, அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. உலகின் பல நாடுகளில் நாம் இடம்பெயர்ந்ததால் அடுத்த சந்ததியினர் புதிய மொழிகளுடன் ஐக்கியப்பட்டு வருவதால் பின்தங்கிய ஒன்றின் முதல் சொல்லினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, உறவு முறையாக இருமுறை அசல் மாறாது வரக்கூடிய உறவினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பது உங்களுக்கான கேள்வி. இதோ அதற்கான பாடலையும் தருகின்றேன். பாடலிலிருந்து சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. அருமையான பாடல்.
2: Good morning. Today you are my

சரி, அன்பு ஒருவரை ஒழித்த பாடல், அழகான பாடல், கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரியில் ஜானகி அம்மாவோடு இணைந்து பாலா பாடிய பாடல். இந்த பாடலிலிருந்து நீங்கள் சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம், நிலைய கலையத்திற்கு விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள், அந்த விருந்தினர்களோடு நீங்கள் உரையாடி மகிழலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் யார் என்பது அவரை நீங்கள் வாழ்த்தி அவரோடு பழைய நல்லா பழகினர் உங்களுக்கும் தெரியும் என்று தான் நினைக்கிறேன். எப்படியோ ஒரு ஆளுக்கு தெரிஞ்சாலே உலகம் முழுவதும் தெரிந்த மாதிரி தானே. மூன்று பேட்டி ஒரு பேரனோடு வந்திருக்கின்ற அப்படியே சந்தோஷமாக இருங்கோ. அதில் அம்மா இருங்கோ, கதிரையிலிருந்து மெக்க நான் பாரு.

0: இதுபோல இணைப்பில் ஃபைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: ராஜண்ணா, நலமா இருக்கிறீங்களா? ஓம் நலமா இருக்கிறோம். நன்றி சௌதரி. இல்லை இல்லை, நீங்கள் அவள் சகோதரியுடைய கதை எங்க நீங்க தாங்க வணக்கம் சொல்லுமா.
2: வணக்கம் அன்பு நேரே, உங்களை அன்போடு அழைத்து கொள்கிறேன். குரலை புரிகிறதா குரல்? உங்கள் அன்பு நேர் தான் நானும். டிஆர்டியில் ஆரம்ப காலத்திலிருந்தே தொடர்ந்து பயணித்து கொண்டு வருகின்றேன். கண்டுபிடியுங்கள் பாப்பம்.
0: ஜெமல்ல வசிக்கிறவா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். சரி சரி, நீங்கள் சொல்லாடி பரவாயில்ல, நீங்கள் விடியே சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்கள் புதிய மொழிகளுடன் ஐக்கியப்பட்டு வருவதால் பின்தங்கிய ஒன்றின் முதல் சொல்லினை பாடலில் இருந்து நீங்கள் தெரிந்து உறவு முறையாக இருமுறை அசல் மாறாது வரக்கூடிய உறவினை விடையாக பெறலாம். எழுதுறீங்களா? உறவு முறையாக இருமுறை அசல் மாறாது வரக்கூடிய உறவினை விடையாக பெறலாம். உறவு முறையாக இருமுறை அசல் மாறாது ஒரிஜினல் மாறாது வரக்கூடிய உறவினை விடையாக பெறலாம். ஓகே சார், உங்களோட நன்மை கண்டுபிடிக்க இல்லை. நான் அடுத்த வந்து சொல்லும்போது வடிவா கேட்டோன்றிருங்க. நன்றி நன்றி சௌதரி. அவர் ராணி சமந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் பதனா.
0: வணக்கம் பதனா, நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமா நலமா இருக்கிறோம்.
0: நன்றி. நீங்க கதையங்க அந்த சௌதரியோட?
3: திருமதி சிவசுந்தலிங்கம் அம்மா.
2: நன்றி நன்றி பதனா, நன்றி நன்றி.
3: எல்லாத்தோட தெரியும். நலமா இருக்கிறீங்களோ?
2: நாங்க நலமா இருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் நலம் தானே?
3: ஆமா நலமா இருக்கிறோம்.
2: நாங்கள் வந்த அண்ணாவையும் பார்த்து சந்தோஷமா இருக்கிறது. உங்களோட

0: கதை கேட்க என்ன கூட சந்தோஷமா இருக்கு. ஆமா
1: ஆமா. விடாதே அண்டே, எனக்கு எச்சிலில வருமா?
2: என்னமா
1: எச்சிலில? அண்டே எனக்கு
2: எச்சிலியா? எச்சில் இலையும் ஓரளவு சால பிறந்ததா? இன்னும் ஒரு விடை இருக்கு.
1: இன்னும் ஒன்று இருக்கா? இதுக்கு பின்தங்கி ஒரு சொல்லண்டா என்ன, அந்த இதா காட்டி நம்மண்ட மாதிரி தானே எடுப்பு காட்டுற மாதிரி சொல்ல
2: என்ன உறவு முறையோட உறவு முறை.
1: முதல் கேள்வி, முதல் கேள்வி.
2: உலகின் பல நாடுகளில் நாம் இடம்பெயர்ந்ததால் அடுத்த சந்ததியினர் புதிய மொழிகளுடன் ஐக்கியப்பட்டு வருவதால் பின்தங்கிய ஒன்றின் முதல் சொல்லினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். பின்தங்கிய ஒன்றின் முதல் சொல்லினை
1: எழுப்பமான
2: சொல்லு எழுதி போட்டு ராவிக்கு
3: வரவேற்று
0: வணக்கம் பிலோமினா சகோதரியே. வணக்கம் வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா?
3: சும்மா இருக்கிறேன். நீங்கள்?
0: ஓ, நாங்களும் எல்லோரும் சும்மா இருக்கிறோம்.
3: என்னோட குரல்
0: கேட்கிறேன்னா?
3: இப்பவும் உங்களோட குரலை தான் கேட்கிறேன். ஆளை தெரியாது. உங்களோட பேசியது மகிழ்ச்சி.
2: தொடர்ந்து சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம் ராஜா.
2: நலமா இருக்கிறீங்களா ஷியாமலா?
4: உங்கள் விருப்பத்துல அமெரிக்க ராஜா கதைச்சதெல்லாம் வழியில வரே இல்ல. இப்ப எந்த சத்தம் வருது?
2: அப்படி தவறு நடக்கக்கூடிய சாத்திய கூட்டம் இல்லம்மா.
4: இப்ப ராணி சம்பந்தர் கதைச்சது வரே இல்ல. ஒருத்தரும் சொல்லவும் இல்ல, எனக்கு தெரியல, இந்த வானொலியில வரே இல்ல.
2: வரே இல்ல சார், சொல்லுங்க.
4: ஆனா இப்ப எந்த சத்தம் வருது வழியில?
2: ஓகே, சுகமா இருக்கிறீங்களா?
4: ஓ, நாங்க நல்லமா இருக்கிறோம். நீங்க?
2: ஓ, நல்லா இருக்கு. நன்றி.
4: நீங்க மூணு பேரை பிள்ளைகள்னு சொன்னோனே நான் உடனே சிவசுந்தர்லிங்கம் அம்மாவை தான் ஜோசி.
2: அவக்கு மூணு பேரை பிள்ளை இல்லையே?
4: அவக்கு கூட இருக்கு. நீங்க மூணு பேரை பிள்ளைகளோட வந்து நிக்கிறீங்க.
2: நான் தெரிஞ்சதை சொன்னேன். என்ன ஆதித்யாவும் வந்து நிக்கிறார்.
0: வணக்கம் வணக்கம் சகோதரி ஜாமலா அவர்களே.
2: ஆதித்யா அவர் ஏமல்ல இருக்கிறார். மூத்த பேரனவர் தான்.
0: வணக்கம் சகோதரி சியாமலா. எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நாங்களும் எல்லாரும் பேர குட்டிகளோட அண்ணாவை பார்க்க வந்திருக்கிறோம். எல்லோரும் சந்தோஷமாவும் சுகமாவும் இருக்கோம்.
4: ரெண்டு நாளுக்கு வந்திருந்தா நாங்களும் உங்களை சந்திச்சிருப்போம்.
0: நன்றி சகோதரி. நீங்க அண்ணாவுடைய கதை இங்க வந்த கேள்விக்கு பதில.
2: ஆதித்யா
4: என்ன
2: கருத்துக்கா சொல்றீங்க?
4: அது பழைய இது மிஞ்சில சாப்பாட்டை அப்படி சொல்றது போட்டு
2: கிடக்கு
4: மாதிரி போட்டுருக்கு.
2: இச்சில் வாயாண்டா? ஓகே, நன்றி. பிறகு இந்த விட புதிய மொழிகளுடன் ஐக்கியப்பட்டு வருவதனால் பின்தங்கிய ஒன்றின் முதல் சொல்லினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து
4: உறவுல இருக்கிற பிள்ளைகள் பிரான்ஸ் படிச்சு மற்ற நாட்டுல இருக்கிற உறவுகளோட கதைக்க கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு தமிழ் தெரியாட்டி எங்களோட கதைக்கிறது கஷ்டம் தானே, தொடர்பு இல்லாம
2: போகும்.
4: அப்படி யோசிச்சேன் எந்த மூளை
2: கட்டினவர்
4: மூளைக்கு என்ன வெட்டிச்சு பதில்
2: பின்னால
4: உறவுக்கு பின்னாலே எனக்கு புடிபடை இல்ல. நான்
2: உறவினை அதுவும் உறவினைத்தான் விடையாடுக்கணுமாம். அதாவது இருமுறை இருமுறை அசல் மாறாது, அது ஒரிஜினல் மாறாது, வரக்கூடிய உறவினை விடையாக பெறலாமா?
4: அப்ப உற்றார் உறவினர் சில வள சரியா இருக்கலாம். அசல் மாறே இல்ல தானே, உற்றாரும் உறவினரும் ஒன்றுதானே.
2: ஓ,
4: அசலாத்தான் இருக்குது. உற்றார் உறவினர் என்று சொல்லி பார்ப்போம்.
2: நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கம் ராஜா, நான் ஒரு சுந்தரலிங்க ஒரு நிமிஷம் கிடைக்கலாமா?
2: கிடைக்கிறா தானே வந்துருக்கீங்க, இப்ப கேட்கல. ஏன் கேட்கறீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு?
5: எதிர்பாராத
0: சந்தர்ப்பத்தில் நிறைவேறி விட்டது. இல்ல, செவ்வாய்க்கிழமை வந்த நாங்களம்மா. இடங்கள் பாக்குறதுக்கு பேரப்பிள்ளைகள் போய் வந்ததுல நேரம் இல்ல. அண்ணா வந்து பாத்துட்டு நாளைக்கு வலிக்கிறோம்.
5: சரி, சந்தோஷம். வானொலிக்கு வந்து பார்த்து நாங்களெல்லாம் கிடைச்சது உங்களோட கிடைக்கிறது ஒரு சந்தோஷம் தானே?
0: உண்மைதானம்மா, உண்மைதான்.
5: சரி, இப்ப நம்பி நானும் கருத்து போட்டேன். சரி நம்பி, வணக்கம் ராஜா.
2: நன்றி. அவர் சகோதரி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
6: வணக்கம் ராஜா, நான் எனக்கு அவன் குரல் மெல்லிசா வந்தபடியா விளங்கியில. வணக்கம் சொல்லிங்க மாமா. வணக்கம்.
0: வணக்கம் ராணி சம்பந்தம்.
6: ஓ, நிலமா இருக்கும். நீங்க?
0: ஓ, நாங்களும் நிலமா இருக்கோம்.
6: நல்ல சோமா சோமா வந்து சேர்ந்தீங்களோ?
0: ஓமா மாமா, சோமாமா வந்து சேர்ந்தோம். அமெரிக்கா அப்ப அவையும் ராஜா மாமா பாக்க வேணும்னு ஒரு ஆசை. அப்ப சரி, பாத்துட்டு போவோம். எல்லோரும் வந்து அண்ணாவை பார்த்தோம்.
6: சத்தம்
2: அவர் வீட்டை வராம இருந்திருக்கும். நீங்க எல்லாத்தையும் பாத்துட்டே இருக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.
6: இதுக்கு வந்து நான் வந்து செல்வம் என்று சொல்லி பாக்குறேன் ராஜாண்ணா.
2: எதையம்மா?
6: இந்த இப்ப வந்த கேள்விக்கு
2: முதலாவது செல்வம் என்று சொல்லி
6: பின்படைய நான் தேடுறேன்.
2: நன்றி, வாழ்த்துக்கள்.
6: நன்றி அண்ணா.
2: அவர் சகோதரி ராணி சமுந்தர் அவர்கள் சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
7: வணக்கம்
2: திருமதி தேவியன்றன். நலமா இருக்கீங்களா?
7: நலமா இருக்கோம்.
2: நன்றி, சொல்லுங்கள்.
7: உங்களோட விருந்தினரே நானும்.
2: கதைங்க அவரோட கதைங்க. நீங்க வணக்கம் சொல்லி கதை.
7: நானே
2: அவருக்கு தெரியுமா?
0: சகோதரி தேவியன்றன் அவர்களே, நலமாயிருக்கிறீங்களா?
7: ஓ, நான் நலமாயிருக்கோம். என்ன இந்த குரல் தெரியுமா உங்களுக்கு?
0: அண்ணாக்கு தெரியாது, நாங்க வரது கொள்றது ஒன்றுமே அண்ணாக்கு தெரியாது. முகம் தெரியாத குரல் தெரியும் எனக்கு.
7: எல்லாரையும் குரல்ல வச்சுதான் நாங்க பிடிக்கிறது.
0: எனக்கும்
7: நானும் இந்த எச்சில் கல் என்று சொன்ன கொண்டு வந்த அது இல்லை என்றேன். அப்ப எச்சில் கலமாக்கும்.
2: எச்சில் கல், எச்சில் கலமா?
7: எச்சில் கல்,
2: எச்சிலோடு சேர்ந்து வர்ற ஒரு சொல் தானம்மா உங்களுக்கு இப்படியாக வரும்.
7: அதான் எச்சில் கல் என்றது எச்சில் பல எச்சிலே எச்சில் சாப்பாடு சொல்றது. அது இப்படியேண்டா இப்ப எச்சில் கலம் என்று வரும் என்று கேட்கிறேன்.
2: நன்றி பாப்பம். விட சரியான பிறந்து பொறுத்திருந்து பாப்பம். நன்றி.
7: இதுக்கு மாமாண்டு வருமோ? இல்லை, ரொம்ப மாமாண்டு கூப்பிடுறது குறைவு தானே.
2: முன்பதை விடைய சொல்லி பின்பதை விடைக்கு வாங்குவோம்.
7: முன்பதை விடதான் இங்க குறைஞ்சு வாரன்னு சொல்றீங்க.
2: உலகின் பல நாடுகளில் நாம் இடம்பெயர்ந்ததால் அடுத்த சந்ததியினர் புதிய மொழிகளுடன் ஐக்கியப்பட்டு வருவதனால் பின்தங்கிய ஒன்றின் முதல் சொல்லினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து.
7: அப்ப நான் மாமாண்ட சொல்லத்தான் எடுத்து நான் எல்லாரும் மங்களும் நன்றியும் தான் இப்ப பொதுவான சொல்லி மாமாண்ட எடுத்தான். இந்த பின்னுக்கு உறவு முறையண்டா என்ன வினைச்சொல்லா வருமா?
2: என்னமா வரக்கூடிய உறவினை விடையாக பெறலாம். ஒரு உறவு
7: மாமி என்றது அப்படியே தொடர்ந்து வருது. இல்லாட ஒரு ஆளின் பேர் தான் திருப்பியும் வருதும் தெரியாது.
2: ஒரு சொல்லு தான் ரெண்டு தரம் வரும். அசல் மாறா.
7: நன்றி,
2: வாழ்த்துக்கள். அவர் தேவி அன்டன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து இங்கே அடிபடுகிறார்கள் சசி அம்மா. வாட்ஸ்அப் ஊடாக அல்லது வணக்கம் வாட்ஸ்அப் ஊடாக நிற்கிற அன்புற வணக்கம்.
8: வணக்கம்
2: ஜியா நடேசன் அவர்கள். சசி அம்மா தள்ளி போட்டு நீங்க வந்துட்டீங்க. நல்லமா இருக்கீங்களா?
8: நல்லமா இருக்கேன் ராஜா. வணக்கம் சகோதரி சிவசுந்தரியா.
2: வணக்கம் சிவசுந்தரிங்கம்மா. ஜெயா நடேசன் அவர்கள்.
0: ஓமாம். வணக்கம் சகோதரி ஜெயா நடேசன் அவர்களே. தெரியும் உங்களோட குரலை. ஆள தெரியாத அந்த குரலையே கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எப்படி சும்மா இருக்கிறீங்களா?
2: சுகமா இருக்கின்றீங்களா என்று கேட்கிறாம்மா.
0: கேட்க
8: இல்லையா?
0: நீங்க நாங்களும் எல்லோரும் சும்மா சந்தோஷமா
8: முதல்
2: பந்தத்திலிருந்து பின்னுக்கு
8: நன்றி,
2: வாழ்த்துகள் சகோதரி.
8: நன்றி.
2: அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து அந்த வாட்ஸ்அப்லயே சசியம்மா காத்திருக்கின்றார். வணக்கம் சசியம்மா.
9: வணக்கம்.
2: நிலமா இருக்கிறீங்களா?
9: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
9: கலியகத்துக்கு வந்திருக்கும் சிவசுந்தரலிங்கம் அம்மாக்கும் வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா. வணக்கம் வணக்கம். எப்படி நலமா இருக்கிறீங்களா?
9: வாட்ஸ்அப்ல கொஞ்சம் கிளியர் குறைவா தான் இருக்கு. வருது இல்ல, வருது இல்ல. மற்றது ராணி சம்பந்தர் முதல் கதைச்சதும் வரைய இல்ல தான். சியாமலா சொன்னது சரி.
2: ஓகே,
9: எங்களுக்கும் வரைய இல்ல.
2: வணக்கம் சசியம்மா.
9: வணக்கம் வணக்கம், நன்றி நன்றி. நான் அவட நேரடியாகவே ஜெயமணி கடிச்சு கதைக்கிறேன். இந்த கேக்குது இல்ல, அவ கதை சொல்றோண்டும் எனக்கு கேக்குது. உதவியில இருந்து உற்றார் உறவினர் என்று சொல்லிக் கொண்டு விடப்படுகிறேன்.
2: உதவி என்ற சொல்லெடுத்து உற்றார் உறவினர், நன்றி வாழ்த்துக்கள்.
9: உதவி இல்ல, உறவு, உறவில இருந்து
2: உறவு என்று சொல்லி எடுத்தீங்க. ஓகே, நன்றி.
9: நன்றி
2: நன்றி. அவர் திருமதி சசி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவருக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
10: வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் சகோதரி சித்ரா, நலமா இருக்கீங்களா?
10: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்கள்?
2: நல்லா இருக்கிறோம், நன்றி.
10: நல்ல சுகமா இருக்க எல்லாம் பிரார்த்திட்டு கொண்டு வருகை தந்திருக்கும் வானொலிக்கு, வருகை தந்திருக்கும் லூவா காக்கும் வணக்கத்தை சொல்லி கொண்டு
0: சகோதரி நன்றி. வணக்கம் சித்ரா, எப்படி சும்மா இருக்கிறீங்களா?
10: ஓ, உங்கள்ட்ட புண்ணியத்துல நல்ல சுகமா இருக்கு.
0: அம்மா அதே காணும்.
10: பேரக்குட்டியில இந்திய உங்கள்கிட்ட சொல்லுங்க, சந்தோஷமாக போய் வாங்க, கரைப்போம்.
0: ஓகே ஓகே சித்ரா, நீங்க அண்ணாவோட கதைங்க.
10: ஆமா
0: ஓகே.
2: என்ன விட சொல்ல போறீங்க சித்ரா?
10: நான் என்ன உறவு தான் சொல்றேன்.
2: உறவு சொல்லி நீங்கள்
0: வணக்கம் வணக்கம் சகோதரி தவமலர் அவர்களே. கொஞ்சம் சத்தம் கொஞ்சம்
11: பழைய அபிராமி அம்மாவின் பக்தியில் அபிராமி அம்மாவின் கோயில் சந்திப்போம் சொன்னீங்க மாமா, பேரக்குட்டிகளையும் கேட்டதா சொல்லுங்க.
0: நிச்சயம் நிச்சயமா சகோதரி, நிச்சயமா. கொஞ்சம் சத்தம் எனக்கு வர்றது கொஞ்சம் குறைவா இருக்கிறது. உங்களையும் நலம் கேட்டு நீங்க சந்தோஷமா இருக்க வேணும் மட்டும் வேண்டிக் கொண்டு நீங்க அண்ணாவோட கதைங்க.
2: தவமலர் அவர்கள் தவமலரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
12: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
2: இருக்கிறோம் ராதா, நீங்கள்?
12: நாங்களும் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா. வந்திருக்கும் சிவசுந்தரலிங்கம் அம்மாவுக்கும் வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி ராதா அவர்களே, எப்படி சும்மா இருக்கிறீங்களா?
12: ஆம், நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம்.
12: முதல்
0: மூன்று முறை
12: வந்திருக்கீங்களா? சரி சரி, நீங்கள் என்று நலமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அண்ணா, நான் வந்து உறவில இருந்து உடன் பிறப்பு என்று சொல்றேன் அண்ணா.
2: உறவில் இருந்து உடன் பிறப்பு?
12: ஆமாம்,
2: உடன் பிறப்பு. உடன் பிறப்பு ரெண்டு முறையா சொல்வதா?
12: உடன் பிறப்பு இப்ப வந்து உங்களோட பெற்றோர்களையும் இருக்கும், பிறகு அவையில் திருமணமான பிறகும் இருக்கும் தானே உடன் பிறப்புகள் மாறாமல்? அப்படி இருக்கும்படி நான் நினைக்கிறேன், வச்சு பாக்குறேன்.
2: நன்றி நன்றி நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
12: நன்றி, வணக்கம் அண்ணா.
2: அவர் ராதா கனகராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
13: வணக்கம் ராஜா.
2: வணக்கம் குணா, நலமா இருக்கீங்களா?
13: ஓ ஐயோ, எடுத்து களைஞ்சு போன.
2: ஏனம்மா?
13: என்ன தெரியல, உண்டு சைவர் உண்டு வந்து பத்து தினம் எடுத்து பத்து தினமும் ரிங் பண்ணி வந்து
2: நிக்குது. நீங்க குறை சொல்லாதீங்க, அங்க வந்து நீங்க அது ரெண்டு லைன்ல ஆக்கள் நிக்கணுமா? அதுக்கு நான் என்ன செய்ய முடியல, அது ஏதோ தவறு இருக்கு, அது தவறு, எந்த தவறு இல்லை.
13: அப்ப நான் நினைச்சது நீங்க துவங்க
2: இல்ல துவங்க இல்ல இல்ல இல்ல கடவுளை நான் உடனே எடுத்துருவேன் பிள்ளை.
13: உண்மையில
2: ஒவ்வொரு முறையும் அடிச்சு கொண்டே போகுது. நீங்க இங்கேயும் வாட்ஸ்அப்ல வராதீங்க, தயவு சரி என்ன
13: சொல்றீங்க?
2: இல்ல நான் சொல்றேன் என்ன அது ஹவாவோட கதைக்கிறதும் கேட்காதவா?
13: அது சத்தம் கேட்கல.
2: இப்ப நீங்க வடிவ தாரல் மகதீங்க.
13: இது போன் நகர், இது எங்கட வீட்டு போன் தானே கதைக்கிறேன். பரவாயில்ல, எப்படி சிவசுந்தர் லிங்கம் அவர்கள் இருக்கிறீங்க?
0: நாங்க நல்ல சும்மா இருக்கிறோம் சகோதரி குணா அவர்களே. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
13: ஓ நானும் நல்ல சும்மா. எந்த குரல் புடி பட்டுதோ?
0: எங்கட குரல் அப்படியே தெரியுறது.
13: நீங்க ராணியோட கரை கேக்கே நானும் பிடிச்சிட்டேன். ஆனா கிட்ட கூட நெருங்க முடியாம தொடர்வில்ல. சரி, நீங்க நல்லா இருக்கணும், சுகமா இருங்க. பேர பிள்ளைகள் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்குங்கள்.
0: நன்றி நன்றி.
13: ஓ ராஜா, நேத்தியானுக்கு எச்சில் சாதம் என்று வருமா? புதிய மொழிகளுடன் சங்கமித்து வருவதால
2: உலகின் பல நாடுகளில் நாம் இடம்பெயர்ந்ததால் அடுத்த சந்ததியினர் புதிய மொழிகளுடன் ஐக்கியப்பட்டு வருவதால்.
13: ஓ, அப்படி வர்றவர் சொல்லுதான்
2: பின்தங்கிய பொருங்கம்மா, பின்தங்கிய ஒன்றின் முதல் சொல்லினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டு பிடிக்கும்.
13: சரி, நான் ஒன்று கண்டு ஒன்று வந்திருக்கிறேன்.
2: கண்டுபிடிங்க சொல்லுங்க.
13: ஆனா அது ஆங்கில சொல்லு தமிழ்ல எழுதியிருக்கும். குட் மார்னிங், அதான் மார்னிங் எடுக்கிறேன்.
2: மார்னிங் எடுக்கிறீங்களா?
13: குட் மார்னிங் என்று சொல்றதே இல்லோ.
2: குட் மார்னிங், நீங்க குட் மார்னிங்கா?
13: மார்னிங் அசனாக வர்றது வந்து மாமா பின்விட.
2: மாமா,
13: ஓ, அது எப்படி பார்த்தாலும் இப்படி பார்த்தாலும் மாமாதான், அப்படி பார்த்தாலும் மாமாதான். தாய் சொந்தமும் மாமா, தேப்பன் சகோதரி மாமா, அதான் இருமுறை உறவு முறை.
2: ஆனா நீங்க கூணா இட்டு நல்லா சொல்றீங்க.
13: என்ன
2: பின்னுக்கு கூணா மாறாது, அப்படியே வரும் இல்ல?
13: மாமா
2: ஒன்றின்
13: முதல் சொல்லினியாக
2: முதல் சொல்லினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்க சொல்லி. நன்றி, வாழ்த்துகள் சகோதரன்.
13: நன்றி, வணக்கம்.
2: அவர் சகோதரி திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் ஜெயந்திமாலா அவர்கள். வணக்கம் ஜெயந்திமாலா. நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். நீங்கள்? நன்றி. உங்களோட அக்காவோட கதை இங்க.
0: வணக்கம் சகோதரி ஜெயந்தி மாலா, எப்படி நீங்க சும்மா இருக்கிறீங்களா? நாங்களும் அதே மாதிரி சும்மா இருக்கிறோம். ஓய், என்ன சொன்னீங்க? விளங்க இல்ல.
2: பேரப்பிள்ளையோட சும்மா வந்து சேரட்டா?
0: சரி, ஓகே ஓகே சகோதரி.
2: நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரம். அவர் திருமதி ஜெயந்தி ராஜமோகன் அவர், ஜெயந்தி மாலா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். அவருடைய தொடர்பையை துண்டித்து அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
14: வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் மதனி, நலமா இருக்கிறீங்களா?
14: நலமாக இருக்கிறோம். நீங்க?
2: ஓ, நல்ல உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி.
14: வணக்கம் யோகா சிவசுந்தர் லிங்கத்துக்கும்.
0: வணக்கம் சகோதரி வதனி, எப்படி நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
14: நலமாகவே இருக்கிறோம். நீங்க? நான் நினைச்சு நீங்க அளவாட்டிக்கு போட்டீங்களா?
0: நாங்க பரிசுக்கு வந்திருக்கிறோம்.
14: அதான் ரகசியமா பரிசுக்கு வந்திருக்கிறீங்க.
2: ஏனம்மா அளவாட்டிக்கு போயிட்டீங்கன்னு கேக்குறீங்க?
14: அமெரிக்கால இருந்து மகள் வந்தாண்டு சொல்லிக்கொண்டு இருந்தவா, அப்ப சேர்ந்து போடுனவாகமண்டு இருந்தேன்.
2: கதவை திறந்து வந்த வருஷா வந்து கதவை திறந்து வேற பயந்துட்டாவா?
15: நாட்டுல
2: வந்து கல்லறங்க கூட இருக்கு
15: கதையாவது
2: தெரிஞ்சிட்டு
15: வாழ்த்துகளை கூறிக்கொண்டாங்க. ஒரு வாழ்க்கையில அங்க எனக்கு தெரியும் மலவட்டி ஜாக்கள அப்ப அதாவது அவருக்கும் வாழ்த்துகளை கூறிக்கொண்டு நலமுடன் வந்து நலமுடனே வந்த மாதிரியே நலமுடனே பிள்ளைகளோட பிள்ளைகளோட சந்தோஷமா செல்ல வேணும் என்று கேட்டுக்கொண்டு.
0: நன்றி சகோதரி, நன்றி நன்றி.
15: அப்படி வந்து கொண்டு நானும் இதுக்கு உறவு சொல்லி உற்றார் உறவு என்று சொல்றேன். விட
2: நன்றி சகோதரம்.
15: அவர்களை
2: தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
16: வணக்கம், மீண்டும் நான்
2: சசியம்மா. சொல்லுங்கள்.
16: நான் ஜோகா
2: கதைங்க கதைங்க
0: சொல்லுங்க சசியம்மா. எப்படி சும்மா இருக்கிறீங்களா?
16: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
0: ஓ, நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்று இன்னும் சந்தோஷமா இருக்கிறது. அன்னைய கண்டு
16: உங்களோட கதைக்குத்தான் ஜெண்டாந்திரன் லைன் எடுத்து வந்தேன்.
0: என்ன என்ன விளங்க இல்ல சசியம்மா?
16: உங்களோட கதைக்குத்தான் ஜெண்டாந்திரன் லைன் எடுத்து வந்தேன். முதல் வாட்ஸ்அப்ல
2: கேக்குதா?
0: கொஞ்சம்
2: உங்களோட கதைக்குத்தான் உங்களை கஷ்டப்பட்டு ஜெண்டாந்திரம் வந்திருக்கிறோம்.
0: நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி.
16: நீங்களும் பேர பிள்ளைகள் எல்லாரும் சுகமாக இருக்க வாழ்த்தி கொண்டு அன்புடன் விட வருவேன்.
0: நன்றி நன்றி நன்றி அம்மா.
2: அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பிரான்சில் இருந்து. சசியம்மாவை தொடர்ந்து வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
17: வணக்கம் ராஜன.
2: வணக்கம் ராஜலிங்கம். நலமா இருக்கீங்களா ராஜலிங்கம்?
17: ஆம், நாங்கள் நலமா இருக்கிறோம் ராஜன்.
2: நன்றி.
17: நாங்களும் நலமா இருக்க இல்லாமல் அருணம் வேண்டிக் கொண்டு மற்றும் எல்லாரும் அறிவிப்பாளர்கள் நேரில் எல்லாரும் வேண்டிக்கொண்டு தற்சமயம் இருக்கும் தங்கச்சி அவாவுக்கும் ஆசியம் அவர்களையும் வேண்டிக்கொண்டம்மா.
0: வணக்கம் சகோதரர் ராஜலிங்கம் அவர்களே. நலமா இருக்கிறீங்களா?
17: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நன்றி நன்றி சகோதரன்.
17: குடும்பத்தில் எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: ஓ, நாங்க எல்லோரும்
17: அப்படியே பேர பிள்ளையர்
0: கூட்டம்
17: இருக்க எல்லாம் இல்ல என்ன ஆசியமாரோடும் அபிராமியின் ஆசியை வேண்டிக் கொண்டு சந்தோஷமா பிறப்பிள்ளையோட இருந்து கொள்ளும் வேண்டிக் கொண்டு உடைக்கு நான் உங்களுடைய உடையோட நினைச்சு கொள்வேன்.
2: நன்றி ராஜலிங்கம் அணிந்து கொண்டு சிறப்பித்த உரையாடிய உங்களுக்கு நன்றிகள்.
17: நன்றிகள் நன்றி. வணக்கம்.
2: அவர் ராஜலிங்கம் அவர்கள். ராஜலிங்கத்தை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
18: வணக்கம் ராஜா.
2: வணக்கம் கமலமணி. நலமா இருக்கீங்களா?
18: நன்றி
0: சகோதரி நன்றி.
18: ராஜா, நானும் உறவெடுத்து உச்சார் உறவுன்னு சொல்றேன் ராஜா. அப்படி சொல்லி பந்தம் எடுத்தனா பந்த பாசம் அந்த அசலா வாரது அந்த கேள்வியில இருந்து தருமோ இல்லாடி தொடர் சொல்லில தருமோ தெரியல. நாளைக்கு பாப்பா. எச்சில் நான் சொன்னா எச்சில் தீனி என்று தருமா ராஜா?
2: எச்சில் தீனியா? அது வராது.
18: நான் தான் எச்சில் சொன்னேன். நான் வந்து முதல்
2: முதல் சொன்னீங்களா என்ன எச்சில் என்றது முதல் சொல் உங்களை உறுதிப்படுத்துறேன். அதோட சேர்ந்து ஒரு சொல் வரும்.
18: அப்ப நீங்க அதுல என்ன எச்சில் வருமாண்டன்னு வெறுக்கிறீங்க?
2: சும்மா அது சரியான விடைய சொல்லிக்க விசாரம் வந்துட்டு நன்றி. அவர் கமலமணி. கமலமணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கோம். அடுத்த அன்புரா, வணக்கம்.
19: வணக்கம் ராஜா. நம்மிடம் பதனா, நானும் உறவில இருந்து உற்றார் உறவினர் என்று சொல்றேன்.
2: உற்றார் உறவினர் செல்வம் பெறாதா? உள்ள
19: செல்வமா?
2: செல்வம் என்று சொல்லு.
19: நன்றி,
2: வாழ்த்துகள்.
19: அவர்
2: வதனா தயாளன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ, வணக்கம்.
20: வணக்கம்.
2: அவர் சகோதரி பிலோமினா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். வேகமாக அன்பு உறவுகளை நீங்கள் விடையோடு, அல்லது நீங்கள் எங்களுடைய திருமதி சிவசுந்தரிங்கம் அவர்களோடு உரையாட விருப்பம் உள்ளவர்கள், உங்களுக்கு அந்த நேரம் இருக்கின்றது. இணைந்து கொண்டு இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
21: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் ராஜகோபால், நலமா இருக்கீங்களா?
21: ஓ, நான் நல்ல சுகமா இருக்கிறேன், நல்ல கலகலப்பா இருக்கிறேன், சந்தோஷமா
2: இருக்கிறேன்.
21: அப்படி நல்ல மாதிரி இருக்கணும் சொல்லிக்கொண்டு வாரணம் அவோட கதைக்கிறதுக்கு முதல் இந்த நிறையம் பழைய கேள்விக்கு இந்த எச்சில பத்தி சொல்றீங்க, சரிவா இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. எச்சில் பானை என்று சொல்லி
2: சொல்றேன்.
21: நடைமுறை வாழ்க்கையில சாதாரணமாய் வீடுக்கு வீட்டுக்கு வீடு இருக்கிறது எச்சில் பானை. மற்றது இந்தியா கேள்விக்கு உறவு முறை அதை சரிவரும் அதே தெரியல, ஆனா சரிவரும் மாதிரி இருக்குது. உறவை சொல்லிட்டு உற்றார் உறவினர் என்று சொல்லி அதையும் சொல்லி
2: பாக்குறேன்.
21: ஹலோ, வணக்கம். அளவையூர் ஜெயா.
22: வணக்கம் சகோதரர் ராஜகோபால் அவர்களே, எப்படி நலமா இருக்கிறீர்களா?
21: ஓ, நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இந்த டிஆர்பி ரேடியோவில வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் இல்லையா, பிறந்த நாள் நிகழ்ச்சி மூலமாகத்தான் உங்களுடைய குரல் உலகெங்கும் பரவினது. ஆகவே நீங்கள் தான் அந்த வாழ்த்துவோர் வாழ்த்தலாமில வந்து அமைதியாக மிக அழகாக வாழ்த்துற ஒரு ஆள் நீங்கள் தான். ஆகவே அந்த புகழ் உங்களுக்கு செயலட்டும் என்று கூறிக்கொண்டு சிவாரணி எப்படி இருக்கிற?
22: சும்மா இருக்கிறார்.
21: உங்களை நம்பித்தான் அந்த காலத்துல நீங்கள் அளவட்டி அவர் அங்க நல்லூர் அடி ஒப்படைச்சினாங்க. அவர் அந்த காலம் வச்சு பார்த்த மாதிரியே தொடர்ந்து நல்ல மாதிரி அவரை முதல் வச்சு பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் நல்ல இந்த வீரப்பிள்ளைகள் எல்லாரோட நல்ல மகிழ்ச்சியாக இந்த சமரக்கில்ல வெயில் காலத்துல அப்படி எல்லாம் போறீங்க வாருங்க, நல்லா இருக்குது, சந்தோஷம். அப்படித்தான் மகிழ்ச்சியாக தெரிய வேணும். வீரப்பிள்ளைகளையும் அதை விட பூட்ட பிள்ளைகளையும் நீங்களும் கண்டிச்சு வாழ்னையும் நல்ல மாதிரி உடல் ஆரோக்கியத்தோட, நீங்களும் உடல் ஆரோக்கியத்தோட நல்ல மாதிரி வாழவேணும் என்று வாழ்த்தி கொண்டு உங்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
22: நன்றி சகோதரன். நன்றி
21: நன்றி
2: நன்றி சகோதரர் மனித கொண்டு சிறப்பிட்ட ராஜகோபால் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டிருக்கின்றேன். அன்பு உறவுகளே, இதற்கான விடையை நாளை உங்களுக்காக தருகின்றேன். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிலைய கலையத்திற்கு பேரக்குட்டிகளையும் அழைத்து கொண்டு ஆசையாக வந்த எங்களுடைய அன்பு சகோதரி திருமதி சிவசுந்தர் லிங்கம், ஜோகா தம்பதிகள், பேரக்குட்டிகள், வர்ஷாவுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு. வர்ஷா வாங்க, உங்களுக்கு கதையுங்கோ, வாங்க வாங்க, கட்டிக்கார புள்ள வாங்க, அம்மாட்ட வைக்க பறிச்சு ரெண்டு வார்த்தை சொல்லிவிடுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. வாங்க இங்க வாங்க, இங்க வாங்க.
22: என்ன
2: உங்களுக்கு பிடிச்சதுக்கான காரணம்?
23: இங்கேதான் அம்மா அப்பா எல்லாரும் விரிக்கினே, அப்ப எங்களுக்கு இங்க
2: அங்க உங்களுக்கு வேலை போறீங்களா?
23: இல்ல இல்ல, பிள்ளையில இருக்கீங்க. பிள்ளையில இருக்கீங்க, அப்ப பிள்ளையில பாத்துக்கோங்க.
1: வெயில் எப்படி?
23: வெயில் பரவாயில்ல, இஞ்சத்தையும் விட ஓகே.
1: அங்கே அம்மாவை பயப்படுத்துறீங்க, பாவம் வரச்சக்காரையில்.
23: சும்மா ஒரு
1: சப்ரேஷன் கடைசி செய்யாதீங்க, பாவம் பயந்துருவார்கள். சிலருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். நன்றி அம்மா. நிலைய கலைத்திற்கு தாயாரோடு அவருடைய மூன்று மகளில் இரண்டாவது மகள் என்னம்மா நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களை வந்து வாழ்த்திய நேயர்களுக்கு நன்றி சொல்லுங்களா. நீங்க தான் நன்றி சொல்றதுல விதி கேட்டுக்காரு.
3: அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நிலையக்கலத்தார் சார்பாக, எமது குடும்ப சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்து கொண்டு, என்னோடு உரையாடின உரையாடாத அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி சகோதரி, நன்றி. இந்த வெயிலும் எங்களையும் பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு வருகிற உங்களுக்கும் எங்கள் இருவரும் கூப்பிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சகோதரி.
3: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. சரி, அன்பு உறவுகளே, இந்திரன் அவர்கள் நிலைய கிளையத்திற்கு வந்தார், வரவில்லையோ அவருக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40 சைபர். பாரிஸ் லாச்சப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
4: வணக்கம் அன்பான உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? இப்பொழுது நேரம் சரியாக 6:05. பிரான்சில் இருந்து உங்கள் டிஆர்டி தமிழொலியின் தாய் வீட்டு நேரம் இப்பொழுது முதல் இடம் வருகின்றது. அன்புக்குரிய நாடகத்தோடு அன்பானவர்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நிகழ்வுகளுக்காக காத்திருக்கும் பாடல்

நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40 என்ற இலக்கத்தோடு. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 01 33 650 74 27 வைபர் இலக்கம். இன்னொரு இலக்கம் 03 93 51 48 57 71. நாடகக்காரர் வரட்டும், அதற்கு பிறகு நீங்கள் பாடல் கேட்கலாம். அன்புக்குரியவர்களே,

நாடகத்தை தொடர்ந்து நீங்கள் பாடல் கேட்கலாம் என்பதை அன்புக்குரியவர்களுக்கு நான் அறியத் தருகின்றோம். நாடகத்துக்கு வருவதற்காக அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் இப்பொழுது மேக்கப் பண்ணி கொண்டிருப்பார்கள் நினைக்கின்றேன். ஒப்பனை செய்து கொண்டு

0: சரி, இணைப்பிலே வந்திருக்கின்ற அன்பு உறவை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் மீந்திரன், நான் யோகேஸ்வரி குணராஜ் இருக்கிறேன்.
0: யோகேஸ்வரி அம்மா, நலமா இருக்கிறீங்களோ? அம்மா,
1: நாங்கள்
0: நாங்கள் கேளுங்க. அம்மா வந்தோட சரி விடுவோம்.
1: போறவளே போறவளே பொன்னூரங்கம் அந்த படம் தகமா இல்ல வந்துட்டு பாட்டு பழைய பாட்டுகள் எல்லாம் இறந்த கால பாட்டு, பழைய பாட்டு பேசுவார்கள், இறந்த கால பாட்டு எல்லாம் ஞாபகத்துக்கு வருது
0: பாட்டு. புரிஞ்சிக்காம போறிய நீ கண்ணூரங்கம்,
1: போறவளே போறவளே பூரங்கம் தங்கம் பேசு.
0: அண்டைக்கு வந்த நீங்களே என் கோயில்ல ஒரு பாட்டு பாடிட்டு போயிருக்கணும். அதுல இருந்த வேறத்துக்கு அப்படித்தான் ஜனம் விட தூக்கி தேரில இருத்தி இருப்பேன். யோகேஸ்வரி அம்மா தூக்கி தூக்கி அதுல இருத்தி இருப்பேன். பாடி இருக்கலாம் பாத்தீங்களா உங்களோட மகன் விளையாட்டு?
2: பாட்டுக்காரர்
0: வரட்டும் ஐயா. யோகேஸ்வரி அம்மா சரி அம்மா. யோகேஸ்வரி அம்மா கேட்ட பாடல் போறவளே போறவளே
3: அகிலே வளவி எல்லாம்.
0: சரி, நீங்கள் பாட்டு கேட்கலாம். அதுக்கு யோகேஸ்வரி

0: யோகேஷ் சரியம்மா அந்த பாடலை கேட்டிருந்தா. என்ன பாட்டப்பா, அந்த காலத்திலே வந்த ஒரு அற்புதமான பாடல், ஒரு கிராமிய மனம் வீசுகின்ற அந்த பாடலை அம்மா அவர்கள் கேட்டிருந்தார். அடுத்து இங்க வந்திருப்பவர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம் குணநாயம்மா. யோகேஸ்வரி அம்மா போனா குணநாயி அம்மா வருகிற அம்மா. அம்மா தான் என்னதான் இருந்தாலும் எங்களுடைய அம்மான்ற நடனத்துக்கு பிறகு தேவா தூத்து போ. நான் கேட்டு பார்த்தேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்றால், இப்படிப்பட்ட இந்த தாய்
1: உள்ளங்களோட
0: ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷமாக மகிழ்ச்சி. என்னம்மா தம்பிமார் பிள்ளைமார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து என்னம்மா அம்மா சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்
1: எனக்கு? வந்து இது செல்வ மகள் படமா மாறி சொல்லி போ. ஞாயிறு என்பது கண்ணாக காக்குங்கரங்கள்ல அந்த பாட்டை தாங்கோ கேட்டு பாப்போம்.
0: என்ன போக போக கூடாது.
1: ஓ பழைய பாடல்கள் எல்லாம் மீட்டு திருப்பி பார்க்கணும்
0: கட்டாயம்.
1: அப்படித்தான்
0: அருமையான பாட்டு இல்ல
1: இந்த பாட்டு.
0: உங்களுக்கு யாரு நடிகைய பிடிக்கும் சொல்லுங்க.
1: நடிகை வந்து
0: எல்லாரையும் பிடிக்கும் சொல்லக்கூடா. ஒரு மாடு எனக்கு பிடிச்ச ரெண்டு கேட்டா விஜயகுமாரி.
1: கண்ணு
0: அவன் படங்கள் எடுத்து பாருங்க. சாரதா அருமையான பாட்டு. ரெண்டு பேரும் நடிப்பும் எஸ் எஸ் ஆர் வந்த ஒரு லட்சிய நடிகர். வாராதிருப்பாளோ வண்ணமலர் கூந்தலுக்கு
1: என்ன
0: பாட்டு போட போறியும்?
1: குத்து விளக்கேறிய
0: அதே
1: அந்த பாட்டு போட
0: மாதிரி போடியும்.
1: ஓ எனக்கு இப்ப நீங்க விஜயகுமாரி இந்த படம் சொன்ன உடனே எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்து. படங்கள் விருப்பம் இல்லாம
0: பழைய படங்கள் இருக்கு தானே அதுகள் வந்து இந்த பாட்டுல ரெண்டு வரியா விளங்கோ. ஒரு கேப்பம் இருக்கா ஆனந்தமா என்ன வந்த நீங்கள் பெரிய பெரிய பாட்டுக்காரி ஒரு நடனக்காரி பாடினது. நான் தானே அன்றைக்கு பார்த்தனே
1: எங்க பாடினது
0: என்ன நீங்க சேட்டி அவர்
1: இருக்கா
0: இங்க எனக்கு பாடி காட்டுங்க.
1: அது வந்து அது ஐயோ பதட்டமா இந்த எனக்கு அந்த அப்படியில பாரு. எங்க முதல்ல ஒரு ஒன்று கூட இல்லையா?
0: ஒன்று கூடல்ல ரெண்டு கூடல்ல எல்லாம் இதுலயும் பாடி காட்டுனீங்க.
1: முந்தி நீங்க கொஞ்ச நாள் இது நடத்தேக்கல எவ்வளவு பாட்டுகளை பாடினாங்க. இப்ப
0: அடுத்த வாரம் துவங்குவோமா நாங்கள் பாட்டுக்கு பாட்டு
1: தொடங்குங்க.
0: வார உடமே அது ஒரு கச்சேரி விடுவோம்
1: என்ன மாத்தி மாத்தி எல்லாம் தானே
0: இதுல இந்த பாட்டுல வந்து ஆண் குரல் வரும் பொழுது ஒரு எடுப்பொண்டு வரும்.

0: குளிக்க வாராதிருப்பாரோ, வண்ணமலர் கண்ணியவள் சேராதிருப்பாளோ, தென்னவனாம் மன்னவனே. என்ன பாட்டு வெறுமா இப்படி பாட்டு இனிமேலக்கு
1: என்ன
0: பாட்டு தெளிவா கேக்கும் அம்மா. அப்ப பாட்டு இப்ப அடி இப்ப அடி அடி என்று அடிச்சு காது ஜெபம்
1: பண்ணி மியூசிக் தான் வெறும் பாட்டு வெறிய குறை.
0: இப்ப மியூசிக் ஆக்குதான்
1: கொடுக்கிறது.

0: அருமையான அந்த பாடல். அந்த பாடல் எங்கள் அம்புக்குரிய குணநாயகி அம்மா கேட்டிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் அன்பான இந்திரன்.
0: வணக்கம் பிபி அவர்கள், நலமா இருக்கிறீங்களோ?
1: நீங்கள் நலமாக இருக்க நாம் இறைவனை வேண்டிக் கொண்டு. மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து ஆடாத மனமும் உண்டு இந்த பாடல். ஏ மருதகாசியின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன், சி கே ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்த, சி எம் சௌந்தரராஜனுடன் ஸ்ரீவித்யாவின் அம்மா எம் எல் வசந்தகுமாரி பாடியிருக்கிறார்கள். கல்லாரி, புல்லாங்குழல், கவேலா போன்ற வாத்தியங்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் வாசித்துக் கொண்டு பாடல் பாட அபிநயம் பிடிக்கின்றார் நாட்டிய பேரொடி பார்த்தினி அம்மா அவர்கள். இந்த அருமையான பாடலை மிகவும் தாழ்மையுடன் தரும்.

0: மன்னாதி மன்னன் என்ற திரைப்படத்திட்டியம் சௌந்தரராஜன் எம்எல் வசந்தகுமாரி பாடிய அந்த பாடல் என்ன அருமையான பாடல். அந்த பாடலை விபி அவர்கள் கேட்டிருந்தார். வாழ்த்துக்கள் சவரம். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம். எங்களுடைய ராணி சம்பந்தர்.
1: ஆமா, என்ன முதலாவதா நின்று குணநாய் அக்கா வந்து தள்ளி உடுத்தி போட்டா,
0: எப்படி உங்களால வெயில், எப்படி அம்மா?
1: நல்ல வெயில், 36
0: நெருப்பு கொளுத்துது.
1: நாளைக்கும் அப்படித்தான், நாளைக்கு இன்னும் கூட. இதை விட
0: என்ன செய்யறது?
1: நெருப்புக்கெல்லாம் கொண்டு எல்லாமே அள்ளி ஊத்தணும் ஃபேப்ரிகேட்டர் தண்ணி இல்லையன்னு சொல்லி எல்லாம் பாவிக்கிறத குறையுங்கன்னு சொல்லி எங்களுக்கு பரவாயில்லை. ஊத்து தண்ணி வரும்
0: என்ன
1: என்ன
0: பாட்டு?
1: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலி ஆடலாம் பாடலாம், அந்த பாட்டு.
0: உங்களுக்கு இந்த ஜெர்மன்ல வணக்கம் ஐரோப்பா நடக்கிறது போறீங்களா? இல்ல
1: இல்ல,
0: தூரம் என்ன எல்லாம் மீனா மகேஸ்வரிய காணேல போயிட்டா, அது
1: பிரச்சனை.
0: பாட்டுக்கப்பம் என்னம்மா?
1: நன்றி
0: அம்மா, நன்றி. ராணி சம்பந்தர் அவர்கள் கேட்ட பாடல் மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய பாட்டண்டா சொல்ல தேவையில்லை. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம்.

0: இனிமையான ஒரு பாடல், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையிலே வந்த ஒரு தங்கமான பாடல் என்று சொல்லலாம். மக்கள் திலகத்தினுடைய அந்த பாடல். அதனைத் தொடர்ந்து இங்கே வைவர் வாட்ஸ்அப் எல்லா பக்கத்தாலேயே மக்கள் வந்திருக்கிறார்கள். பாப்பம் வாட்ஸ்அப்பில் நீண்ட நேரமாக காத்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் அங்கிருந்து கதைக்கிறீங்க?
1: இந்தியா தமிழ்நாடு மதுரையில் இருந்து லலிதா ரகுநாதன்.
0: லலிதா ரகுநாதன் மதுரையில் இருந்து. ஆஹா, சோமா இருக்கிறீங்களா? நாங்கள் நல்லாவே இருக்கிறோம். நீங்க நல்லா பாடுவீங்களா? ஒரு அடக்க என்ன, ஹலோ, என்னம்மா
1: கேட்கிறதா?
0: ஆமா, நீங்க கதைக்கிற கேக்குறது. நீங்க குரலை கேட்க பாடுற தெளிவாகவே கேக்குற.
1: எனக்கு பாடல் வந்து வசந்த மாளிகை படத்துல இருந்து. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்டேன், மயக்கம் என்ன, இந்த பாடலை.
0: அதுல சவுந்தரன் முன்னுக்கு ஒரு இழுப்பு இழுப்பே தெரியுமா?
1: ஆமாம்.
0: என்ன இது? அந்த பாட்டு இல்ல
1: என்ன
0: தெரியல, பாத்தீங்களா அந்த பாட்டு? மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணி. அருமையான ஒரு பாட்டு. என்னம்மா பாட்டு கேப்பமா? நாங்கள் ஐயோ, நான் சும்மா சரி பாட்டு கேப்பமா? அம்மா
1: கேட்கலாம்.
0: நன்றி, நன்றி அம்மா, நன்றி. இந்தியாவில் இருந்து கேட்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, ரொம்ப நன்றி. இதோ அவர் கேட்ட பாடல். ஆம், உலக பரப்பெங்கும் ஒலிக்கும் எங்கள் டிஆர்டி தமிழ் அணியில் வருகிறது பாடல்.

0: நேரம் 6:45. அந்த பாடலை இந்தியாவிலிருந்து ஒரு சகோதரி விரும்பி கட்டிருந்தார். உண்மையிலே மகிழ்ச்சி. இப்பொழுது வைபர், வாட்ஸ்அப் எல்லா டெலிஃபோன் நம்பருக்குள்ளாலே ஆக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனபடியால் கொஞ்சம் பிந்தும் முந்தும் ஆறுதலாக இருந்து கொள்ளுங்கள். சரி, வைபர் ஊடாக வந்திருக்கிற ரஜினி நாகேந்திரம், வித்தியாசமா போச்சு. நீங்க நிலமா இருக்கிறீங்களோ? நாங்களும் நிலமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: சுகமாயிருங்கோ. என்னண்டா பாட்ட? கண்ணிலே என்பிருந்தால் கல்லிலே ஈரம் வரும்.
0: அப்படியா? கண்ணிலே அன்பிருந்தா
1: கல்லிலே ஈரம் வரும்.
0: உண்மைதானே? இப்ப வந்து நீங்க வந்து கடவுளை கல்லைத்தான் நாங்கள் கும்பிட்றோம், அதுலேயே சக்தி ஏற்றி விளங்குதோ, அதை கடவுள்னு நினைச்சாதான் கடவுள்.
1: சின்னாலே சொல்லி தந்துருக்கீங்க. ஆனால் கல்லுண்டு நாங்கள் இருக்கிறீங்க என்ன கடவுளண்டு நம்பிக்கைதான்.
0: அதுக்குள்ள என்ன மிக சிற்பம் என்றா, சிற்பத்தை செய்கிறவன் செய்து போட்டு கோயிலுக்கு கொடுத்தா அப்புறம் அவரும் உள்ள போயிடா. அதுதான் கோயிலை கடவுளை செய்தவனே மனிதன் தான். சரி, அது போட்டு வங்கால போனா பிழைச்சன பாட்டு வருகிறது அம்மா.
1: நன்றி
0: நன்றி அம்மா, நன்றி. கண்ணிலே அன்பிருந்து.
2: ஆமா, உனக்கு எதுக்காக என்கிட்ட இவ்வளவு அக்கறை?

0: இனிமையான ஒரு பாடல், நல்லொரு அர்த்தமுள்ள பாடல் சகோதரி அம்மா அவர்கள் கேட்டிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ராஜலிங்கண்ணா, நலமா இருக்கிறீங்களோ?
1: நாங்க நலமா இருக்கிறோம், காத்திருப்பதிலும் ஒரு மகிழ்ச்சி தான்.
0: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: காத்திருப்பதில இருந்தாலே இதுக்கு முரலில் வர நேயர்களுடைய பாடல்கள் கேட்கும்போது.
0: சரி, என்ன பாட்டு வேணும்?
1: அந்த மாதிரி இருக்கு. நான் கேட்கிற பாடல் வந்து ஜேம்ஸ் வாஸ் ஜேசன் கட்ட படம். என்ன படம் ஒன்று செய்யல, இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்ன ஆவது? அந்த பாடலை கேட்போம். ஹலோ.
0: நேயர்கள் பறந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அப்படியா இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது, இன்னும் கேட்டதாவது, இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது. அருமையான ஒரு பாட்டு. கூடிப்புறாக்கள் வேதா அவர்களுடைய இசையிலே வந்த பாடல், அருமையான. நீளமான பாடல் வருவதில்லை.
2: The money you sent with remitly?
0: இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் வருவதில்லையே.
2: என்ன
0: பிரச்சனை? ஆஹா, வருகிறது. இதோ வருகிறது பாடல்.

0: நேரம் இப்பொழுது 6:57. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலி 7:30 இடம்பெறப்போகின்ற உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்கள் எண்ணத்துக்கு நாளாந்த வாழ்க்கையில் நாம் பந்தாவாக பேசுகின்ற மற்றும் பந்தாவுக்கு செய்கின்ற விடயங்கள். பந்தா காட்டுறதுல நம்மவர்கள் தெரியும் தானே. 5 ரூபா விஜயகாயண்ட மாதிரியா போச்சு. வணக்கம் வந்திருப்பவர். வணக்கம் பார்த்திபன். நலமா இருக்கு என்னப்பன்? நாங்கள் நலமாகத்தான் இருக்க, நீங்கள் நலமா இருக்கணும் அப்பன். சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் ஐயா?
1: எனக்கு என்ன நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு.
0: என்ன சரக்கு?
1: நம்ம சரக்கு நல்ல ரொம்ப சரக்கு. அதான் சீப்பு சோப்பு கண்ணாடி, அந்த சோப்பு சீப்பு அந்த படத்துல சீப்பா சோப்பா முதல் வரும்.
0: புதிய நேர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றார்கள்.
2: ஆமா, இது எப்படி இருப்ப?
3: பாட்டு பாடி இருப்ப.
2: பாட்டா? எங்க பாடு.
3: சோப்பு சீப்பு கண்ணாடி.
2: சோப்பு சீப்பு கண்ணாடி. சோப்பு சீப்பு கண்ணாடி. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு. நாணயமும் நம்பகமும் உள்ள சரக்கு. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு. சாறுபடம் போட்டிருக்கு பின்னாடி, இது சிறந்த பெல்ஜியம் கண்ணாடி. தம்பி காத்துக்க பின்னாடி சினிமா. சாறுபடம் போட்டிருக்கு பின்னாடி, இது சிறந்த பெல்ஜியம் கண்ணாடி. நீ சிரிச்சா சிரிக்கும், அழுதா அழுவும். சிரிச்சா சிரிக்கும், அழு

கெட்டத பார்க்காத கேட்காத பேசாத கேடுகட்டு போகாத மனக்குரங்கே. கெட்டத பார்க்காத கேட்காத பேசாத கேடுகட்டு போகாத மனக்குரங்கே. அது கட்ட

0: இதோ பாரு தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மே, இழுத்த பக்கம் சாகிறது இதனுடைய தன்மே. இதோ பாரு தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மே, இழுத்த பக்கம் சாகிறது இதனுடைய தன்மே. இதை போல சில மனிதர் இருக்கிறதுமே, இதை போல சில மனிதர் இருக்கிறதுமே. எண்ணி பார்த்தா அதுகளெல்லாம் நடமாடும் பொம்மே. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு, நாணயமும் நம்பகமும் உள்ள சரக்கு. நம்ம சரக்கு ரொம்ப நல்ல சரக்கு, ரொம்ப நல்ல சரக்கு.
1: நேரம் இப்பொழுது 7:02. இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியில். அடுத்து கமலவணியம் அணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம் இந்திரன்.
1: சும்மா இருக்கிறீங்களா?
2: சும்மா இருக்கிறோம். நீங்க?
1: ஓ, பாட்டை போடு. என்ன பாட்டை? டெலிபோன் எடுத்து போடுப்பியா? பாட்டு கவனிக்க. நாலு பேர், நாலு பக்க தலைவரே. என்ன
2: என்ன செய்யறது?
1: ஒண்ணும் செய்யல. மரக்கரைக்கு படுத்துட்டு அனுபவம் நினைக்கானு. மரக்கரை தானே? நானும் அப்படி எடுக்கலன்னு கேட்டால் சொல்லு. நம்ம என்ன விளங்குது? எத்தனைக்கு பேர் போனோம்? எல்லா கதவையும் திறந்து விட்டா. நாங்கள் வெயில திறந்து விடா விளம்பு வந்த மாதிரியா? படிக்க சந்தோஷம். என்ன அம்மா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் அம்மா?
2: நான் இந்த பாட்டு வரும் பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும்.
1: அந்த பாட்டு எங்க? ரெண்டு வரி விடுங்க.

0: பாரு பாரு என்ன பாட்டு பாட்டு வரும்
1: சென்று வரும் பாட்டு வரும் பாட்டு வரும் வரும் போல இருக்கு முன்னுக்கு பிறகுதான் பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும்.
0: அதாவது நீங்க நல்ல பாட்டு பாட்டு பாட்டு பாட்டு வரும்
1: வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும்
0: பாட்டு வரும் தான்
1: கூட்டம் வரும்.
0: ஏன் கூட்டம் வருதுன்னு சொல்லுங்க பாபம்.
1: அது அதுக்கு தான்
0: இல்ல இல்ல பாட்டு வரும் சரி இன்னும் பார்த்து கொண்டிருந்தாண்டு இவ்வளவு நேரம் இங்கே இருக்காண்டு இப்போ ஜனம் பெரும் அறிகிறது பாட்டு வரும் பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் சூப்பர் பாட்டு என்ன அருமையான பாட்டு உள்ளம் என்றொரு தேர் எடுத்தேனதை எத்தனையோ இதெல்லாம்
1: புட்டிச்ச
0: பாட்டு பாட்டு வரும் அப்பதே பாட்டு பாட்டு தானே என்ன இப்ப வரும் காத்து தான் வரும் பாட்டு கேட்போமா அம்மா நன்றி அம்மா நாளைக்கு எல்லாம் தயாரோ இப்பவே சமைச்சு வையுங்க சரி கமலமணி அம்மா கிட்ட பாட்டு இதோ வருகிறது
2: பாட்டு வரும்
1: என்ன

0: நேரம் 7:10 மேடம். அருமையான ஏற்பாடல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நான் ஆணையிட்டால் என்ற திரைப்படத்தில் அடுத்து ராஜாண்ணா வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: நலமாகவே இருக்கிறோம் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? உங்களால வெயில் தான் நீங்கள எப்படி?
1: ஓ வெயில் உங்களை போலதான். வெயில் தான் நடக்குது.
0: வெயில் தான் என்ன?
1: ஒன்று யோசிச்சேன்.
0: சொல்லுங்க.
1: ஒரு பொக்கு தொடி உறவு மதுரையில இருந்து வந்திருந்தாங்க. வரும்பொழுது நான் ஜெயிச்சேன், அண்ணா உங்களை போல நீங்கள் எல்லாம் வேலை முடிஞ்சு வந்துட்டீங்கள், அண்ணா உங்களை போல அடித்துக் கொண்டிருக்கேன். ஆனால் ஜெயிச்சேன், அங்கிருந்து வரும்பொழுது நாங்கள் போக கூடாது என்று என்ன நேரத்தை வந்து கடவுளுடைய ஆசையில் எங்கெங்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்காண்டி இந்த மலையில் சத்தியாக தான் ரொம்ப மகிழ்ச்சி.
0: எல்லோருக்குமே எங்களுக்கு மகிழ்ச்சி என்னென்றால், இந்த காற்றலை ஊடாக எங்களுடைய குரலை மட்டும் நீங்கள் பார்த்து அதனூடாக ஒரு அன்பை வளர்த்து எங்களை எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தது எனக்கு, நான் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் நிக்கல எங்கள்கிட்ட தந்த பொறுப்பை நான் சரிவர செய்யவும்.
1: எல்லாம் உங்களை முதன் முதல் 9 வருஷத்துக்கு முன்ன எனக்கு அறிமுகப்படுத்தின இந்த
0: பயணம் செய்து அன்பினுடைய ஆழத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது.
1: என்னையா
0: நாங்கள் அதனால் தான் அதுல வந்த அத்தனை பேரும் அன்பில மிதந்தது போல நாங்க தண்ணியில மிதந்தோம். பாத்திர கடல்ல தோணியில் நாங்கள் அந்த தோணியில எல்லாரையும் வச்சிருந்த என்னன்னு கேட்டா, நாங்கள் அன்பில மிதக்கிறோம். அது கீழே இருக்கிற அத்தனையும் தண்ணி அல்ல, அது அன்பு. அன்பிலே அத்தனை பேரையும் தாங்கி இருக்கிறது இந்த பூமி.
1: நன்றி சொல்லுவோம்.
0: ஓ அருமையான.
1: அதோட இந்திரன், நீங்கள் 40 வருஷத்துக்கு முன்ன உங்களை கொண்டு சென்று முயற்சியில அருமையான பாடல், எதை பார்த்தாலும் நானும் அருமையான பாடல். அண்ணா ஒரு பாடல் கேட்கிறேன், ஜெயராம் ஐயா அந்த பாடு விண்ணோடும் விளையாடும். தம்பி தாண்டி நீங்க தம்பி நான் அண்ணா, அண்ணா தாண்டி தண்டு வரி அந்த குரல்ல பாடுங்கள். தயவுசெய்து இந்த பாடல் எங்க ஜெயசாசன் நிறைவேற்றி அவர் இந்த குரல் மாத்தி படிப்பார். இத்தாலி ஜெயசாசன்
0: அருமையான பாடல். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் நிலவே கண்ணோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே இசையமுதே. விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் நிலவே. ஜெயராம் அந்த அருமையான பாட்டு, வாழ்க்கையில மறக்க முடியாத பாடல். என்னையா
1: நன்றி
0: நன்றி ஐயா. சுகமா இருங்க. கவனம் கவனம் கவனம்.
1: நன்றி
0: எங்கள் அன்புக்குரிய ராஜா அண்ணா அவர்கள். அன்பினுடைய ஆழத்தை நாம் அளவிடவே முடியாது.

0: மாலை பாயும் கடலோரம் இளமாங்கள் போலே, மாலை பாயும் கடலோரம் இளமாங்கள் போலே விளையாடி
1: இசை பாடி

0: அருமையான அந்த பாடலை எங்களுடைய ராஜா அண்ணா விரும்பி கேட்டிருந்தார். அடுத்து யார் வந்திருப்பது? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரம்மா?
1: வரதராஜா கலாராணி.
0: நல்ல அருமையாக சொல்றீர்கள். நான் வரதராஜா கலாராணி. கலாராணி, அப்ப உங்களுக்கு இப்ப டண்டா பிரிக்கலாம். ஊர்ல வீட்டுல கூப்பிடுறேன். கலா என்றோ ராணி என்றோ? கலா. எங்கடையாக இந்த பேர்களை சுருக்குறதுல கட்டிக்கலா எங்க நிற்கிறாள்? ராணியோ? ராணி இதுல போனது காணே இல்லை. எங்கடையாக இந்த ஊர் கதைகள் கேட்க ஆசையா இருக்கும். என்னம்மா முதல் இணைய கலான்னு நம்ம சத்தங்க காடு எங்கடி போட்டாள்? இந்த கலா ரெண்டு பேன் அப்படியே கொண்டு கொண்டா கூடுமன். அதுகளெல்லாம் நலமாக இருக்கிற நீங்களும் நலம் தானே அம்மா? நலம், சந்தோஷம், சந்தோஷம். ஓ, உங்களுக்கும் வேலையாள, உங்களுக்கும் வேலையாளா போச்சாக்கம். என்ன
1: என்ன
0: பாட்டு வேணும் அம்மா?
1: நான் வந்து மாதவி பொன்மயில
0: அருமையான ஒரு பாட்டு.
1: அருமையான
0: பாட்டு. அதுல பாத்தீங்களா, அந்த பாட்டுல எத்தனையோ பாட்டை ரசிக்காமல் டிஎம் சவுந்தரராஜனை ரசிக்கலாம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கலாம், பத்மினிய என்ன அதெல்லாம் வந்த காலத்து பாடு.
1: வாத்தியங்களும் எனக்கு நல்ல
0: விருப்பம். பொன்மயிலா, மாதவி பொன்மயிலா, தோகை விரித்தா, வண்ண மையிட்ட கண் மலந்து தூது விடுத்தா, காதல் மலர்ச்சியில் குழலாட கொஞ்சம் முகத்து என்ன பாட்டு?
1: என்ன
0: என்ன பாட்டம்மா? கடவுளே கடவுளே, உண்மையிலே நாங்கள் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாட்டுகளை தந்த அந்த
1: இல்லை
0: அந்த பாட்டை தந்த அந்த நாளைய லாக்களை நாங்கள் ஜென்மத்திலும் மறக்க முடியாது. இப்ப வருது பாட்டு ரெண்டு நாளையால பாட்டு போராடம் தெரியா போகுது. என்னண்ட நிக்கிறது பாட்டுண்டா தானே நிக்கிறது. பத்மினியுடைய நடனத்தை பாத்தீங்க, அந்த அந்த பாட்டு ஒரு கர்நாடக இசையிலம் இந்த பாடல் பாட்டு கேப்போம். என்னம்மா? ரொம்ப நன்றி அம்மா சௌதரி. இதோ வருகிறது பாடல், மாதவி.

நேரம் 7:24, இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் தாய் விடுதியாற்றி தமிழொலி. அன்புக்குரியவர்களே, இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்கள் எண்ணத்துக்கு நாளாந்த வாழ்க்கையில் நாம் பந்தாவாக பேசுகின்ற மற்றும் பந்தாவுக்கு செய்கின்ற விடயங்கள் எல்லோருக்குமே தெரியும். பலர் பந்தாவாகவே இருக்கிறார்கள். புழுகி தள்ளுறதில் ஒரு இப்போதான் பிஎம்டபிள்யூவில் வந்து ரங்கினான் காரங்கால வாக் பண்ணி கிடக்கண்டு கேளாமலேயே சொல்லுவார்கள். என்ன செய்யறது? அருமையான பாடல்களை கேட்டீர்கள். பனியில்லாத மார்கழியா, நான் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு திறப்பறம் கேட்டுப்பேன்.

அன்றைய பாடல்கள் எப்பொழுது கேட்டாலும் இனிக்கின்ற பாடலாக இருந்தது, உயிரோட்டமாக இருந்தது. அதனால்தான் இன்றும் உயிர் வாழ்கிறோம்.

எப்பவுமே இந்த பயது போனவர்கள் சொல்வார்கள், பொம்பளை பிள்ளைகளை பார்த்து பூமி குலுங்க நடக்கக்கூடாது, மெல்லமாக தான் நடக்கணும் அம்மா, அடியே அடியே கவனம் கவனம்னு இந்த வயதானவர்கள் சொல்லுகிறதுக்கு, ஆனால் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் மெல்ல நடக்கணும்.

0: ஆம், பெண்கள் நடந்தாலே ஆண்களுக்கு வலிக்கிறது, அப்படித்தானே காதலை சொன்னது யார்?
1: இப்படி எத்தனை பேர் கொடுத்திருப்பீங்க வார்த்தை?

அன்றைய பாடல்கள் உண்மையாகவே உயிரோட்டமானவை. உயிரோட்டமானது மட்டுமல்ல, அந்த பாடல்களில் வருகின்ற அற்புதமான அந்த காட்சிகள் எல்லாம் நெஞ்சை நெகிழ வைக்கும்.

0: வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழோடு இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் 9 பாக்கியில் 11727 வேட்டிகளில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜினல் பாக்ஸ் வீட் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழோடு உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழோடு.
1: நேரம் 7:37 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சின் துறையிறப்பாகும் டிஆர்டி தமிழி. தமிழில் இதுவரை நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கி இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மணிந்திருங்கள். டிஆர்டி தமிழியின் நிகழ்ச்சியில் வசையில் தொடர இருக்கின்றது.

உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். வணக்கம் நிகழ்ச்சி மூலம் இனிமையான இரவு பொழுதிலே உங்கள் எண்ணங்களும் உங்கள் பின்னேச்சூடாக ஐரோப்பிய வான்வழிகளை தாண்டி உங்கள் வாசல் தேடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுவே இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக நாளாந்த வாழ்க்கையில் நாம் பந்தாவாக பேசுகின்ற அல்லது பந்தாவுக்காக செய்கின்ற விடயங்கள். நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் பந்தாவாக பேச சிலர் பந்தாவாக பேசிக்கொள்வார்கள், சிலருடைய பேச்சுக்களோட பந்தா இருக்கும். அதேபோல் பந்தாவுக்காக நாங்கள் செய்கின்ற விடயங்கள் அது எல்லாரிடமே இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது, உங்களிடம் இருக்கிறது, எல்லா இடம் இருக்கிறது. பந்தாவுக்காக சில செய்கின்ற விடயங்கள் அவற்றில் உங்கள் தலைப்புக்கு இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள அழைப்பு கழித்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0733 48 32 15 40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0733 59 51 47 71 அல்லது ஒரு வைபர் லக்கம் இருக்கிறது, வைபர் லக்கத்தை கூட நீங்கள் இணைந்துள்ள 0736 50 77 74 27 வைபர் லக்கம் மட்டுமல்ல ஒரு வாட்ஸ்அப் இலக்கம் கூட உங்களிடம் இருக்கிறது. அந்த வாட்ஸ்அப் இலக்கமான 0736 89 86 55 29 இந்த இலக்கங்கள் ஏதாவது இலக்கத்தில் இணைந்தோடு உங்கள் விருப்பத்தில் பாடல்களை கேட்டு வருவதோடு என்னால் கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பில் உங்கள் எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றும் மலை நேற்று ஆரம்பித்து வைக்க என்ன தெரிவித்த ஒரு பாடல்

0: நேரம் 7:43 கிடைச்சதில் 6:43 தியேட்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்போம். அதுவரை இன்றைய உங்கள் எண்ணத்திற்காக நாளாந்த வாழ்க்கையில் நாம் வந்தாவாக பேசுகின்ற அல்லது வந்தாவுக்காக செய்கின்ற விடயங்கள் என்ற தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதுவரை நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வாழ்நிலை இணைந்திருக்கின்ற முதலாவது இதை இப்பொழுது அன்பாக வாழ்நிலையில் இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன். அதுவரை நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வாழ்நிலை இணைந்திருக்கின்ற முதலாவது வணக்கம்.
1: வணக்கம்
0: லாலா ரவி, நலமா?
1: நாங்கள்
0: நலமாக இருக்கிறோம். நன்றி
1: நன்றி.
0: சொல்லுங்கள், நீங்கள் என்ன பந்தாங்கன்னு செய்வீங்க?
1: நான் குடுக்கோ இல்லாட்டாலும் குடுக்கோணும் என்று நினைக்கிறேன். நான் அப்ப சில வேளை என்ன செய்வேன், கடன் வேண்டி கொடுப்பேன். இப்ப கடன் வேண்டி குடுக்கோணும் என்ற பெரிய தேவை இல்லை.
0: தேவைக்கு அவர் மட்டும் வேண்டிய உறுப்பினர் மாதிரி அவர்கள் பார்க்கின்ற போது நாங்கள் பந்தா காட்டுற மாதிரி வந்து
1: இப்ப நாங்க இங்க வந்து 25 வருஷம் ஆகுது. இப்ப அங்க போனா அந்த முந்தி இருந்த
0: யாழ்ப்பாணத்திலும் சரி கொழும்பிலா இருந்தாலும் சரி எந்த இடத்திலயும் அந்த கழிப்பறைகள்ன்றது துப்புரவாக இருப்பதில்லை. முந்தி நாங்கள் எங்களுக்கு இருந்ததில்ல, பழகி போச்சா தெரிய இல்ல. இப்ப போனால் அது மிகப்பெரிய சங்கடமான ஒன்றா இருக்கும். அது வந்து கூடுதல் அந்த இரவு பஸ்களில் போகும் தானே, இந்த சாப்பிட கொண்டு நிப்பாட்டு கடைகள் இருக்குது தானே, அதுகளில் இருக்கிற அந்த கழிப்பறைகள்லாம் மிக கேவலமாக இருக்கும். நான் கடைசியாக போனபோது கூட கேட்டேன், நீ நல்ல இடத்துல கொண்டு நிப்பாட்ட மாட்டீங்களோன்னு கேட்டேன். அந்த பஸ்காரர் கேட்டேன், அவர் தங்கட வசதிக்காண்டி கொண்டு நிப்பாட்டுவார்கள். அங்கே இந்த அங்கே பூவமலையுடைய தண்ணியாக இருக்கும் மண்ணமாக இருக்கும் அந்த மூக்கு பற்றி கொண்டு எப்படி போகிறது? அது நாங்கள் இங்கே நல்ல இந்த எல்லாத்தையும் இந்த சூப்பரமான இந்த கழிப்பறையில் பாவிச்சு பழகினதால அதை நாங்கள் பந்தா காட்டுற மாதிரி அங்கே இருக்கிறவங்க இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு அங்கே அதை பழகி போச்சு, அவர்களுக்கு அது பெரிய விஷயம் தெரியாது.
1: அரசாங்கம்
0: பெரிய அந்த அரசாங்க கட்ட இதில் போனா கூட பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு அங்க போனா கூட அங்கேயும் அப்படித்தான் இருக்கும், அதே மாதிரி இருக்கும். அந்த இல்ல அவர் பணத்தை வாங்கித்தானே விட நமக்கு இப்ப சில சில இடங்கள் போன்ற போது அந்த பணத்தை வாங்கிட்டு கழிப்பற விட்டா கூட அது துப்புரவாக வைத்திருக்கலாம். அவர்
1: அது கேட்ட சேவையே செய்யணும், பணத்தை கேட்ட சேவையே செய்யணும். மற்றது இது நான் பெரும்பாலும் பந்தாக ஆட்டுறது இந்த பிள்ளைகளுக்கு தான். நான் பெரிய அறிவாளி, நான் படிச்ச நான், எனக்கு எனக்கு எல்லாம் தெரியும். நான் அறிவுரை கூறு அறிவுரை அதை இதை வாசிச்சு போட்டு அறிவுரை கூறுவேன். நான் சொந்த கருத்து மாதிரி சொல்லுவேன் சில வேலை. அப்ப நான் நிக்கிறது நான் இந்த புத்தகத்துல என்ன எடுத்துறானு தெரியாது. நான் எந்த இடத்துட்டு நிக்கணுமெண்டு இப்படித்தான் நான் மருமகளுக்கு அவள எந்த கடைசி மாண்ட மனைவிக்கு ஏதோ எழுதிக்க எழுதி விட்டுருந்தேன். என்ன அவளை கரையானே, நான் அன்பு எதையும் எதிர்பார்க்காத அன்பு எல்லாத்தையும் சகித்து கொள்ளும், அன்பு எல்லாத்தையும் மன்னிக்கும், அன்பு விட்டு கொடுக்கும் அப்படி என்று எனக்கு
0: எழுதினேன்.
1: அப்ப அன்பை பற்றி அப்ப அவ எனக்கு எழுதிண்டா இது என்ன, நான் நிறைய எழுதுறேன். நான் அவளுக்கு எழுதினேன், தமிழ் வாசிப்பா. அவ எழுதிண்டா நீங்க இது உங்க நீங்க உங்களோட சொந்த கருத்தாண்டு எனக்கு தெரிஞ்சிட்டது. இது பைபிள் படிச்சிருப்பிலும் தானே, பைபிள் எழுதி எடுத்தாலும்
0: வெளிநாட்டுல இருப்பவர்கள்
1: அப்படி நான் இதுக்கு பர்த்டேக்கெல்லாம் ஆயிரம் காலத்தை கடந்து ஒரு நீரினை கண்கள் மறந்து அன்பனும் பானத்தில் பறந்து நீ வாழ்ந்துடவன்னு சொன்னேன். அம்மா கவிதை எழுதியிருக்கிறான்டு மகன் சொல்லி இருக்கிறேன். இந்த பாட்டு தெரியாது தானே, என்ன கூந்தலில் நீர் அளவி அந்த அந்த பாட்டு ரியாக்குமது. அப்ப நான் அதை பேசாம விட்டுட்டேன். அப்படி சின்னதுகளை வந்தா இந்த எனக்கு தெரியும், எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்றதே தெரியும் எனக்கு.
0: ஆனா காட்டக்கூடாது, எங்களை தெரியாட்டி தெரியாம காட்டக்கூடாது.
1: அந்த மாதிரி சில அறிவுரை ஊடுறதுலயும் இந்த இதுகள் படிச்ச படிச்ச மாதிரி காட்டத்திலையும் வந்தா காட்டுறதுதான்.
0: நன்றி, வணக்கம். அவர் திருமதி லாலரவி இருந்தால் அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் கிழக்கு சிமையில் திரைக்காக இசைப்பிள்ளையார் ரகுமானின் இசையில்

0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: நேரம் 7:57, 6:57 டிஆர்டி தமிழில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்போம். அது இன்றைய உங்கள் எண்ணத்திற்காக நாளாந்த வாழ்க்கையில் நாம் பந்தாவாக பேசுகின்ற அல்லது பந்தாவுக்காக செய்கின்ற விடயங்கள். இந்த தலைப்பில் தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ் நினைத்துக் கொள்ள. வணக்கம் பாலேந்திரா. பந்தாவா வந்திருக்கிறீர்கள், நல்லமா இருக்கிறீர்களா? நாங்கள் நல்லமாக இருக்கிறோம், நன்றி.
4: இல்ல சார், நீங்கள் அந்த என்ன அந்த பஸ்ல கூட நீ பார்த்த இடம் இருக்கல்லோ?
3: ஆமா,
4: அது உண்மையாதான். பகல் ரெண்டால உனக்கு நிலத்துல பாத்துட்டு நடக்கலாம், இரவு ஒண்ணும் தெரியாது.
3: சாப்பாடு
4: தங்களை சிங்கள ஏரியாக்கள் ஊத்தரங்கள் நீ பாடுறது, அதுக்கு சாப்பாடு எல்லாம் சிகரெட் இருந்து எல்லாம் ஃப்ரீ. அப்ப அதுக்காக தான் அதுக்கு அப்படி செய்யறது எல்லாத்துக்கும். ஆனா அது எங்க நீ பண்ணாலும் ஒரே மாதிரி தான். இப்ப ஜெகன் கோவிச்சு
3: இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் அதை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால அப்படி எங்களுக்கு கஷ்டம். அது
4: பாஸ்போர்ட் ஆபீஸா இருக்கலாம், தேர்வு பேப்பர் எப்படி இருக்கு அங்கே இந்திய காட்டுறார்கள் கூடுதலா? சரியான மெல்லவா ஓடிக்கொண்டு ஊந்து கொண்டு வந்தா இங்க நின்றுடும். அப்ப நான் மத்தியில இந்த கொண்டாடங்களுக்கு போனா என்னுடைய காரை கொண்டா தூரங்கள்ல தான் விடுற கிட்ட விடுறேன். ஏண்டா சாமி ஒன்று தண்ணி அடிப்பார்கள் ஏறி இருப்பார்கள் இந்த ஆக்கள் கொஞ்சம் வெச்சபடியில தாக்கள் தான் தூரங்கள்லாம் விடுற சில இடங்கள்ல இராவல்ல இந்த கல்லறுக்காரர் அந்த ருமேனியன் அரப்பாரர்காக வந்து கிட்ட கொண்டு விட்டுறேன். ஏண்டா இது சில்ல கிள்ள பாத்துல கழட்டி விட்டு வந்தா அந்த நான் அஜப்பிள்ள பாட்டு பாட்டு போடுறேன். மகன் அடுத்த வயசுக்காக பாட்டை போடுறதே நான் அந்த சத்தம் போடுவேன். ஆனா எங்கள பந்தாட்டு இந்த கார் வந்து சத்தம் போடாம ஓடையில அது
3: என்ன.
4: இப்ப நான் கொஞ்சம் இழுத்து ரேஸ் பண்ணி தான் ஓடுவேன். ஓடையில அது சில பேர் வேற மற்றவருக்கு பந்தா
3: காட்டுறாரு.
4: ஒரு 1,50,000
3: 1,50,000 காரை வாங்குறது வந்தா காண்டி தான். அது ஒண்ணு செய்ய முடியாது, தவிர்க்க இல்லாத
4: அவர்கள் கிடக்கும்
5: மற்றவர்களுக்கு
4: அது கூடாது மற்ற ஒரு வீட்டா போனா அதுக்குள்ள குளிக்கிற அறைக்குள்ள அந்த முகங்களை அதுக்கு பார்த்துட்டு மோகத்தை கட்டி வச்சிருக்கேன். அப்ப அப்ப ஆக்கள் தெரியணும்னு தெரிஞ்சோட அதுல வைக்கணும்
6: பின்னால போய் கீழால போய் அப்படி போறேன் சொல்லி சொல்றேன் தங்களோட எல்லா விருக்கட்டு காட்டுறது கண்டுபிடி சின்ன சொல்லி சொல்லுவார்கள். கதையோட
4: அதாவது காணாத கண்டா கல்லு எல்லாம் கொண்டு தெரியுறேன். நம்ம எல்லாம் இந்த கூடுதல பழக்கம் கிடக்குது. பாட்டை கட்டாது வேற பாடி விடலாம். பாட்டை கட்டு ஃபுல்லா பாடி விட்டுருக்கேன். பாட்டு பாட்டை கேட்ட முடியாது. அப்படியே அந்த பொருளாதார நாடுகளை வச்சு தாங்க நாங்க நினைக்கின்றா முஞ்ச நின்றோம். அதுல ராம்சீத் இதுல ராம்சீத் பூண்டு பழச்சால் அது அது வந்து இந்த மத்திய ஒண்ணும் தெரியாதுன்னு அறியா கட்டி காட்டான் முட்டாசு கடையை காட்டின மாதிரி தான் நம்ம நம்ம கூடுதலா இந்த பழக்கங்கள் கிடக்குது. அது என்னவோ தெரியல.
5: அதுவும் வந்து மற்ற பந்தா தான் மற்ற நாங்கள் பெரியாக்கள் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்ச மாதிரி அந்த மற்றவைக்கு தாங்கள் எல்லாரும் எங்களை விட தங்களுக்கு எல்லாம் தெரியும் தாங்கள் கட்டிக்காரன் மற்றவைக்கு அந்த பந்தா காட்டுறது என்ன. ஆனா அங்க அதை செய்யறதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சா என்ன அளவுற.
6: சரி நன்றி இணைந்தவைக்கு நன்றி வணக்கம். அவர் திரு பாலேந்திரன் அணிந்துண்டார். நீங்கள் இணைந்திருப்பது பிரான்ஸ் நிலையிருப்பாங்க டிஆர்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. உங்கள் எண்ணங்களும் உங்களுடைய பேர் இப்பொழுது பாலேந்திரன் அவர்கள் கேட்ட அந்த பாடல் இதோ ஆண்டவன் கட்டண திரையில் இருந்து.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சே.
1: நேரம் 8:10 தமிழில் இடம்பெற்றுக்கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பது அதில் தனது எண்ணத்தோடு இருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ்ந்து எடுத்துக் கொள்கிற வணக்கம். வணக்கம் பாத்திவன், உங்களை தொலைபேசி விக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கதைப்பது ஒன்றும் முழங்கவில்லை.
2: என்ன
1: பாடலுடன் நீங்க இணைந்திருக்கிறீர்கள்?
3: ராஜினி
1: அல்லது பாட்டு இல்லாமல் போறீங்களா?
2: அவையோட அம்மா வந்து அந்த புள்ளிகள் ரெண்டோடையும் அந்த புள்ளிகள் தமிழால கதைக்கிறது, அவையோட அம்மா தோச்சுலதான் கதைக்கணும்.
1: சில இடங்கள்ல பழக்கம், புள்ளிகள் தமிழாச்சாலும் இந்த தேமார் விட மாட்டேங்க, தேமார் தமிழாக்க
2: மாட்டேன். பிள்ளைகள் நினைக்கிறோம் ஒரு பிள்ளை அந்த நர்சரிக்கு போறது, ஒரு பிள்ளை அதை விட ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு சின்ன பிள்ளைகள். இப்படியான ஆட்கள் ஊருக்கு போனா
1: என்ன வந்த காட்டு, என்ன வந்த காட்டுகிறோம்
2: நாங்கள்
1: வணக்கம் சொல்ற மாதிரி வணக்கம் சொல்ல மாட்டேன். ஹாய் என்பார்கள். அங்க விலை கூட 6 கிலோ வாங்கலாம் அங்க 5000 ரூபா மற்ற இலக்கங்கள் யாவும் நேர்கள் காத்திருக்கிறார்கள்.

0: தன் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் கொண்டு கொண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் போட்டுக்கொண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாக்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். கொண்டு கொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு கொண்டு கொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
1: நேரம் 8:22 காட்சி 7:27 டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பாங்க.

0: வந்து காட்டுறாங்க.
1: நாங்கள் சொல்றது
0: கொஞ்சம்
1: அங்கிருக்கிறவர்கள்
0: சும்மாவே சப்பாடி மட்டும் இருக்க மாட்டேன்.
1: சாப்பிட்டேன்
0: கூட்டம் போட்டு
1: போய் மற்றது சில பேர் வந்து அந்த பேச்சு வார்த்தையெல்லாம் வந்த காட்டு நம்ம பேச்சு சும்மா கதைச்சோன்றிருக்கு நம்ம ஆக்கல கண்ணு ஒரு ஸ்டைல் எடுத்து கதைப்பினம். நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு ஏதோ அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த பாசம் கதைச்சால் வைக்க மாட்டோம் எங்கட மாமலா கதைச்சாலே வைக்க மாட்டோம் மாதிரி சொன்னதுக்கு வந்துட்டோம். சில
0: சொல்லுவாங்க நாங்க வேறு சில இடத்துல வைக்க மாட்டோம்னு சொல்லுவாரு.
1: வைக்க மாட்டோம் பிள்ளைகளை பிள்ளைகளை மறக்க வச்சுட்டு நம்ம எத்தனையோ பிள்ளைகள்
0: பொட்டு போட மாட்டார்கள் அந்த
1: நாங்கள் மட்டும்தான் அடையாளம் காட்டுறதுக்கு வைக்கப்படுவோம். பஞ்சாபி போட்டா வைக்கப்படுவேன் பஞ்சாபி எங்களை கண்டுபிடிச்சிடுவேன். ஆனா உயரம் பிறந்தாலும் ஊருக்குரிய பிறந்தாகாதான் சொல்லி நாங்கள் தான் எங்க போனாலும் தமிழர் தமிழர் தான் என்று சொல்லி கொண்டு நான் இந்த ஏரிக்கரை மேலே போறவளே
0: பெண்மையிலே அந்த பாடலத்தில் தொண்டமைக்கு நன்றிகள். பலன் பலர் காத்துக் கொண்டிருக்காங்க. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் திருமதி கமலமணி இணைந்து அவருக்காக அருமை கேட்ட அந்த பாடல் இதோ முதலாளித்திற்காக

0: சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கு. எங்க போய் இந்த மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நேரப்பட்டு 3:31 கிளச்சத்தில் 7:32 அட்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் இன்று இப்பொழுது நாளினைப்பிலும் நேர்கள் காத்துக் கொண்டிருப்பதால் தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற இடத்தில் வணக்கம்.
4: அன்பான இனிய வணக்கம். ஜெகன் பொண்டிலிருந்து பிபி. நாங்கள் நிலம், நீங்கள் நிலமாக இருக்க எல்லாம் வேலை இறைவனை வேண்டி கொண்டு தலைப்புக்குள் செல்வோம். நீங்கள் இப்ப என்ன மாமான்னு சொல்லி சொல்லுங்க. உங்களுக்கு மாமா இருக்கும்?
3: மாமா இருக்கும்.
4: ஓ, எனக்கு ஜெகன் மாமா இருக்கிறார். அவர் மாமா சீனாராயண்ட கிளாஸ்மேட். பீமங்கமம் பள்ளிக்கூடத்துல படிச்சவர். இந்த சித்தப்பா பண்டிதர் நமஸ்கார் தான் அவருக்கு படிப்பிச்சாரு. அப்பா ஒரு கால் அப்பா புள்ளி அமுதலிங்கம் முதலாளி கூட்ட வந்து சொன்னார். கொஞ்சம் 10 பேரை ஜாழ்ப்பாணம் முதலாளி மேலே காணணும் மட்டும் ஒன்று முதலாளி சொன்னார். எனக்கு அலுவல் இருக்கு. இவர் வீட்டுக்கு தெரியும். இவர் செல்வராபுரத்திலாம் பேசுவர். எஸ் சி முருகேசு சலிகுபடி சின்னத்திலும் தெரியும். இவரை கூட்டி கொண்டு போகணும். முன்னு குறைவர் பக்கத்தில் அப்பா பிள்ளை அமைதலிங்க அவர்கள் நடுவிடனால் வலது பக்கம் பாமசீனராயா, இடது பக்கம் சிவமகராயா. சிவமகராயங்க அப்பாவோட பேசுவர். பிறகு அப்பா பிள்ளை அமைதலிங்கத்துக்கு தெல்லிப்பளையில் அவர் தான் செக்ரட்டரி. அப்போ போயிட்டுல இவர் வரது பகுதியில் இருந்தார். கோபாலன் நடிக்கிறார். இந்த மாமா பேர் இருக்கிறார். சௌதரியா வேலை இவர் ஐயா காலமான பிறகு எப்படி இந்த குடும்ப இந்த குடும்பத்தை நீ அப்பா பொறுப்பிறோம் நினைச்சேன். சரியான சவுதியில ரெண்டாவது என்ன லெபரா இல்லை, மூன்றாவது என்ன இஸ்தாரியில நான் தான் கிரேசல வந்து நான் தான் ஓகேபே வந்துறேன் போயிட்டு நான் தான் ஓகேபே பாத்தீங்க ஓகேபே வந்து சொல்லி லெவலுக்கு வருது இல்லை
3: தமிழ்ல வருது இல்லை உங்களுக்கு தமிழ்ல வருது இல்லை நாங்கள ஓகேபேக்கு இந்த தமிழ் வருது இல்லை உங்களுக்கு
4: தமிழ் வருது இல்லைன்னா நான் பந்தா காட்டணும் காட்டுக்கு அடிக்க வர என்ன. அப்போ நான் தான் அதை கொண்டு நடத்துறேன் சொல்லி கொண்டிருந்தா அப்பாங்க
3: இல்லை அது நாங்கள் சில சொல்லுல நாங்கள் பாய்ச்சி கொண்டு வந்து பழகி கொண்டு வந்ததால் சில சொல்லுக்கு டக்குன்னு தமிழ் வராதுதான். உண்மையில் அந்த நாங்கள் நிலவாக இருக்கிறீங்க டக்குண்டு யாரே உள்நாட்டு கலக்கொண்டாலும் சவாண்டு கேட்க தான் சொல்லும். அது அந்த ஒரு நடுவில் அந்த அந்த இதில் வந்தபடியா அதை ஒன்றும் செய்ய முடியாது. சில விஷயம்
4: ஆனால் உண்மையாக சொல்கிறேன். நாங்கள் வெளிநாட்டிற்காரன் உதாரணத்துக்கு ஃப்ரெஞ்சை விட்டுட்டு ஒரு சொசைட்டியில் வேலை செய்யல ஒரு இதில் வேலை செய்யறதில்ல. அங்கே கொங்கோ நாட்டுக்காரன் மாலி செனகல் வெளிநாட்டும் வேலை வேணும். அவங்கள் எங்கிட்ட சொல்லுகிற ரெண்டு மூட பிடிச்சி வச்சிருப்பாங்க. நாங்கள் அவங்க அதே பிடிக்க மாட்டோம். ஆனால் அவர் செஃப்ஸ் கொங்கோ நாட்டுக்காரன் அவன் கிங்ஸாசா புரோசவில் யூனிவர்சிட்டியில் படித்தாள். அவன் தமிழ் சொல்ல பிரிட்ஜ் வச்சிருந்து போட்டு அப்போ நாங்கள் நான் கூட கிளீனிங் வீராஞ்சதுன்னா அப்புறம் லொடிக்கு சாமனத்தோடு சாமன்கள் தேடி கெடுக்கணும். அப்போ இவங்களே சொன்னால் ஒரு இரும்பு கால் நாலு காலோட இரும்பு கால பேர் மினேர் நையாப்பியே அதுக்கு பேர் நையாப்பியே பிரெஞ்சில் எந்தண்டியாக்கள் அதுக்கு சொல்லி வச்சிருக்கேன் தமிழில் நயன்தாரா நயன்தாரான்னு சொன்னால் அந்த நாலு காலத்து மூன்று காலோட பேர் வந்து மினேர்வை டிஏ மினேர்வேன்னு தான் அந்த மூன்று கால் உடாது. அதுக்கு எங்கண்டியாக்கள் வச்சிருக்கிறது கோடிக்கால் டிஏ அநேகமாக விசான்கட முதலாளி என்பவர் சுண்ணாத்தால் ரவி என்பவரன் அவைக்கெல்லாம் இந்த இப்ப செனகல் மாறி பொருத்தானியாக்களை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பார்த்த அவை கலைக்கிற வணக்கம் சொல்லுவீங்க வணக்கம் ஜெகன் வணக்கம் ஜிபி எப்படி இருக்கிறீங்க சுகமா இருக்கிறோம் வீட்டுல அப்பா அம்மா சுகமா இருக்கிற நோமல் தானே. அதே மாதிரி அவற்ற வாசல நீண்டு கொண்டு போகும்
3: ஆடு மாடுலேருந்து இல்லதுன்னு சொல்லுங்க. அவர் அந்த அவர் பார்க்க மாட்டார்கள். அவர் சொல்லிக் கொண்டு இருப்பார்கள், சொல்லிக் கொண்டு போவார்கள். அந்த கூட பார்த்துக்கிட்டால் இப்போ ரெயினுக்கு ஏறினா கூட அவர்கள் அந்த சொல்லிக் கொண்டு போய் சீட்டை தேடி எடுத்திருப்பார்கள், சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் வாயில். இந்த நாங்கள் ஒரு ஆள் காய்ச்சால் அவர் நேரம் மொத்த கொடுத்து காய்ப்பு தானே. ஆனா அவர்கள் அப்படி இல்லை, இந்த முகத்துக்கு முகம் பார்க்க மாட்டார்கள், ஆனா சொல்லிக் கொண்டே இருப்பாள், அவரும் சொல்லி கொடுத்து மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருப்பார்.
4: அது இந்த ரவி கண்டவரும் நிசாங்கட முதலாளியும் நான் நேர பாத்தினாங்க. அப்படி அவ அவ தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போயிடும், அவ சொல்ற மாதிரி சொல்லிக் கொண்டு போயிடும். அவ எனக்கு சில கொங்கோ நாட்டுக்காரட்ட வணக்கம், முக்கிய இப்படி உங்களுக்கு 76-77 இலங்கையில நடந்த தேர்தலில் வந்து ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னாடி முழு இடத்திலேயும் வெற்றி பெற்றது, ஒரு இடத்துல மட்டும் தோல்வி. அந்த தோல்விக்கு காரணமானவர் காலமாகிட்டார். அவர் பெயரும் ஊர் மதிப்பு, நான் பொண்டிலேருந்து வீட்டு வேண்டும் வந்து பொண்டிலேருந்து போபி ரெண்டு பேர் ரெண்டு வாங்க அப்ப போனாதான் போனாதிருக்கும். அவர்கிட்ட எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல அமைச்சர் எந்த ஊரும் பெயரும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல ஆரம்பிக்க, மூன்றெழுத்து ஊர் மூன்றெழுத்து பெயர். அவர் ஒரு பெரிய அறிஞர் என்றுதான் சொல்லியிருக்கிறார். மறுபக்கம் வந்து அவர் தமிழர் குற்றவாளியில இருந்தவர், கடைசி நேரத்தில் KWG தேவநாயகம் ஒரு ஒருத்தான் வாழச்சிலேருந்து மட்டக்களா மட்டும் ஒத்தையர் ஒருத்தான் அவர் ஏறாவூர்ல வந்தாரமுடியில கூட்டணி மாவட்ட நகராயா திரௌபதி பாலசிரீரன் எல்லாம் வந்து நிக்கலாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் கொடியெல்லாம் சுத்தி வச்சுட்டு காரில காரணி பாட்டி உங்களுக்கு தான் பற்றி நான் தோல்விய ஒப்புக்கொள்ள சொல்லி போடுவாங்க. பின்னாலே அடுத்தகன் பாக்கான் மாக்கரண்டு முஸ்லீம் அவரையும் சொல்லி போட்டு போட்டார். ஆனால் வந்தது 200 ஓட்டால வென்றவர் KWG வென்று இலங்கையின் நிதியமைச்சரா இருந்தவர் கொஞ்ச காலம். அதுக்கு காரணம் இவர் தான், இவரை விலக்கி போயிட்டார்.
3: நன்றி. தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத நேரம் ஆகிறது.

0: நேரம் 8:42 உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பங்கள் அந்த வகையில் தொடர்ந்து தனது எண்ணத்தோடு இருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ் நினைத்துக் கொள்கின்ற வணக்கம்
1: வணக்கம் ஜியோமன்லைன் திருமதி ஜெயந்தி ராஜமோகன்.
0: ஜெயந்தி ராஜமோகன் நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்கள் நிலையத்தில்?
0: எல்லோரும் நலமாகவே இருக்கிறோம், நன்றி.
1: ஓ, அது நாங்களும் அந்த சில பேர் இதுலோனும் போனா எல்லாம் அங்க பெரிய பந்தா எல்லாம் காட்டி கொண்டு போயினோம். அவ இங்க தென்ன அவ இங்க இங்க இருக்கிற சாப்பாடு சாப்பிட மாட்டினோம். வெளிநாட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவினோம், அந்த சாப்பாடு சாப்பிடுவினோம். வந்து பாசுகள் எல்லாம் இங்க இந்த ஜெர்மன்ல இருந்து போனா ஜெர்மன் பாஸ் தான் கதைப்பினவங்க, தமிழ் கதைக்க மாட்டினோம் சொல்லுவினம். சில பேர் ஒரே வந்தா காரணம், சில பேர் வந்து
0: வாழ்க்கை முறை தான் எப்படி எங்கள்ட்ட இருக்கும். அது நன்றி.
2: தமிழ் மாசம் நடந்து பூசை நடந்து கொண்டிருக்கும். பாட்டு புத்தகங்கள் கொடுக்கறதுதான் முதலே. அப்ப பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு நான் அந்த பாட்டு புத்தகத்தை கொடுக்க உடனே அந்த பிள்ளை கை நீட்டி வாங்குது. தாய் சொல்லுது அவளுக்கு டொச்சு தெரியும், தமிழ் தெரியாது, கதை தான் நீ புத்தகம் கொடுக்கணும். திருப்பி அந்த புத்தகத்தை திருப்பி என்ன திருப்பி வாங்கி
0: தந்தான்.
2: அது பிள்ளை படிக்க வாசிக்கும் தானே, எப்படியும்
0: கூடுதலா பிள்ளைகள் இப்ப தமிழ் இங்க வரலாம், பிள்ளைகள் தமிழ் தெரியும் தானே கூடுதலான
2: பிள்ளைகள். சொல்றேன், அப்புறம் ஏசியன் புத்தருக்கா போனேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், நான் வாழைப்பூ வாங்குறேன், இது என்ன இப்படி இது சமைக்கிறது என்னட்டு என்ன கேட்டா, நான் சொன்னேன் இது நீங்க சமைக்கிறீங்களான்னு கேட்டேன். இந்த தாயத்துல கேட்கல, நீங்க சமைக்கிறீங்களா இதுன்னு. சமைச்சதான் நான் இழுத்தா
0: வெளிநாட்டுல கொஞ்ச நாள் போய் வந்தவர் அதை பற்றி தெரியாம இருக்க போறாங்க.
2: நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்த நீங்கள் நடந்து வாரீங்க, நீங்க ஐயோ நாங்கள் இதுலாம் ஓட்டோ எல்லாம் போடுறாங்க, ஓட்டோ அப்படிங்க கொஞ்சம் காசு தானே வேற பண்ணிடுவாரு, நான் கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க.
0: அங்க இருக்க நாங்கள் எங்களுக்கு அது என்ன ஓட்டோ பிடிக்க வேண்ட மாதிரி எங்களுக்கு இருக்கும். ஒரு பக்கத்தில் ஒரு ரோட்டுக்கார் அங்கே இருக்கிறவங்க அப்படித்தான், அது நூறுரூவாயிரம் பேர் நூறுவாயிரம் பேர் உண்டு, அவர்கள் அப்படி தானே பேர். அது அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறேன் பார்க்க, அங்கே இருக்கிறவங்கள அந்த காசு
2: நான் கொடுக்குறேன்
0: வந்து அவர் வந்து வழியில் அங்கே போய் என்ன சொல்லுவார், அங்கேருந்து வந்துட்டு பிச்சைக்காரத்தனமே இருக்கிறாருன்னா சொல்லுவார். காசு அங்கேருந்து வந்தவன் காசு சில ஒழிக்கணும் இல்லை, அங்காலும் பிச்சைக்காரன்
2: பிச்சைத்தான் செலவழிக்கும்.
0: என்னண்டாங்க
2: அஞ்சியும்
0: காசும் இல்லாம இருக்கிறார்கள் அப்படி கதைப்பார்கள். நாங்கள் தான் அது வச்சுக்க இது வச்சிருக்கேன் அந்த பந்தா கதை ஓ அது வச்சுக்க இது வச்சுக்கோங்க
2: பந்தா கதை விலையான விதிகளை செய்வினா கடன்பட்டை எல்லாம் செய்வினா
0: நன்றி வணக்கம்.
2: நான் பாட்டு
0: கேட்கிறேன். பாட்டு நேரம் பாட்டு பாட்டு இருக்கிறது மூவர் காத்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி இணைந்துள்ளமைக்கு. அவர் திருமதி ஜீரண்டேசன் இணைந்துள்ளார். திறந்து வாழ்ல இணைந்திருக்கின்ற திருமதி புஷ்பவதி அவர்களை வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். மந்தாவா வந்திருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெயிலா?
3: இங்கேயும்
0: வெயிலா?
3: இன்றைக்கு 38-39 நிற்கிறேன். ஆனால் நான் ஒரு லேக் மாதிரி ஒரு அருவி விழுகிற இடத்துக்கு போய் இருந்துட்டு வந்தேன். நான் இப்போதான் ஒரு பின்னேறு மூலம் குடிக்கணும் அந்த விட்டது.
0: ஏசி ஏசியில இருக்கு செல்லோனியா? நான் ஏசியை போட்டுட்டு இருக்கிறேன். வேறு தெரியாது வைக்கான்ற இடையில வைக்கையில் நான் ஏசியை போட்டுட்டு இருக்கேன் தானே. எனக்கு இந்த வைக்கண்டு எடுத்து விடோடியா? நாங்கள் வந்தா வாக்கு போகிறோம்.
3: தெரியும் அவருக்கு ஒரு இதுதானே, ஒரு பெருமை. அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினவர் கூட நான் அதை சொல்றது. சிலவள எப்படி சொல்லியிருக்க, சிலவள வந்தான்னு நினைக்கணும் தெரியாது. அப்படி ஒரு சில உண்மையானதுகளை சொல்லியிருக்கே அது
0: வந்தாங்க.
3: பழைய
0: போனவே
3: கொஞ்சம் இதா தான் இருக்கும். ஆனா நாங்க உண்மையை சொல்லேக்க ஒன்னும் சொல்லி ஒன்னும் தண்ட முடியாது. ஆனா நான் இப்பவும் நான் இளங்கது போனா இயன்ற அளவுக்கு மற்றவையில ஹேர்ட் பண்ணாம இருந்தேன். ஓடிச்சு விடாதபடிக்கு தான் இந்த செருப்புகள் கூட செருப்பு தான் போடுவேன். சப்பாத்து போடவே மாட்டேன். ஷூஸை போட்டு ஒரு நார்மலான செலிப்பர்ஸ் மாதிரி அப்படியான சாண்டில்ஸ் அப்படியானதுல போட்டு இயன்ற அளவுக்கு மற்ற வேண்ட மனதன் ஓடிச்சு
0: இடக்கூடாதுன்ற மெசேஜ் போட்டுக்கான ஏசிலான இருக்கிற நான்
3: நாளைக்கு வாரே நான் ஏசிய பார்க்க
0: வாங்கிட்டு
3: போட்டு தண்ணி முடிய தண்ணிய ஃபில் பண்ணி விட நல்லா கூலானா இருக்கும். நான்
0: வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம் திருமதி
4: வந்துடும் பாட்டும் போடலாம். நீங்க நிலைமை இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு என்னன்னு சொல்லி சொன்னா நான் நினைக்கிறேன், அநேகமா சில பேர் வீட்டுல செய்யறதுண்டு வழியில சொல்றதுண்டு. என்ன சும்மா கதை கேட்க உங்களோட கதை கேட்கல, எவ்வளவுத்துக்கு புளி கதை கேளுமோ
0: அவ்வளவு
4: அவ்வளவுக்கு பந்தாக ஆட்டுவினா. ஆனா வீட்டுல செய்யறது எல்லாம் வேற மாதிரி இருக்குமே, நாங்க பக்கத்துல இருக்கிறத கேட்டாதான் தெரியும் என்னென்ன மாதிரி செய்யணும். அது முதலாவது. ரெண்டாவது வந்து சில பேர் வந்து இந்த நகைகளை கூட போடுறது, பெண்களை விட இப்ப ஆண்களை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அப்படி பெரிய நுறைய பாவம். என்ன என்ன மாதிரி திரட்டி திரட்டி போடின வந்து ஏன் அப்படி போட்டு மெட்டவைக்கு வந்து ஒரு வித்தியாசம் தானே காட்டும். அந்த அதை காட்டி காட்டி கொஞ்சம் கூட அந்த ஆக்களை இழுக்கிற மாதிரி கவர்ற மாதிரி என்ன அது செய்யறது. மற்றது வந்து மூன்றாவது நான் நினைக்கிறேன் என்னன்னு சொல்லி, அங்க நாங்க இலங்கை போனா தொட்டதுக்கெல்லாம் நாங்க இஞ்சி வெளிநாட்டுல அங்கே அப்படித்தான் அங்கேயே அப்படித்தானு தொட்டதுக்கெல்லாம் அதையே சொல்லி கொண்டிருக்கிறது. நாங்க ஏதோ இங்க வேற மாதிரி ஜீவிக்கிற மாதிரி, ஆனா அங்க அங்கதான் நாங்க இருந்து வந்த நாங்க அப்ப அங்கத்தியான மறந்து தொட்டதுக்கெல்லாம் நாங்க இங்க இப்படித்தான் செய்யறாங்க இப்படித்தான் செய்யறாங்க என்ன என்ன செய்யறேன்றாலும் அதை மாத்தி வேற மாதிரி சொல்றோம். ஆனா இங்க செய்யணுமோ தெரியாது, என்ன சும்மா சொல்லிக்கொண்டே போறது. ஹலோ
0: சொல்லுங்க,
4: அதுல சேர்னாங்க இது சேர்னாங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லி கொண்டு கேட்கதான் தெரியும் என்ன உங்களுக்கு இது வந்து உண்மையா பொய்யாண்டு. என்ன ஏன் பொய்ய புளி போட்டு வருவான்
0: என்ன
4: அது வந்தா நேரம்
0: போகுது.
5: என்ன ஊர்ல போய் வீடு கட்டுற அது பந்தா தானே ஊர்ல வீட்டை கட்டி போட்டு கமரா அப்படி வந்து இங்க இருந்து பாக்குறேன் அப்படி செய்ய
0: தேவையில்லையே சில நினைக்கிறேன். நாங்க போய் ஆற்றிய வீட்டங்களில் நிக்கலாம் தானே, அப்ப ஒரு வீட்டை கட்டி விட்டால் எங்க வீட்டுல போய் சுதந்திரமா நிக்கலாம் தானே நிக்கிறாரு அது வந்தாங்கன்னு சொல்ல முடியாதானே. இருந்தால் அந்த மூத்த பிள்ளையை கொடுக்கலாம், இந்த இன்னொரு பிள்ளை மற்ற பிள்ளைக்கு வீடு கொடுக்கத்தானே வேணும் பண்ணு, ஒரு வீடு ரெண்டு வீடு மூன்று பிள்ளைனா மூன்று வீடு வாங்குற பழக்கம் இருக்கிறது. அவர்கள் தங்கள பிள்ளைகளை கொண்டு மேல ஆண்டை வாங்கித்து கொடுக்குறாங்க. அவர்கள் என்னத்துக்கு சேர்க்கிறார்கள் யாருக்காக சேர்க்கிறார்கள் எனக்கும் தெரியல. அப்படி நான் பல பேரை பார்த்திருக்கிறேன் அவர்கள் என்னத்துக்கு சேர்க்கிறார்கள் யாருக்காக சேர்க்கிறார்கள் நான் பல பேரை நிறைய பார்த்திருக்கிறேன் சரி நன்றி பார்த்திவேன் இந்த உண்டமைக்கு நன்றிகள். சரி நன்றி
5: பார்த்திவேன்.
0: நன்றி வணக்கம். அவர் பார்த்திவன் இணைந்து கொண்டார். அவரோடு இந்த நிகழ்ச்சி நிறுவனம் நான் நினைக்கிறேன். இப்பொழுது ஏந்தி ராஜமோகன் அவர்கள் கேட்ட பாடலிருந்து ஒரு சில வரிகள்

0: இத்தனை காண்கின்றது இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்போம். உங்கள் எண்ணங்களும் சிறப்பித்த நிகழ்ச்சி செயல்படுத்திக் கொண்டது தமிழொலி நினைத்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி தமிழொலி மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற அவனோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். நேர்களே, தொடர்ந்து உங்கள் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டு

0: தேர்வு படிப்பது சோற்றுகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். புதிய தளத்தில் நூலகம் புதிய ஊடாக.
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulga.com.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: VT Superstore, Gala Gone Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
5: Mélodie et Tordre-Gelec, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyber 1, Napade, Cyber 5, Cyber 7, 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச். சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஏ.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 சுவிஸ், கோனிக்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
5: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
5: சுவிசிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில்
1: இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர் அதனை தொடர்ந்து வரும். இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர்.
0: போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக முழுநாடும் ஒன்றாக இணைந்து முன்னெடுக்கும் தேசிய வேலை திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு இன்று நடைபெற்றது.
2: இதுவரை மேலும் 35 பேர் போன சந்தேக நபர்களை, குற்றவாளிகளை இலங்கைக்கு கொண்டு வர எம்மால் முடிந்துள்ளது. அதேபோல் உங்களுக்கு தெரியும், 93 சந்தேக நபர்களுக்கு சிவப்பு அறிவித்தல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் காலங்களில் இந்த வருடத்திலும் அடுத்த 1, 2, 3 வருடங்களுக்குள்ளும் விரைவாக இந்த அனைத்து சந்தேக நபர்களையும் இலங்கைக்கு கொண்டு வர நாம் நடவடிக்கை எடுப்போம். இந்த அரசு பரிந்துரைக்கு இன்டர்போல் எமக்கு உதவியாக இருக்கின்றது. சர்வதேச குற்றவியல் போலீஸ் அமைப்பு. அதேபோன்று இப்போது இந்த நபர்களை இலங்கைக்கு கொண்டு வந்த பின்னர் இதுவரை அவர்களால் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள், சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட அதிக மதிப்பு மிக்க சொத்துகள், இந்த சொத்துகள் எவை? குறிப்பாக வாகனங்கள், காணிகள், சொகுசு வீடுகள், பணம் மற்றும் தங்க நகைகள். இவை அனைத்தையும் அரசுடைமையாக்குவதற்கு குறிப்பாக இலங்கை போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீஸ் மாதிரியின் நேரடி பங்களிப்புடன் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். அதற்கு அமைய 2024, 2025, 2026 ஆகிய 3 வருடங்களிலுமே இதனை எம்மால் செய்ய முடிந்துள்ளது. குறிப்பாக 2024 1490 மில்லியன் பெறுமதியான சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையை நாம் எடுத்துள்ளோம். அதேபோன்று 2025 1549 மில்லியன் பெறுமதியான சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையை எடுத்தோம். அதற்கமைய அந்த சொத்துக்களை முடக்குவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதே போல 2026 ஜனவரி 1 முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் 839 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம். 2025 அக்டோபர் 30 முதல் நேற்று வரையான காலப்பகுதிக்குள் 2259 கிலோ 129 கிராம் ஹெரோயின் போலீசாரினால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போன்று 2653 கிலோ 545 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. 293 கிலோ 755 கிராம் கொக்கைன் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது.
3: சைமன் என்ற குற்றவாளி அழைத்து வரப்பட்டுள்ளார். ஆனால் பிரதான போதைப் பொருள் கடத்தக்காரரான கஞ்சிப்பானை இம்ரானை கைது செய்ய சென்றதாக கூறப்பட்டது. அந்த திட்டம் தோல்வியடைந்ததா?
4: உங்களுக்கு உங்கள் சொந்த ஊரை பற்றி தெரியும், ஏனெனில் நீங்கள் அந்த ஊரை தாண்டி வேறு ஊருக்கு சென்றால் அந்த ஊரை பற்றி பெரிய புரிதல் நமக்கு இருக்காது அல்லவா? எனவே பொதுவாக வேறு ஒரு நாட்டில் முன்னெடுக்கும் நடவடிக்கையை அந்த நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டும் அந்த நாட்டை பற்றி தெரிந்து கொண்டும் நாம் செய்ய வேண்டும். பொதுவாக நாம் நீந்துவதென்றால் தண்ணீரில் இறங்க வேண்டும் அல்லவா? அது தோல்வியடைந்த நடவடிக்கை அல்ல, ஒரு வெற்றியடைந்த நடவடிக்கை என்று நான் நினைக்கின்றேன். எனவே நாம் தண்ணீரில் இறங்கினோம்.
3: செவ்வந்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது ஒரு பையை எடுத்து சென்றதாக சமூகத்தில் ஒரு பேச்சு இருக்கின்றதே.
4: நீதிமன்றத்திலிருந்து சிறைச்சாலையிடமே அவர் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். அது தொடர்பில் சிறைச்சாலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அதை பற்றி நீங்கள் பின்னர் தெரிந்து கொள்ள முடியும்.
3: திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளின் உறவினர்களை இலக்கு வைத்து இப்போது துப்பாக்கி சூடுகள் இடம்பெறுகின்றன. நேற்று முன்தினம் மாளிகாவத்தை பகுதியிலும் ஒருவர், நேற்றிரவு ஒரு தாய், இதனை கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றதா?
4: இல்லை. அப்படியாயின் இந்த திட்டமிட்ட குற்ற செயலில் ஈடுபடும் குற்றவாளிகள் தங்களின் அதிகாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக சில நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள். உண்மையில் எந்த ஒரு உயிரையும் அழிப்பதை என்னால் அங்கீகரிக்க முடியாது. இலங்கை போலீஸ் தன்ற ரீதியில் இந்த ஒவ்வொரு சம்பவம் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறான சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம் அந்த குழுக்கள் தங்களின் பலத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவே செய்கின்றார்கள். எனவே இது தொடர்பில் போலீஸ் மா அதிபரின் தலைமையில் கடுமையான வேலைத்திட்டம் ஒன்று இலங்கை போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எதிர்காலத்தில் இதனை பெருமளவில் கட்டுப்படுத்த முடியும் என்று நினைக்கின்றேன்.
3: இந்த குற்றவாளிகள் இருக்கும் வலையமைப்பை கண்டறிந்து போலீசாரால் முன்னரே நடவடிக்கை எடுக்க முடியாதா? இப்போது நாளுக்கு நாள் 24 மணித்தியாலங்களுக்கு 2 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகின்றது அல்லவா?
4: தற்போது நாம் அந்த அனைத்து குழுக்கள் பற்றியும் அடையாளம் கண்டுள்ளோம். அதே போல் அச்சுறுத்தல் உள்ள நபர்களுக்கு அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளோம். எதிர்காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான வேலைத்திட்டத்தை நாம் முன்னெடுக்க உள்ளோம். தற்போது முன்னெடுத்து வருகின்றோம். ஆனால் ஒரேடியாக இது நமக்கு இலகுவானதல்ல. ஏனெனில் நீண்டகாலமாக திட்டமிட்டு வார்த்தையிலேயே திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் என்பதால் அது ஒரு பெரிய அமைப்பு. எனவே எமக்கு சிறிய காலம் தேவைப்படுகிறது. ஏனெனில் இப்போதுதான் நாம் அந்த முறைமைக்குள் வந்துள்ளோம். எதிர்காலத்தில் இதனை பெருமளவில் கட்டுப்படுத்த முடியும் என நினைக்கின்றேன்.
3: இந்த வருட நிறைவிற்குள் கஞ்சிப்பானை இம்ரானை பிடித்துக் கொண்டு வருவீர்களா? இலங்கை ராணுவம் இந்த நடவடிக்கையில் போதைப் பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய அனைவரையும் பற்றியும் தகவல்களை சேகரிப்பதையே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச ரீதியில் நமக்கு இருக்கும் புலனாய்வு வலையமைப்புகள் அனைத்தும் இதற்காக பயன்படுத்தி வருகின்றோம். அதன் பலனாக இதுவரை இலங்கை போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் சுமார் 9.3 பில்லியன் பெறுமதியான போதைப் பொருட்களை கைப்பற்றவும் அவற்றை சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கவும் முடிந்துள்ளது.
5: இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து 54 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயின், ஐஸ், கேரள கஞ்சா ஆகிய போதைப் பொருட்களை கைப்பற்றி சட்டத்தின் முன்னிறுத்த எம்மால் முடிந்துள்ளது. இதற்கு மேலதிகமாக இந்த நடவடிக்கைகள் மூலம் 9 உள்நாட்டு பலநாள் மீன்பிடி படகுகளையும் ஏனைய சிறிய மீன்பிடி படகுகளையும் மொத்தமாக 17 மீன்பிடி படகுகளை கைப்பற்ற முடிந்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கைகளின் போது கடற்படையினரால் இதுவரை 259 சந்தேக நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர். புள்ளி விவரங்களுக்கு அமைய கடற்படையினரால் 1080 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின், 590 கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள், 688 கிலோகிராமிற்கும் அதிகமான கேரள கஞ்சாவும் எம்மால் கைப்பற்றப்பட்டுள்ளன.
4: கிடைத்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து 154 தரைவழி சோதனைகள் நடத்தியுள்ளோம். 300க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்துள்ளதுடன் சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெறும் இடங்களை அடையாளம் கண்டு குறிப்பாக 22 ஏக்கருக்கும் அதிகமான கஞ்சா செய்கை நிலங்களை அடையாளம் கண்டு அழிப்பதற்கு விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளோம். எதிர்காலத்திலும் எமது நடவடிக்கைகளை இதேபோன்று விரிவுபடுத்தவும் குறிப்பாக கடற்படை, ராணுவம், போலீஸ், விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து செயற்படவும் திட்டமிட்டுள்ளோம். பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் இவ்வாறான அனைத்து கடத்தல்களுக்கும் எதிராக தற்போது கூட்டு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
1: தொடர்ந்து மன்னதெண்ணெய் கைதி லோன்ஸ் கோப்டரல் சோமரட்ன ராஜபக்சாவை ஏற்கனவே சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த போதிலும் இதுபோன்ற கூறுணர்வு மிக்க விவகாரங்களில் முறைப்பாட்டாளர்கள், சாட்சியாளர்கள், தகவல்களை வழங்குவோர்கள் தொடர்பான இரகசியத்தன்மையை பேண வேண்டிய பொறுப்பு இருப்பதனால் அவருடன் பேசப்பட்ட விடயங்கள் பற்றி வெளிப்படுத்த முடியாதென்று சுட்டிக்காட்டியுள்ள காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் பிரதிகள் எது எவ்வாறென்றாலும் அவரது பாதுகாப்பு குறித்து தாம் மிகுந்த அவதானத்துடன் இருப்பதாக தெரிவித்தார்கள். பரிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் எதிர்வரும் 30ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட இருக்கின்ற நிலையில் அதனை முன்னிறுத்தி காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அலுவலகத்தின் சமகால நடவடிக்கைகள் குறித்தும் தெளிவுபடுத்தும் நோக்கில் இன்று கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்கழகத்தில் விசேட ஊடுருவலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
4: சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தின நிகழ்வை எதிர்வரும் 25ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடத்துவது தொடர்பான தீர்மானம் குறித்து இதன்போது அறிவிக்கப்பட்டது. இதுவரையான காலப்பகுதியில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்துக்கு 3,352 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன.
6: மனித புதகளில் கண்டுபிடிக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் அல்லது மனித எச்சங்களுக்கும் தொடர்புகள் இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் குறிப்பாக தடவியல் மற்றும் தொல்லியல் சம்பந்தமான வேலை திட்டங்களில் நாங்கள் இணைந்து கொண்டு வர்றோம். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு மனித புதைகுழிகள் சம்பந்தமான விடிய பரப்புகளும் தனித்துவமானவை. உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கொக்கு தொடுவாய், குறுக்கள் மடம் அல்லது சதுசா மன்னாரில் காணப்படுகின்ற மனித புதைகுழிகள், அண்மையில் நாங்கள் தொடர்ச்சியாக பங்கு பற்றி கொண்டிருக்கின்ற செம்மணி சம்பந்தமான மனித புதைகுழிகள் வந்து ஒன்றோடு ஒன்று பல்வேறு சம்பவ தொடர்புகளினை கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்னர் சதுசா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது எவ்வளவு தூரம் விஞ்ஞானபூர்வமாக கார்பன் டேட்டிங் என்று சொல்லப்படுகின்ற கால கணிப்பு சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்றதுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு யுக்தி. அது மட்டும் போதுமாக இருக்காது, மனித புதைகுழிகள் சம்பந்தமான முடிவுகளினை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு.
0: தொடர்ந்து மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றிருந்தது.
7: மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் உபாலி சமரசிங்க தலைமையில் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துணைக்கழக தலைவர்கள், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர். மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள், தற்போதைய அபிவிருத்தி திட்டங்களில் உள்ள குறைபாடுகள், வீதி புனரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தடைப்படும் மின்சாரம் தொடர்பில் ஆராயப்பட்ட போது சபையில் இவ்வாறான நிலை ஏற்பட்டது.
0: இந்நேரத்தில் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மீனவ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டறிந்து அவற்றுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்கும் நோக்கில் மன்னார் மாவட்ட சேலக கேட்போர் கூடத்தில் நேற்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் ஆரம்பத்தில் முன்னிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டதோடு அந்த மாவட்டத்தில் உள்ள மீனவ சங்கங்களின் சமாசகங்களினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக உடனடியாக தீர்வு காண வேண்டிய பிரச்சனைகள் தொடர்பில் அமைச்சர் அதிகாரிகளுடனும் மீனவ பிரதிகளுடனும் விரிவான கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். கலந்துரையாடலின் நோக்கம் மற்றும் மன்னார் மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் விளக்கம் அளித்தார். இதன்போது மன்னார் மாவட்டத்தின் கடற்றொழில் துறையை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி நடவடிக்கைகள், மீனவ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் வாழ்வாதார சவால்கள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் தொடர்பில் விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. மன்னார் கடற்பரப்பில் இந்திய இழுவை படகுகள் அத்துமுறை நுழைந்து அடித்தள இழுவை முறையில் மீன்பிடிப்பதால் கடல் வளங்களும் மீன்களின் இனப்பெருக்க பகுதிகளும் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். குறிப்பாக பவளப்பாறைகள், கடற்புல் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் இயற்கை வாழிடங்கள் அழிக்கப்படுவதாகவும், திங்கட்கிழமை, புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறுவதால் அந்த நாட்களில் உள்ளூர் மீனவர்களின் வருமானம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், இந்திய இழுவை படகுகள் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வுகாண இந்திய தரப்பினருடன் கலந்துரையாடி வருவதாக குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக இலங்கை கடற்பரப்புக்குள் நுழையும் இந்திய இழுவை படகுகள் தொடர்பில் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் ஆனாலும் இவ்வாறான நடவடிக்கைகளால் கடல் வளங்களும் மீன்களின் இனப்பெருக்க பகுதிகளும் பாதிக்கப்படுவதால் தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டியிருப்பதாகவும் அமைச்சர் சந்திரசேகரன் குறிப்பிட்டார். இத்தொடர்பில் கடற்படையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதோடு நடவடிக்கைகள் மேலும் துரிதப்படுத்துமாறும் கேட்டுக் கொண்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்தில் முறையான மீன்பிடி துறைமுகம் இல்லாததால் கடுமையான காலையின் போது மீன்பிடி படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துவதில் மீனவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் பல நாள் மீன்பிடி மற்றும் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடும் படகுகளுக்கு பாதுகாப்பான தங்குமிட வசதி அவசியம் என்றும் மீனவர்கள் தெரிவித்தார்கள். கைது செய்யப்படும் இந்திய இழுவை படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கு கூட போதுமான வசதி இல்லாத நிலை காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. மன்னாரில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் உள்ளூர் மக்களின் எதிர்ப்பினால் அந்த திட்டம் முன்னெடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. சிலாபத்துறை பகுதியில் நங்கூரமிடும் தளம் ஒன்றை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு தொடர்பிலும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இதற்கு பதிலளித்த அமைச்சர் உள்ளூர் மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அதிகாரிகள் ஊடாக சாத்தியக்கூறுகளை முறையாக ஆராய்ந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தின் பல கடற்கரை பகுதிகளில் கடலரிப்பு தீவிரமடைந்துள்ளதால் மீன்பிடி இறங்கு துறைகள், கடற்கரை பாதைகள் மற்றும் மீனவர்களின் குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு தாழ்வான பகுதிகளுக்குள் கடலில் உப்பு நிலை காணப்படுவதாக அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக தலைமன்னர் பியர் உப்புக்குளம், ஜனதா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடலோர பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியமாக இருப்பதாகவும் மொத்தம் 13 இடங்கள் கடலரிப்பால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட தகவலும் அங்கு தெரிவிக்கப்பட்டது. இதொடர்பில் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுக்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கச்சதீவில் மீனவர்கள் இரவு நேரங்களில் தங்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கு முறையான அனுமதி மற்றும் ஏற்பாடுகள் தேவைப்படுவதாகவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். இதொடர்பில் அமைச்சர் கடற்படையினரிடம் விளக்கம் கூறிய போது கச்சதீவில் பாதுகாப்பு தொடர்பான சில பிரச்சனைகள் காணப்படுவதாக கடற்படையினர் தெரிவித்தார்கள். ஆனாலும் இந்த விடயம் தொடர்பில் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் உரிய பதில் வழங்கப்படும் என்று கடற்படையினர் தெரிவித்தார்கள். 2010

0: சரியான பதிலை வழங்க தன்னால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அபிவிருத்தி செய்ய வேண்டிய குளங்கள் தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று விடயத்துக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது.
1: முல்லைத்தீவு மாவட்ட செயலக மண்டபத்தில் முல்லைத்தீவு மாவட்ட மேல்நிலை அரசாங்க அதிபர் எஸ் ஜெயகாந்தன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய குளங்கள், அபிவிருத்திக்காக முன்மொழியப்பட்டுள்ள குளங்கள், விடுவிக்கப்படவுள்ள காணிகள், வனவள திரைக்களத்திடமிருந்து விடுவிக்கப்பட வேண்டியுள்ள விவசாய காணிகள், மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பிலும் எதிர்ப்பு கலந்துரையாடப்பட்டது.
2: முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற மொத்த நிலப்பரப்பு இதுவரை 72% வன ஒதுக்கு பகுதியாக இருக்கின்றது. மேலும் ஏறத்தாழ 4% பகுதியை வன ஒதுக்கு பகுதியாகுவதற்கு வன வள திணைக்களத்தாலே கோரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. வன வள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற பகுதிகளை பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்கு நங்க பிரதேச செயலாளர்கள் விடுவிக்குமாறு கோரியிருந்தார்கள். அதன்படி முதற்கட்டமாக 29486 செக்டேயர் குடங்களை விடுவிக்கும்படி பிரதேச செயலாளர்கள் கூறியிருந்த போது அதில் டிரெக்ட் ரிலீஸின் கூட 17469.58 ஹெக்டேயரை விடுவிப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது, இடம் பெற்று வருகின்றது. அதே போல நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் கமநல திணைக்களங்கள் போன்ற திணைக்களங்களுக்குள்ளையும் 3043 ஹெக்டேயர் நிலப்பரப்பை விடுவிக்குமாறான கோரிக்கைகள் விடப்பட்டு அவை அனுப்பப்பட்டிருக்கின்றன. நேரடியமாகவும் 10462 ஹெக்டேயர் நிலங்களை உருவிக்குமாறு பிரதேச செயலாளர்கள் எங்களை கோரியிருக்கின்றார்கள். அது தொடர்பான விடயங்களும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு எங்களால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது.
1: இதேவேளை வடமாகாணத்தில் விடுவிக்கப்படாமல் உள்ள காணிகள் தொடர்பிலும் பிரதி அமைச்சர் அரவிந்த் சரத் இதன் போது கருத்து தெரிவித்தார்.
3: தசக கனனாபக்தி யுத்தத்திற்கு
4: பல வருடங்கள் நீடித்த யுத்தத்தினால் மக்களின் காணிகள் அற்றுப்போனது. எனினும் காணி பிரச்சனைகளை தீர்த்து அந்த காணிகளை மீண்டும் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் என்ற வகையில் நாம் இருக்கின்றோம். அமைச்சு உள்ளிட்ட ஏனைய அமைச்சுகளுடன் ஏனைய நிறுவனங்களுடன் கலந்துரையாடி மக்களுக்கு தேவையான வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம்.
1: இதேவேளை மலையக மக்களுக்கான வீடமைப்பு திட்டம் தொடர்பிலும் பிரதி அமைச்சர் அரவிந்த் சனரத் இதன்போது கருத்து தெரிவித்தார்.
4: மலையக மக்களே நாட்டின் அபிவிருத்திக்கு உந்து சக்தி அளிக்கின்றனர். எனவே அவர்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் என்ற வகையில் முன்னெடுத்துள்ளோம். வீட்டு பிரச்சனைகள் மாத்திரமல்ல, அவர்கள் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் என்ற வகையில் எடுத்துள்ளோம்.
0: தொடர்ந்து வெளிநாடுகளில் தலைமுறைவாகியுள்ள நம்பப்படும் 93 சந்தனவர்களுக்கு எதிராக சர்வதேச காவல்துறை ஊடாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. இந்த விடயம் தொடர்பில் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது காவல்துறை ஊடக பேச்சாளர் உட்லர் கருத்துக்களை தெரிவித்தார். மேலும் தற்போதைய போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான அரசின் நடவடிக்கைகளினால் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பாகவும் அவர் பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு விளக்கம் அளித்தார்.
5: இதுவரை மேலும் 35 பேர் போன சந்தேக நபர்களை, குற்றவாளிகளை இலங்கைக்கு கொண்டு வர எம்மால் முடிந்துள்ளது. அதே போல் உங்களுக்கு தெரியும், 93 சந்தேக நபர்களுக்கு சிவப்பு அறிவித்தல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் காலங்களில் இந்த வருடத்திலும் அடுத்த 1, 2, 3 வருடங்களுக்குள்ளும் விரைவாக இந்த அனைத்து சந்தேக நபர்களையும் இலங்கைக்கு கொண்டு வர நாம் நடவடிக்கை எடுப்போம். இந்த அரசு பொறிமுறைக்கு இன்டர்போல் எமக்கு உதவியாக இருக்கின்றது, சர்வதேச குற்றவியல் போலீஸ் அமைப்பு. அதே போன்று இப்போது இந்த நபர்களை இலங்கைக்கு கொண்டு வந்த பின்னர் இதுவரை அவர்களால் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள், சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட அதிக மதிப்பு மிக்க சொத்துகள், இந்த சொத்துகள் எவை? குறிப்பாக வாகனங்கள், காணிகள், சொகுசு வீடுகள், பணம் மற்றும் தங்க நகைகள். இவை அனைத்தையும் அரசுடைமையாக்குவதற்கு குறிப்பாக இலங்கை போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீஸ் மாதுவரின் நேரடி பங்களிப்புடன் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். அதற்கு அமைய 2024, 2025, 2026 ஆகிய 3 வருடங்களிலுமே இதனை எம்மால் செய்ய முடிந்துள்ளது. குறிப்பாக 2024 1490 மில்லியன் பெறுமதியான சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையை நாம் எடுத்துள்ளோம். அதே போன்று 2025 1549 மில்லியன் பெறுமதியான சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கையை எடுத்தோம். அதற்கமைய அந்த சொத்துக்களை முடக்குவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதே போல 2026 ஜனவரி 1 முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் 839 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம். 2025 அக்டோபர் 30 முதல் நேற்று வரையான காலப்பகுதிக்குள் 2259 கிலோ 129 கிராம் ஹெரோயின் போலீசாரினால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது.

0: போன்று 2653 கிலோ 545 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. 293 கிலோ 755 கிராம் கொக்கைன் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சைமன் என்ற குற்றவாளி அழைத்து வரப்பட்டுள்ளார். ஆனால் பிரதான போதைப் பொருள் கடத்தக்காரரான கஞ்சிப்பான இம்ரானை கைது செய்ய சென்றதாக கூறப்பட்டது. அந்த திட்டம் தோல்வியடைந்ததா? உங்களுக்கு உங்கள் சொந்த ஊரி
1: இந்த கருத்தானது போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற தடுப்பு விசேட பிரிவினுடைய படிப்பாளர் ரோகான் ஒலுகல அவர்களது.
0: ஏனெனில் நீங்கள் அந்த ஊரை தாண்டி வேறு ஊருக்கு சென்றால் அந்த ஊரை பற்றி பெரிய புரிதல் நமக்கு இருக்காது அல்லவா? எனவே பொதுவாக வேறு ஒரு நாட்டில் முன்னெடுக்கும் நடவடிக்கையே அந்த நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டும் அந்த நாட்டை பற்றி தெரிந்து கொண்டும் நாம் செய்ய வேண்டும். பொதுவாக நாம் நீந்துவதென்றால் தண்ணீரில் இறங்க வேண்டும் அல்லவா? அது தோல்வியடைந்த நடவடிக்கை அல்ல, ஒரு வெற்றியடைந்த நடவடிக்கை என்று நான் நினைக்கின்றேன். எனவே நாம் தண்ணீரில் இறங்கினோம்.
2: செவ்வந்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது ஒரு பையை எடுத்து சென்றதாக சமூகத்தில் ஒரு பேச்சு இருக்கின்றதே.
0: நீதிமன்றத்திலிருந்து சிறைச்சாலையிடமே அவர் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். அது தொடர்பில் சிறைச்சாலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அதை பற்றி நீங்கள் பின்னர் தெரிந்து கொள்ள முடியும்.
2: திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளின் உறவினர்களை இலக்கு வைத்து இப்போது துப்பாக்கி சூடுகள் இடம்பெறுகின்றன. நேற்று முன்தினம் மாளிகாவத்தை பகுதியிலும் ஒருவர், நேற்றிரவு ஒரு தாய், இதனை கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றதா?
0: இல்லை. அப்படியாயின் இந்த திட்டமிட்ட குற்ற செயலில் ஈடுபடும் குற்றவாளிகள் தங்களின் அதிகாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக சில நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள். உண்மையில் எந்த ஒரு உயிரையும் அழிப்பதை என்னால் அங்கீகரிக்க முடியாது. இலங்கை போலீஸ் தன்ற ரீதியில் இந்த ஒவ்வொரு சம்பவம் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறான சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம் அந்த குழுக்கள் தங்களின் பலத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவே செய்கின்றார்கள். எனவே இது தொடர்பில் போலீஸ் மா அதிபரின் தலைமையில் கடுமையான வேலைத்திட்டம் ஒன்று இலங்கை போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எதிர்காலத்தில் இதனை பெருமளவில் கட்டுப்படுத்த முடியும் என்று நினைக்கின்றேன்.
2: இந்த குற்றவாளிகள் இருக்கும் வலையமைப்பை கண்டறிந்து போலீசாரால் முன்னரே நடவடிக்கை எடுக்க முடியாதா? இப்போது நாளுக்கு நாள் 24 மணித்தியாலங்களுக்கு 2 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகின்றதல்லவா?
0: தற்போது நாம் அந்த அனைத்து குழுக்கள் பற்றியும் அடையாளம் கண்டுள்ளோம். அதே போல் அச்சுறுத்தல் உள்ள நபர்களுக்கு அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளோம். எதிர்காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான வேலைத்திட்டத்தை நாம் முன்னெடுக்க உள்ளோம். தற்போது முன்னெடுத்து வருகின்றோம். ஆனால் ஒரேடியாக இது நமக்கு இலகுவானதல்ல. ஏனெனில் நீண்ட காலமாக திட்டமிட்டு வார்த்தையிலேயே திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் என்பதால் அது ஒரு பெரிய அமைப்பு. எனவே எமக்கு சிறிய காலம் தேவைப்படுகிறது. ஏனெனில் இப்போதுதான் நாம் அந்த முறைமைக்குள் வந்துள்ளோம். எதிர்காலத்தில் இதனை பெருமளவில் கட்டுப்படுத்த முடியும் என நினைக்கின்றேன்.
2: இந்த வருட நிறைவிற்குள் கஞ்சிப்பானை இம்ரானை பிடித்துக் கொண்டு வருவீர்களா?
1: கொஞ்சம் பொறுத்திருங்கள்.
2: இலங்கை ராணுவம் இந்த நடவடிக்கையில் போதைப் பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய அனைவரையும் பற்றியும் தகவல்களை சேகரிப்பதையே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச ரீதியில் நமக்கு இருக்கும் புலனாய்வு வலையமைப்புகள் அனைத்தும் இதற்காக பயன்படுத்தி வருகின்றோம். அதன் பலனாக இதுவரை இலங்கை போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் சுமார் 9.3 பில்லியன் பெறுமதியான போதைப் பொருட்களை கைப்பற்றவும் அவற்றை சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கவும் முடிந்துள்ளது.
3: இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து 54 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயின், ஐஸ், கேரள கஞ்சா ஆகிய போதைப் பொருட்களை கைப்பற்றி சட்டத்தின் முன்னிறுத்த எம்மால் முடிந்துள்ளது. இதற்கு மேலதிகமாக இந்த நடவடிக்கைகள் மூலம் 9 உள்நாட்டு பலநாள் மீன்பிடி படகுகளையும் ஏனைய சிறிய மீன்பிடி படகுகளையும் மொத்தமாக 17 மீன்பிடி படகுகளை கைப்பற்ற முடிந்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கைகளின் போது கடற்படையினரால் இதுவரை 259 சந்தேக நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர். புள்ளி விவரங்களுக்கு அமைய கடற்படையினரால் 1080 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின், 590 கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள், 688 கிலோகிராமிற்கும் அதிகமான கேரள கஞ்சாவும் இம்மால் கைப்பற்றப்பட்டுள்ளன.
4: அதிக பிரமாணம் கேரள கஞ்சா கிலோகிராம்
0: கிடைத்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் விசேட அதிரடி படையினருடன் இணைந்து 154 தரைவழி சோதனைகள் நடத்தியுள்ளோம். 300 மேற்பட்டவர்களை கைது செய்துள்ளதுடன் சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெறும் இடங்களை அடையாளம் கண்டு, குறிப்பாக 22 ஏக்கருக்கும் அதிகமான கஞ்சா செய்கை நிலங்களை அடையாளம் கண்டு அழிப்பதற்கு விசேட அதிரடி படையினருடன் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளோம். எதிர்காலத்திலும் விபத்து நடவடிக்கைகளை இதேபோன்று விரிவுபடுத்தவும், குறிப்பாக கடற்படை, ராணுவம், போலீஸ், விசேட அதிரடி படையினருடன் இணைந்து செயற்படவும் திட்டமிட்டுள்ளோம். பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் இவ்வாறான அனைத்து கடத்தல்களுக்கும் எதிராக தற்போது கூட்டு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
1: தொடர்ந்து 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிரான எதிர்கட்சியினர் மற்றும் மாநாயக்க தேர்தல்களின் நிலைப்பாடு தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெதிச முன்வைத்த குற்றச்சாட்டை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாத்திரை மாவட்ட உறுப்பினர் தம்மிக்க செலுகை முற்றிலும் நிராகரிப்பதோடு, மாநாயக்க தேர்தல்கள் மீது என்ன வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன என்று கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். கொழும்பில் உள்ள சுதந்திர கட்சியின் தலைமை காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை நீடிப்பது தொடர்பான 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு மாநாயக்க தேர்தல் ஜனாதிபதி எழுதிய கடிதத்தை அரசாங்கம் அலட்சியப்படுத்தியுள்ளது, குறைந்தபட்சம் கடிதம் கிடைத்தது என்ற தகவலை கூட தெரிவிக்காமல் மத தலைவர்களுக்கு உரிய மரியாதையை அரசாங்கம் குறைத்துவிட்டது, தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்படாத ஒரு விடயத்தை அரசாங்கம் மக்கள் மீது தன்னிச்சையாக திணிக்க முயல்வதோடு, வழக்கம் போல் அவசரப்பட்டு வர்த்தமானிய வெளியிட்டு பின்னர் பின்வாங்குவது போல், சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பை கருத்தில் கொண்டு இன்னமும் 24 மணி நேரத்துக்குள் இந்த திருத்தத்தை அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும். நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாலே எதிர்கட்சியினர் இதனை எதிர்ப்பதாக அமைச்சர் நலிந்த ஜெதிச கூறிய குற்றச்சாட்டை முற்றிலுமாக மறுப்பதோடு, அரசியலமைப்பு திருத்தத்தை எதிர்த்து கடிதம் எழுதிய மாநாயக்க தேர்தல்கள் மீது என்ன வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன, அரசின் பொய்களையும் இயலாமையையும் மூடி மறைக்கவே இத்தகைய வீண் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாகவும், அரசாங்கம் உடனடியாக நீதித்துறையின் சுதந்திரத்தில் தலையிடுவதை நிறுத்திவிட்டு இந்த 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கை சிவில் விமான போக்குவரத்து பாதுகாப்பு துறையின் வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக வசந்தி முருகேசு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தனியார் நிறுவனத்தின் முதல் பெண் பாதுகாப்பு மார்ஷலாக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை ஆண்கள் மாத்திரமே நியமிக்கப்பட்ட நிலையில் விமானிய பாதுகாப்பு மற்றும் மார்ஷல் துறையில் முதல் முறையாக ஒரு பெண் இந்த பொறுப்பை ஏற்று புதிய சாதனை படைத்திருக்கிறார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் பெண்களின் பங்களிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றுள்ள இந்த சாதனை எதிர்கால இளம் பெண்களுக்கு பெரும் ஊக்கமாகவும் முன்மாதிரியாகவும் அமையும் என்று கருதப்படுகிறது. வைத்தியத்துறையில் உள்ள முஸ்லிம் சகோதரிகள் முன்வைத்துள்ள ஆடை தொடர்பான கோரிக்கைக்கு தாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாக கலாநிதி ஜனகன் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் அணிவது முகத்தை மறைக்கும் புர்கா அல்ல, மாறாக முகம் முழுமையாக தெரியும் வகையிலான ஹிகாப் மட்டுமே என்பதால் நோயாளிகளின் பாதுகாப்புக்கோ அல்லது வைத்தியர்களின் தொழில்சார் கடமைகளுக்கோ இதனால் எந்தவித தடையும் ஏற்படாதான் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இத்தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். வைத்தியர்களும் வைத்தியசாலை நிர்வாகங்களும் இந்த விடயத்தை தேவையற்ற பிரச்சனையாக கருதாமல் சம்பந்தப்பட்ட சகோதரிகளின் மத நம்பிக்கைகளையும் அடிப்படை உரிமைகளையும் மதித்து செயற்பட வேண்டும். ஒவ்வொரு தனிநபர்னதும் மத நம்பிக்கைகளையும் கலாச்சார அடையாளங்களையும் மதிப்பது இலங்கையின் தன்மைத்துவ சமூகத்தின் முக்கியமான பண்பாகும். குறுகிய மனப்பான்மை அல்லது தவறான புரிதல்களால் இந்த நல்லிணக்கத்தை பாதிக்க செய்யக்கூடாது. நோயாளிகளின் பாதுகாப்பு, சுகாதார தர நிலைமைகள் மற்றும் தொழில்சார் பொறுப்புகள் பாதுகாக்கப்படுவதோடு மத உணர்வுகளையும் சமநிலைப்படுத்தும் வகையில் நீதியானதும் நடைமுறைக்கேற்றதுமான தீர்வொன்று விரைவில் எட்டப்பட வேண்டும். இலங்கையின் பன்மத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் அதுவரும் ஒருவரது மத நம்பிக்கைகளையும் உரிமைகளையும் மதித்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி வளாகத்தில் புதிதாக எந்த பகுதியில் குழிகளை தோண்ட வேண்டும் என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணி ரணிதா ஜனராஜா தெரிவித்தார்.
4: அத்துடன் மீட்கப்பட்ட எலும்பு குவியல்கள் தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை யாழ்ப்பாணம் நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் நேற்றைய அகழ்வு பணிகளின் போது புதிதாக 5 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டதோடு 6 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அத்துடன் ஏற்கனவே குவியலாக அடையாளம் காணப்பட்டு 42 என்று இலக்கமிடப்பட்ட மனித எலும்பு குவியலும் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய இதுவரை மொத்த 544 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதோடு அவற்றில் 530 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். மேலும் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த பகுதியிலிருந்து அடையாளம் காணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட பிற சான்று பொருட்களை உத்தியோகமாக படமெடுக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதற்கமைய 1 முதல் 37 வரை இலக்கமிடப்பட்ட பிற சான்று பொருட்கள் முழுமையாக படமெடுக்க முடிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா மேலும் இது தொடர்பாக தெரிவிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் HMLAM ஹிஸ்புல்லா வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருந்தார். இன்று காலை ஆணைக்குழுவின் அலுவலகத்துக்கு சென்ற அவர் அங்கு அதிகாரிகளிடம் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார்.
5: MLAM ஹிஸ்புல்லாவின் சொத்துக்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது.
6: 2013-2014 ஆண்டுகளில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஸ்டாஃப் உத்தியோகத்தருடைய இலக்கத்துக்கு வங்கி கணக்குக்கு நான் சில டிபாசிட் செய்திருந்தேன். அது எதற்காக டிபாசிட் செய்யப்பட்டது, அதற்காக செலவழிக்கப்பட்டது தொடர்பாக விசாரிப்பதற்காகத்தான் அழைத்திருந்தால். அதாவது இவர் எந்த ஒரு பிரச்சனை, ஒரு அரசாங்கமும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது.
4: இலங்கையின் உத்தியோர்வ வறுமை கோடு 2026 ஜூன் மாதத்தில் 17,592 ரூபாவாக உயர்ந்ததாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அண்மைய தரவுகள் தெரிவிக்கின்றன. மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் உத்தியோர்வ வறுமை கோடு 277 ரூபாவால் அதிகரித்துள்ளது. மே மாதத்தில் அது 17,315 ரூபாவாக காணப்பட்டது. ஒரு நபர் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாதாந்த அடிப்படையில் குறைந்தபட்சமாக தேவைப்படும் தொகையே உத்தியோர்வ வறுமை கோடாக கருதப்படுகிறது. குறைந்தபட்ச உணவு மற்றும் உணவல்லாத நுகர்வுப் பொருட்களின் செலவின அடிப்படையில் இது கணக்கிடப்படுவதோடு விலைகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கேற்ப மாதந்தோறும் புதுப்பிக்கப்படுகிறது. மாவட்ட வாரியான தரவுகளின்படி கொழும்பு மாவட்டத்தில் வறுமை கோடு 18,973 ரூபாவாக பதிவாகி இலங்கையிலே அதிகபட்சமாக அங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கம்பகா மாவட்டத்தில் 18,876 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மாறாக மொன்றாக்கலை மாவட்டத்தில் 16,821 ரூபாவாக பதிவாகி இலங்கையிலே குறைந்த உத்தியோர்வ வறுமை கோடு காணப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் குடும்பங்களின் வாழ்க்கை செலவுகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நிலையில் தேசிய வறுமை கோட்டிலும் உயர்வு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையின் வாழ்க்கை தரம், வறுமை நிலை மற்றும் வாழ்க்கை செலவுகளில் ஏற்படும் மாற்றங்களை மதிப்பீடு செய்வதற்கான முக்கிய குறியீடாக உத்தியோர்வ வறுமை கோடு கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களால் பயன்படுத்தப்பட்டு வருவது இங்கு குறிப்பிடத்தக்க தகவலாகும். இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதராக எரிக் மேயர் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் உத்தியோர்வமாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறையின் மூத்த வெளிநாட்டு சேவை அதிகாரியான எரிக் மேயர் தற்போது நோர்வேயில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பு தூதுவராக பணியாற்றி வருகிறார். ஒஸ்லோவில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் ஆர்க்டிக் பிராந்தியத்தில் அமைந்துள்ள அமெரிக்காவின் ஒரே தூதரக பதவி நிலையமான ரம்சோ அலுவலகத்தின் செயல்பாடுகள் மற்றும் கொள்கை அமலாக்கத்தை அவர் மேற்பார்வையிட்டுள்ளார். 2025 ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை அமெரிக்க வெளியுறவுத்துறையின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் சிரேஷ்ட அதிகாரியாக பணியாற்றிய அவர் தெற்கு மற்றும் மத்திய ஆசியா முழுவதும் அமெரிக்காவின் கொள்கை முன்னுரிமைகளை ஒருங்கிணைக்கும் பணிகளுக்கு தலைமை வைத்திருக்கிறார். இதற்கு முன்னர் வடக்கு மெசடோனியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பொறுப்பு தூதராகவும் துணை தலைமை தூதராகவும் கசகஸ்தானின் அல்மாட்டியில் அமெரிக்க துணை தூதரகத்தின் தலைமை தூதராகவும் பணியாற்றியவர் அவர். அங்கு பல்வேறு அரசு நிறுவனங்களை உள்ளடக்கிய நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்ததோடு தெற்கு கசகஸ்தானில் அமெரிக்காவின் நலன்களை பிரித்துவப்படுத்தியிருக்கிறார். கம்போடியாவின் புனோம் பென்னில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் தலைமை தூதராகவும் செயற்பட்டு துணை தலைமை தூதராக பின்லாந்தின் ஹெல்சின்கியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் துணை தூதராகவும் எரிக் மேயர் பணியாற்றியுள்ளார். ஹெல்சின்கியில் இருந்தபோது புல்பைட் ஆணைக்குழுவின் உறுப்பினராகவும் அவர் செயற்பட்டிருந்தார். அவரது முந்தைய பதவிகளில் அர்ஜென்டினாவின் புவனஸ் அயர்ஸில் துணை தூதராகவும் எகிப்தின் கெய்ரோவில் கலாச்சார விவகார அதிகாரியாகவும் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்கிறது. வாஷிங்டனில் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் தலைமை அதிகாரி மற்றும் மூத்த ஆலோசகராகவும் ஆர்க்டிக் கவுன்சிலின் அமெரிக்க தலைமைத்துவ காலத்தில் பெருங்கடல்கள் சர்வதேச சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் விவகாரங்களுக்கான பணியகத்தின் ஆலோசகராக அவர் பணியாற்றியிருக்கிறார். அமெரிக்க வெளியுறவுத் துறையில் இணைவதற்கு முன்னர் விமான போக்குவரத்து துறையில் நிறுவன விற்பனை மற்றும் அரசாங்க உறவுகள் தொடர்பான பணிகளில் எரிக் மேயர் முன்பு ஈடுபட்டிருந்தார். கலிபோர்னியா பல்கலைக்கழகம் பெக்லியில் அரசியல் அறிவியல் பட்டம் பெற்றுள்ள அவர் ஜோர்ஜ்டவுன் பல்கலைக்கழகத்தில் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டத்தையும் பெற்றவராவார். அவரது சிறப்பான சேவைக்காக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் பல்வேறு உயரிய மற்றும் சிறப்பு சேவை விருதுகளையும் எரிக் மேயர் பெற்றுள்ளார். மேலும் டெனிஸ், பிரெஞ்சு, ரஷ்ய மற்றும் ஸ்பானிய மொழிகளில் அவர் தேர்ச்சி பெற்றவர். இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதராக எரிக் மேயரின் நியமனம் இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள், தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பிராந்திய கொள்கைகள் மற்றும் கடல்சார் மற்றும் பிராந்திய விவகாரங்களில் அமெரிக்க இலங்கை ஒத்துழைப்பு ஆகியவற்றில் முக்கியத்துவம் பெறும் என்று தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதராக எரிக் மேயர் வாஷிங்டன் டிசியில் உள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் உத்தியோகமாக பதவியேற்றுக் கொண்டுள்ளதை இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் உறுதிப்படுத்தியிருப்பதோடு எரிக் மேயர் புதிய அமெரிக்க தூதராக பதவியேற்றுள்ளமை குறித்து மகிழ்ச்சியையும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையும் வெளியிட்டுள்ளது. வாஷிங்டன் டிசியில் உள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறையில் இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதராக எரிக் மேயர் உத்தியோகமாக பதவியேற்றுள்ளதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முழு தூதரக குழுவின் சார்பிலும் அவருக்கு எமது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எரிக் மேயரின் தலைமையின் கீழ் பணியாற்றுவதற்கும் அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான கூட்டாண்மையை மேலும் ஆழப்படுத்துவதற்கும் எதிர்பார்ப்பதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான பகிரப்பட்ட நலன்கள் மற்றும் முன்னுரிமைகளை முன்னெடுப்பதில் அவரது தலைமையின் கீழ் இணைந்து செயற்பட எதிர்பார்த்திருப்பதாக தூதரகம் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வறும் வயதை மேலும் 2 வருடங்களால் உயர்த்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்துக்கு விசேட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறது. நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளின் சுதந்திரம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட பிரதிநிதி மார்க்ரெட் சாட்வைட் இந்த எச்சரிக்கை கடிதத்தை இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளார். தற்போதுள்ள அரசியல் அமைப்பின்படி உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 65 ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயது 63 ஆகவும் காணப்படுகிறது. புதிய திருத்தத்தின் மூலம் இதனை முறையை 67 மற்றும் 65 ஆக உயர்த்துவதற்கு யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த அவசர அரசியலமைப்பு திருத்தமானது நீதிமன்ற அமைப்பின் சுதந்திரத்துக்கும் நியாயமான வழக்கு விசாரணைகளுக்கான உரிமைக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் என்று ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த மாற்றங்கள் எதிர்கால நியமனங்களுக்கு மட்டுமன்றி தற்போது சேவையில் உள்ள நீதிபதிகளின் பதவிக்காலத்துக்கும் உடனடியாக பொருந்தும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளமை பெரும் கவலை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முறையான கலந்தாலோசனைகள் இன்றி கொண்டுவரப்படும் இத்தகைய திருத்தங்கள் நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த சட்ட திருத்தத்துக்கான காரணங்கள் மற்றும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசிடம் கேட்டிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் எந்தொரு தனிநபரையோ அல்லது குழுவையோ இலக்காக கொண்டு தங்களால் எடுக்கப்பட்டதல்ல என்று ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவிக்கிறார். மாறாக நாட்டின் பொது நலனை அடிப்படையாக கொண்டே இந்த தீர்மானம் தங்களால் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. நீதித்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். நீதியல்ல நாட்டம் செயற்பாடு நீதிமன்றங்களால் மாத்திரம் முன்னெடுக்கப்படுவதில்லை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, விசாரணைகள், வழக்கு தாக்கல் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கமைய சட்டமா அதிபர் திணைக்களம் கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய சாத்தல்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு, இலங்கை காவல்துறை மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகியவற்றின் மனிதவளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதோடு பொதுமக்கள் இலகுவாக அணுகக்கூடிய வகையில் அதன் நடவடிக்கைகளை மாகாண மட்டத்திலும் முன்னெடுப்பதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் மக்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளை இலகுபடுத்தும் வகையில் மேல்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நீதிமன்றங்களுக்கு தேவையான பௌதிக வசதிகளை மேம்படுத்தவும் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதனிடையே நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரித்தல் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடித்தல் உள்ளிட்ட விடயங்களில் கொள்கை ரீதியான எதிர்ப்புகள் எதுவும் இல்லை என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்தார்கள். ஆனாலும் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் குறித்து மேலும் ஆராய்ந்து பொதுவான இணக்கப்பாட்டுக்கு வருவது பொருத்தமானது என்று அவர்கள் பரிந்துரையையும் செய்துள்ளார்கள். இந்த சீர்திருத்தங்கள் நாட்டின் நீதித்துறை எதிர்கொள்ளும் கட்டமைப்பு சார் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பரந்த மறுசீரமைப்பின் ஒரு பகுதி என்றும், இது தனிப்பட்ட கருத்தோ அல்லது அரசாங்கத்தின் தனிப்பட்ட நிலைப்பாடோ கிடையாது என்றும் ஜனாதிபதி இதன் போது மேலும் விளக்கம் அளித்தார்.
0: அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜு அமரசூரிய, சங்கத்தின் செயலாளர் நலின் செல்வா உள்ளிட்ட 24 பேர் கொண்ட குழுவினர் ஜனாதிபதியை சந்தித்தனர். ஜனாதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினர் தமது கருத்துக்களை தெரிவித்ததுடன் அது தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார்.
7: எனது பிரவேசம் அரசியலமைப்புக்கு உட்பட்டதாகவே அமைந்துள்ளது. எனது நிறைவேற்ற அதிகாரத்தையோ அல்லது என்னிடம் உள்ள அதிகாரத்தையோ நான் ஒருபோதும் அரசியலமைப்பிற்கு அப்பால் சென்று பயன்படுத்துவதற்கு முன்படவில்லை. ஆபத்து ஏற்படும் என உப்புல் கூறினார். இந்த அரசியலமைப்பு திருத்தத்தினால் ஏனைய ஜனாதிபதிகளுக்கு செல்ல நேரிட்டது. நீங்களும் செல்ல வேண்டி ஏற்படும் என தெரிவித்தார். நான் செல்வதற்கு தயாராக இருக்கிறேன். நான் இங்கு அமர்ந்திருப்பதற்காக மாத்திரம் வருகை தந்த ஒருவன் இல்லை என்பதனை கூற வேண்டும். அதே போது மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராகியுள்ள ஒருவன் என்பதனையும் கூற வேண்டும். சவாலை எதிர்கொள்ளாமல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என நான் நினைக்கவில்லை. சவாலுக்கு மத்தியிலேயே மாற்றம் ஏற்படும். சிறந்த உதாரணம் ஒன்றை கூறுகிறேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு புலனாய்வு பிரிவினருக்கு அறிவித்துள்ளேன். எனது பாதுகாப்புக்கும் அவர்களை பொறுப்பு கூறுகின்றனர். விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது அல்லவா, அதற்குள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதனையும் நான் அறிவேன். சவாலை எதிர்கொள்ளாமல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என நான் நினைக்கவில்லை. சவாலை எதிர்கொள்வதால் எனது பதவி அச்சுப்போகுமாயின் அந்த பொறுப்பை ஏற்று விலகிச் செல்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன்.
0: உயர்நீதிமன்றம் மற்றும் மின்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் வெற்றிடம் ஏன் இதுவரையில் பூர்த்தி செய்யப்படவில்லை? இது தொடர்பிலும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார்.
7: அந்த செயற்பாட்டை நான் ஒரு மாதத்துக்குள் நிறைவு செய்யவில்லை. அது ஒரு திட்டவட்டமான விடயம். நான் ஒரு விடயத்தை கூறுகிறேன், அதனை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய வழக்கு முன்னெடுக்கப்படுகிறது. அந்த வழக்கில் 23,000 குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. 3,000 சாட்சியாளர்கள் இருக்கின்றனர். இந்து மேல் நீதிமன்றங்களில் இருக்கின்ற நீதிபதிகளை மூவரடங்கிய நீதிபதிகள் குழாமை பிரதிநிதித்துவ அவர்களுக்கே அடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் அதனை விசாரித்து பார்த்தேன். அந்த வழக்கு தற்போது நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. எனவே அவர்களை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு நியமிக்க வேண்டும். அவ்வாறாயின் அந்த வழக்குக்கு எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படும் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். அவர்களை நியமிக்காவிட்டால் அதனால் அவர்களுக்கு எவ்வாறான தாக்கம் ஏற்படும் என்பது தொடர்பில் சிந்திக்கிறேன். அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுமா என்பதனை சிந்திக்கிறேன். அத்தகைய தாக்கமே அதுவாகும். அடுத்ததாக ஏன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருந்து உயர் நீதிமன்றத்திற்கு தாக்கம் ஏற்படாது என கேள்வி எழுப்பப்படுகிறது. நான் அதனையும் ஆராய்ந்து பார்த்தேன். உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலேயே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அந்த இரண்டு பிரச்சனைகளையும் நான் ஒப்பிட்டு பார்த்தேன். அதனால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருக்க அந்த குழுவை வெறுமையாக வைத்திருக்காமல் உயர்நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வது பொருத்தமற்றது என நினைக்கிறேன். எனவே ஒரு விடயத்தை நான் மிகவும் நேர்மையாக கூறுகிறேன். ஒருவர் ஓய்வு பெற்று செல்லும் வரை காத்திருந்து அல்லது ஒருவர் தகுதி பெறும் வரை காத்திருந்து இந்த வெற்றிடங்களை வைத்திருக்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலேயே முழு சமூகமும் கவனம் செலுத்தியுள்ளது. எனவே நீதியை நிலைநாட்டுவதற்கான நோக்கம் மாத்திரமே எனக்கு இருக்கிறது.
0: வழக்குகளை விரைவாக நிறைவு செய்வதே நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான பிரதான காரணம் எனவும் ஜனாதிபதி மீண்டும் தெரிவித்தார்.
7: முதலாவதாக விசாரணை கட்டமைப்பு ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். நாடளாவிய ரீதியில் 24 லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுக்களின் பிராந்திய அலுவலகங்களை திறக்க வேண்டும். அந்த அலுவலகங்களில் பணியாற்றுவதற்கு 373 அதிகாரிகளை நியமிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சாதாரண அரசு ஊழியர்களின் சம்பளத்தை விட உயர்ந்த சம்பளத்தை அந்த விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்குமாறு முகாமைத்துவ ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளேன். உரிய முறையில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டுமாயின் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை ஸ்திரப்படுத்த வேண்டும். அடுத்ததாக போலீஸ் திணைக்களம். நமது போலீஸ் சேவைக்கான உத்தியோகபூர்வ ஆளணி 1,02,000 காணப்படுகிறது. எனினும் இன்று 72,000 பேர் மாத்திரமே போலீசில் கடமையாற்றுகின்றனர். அதில் கிட்டத்தட்ட 4,000 பேர் மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பித்து சீருடை சார்ந்த கடமைகளில் ஈடுபடாமல் கடமையாற்றுகின்றனர். எனவே 1,02,000 பேர் செய்ய வேண்டிய பணியை ஒருமனே 68,000 பேர் மாத்திரமே செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் கடமை நேரத்தில் அதிகளவில் போலீஸ் அதிகாரிகளே உயிரிழந்துள்ளனர். கடந்த வருடத்தில் மாத்திரம் கடமையின் போது 1,100 போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் 18 முதல் 20 மணித்தியாலங்கள் கடமையாற்றுகின்றனர். எனவே போலீஸ் துறைக்கு புதிதாக 10,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய உள்ளேன். அவர்களுக்கான சீருடைகளை மாற்றுவதற்கும் அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உபகரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். சட்டமா அதிபர் திணைக்களத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. திறமையான அனுபவம் மிக்க சட்ட அதிகாரிகள் வெளியேறி செல்கின்றனர். நாம் 50 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளோம். அவர்களின் பதவி உயர்வு செயற்பாட்டில் ஒரு குறைபாடு இருக்கிறது. அந்த பதவி உயர்வு செயற்பாட்டை மாற்றுவது தொடர்பில் எமது அமைச்சர் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளார். குறிப்பாக தனியார் நிறுவனங்கள் தொடர்பான வழக்குகளை கையாளும் போது அவர்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கிறது. அந்த கொடுப்பனவை அதிகரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் நான் இருக்கிறேன். அவர்களை மிகவும் நல்ல பொருத்தமான சம்பளத்தில் வைத்திருக்காமல் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மூலமாக சிறந்த சட்ட அதிகாரிகளை அம்மால் உருவாக்க முடியாது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதனூடாக வழக்குகளை விரைவாக நிறைவு செய்ய முடியுமா என கேள்வி எழுப்புவோருக்கும் ஜனாதிபதி பதிலளித்தார். அரசியலமைப்பில் ஏற்கனவே இதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை மாகாண மட்டத்திலும் செயல்படுத்த முடியும். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை மையப்படுத்திய நிலையில் இருந்து சில வருடங்களுக்கு மாகாண மட்டத்தில் அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். எனவே அதற்கு அவசியமான 4 நீதிபதிகளை உள்வாங்க திட்டமிட்டுள்ளோம். அடுத்ததாக மேல் நீதிமன்றத்தில் அதிகளவிலான வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. புதிதாக 11 நீதிமன்றங்களை ஸ்தாபிக்க வேண்டும். புதிய 11 நீதிமன்றங்களை ஸ்தாபித்தால் என்ன நடக்கும்? அங்கும் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். அதன் காரணமாகவே தற்போதுள்ள 110-120 அதிகரிக்க தீர்மானித்துள்ளோம். நாம் புதிதாக உருவாக்கும் நீதிமன்றங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீதிபதிகளும் பெயரிடப்படுவார்கள். எனவே மாவட்ட நீதிபதிகள் மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆவதற்கு 2 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதில்லை. அதற்கு ஏற்ப நீதிபதிகளுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும். இவ்வாறாக நீதிமன்றங்களில் 50 நீதிபதிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை நீதி சேவை ஆணைக்குழு முன்னெடுத்துள்ளது. அவர்களுக்கு தாம் எதிர்பார்க்கும் மட்டத்தில் உள்ளவர்களை தெரிவு செய்து ஆட்சேர்ப்பு செய்வதற்கான உரிமை இருக்கிறது. அதுவே சுதந்திரம்.
8: நீங்கள் இதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறீர்கள், ஜனாதிபதியை சந்தித்தும் இதனை கூறிவிட்டீர்கள். அடுத்த உங்களுடைய திட்டம்
9: என்ன?
0: இல்லை, நாட்டிற்கு சிறந்ததல்ல என்று நாம் கூறுகின்றோம். இது நாட்டுக்கு மக்களுக்கு இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு சிறந்ததல்ல. கருப்பு புள்ளி கொண்டுவரப்படும். எமது நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மை தொடர்பில் பெரும் சந்தேகம் ஏற்படுகிறது. எமது எதிர்கால பயணத்திற்கு, இலங்கையின் எதிர்காலத்திற்கு, குடியரசின் எதிர்கால பயணத்திற்கு தடையாக இருக்கும் என்று நாம் கூறுகின்றோம். அரசாங்கம் தீர்மானம் எடுக்க வேண்டியதை தற்போதுள்ளது. நாம் வந்த பயணத்தை தொடர்வதா? அப்படியாயின் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் எமது சட்ட ரீதியிலான அணுகுமுறைகளுக்கு நாம் செல்வோம். எமது கொள்கைகளுக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அதனை விட மிக உறுதியாகவும் வலிமையாகவும் நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். எமது எல்லைகளுக்கு உட்பட்டு அந்த முயற்சியை தடுத்து நிறுத்த எம்மால் முடிந்த அனைத்தையும் நாம் செய்வோம்.
7: இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரியவுடன் இணைந்து நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஏனைய தரப்பினர் யார்? ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் இந்த யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு.
0: மக்கள் வாழ முடியாத அளவுக்கு பாரிய பொருளாதார நெருக்கடி ஒன்று நாட்டுக்குள் ஏற்பட்டுள்ளது. நாளாந்த மக்களின் வறுமை அதிகரிக்கின்றது. ஜூன் மாதத்தில் இருந்து செலவுகளுடன் தற்போதுள்ள செலவுகளை ஒப்பிட்டு பார்த்தால் அதன் வித்தியாசத்தை கண்டறிய முடியும். ஒட்டுமொத்தமாக நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் தருவாயில் அரசாங்கம் தமது ஒட்டுமொத்த கவனத்தையும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் பக்கம் திருப்பியுள்ளது. பிரான்ஸ் சட்டத்தரணிகள் சங்கம், உலகின் மிகவும் பழமையான சட்டத்தரணிகள் சங்கங்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் விசேடு அறிக்கையாளர் உள்ளிட்ட அனைவரும் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிலைப்பாடு.
7: இது மிகவும் கடுமையான அரசியலமைப்பு திருத்தம் என்பதையே நாம் கூறுகின்றோம். இலங்கை வரலாற்றில் நாம் இன்று பயன்படுத்தும் இலங்கையின் அடிப்படை சட்டமான அரசியலமைப்பு தற்போது 48 வருடங்கள் பழமையானது. தற்போதைய ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தியும் குறுகிய அரசியல் நோக்கத்துடன் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தின் தலைப்பின் கீழான 107(5) உபப்பிரிவில் கை வைப்பதற்கு முயற்சிக்கின்றன. தற்போதைய அரசாங்கம் தனது 2 வருட கால பகுதியை கொண்டாடுவதற்கு முயற்சிக்கின்றது. இலங்கையின் அரசியலமைப்பில் இருந்த ஜனநாயக உரிமையை மாற்றியமைத்து வடகொரியாவை போன்ற அல்லது அவ்வாறான கட்டமைப்பை உருவாக்கும் தனி கட்சி முறையே அரசாங்கம் உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது.
0: நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் தீர்மானத்திற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது.
7: இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை கடுமையாக எதிர்க்க வேண்டும். இந்த முயற்சியை முழுமையாக தகர்க்க வேண்டும். நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக தமது கட்சியின் ஆளணியை ஒவ்வொரு பிரதேச செயலகத்துக்கும் நியமித்து அத்துடன் நின்றுவிடாமல் 159 உறுப்பினர்களின் ஆதரவை பயன்படுத்தி மக்கள் ஆணைக்கு எதிராகவே தற்போதைய அரசாங்கம் செயற்படுகின்றது. நீதிமன்றத்தின் மீது கை வைத்து தேர்தல்களை நடாத்தாமல் இருப்பதே அரசாங்கத்தின் திட்டமாகும். இலங்கையை வடகொரியா போன்று மாற்றுவதற்கே இவர்கள் முயற்சிக்கின்றனர். திருடர்களை கைது செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனினும் இன்று நீங்கள் திருடர்களை கைது செய்வதாக கூறி அதனை செய்வதில்லை அல்லவா?
9: அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவின் தெளிவுபடுத்தல்.
0: வழக்குகளை விரைவாக நிறைவு செய்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதே எமது நோக்கம். அதுவே எமது தேர்தல் வாக்குறுதி. தொடங்கியுள்ள வழக்குகளை விரைவாக நிறைவு செய்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவோம் என 2024 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் கூறினோம். நீதி நிலைநாட்டப்படுவது மக்களுக்கு தெரிகிறது. முசீடமாக நீதிமன்ற கட்டமைப்பின் பல மறுசீரமைப்புகளை செய்கின்றோம். அதன் ஓர் அங்கமாகவே 400 மேற்பட்ட நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 வருடங்களினால் நீடிக்கப்படுகிறது. எனவே மக்களின் கோரிக்கைக்கு அமைய அரசியலமைப்புக்கு அமையவே இதனை செய்கின்றோம். உயர் நீதிமன்றத்தில் அதனை யாராலும் சவாலுக்கு உட்படுத்த முடியும். யாரேனும் சவாலுக்கு உட்படுத்துவார்கள் என நினைக்கின்றேன். அரசியலமைப்பு மற்றும் சட்டமூலத்தை எவ்வாறு மறுசீரமைக்க வேண்டும் என்ற தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கும். அதற்கு மிக பாராளுமன்றம் செய்யப்படும்.
4: மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் இலங்கை தொடர்பான மீளாய்வு கூட்டம் நாளைய தினம் ஜெனீவாவில் நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உபகுழுவினால் நேற்றைய தினத்திலிருந்து எதிர்வரும் 27 வரை கட்டார், இலங்கை, லித்துவேனியா, சிலி மற்றும் செலோவேக்கியா ஆகிய நாடுகளில் மாற்றுத்திறனாளிகளின் நிலவரம் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளுக்கான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ள 193 அங்கத்துவ நாடுகளில் இந்த 5 உள்ளடங்குகின்றன. அதற்கமைய இலங்கை தொடர்பில் நாளைய தினம் நடைபெற இருக்கும் மீளாய்வின் போது சுயாதீன நிபுணர்கள் 18 அடங்கிய குழுவினரால் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளுக்கான உடன்படிக்கையை இலங்கை எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறது, உபகுழுவின் முன்னிய பரிந்துரைகள் எவ்வாறு அமுல்படுத்தப்படுகின்றன என்பது பற்றி விரிவாக ஆராயப்பட இருக்கிறது. அதேவேளை இந்த குழுவிடம் இலங்கை அரசாங்கம் மற்றும் ஏனைய அரசு சார்பற்ற அமைப்புகளின் அறிக்கைகளும் கையளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. போயிருந்த சேவையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கோரிக்கைகளுக்கு நியாயமான காலப்பகுதிக்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்கங்களுடன் கலந்தாலோசித்து எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகளை தாங்கள் முன்னெடுக்க தீர்மானிப்போம் என்று இலங்கை புரிதல்லை அதிபர் சங்கம் அறிவித்துள்ளது. எமது நோக்கம் புயரத சேவையை சீர்குலைப்பதல்ல, மாறாக நிலவும் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து பொதுமக்களுக்கு நம்பகமான மற்றும் திறமையான புயரத சேவையை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான நிர்வாக மற்றும் சேவை தீர்மானங்களை விரைவாக பெற்றுக் கொள்வதென்று அந்த சங்கம் தெரிவித்திருக்கிறது. புரத நிலைய அதிபர் சங்கம் இது தொடர்பாக ஊடக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. அதில் புயரத திணைக்கழகத்துக்குள் தற்போதுள்ள விவரம், நிர்வாகம், சேவை மற்றும் கணக்காய்வு நடைமுறைகள் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இலங்கை புரிதல்லிய அதிபர்கள் சங்கத்தினால் பல சந்தர்ப்பங்களில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட போதிலும் அவற்றுக்கு போதுமான மற்றும் விரைவான தீர்வுகளை வழங்குவதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை கவலையுடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். புரிதல்லியங்களில் வருகை மற்றும் புறப்படுதலை பரிசோதிப்பது அலுவலக மற்றும் நிர்வாக நடவடிக்கையின் ஒரு பகுதி மட்டுமே என்பதோடு பல வருடங்களாக உரிய கணக்காய்வுக்கு உட்படுத்தப்படாத புரிதல்லியங்கள் உள்ள பின்னணியில் ஒட்டுமொத்த கணக்காய்வு நடவடிக்கையும் உரிய முறைமையின் கீழும் உரிய அதிகாரங்களை கொண்ட அதிகாரிகளின் மூலமும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடாகும். குறிப்பாக உரிய பரீட்சைகள் மற்றும் நேர்முக பரீட்சைகள் நடத்தப்பட்ட போதிலும் மாவட்ட போக்குவரத்து ஆய்வாளர் பதவிகளுக்கான நியமனங்கள் 2 வருடங்களுக்கு மேலாக தாமதப்படுத்தப்படுவதன் காரணமாக ஒழுக்க கட்டுப்பாட்டு விசாரணைகள் உள்ளிட்ட பல அத்தியாவசிய நிர்வாக பணிகள் தற்போது தேக்கமடைந்துவிட்டது. அத்துடன் புயரத போக்குவரத்து சேவை நாளுக்கு நாள் சீர்குலைந்து வரும் நிலைமை, புயரத நிலையங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளில் உள்ள பிரச்சனைகள், பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள புயரத வளங்கள், சேவை தேவைகளுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்காமை மற்றும் புயரத திணைக்களகத்துக்கு சொந்தமான பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகங்களை சரியாக பயன்படுத்தாமை குறித்தும் எமது சங்கம் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளது. புரிதல்லிய அதிபர்கள் சேவைக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும் சேவை பிரமாணம் சார்ந்த விடயங்கள் மற்றும் ஆட்சேர்ப்பு நடைமுறை தொடர்பான இடைக்கால ஏற்பாடுகள் மேலும் தாமதம் அடைவதும் பாரதூரமான பிரச்சனையாகும். அதே நேரம் சேவை நேர குறைப்புள்ளிட்ட நடவடிக்கைகளின் போது புரிதல்லிய அதிபர்கள் சேவை மட்டுமே அநியாயமாக இலக்கு வைக்கப்படுமானால் அதனை ஒருபோதும் தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் வலியுறுத்துவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுடன் இந்த பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகளை பெற்றுக் கொள்வதே எமது முதன்மை எதிர்பார்ப்பு. அதற்காக அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புள்ள அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைக்கான சந்தர்ப்பங்களை கோரிய போதிலும் இதுவரை போதுமான பதில் கிடைக்கவில்லை என்பது குறித்து எமது பலத்த கவலையை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு நியாயமான காலப்பகுதிக்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்கங்களுடன் கலந்தாலோசித்து எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீர்மானிக்க புரிதல்லிய அதிபர்கள் சங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். எமது நோக்கம் புயரத சேவையை சீர்குலைப்பதல்ல, மாறாக நிலவும் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து பொதுமக்களுக்கு நம்பகமான மற்றும் திறமையான புயரத சேவையை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான நிர்வாக மற்றும் சேவை தீர்மானங்களை விரைவாக பெற்றுக் கொள்வதே ஆகும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 11 வயது இளைஞர் மற்றும் யுவதிகளிடையே குடல் சார்ந்த நோய்கள் பெருமளவில் இலங்கையில் அதிகரித்து வருவதாக இரப்பை மற்றும் கல்லீரல் பிரிவு விசேட வைத்திய நிபுணர் சுமன் குலதுங்க தெரிவிக்கிறார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். இளைஞர்கள் மத்தியில் செயற்கை உணவுகளுக்கான ஈர்ப்பு அதிகரித்து வருவதே இந்த நிலைக்கு முக்கிய காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். இது தொடர்பாக வைத்திய நிபுணர் சுபின் குலதுங்க மேலும் கருத்துக்களை தெரிவித்தார். நமது குடலுக்கும் மூளைக்கும் இடையே ஒரு சிக்கலான தொடர்பு உள்ளது. இதனை குடல் மூளை அச்சு, குட் பிரெயின் ஆக்சிஸ் என்று அழைக்கிறோம். நாம் அதிக மன அழுத்தத்திலோ அல்லது பதற்றத்திலோ இருக்கும் போது அது நேரடியாகவே நமது குடலில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சிக்கலான செயல்முறையும் நாம் உட்கொள்ளும் உணவு சிக்கல்களும் இணைந்து எரிச்சல் கொண்ட குடல் நோய்குறி நிலையை உருவாக்குகின்றன. தற்போதைய சூழலில் இந்த நோய் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நமது வாழ்வியல் முறைகளும் உணவு பழக்க வழக்கங்களும் முற்றிலும் மாற்றமடைந்து விட்டது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள் மற்றும் தானியங்கள் அடங்கிய இயற்கையான உணவு முறையிலிருந்து விலகி தயாரிப்பது எளிது என்பதால் பெரும்பாலான இளைஞர்கள் செயற்கை உணவுகளை நோக்கி நகர்வதை அவதானிக்க முடிகிறது. இதன் காரணமாகவே அவர்களிடையே இந்த எரிச்சல் கொண்ட குடல் நோய்குறி பாதிப்பு அதிகளவில் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கோகவிலை பாலத்துக்கு அடியில் உந்துருளியில் நபர் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் படம் தொடர்பாக போலி செய்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் தரப்ப வேண்டாம் என்று காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தவறான தகவல்கள், வதந்திகள் மற்றும் வன்முறையை தூண்டும் வகையிலான பதிவுகளை பரப்புவது சமூகத்துக்கு பாரிய தீங்கை விளைவிப்பதோடு இலங்கை சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் என்றும் காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறது. சமூக ஊடக பயனர்கள் எந்தொரு பதிவையும் பகிர்வதற்கு முன்னர் அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ள அதிகாரிகள், பரிசோதியுங்கள், உறுதிப்படுத்துங்கள், பொறுப்புடன் பகிருங்கள், செக், வெரிஃபிய அண்ட் ஷேர், ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற மூன்று அடிப்படை வழிமுறைகளை பின்பற்றுமாறு அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஒரு செய்தியை மற்றவர்களுடன் பகிர்வதற்கு முன் அதன் மூல ஆதாரம் உண்மையானதா என்று பரிசோதிக்க வேண்டும் என்றும், நம்பகமான மற்றும் உத்தியோர்வ செய்தி ஆதாரங்கள் மூலம் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். பொதுமக்களிடையே அமைதியின்மை ஏற்படுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே பொய்ச் செய்திகளை பரப்புவோருக்கு எதிராக தண்டனை சட்டக்கோவை மற்றும் கணினி குற்றச்சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. குறிப்பாக பயம் அல்லது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பான உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிர வேண்டாம் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் யானைகளின் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், அவற்றை பாதுகாப்பதற்கான உரிய வேலை திட்டங்கள் எதுவும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும், வன ஜீவராசிகள் பாதுகாப்பு அமைப்பின் செயலாளரும் சூழலியலாளருமான நயனக ரன்வில தனது கவலையை வெளியிட்டிருக்கிறார். இலங்கையின் மிகப்பெரிய தந்தத்தை கொண்ட மகசின் மற்றும் மிகப்பெரிய நெற்றி பகுதியை கொண்ட செண்டோ உள்ளிட்ட பல முக்கிய யானைகள் காணாமல் போய்விட்டதாகவும் அவர் கவலை தெரிவிக்கிறார். தற்போதைய தரவுகளின்படி இலங்கையில் ஆண்டுக்கு சுமார் 450 யானைகள் உயிரிழப்பதாக பதிவாகியிருப்பதோடு, பதிவாகாமல் காடுகளுக்குள் மேலும் 150 மேற்பட்ட யானைகள் உயிரிழந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். 1990 ஆண்டின் புள்ளிவிவரங்களின்படி ஒரு வருடத்துக்கு மொத்தம் 22 யானைகள் மட்டுமே உயிரிழந்திருந்த நிலையில் தற்போதைய இறப்பு வீதம் பல மடங்கு அதிகரித்து விட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். யானைகள் என்பது காடுகளின் சுற்றுச்சூழல் சமநிலைய பேணும் பிரதான உயிரினமாகும். எனவே யானைகள் அழியும் பட்சத்தில் நாட்டின் ஒட்டுமொத்த சுற்றாடல் சமநிலையும் முற்றாக சீர்குலைந்து விடும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். அத்துடன் ஒரு யானை தனது வாழ்நாளில் இலங்கைக்கு குறைந்தபட்சம் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டி தருவதாக கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யானைகள் தொடர்ந்து இதே வேகத்தில் உயிரிழந்து வந்தால் எதிர்காலத்தில் அருங்காட்சியகங்களில் பதப்படுத்தப்பட்ட மாதிரிகளாக மட்டுமே யானைகளை பார்க்க நேரிடும் என்றும் சூழலியலாளர் நயனக ரன்வில மேலும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தனமல்வில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிகவிவ பகுதியில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது பெருந்தொகையான கஞ்சா போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று தனமல்வில போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் குழுவினால் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 64 கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருள் மற்றும் சுமார் 40% நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த 4210 கஞ்சா செடிகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்ட. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தனமல்வில பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய நபர் என்று தெரிய வந்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பல் உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான எல்டோ தர்மே என்பவரின் நண்பரான துமிந்து எனப்படும் நபர் கல்கிசை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட அவரிடமிருந்து 10 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரத்மலானை ஸ்ரீ இந்திரஜோதி வீதி பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று கல்கிசை குற்ற பிரிவு அதிகாரிகள் கல்கிசை பிரிவில் குற்றத்தடுப்பு மற்றும் ஊழல் தடுப்பு சோதனைகளில் ஈடுபட்டிருந்த போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவை சேர்ந்த பெக்கோ சமன் என்பவரின் தாயார் மீதான துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் உந்துருளி உருபொக்க பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மாத்தறை உருபொக்க காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் இந்த உந்துருளியை காவல்துறையினர் கண்டெடுத்துள்ளார்கள். உலுக்குளம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உலுக்குளம வீதியின் பாவர்குளம் பகுதியில் டிப்பர் வாகனமும் முச்சக்கர வண்டியும் மோதி இடம்பெற்ற விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்தார். நேற்று உலுக்குளம திசையை நோக்கி பயணித்த டிப்பர் வாகனம் எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது. உயிரிழந்தவர் பாவர்குளம் பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர். விபத்தில் பலத்த காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி அதில் பயணித்த 2 பெண்கள் மற்றும் 1 ஆண் உட்பட 4 வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்க நிலையில் சிகிச்சை பலனின்றி முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்து போனார். மேலும் விபத்து தொடர்பில் டிப்பர் வாகனத்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதோடு இந்த சம்பவம் குறித்து உலுக்குளம போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி போலி வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை தயாரித்து வந்ததாக சந்தேகிக்கப்படும் 2 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் 1வது மாடியில் வைத்து சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டார்கள். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 7 கடவுச்சீட்டுகள் இஸ்ரேல் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரியவிருக்கிறது. இஸ்ரேலில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி பல்வேறு நபர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு அழைத்து சென்று போலி ஒப்பந்தங்களை தயாரித்ததாக சந்தேக நபர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 2 கடுவல நீதவான் நீதிமன்றில் முன்னப்படுத்தப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் சீபா மாகாணத்தில் 21 வயதுடைய இலங்கை மாணவர் ஒருவர் கூரிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஜப்பானில் கல்வி பயின்று வந்த மாணவரே உயிரிழந்து போனார். அவருடன் தங்கியிருந்த 18 வயதுடைய இலங்கை இளைஞர் ஒருவரே இந்த கொலை சம்பவத்தை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருவருக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லைமீறி சென்றதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த நாட்டு போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் 18 வயதுடைய சந்த நபர் ஜப்பான் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீசார் நடத்திய தீவிர விசாரணையின் போது உயிரிழந்தவர் தனக்கும் தனது தாயாருக்கும் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசியதால் ஏற்பட்ட கோபத்தை கட்டுப்படுத்த முடியாததாலே இந்த தாக்குதலை நடத்தியதாக அவர் ஒப்புக்கொண்டதாக ஜப்பான் போலீசார் தெரிவித்தார்கள். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 68 அதிகரித்திருப்பதோடு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 91,000 கடந்துவிட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்ட தரவுகளின் மூலம் இது தெரிய வந்துள்ளது. தேசிய டெங்கு கண்காணிப்பு அமைப்பின் அண்மைக்கால அறிக்கையின்படி நாட்டில் இதுவரை மொத்தம் 91,059 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 12 நாட்களுக்குள் மாத்திரம் 5714 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். ஜூலை மாதத்தில் மட்டும் 29,971 நோயாளர்கள் பதிவாகினார்கள். இதுவே இந்த ஆண்டில் ஒரே மாதத்தில் பதிவான அதிகளவான எண்ணிக்கையாகும். தற்போது இறப்பு வீதம் 0.75% பதிவாகியிருக்கிறது. நாட்டிலே அதிகளவாக 19,406 நோயாளர்கள் கம்பகா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளார்கள். இது மொத்த நோயாளர்களில் 21.31%. கொழும்பு மாவட்டத்தில் 11,101 நோயாளர்கள் பதிவாகின்றார்கள். இது மொத்த நோயாளர்களில் 19.88%. இந்த 2 மாவட்டங்களிலும் சேர்த்து மட்டும் 37,500 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இது தேசிய ரீதியில் பதிவான மொத்த பாதிப்பில் 41% அதிகமான பங்காகும். நாடளாவிய ரீதியில் பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் 119 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அதிதீவிர அபாய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. வாராந்த சராசரியாக நாளொன்றுக்கு 1,509 புதிய தொற்றாளர்கள் பதிவாகி வருகிறார்கள். உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சூழலை தூய்மையாக பேணி நுழம்புகள் பெருகும் இடங்களை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவசர வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்தில் பிதிர்கடன் செலுத்தும் சிறப்பு பெற்ற மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசை வழிபாடுகள் பக்திபூர்வமாக நேற்று இடம்பெற்றது. புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் இந்த தினத்தில் பிதிர்கடன் செலுத்தினால் அது ஆண்டு முழுவதும் செலுத்துவதற்குரிய பலனை தரும் நாளாக ஆடி அமாவாசை தினம் காணப்படுவது இந்துக்களின் ஐதீகமாகும். தந்தையை இழந்தவர்கள் இந்த தினத்தில் விரதம் இருந்து ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு தீர்த்தக்கரையில் இருக்கும் ஆலய குருக்களிடம் எள்ளும் தண்ணீரும் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு அர்ச்சனை செய்து அரிசி மரக்கறி தானம் வழங்கி நண்பர்கள் தீர்த்தமாடி ஆலயங்களில் வழங்கும் அன்னதானங்களை உண்டு தமது விரதங்களை முடிவுறுத்துவார்கள். இதேவேளை ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலும் இதன்போது பெருமளவிலான அடியார்கள் கலந்து கொண்டு தமது பிதிர்கடன்களை நிறைவேற்றிக் கொண்டார்கள். இந்த வழிபாடுகளில் கிழக்கு மாகாணத்தில் இருந்த பெருமளவிலான பக்த அடியார்கள் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். மகாத்மா காந்தி இலங்கையின் முன்னோடி கட்டிடக் கலைஞரான மினேட்டி டி சில்வா மற்றும் காந்தியின் 1927 இலங்கை பயணத்தின் போது நிகழ்ந்த அதிகம் அறியப்படாத ஒரு சம்பவம் ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் ஓவியம் ஒன்று புதுடெல்லியில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. காந்தியும் மினட்டி சில்வாவும் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஓவியம் இலங்கையின் பிரபல ஓவியர் ராஜாசேகர் மற்றும் பெங்களூரைச் சேர்ந்த தபோபூமி அமைப்பின் பணிப்பாளர் நபிதா சுவாமி ஆகியவர்களால் உத்தியோகமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. 1927 காந்தி இலங்கைக்கு விஜயம் செய்த போது அவருக்கு ஆட்டுப்பால் தேடிக் கொடுக்கும் பொறுப்பு 9 சிறுமியாக இருந்த மினட்டி சில்வாவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர் குமாரி ஜெயவர்த்தன குறிப்பிடுகிறார். இந்த வரலாற்று நிகழ்வை அடிப்படையாக கொண்டு ஒளி விலகல் எனப்படும் தனது தனித்துவமான கணிதவியல் வடிவங்கள் மற்றும் வண்ணங்களின் பாணியில் ஓவியர் ராஜசேகர் இதனை வரைந்திருக்கிறார். காந்தியின் எளிமை தத்துவத்தையும் இலங்கையின் கிராமிய அழகையும் இணைக்கும் வகையில் இந்த ஓவியத்தில் ஆடு முக்கிய அடையாளமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மினட்டி சில்வா வடிவமைப்பு செய்த வீட்டிலே தாம் வசித்ததாக குறிப்பிட்டுள்ள ஓவியர் ராஜசேகர் அதனால் இந்த ஓவியத்தின் கருப்பொருளுடன் தனக்கு நெருங்கிய பிணைப்பு இருப்பதாக தெரிவிக்கின்றார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கலாச்சார வரலாற்று மற்றும் இருநாட்டு மக்களிடையான இருதரப்பு உறவுகளை பறைசாற்றும் வகையில் இந்த ஓவியம் உயர் ஸ்தானிகர் ஆலயத்தின் நிரந்தர சேகரிப்பில் இணைக்கப்பட உள்ளதாக உயர் ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் நன்றியுடன் தெரிவித்திருக்கிறார்கள். தலைமன்னார் உருமலை முனைப்பு கப்பால் உள்ள இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 9 இந்திய கடத்தொழிலாளர்கள் கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்று இரவு வேளையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட கண்காணிப்பு நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சர்வதேச கடலெல்லை கோட்டை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து தடை செய்யப்பட்ட இழுவலை முறையில் கடத்தொழிலில் ஈடுபட்ட போதே இந்திய இழுவைப்படகு ஒன்றுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட 9 கடத்தொழிலாளர்களும் அவர்களின் படகுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் கடத்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். மன்னார் தீவு மற்றும் ராமர் பாலம் என்பவற்றை சுற்றியுள்ள மன்னார் வளைகுடா கடற்பகுதி சர்வதேச அளவிலும் உள்ளூர் அளவிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கடல்சார் பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதோடு அங்கு விசேட கடத்தொழில் முகாமை மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு விதிமுறைகள் அமுலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: சிஎப் ஸ்ரீலங்கா இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் தலைமன்னார் கடற்பரப்பில் 9 இந்திய மீனவர்கள் நேற்று இரவு கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஒரு படகும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்தது. சர்வதேச கடல் எல்லையை மீறி சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் தரைமட்ட இழுவை முறையை பயன்படுத்தி மீன்பிடித்துக் கொண்டிருந்த போதே இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்தது. கைது செய்யப்பட்டு 9 இந்திய மீனவர்களும் மன்னார் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். விடயங்களை ஆராய்ந்து மேலதிக நீதவான் MMF நிகாரா இந்திய மீனவர்களை எதிர்வரும் 25 தேதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். இதனிடையே இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர் சங்கம் கோரிக்கை விடுக்கின்றது.
10: இந்த மத்திய மாநில அரசு வந்து என்னதான் செய்யுது? இந்த மீனவர்களை வந்து காப்பாற்றவங்களா காப்பாற்ற மாட்டாங்களா? தொடர்ந்து புடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்க எங்கதான் போறது? நீங்க அரசு உடனே தலையிடணும். தலையிட்டு இலங்கை அரசோட பேசுங்க. எங்க இருநாட்டு மீனவர்களையும் சுமூகமா மீன் பிடிக்காதீங்க. அப்ப ஒட்டுமொத்த மீனவர்களையுமே படகை ரிலீஸ் பண்றதுக்கான வேலையை இந்த தாலுகா அரசு பண்ணணும்.
0: இதனிடையே இந்திய மீனவர்களின் தொடர்ச்சியான அத்துமீறிய மீன்பிடியை கட்டுப்படுத்த கடற்படையினரின் நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துமாறு வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வீதநாயகன் இலங்கை கடற்படையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். புதிதாக பொறுப்பேற்ற வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் எம் டி கே விஜயவர்தன நேற்று மாலை வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்த போதே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகள் வடமாகாண மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் கடல்வள பாதுகாப்புக்கும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலாக காணப்படுவதாக வடமாகாண ஆளுநர் இதற்போது சுட்டிக்காட்டினார். வடமாகாண மக்களின் பாதுகாப்பு, கடல் வளங்களின் பாதுகாப்பு, சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் கடற்படை தொடர்ந்தும் முழுமையாக அர்ப்பணிப்புடன் செயல்படும் என வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் எம் டி கே விஜயவர்தன இதற்போது உறுதியளித்தார்.
4: யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணை வடமேற்கு பெரிய தம்பிரான் கோவிலை பிறப்பிடமாகவும் கொழும்பு கொம்பனித்தெரு வெள்ளவத்தை ஆகிய இடங்களை வசிப்பிடமாக கொண்ட ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் உரிமையாளரும் வீரகேசரியின் முகவருமான மார்க்கண்டு அருமைத்துறை நேற்று முன்தினம் கொழும்பில் காலமானார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தி, அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி.

0: பகுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சர்ச்சைக்குரிய வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை திருத்த மசோதா எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பியது.
1: நாடுகளிலிருந்து இந்திய தொண்டு நிறுவனங்களுக்கு அனுப்பப்படும் நன்கொடைகளை முறைப்படுத்த வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 கடந்த மார்ச் மாதம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளது. வெளிநாட்டு நன்கொடைகளை ஒருபோதும் மதமாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ளது. இதற்கு திமுக, சமாஜ்வாதி, காங்கிரஸ் ஆகிய எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் அந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் நேற்று முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர். ஆனால் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இனி மக்களவையின் 21 எம்பிக்களும் மாநிலங்களவையின் 10 உறுப்பினர்களும் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு இந்த மசோதாவை ஆய்வு செய்து விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கும். இதனிடையே கடந்த மார்ச் 20 தொடங்கிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. இதில் தொகுதி மறுவரையறை மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய பாஜக அரசு திட்டமிட்டிருந்த நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு, டெல்லியில் மாணவர்கள் மீது போலீசார் தடியடி, அயோத்தி ராமர் கோயில் நிதிமுறைகேடு போன்ற பிரச்சினைகளை எழுப்பி இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இதையடுத்து வெளிநாட்டு நிதி பங்களிப்பு மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து காவிரி ஆற்றிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிடும்படி ஒழுங்காற்று குழு மற்றும் மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கண்டித்து கர்நாடகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டத்துக்கு கன்னட அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்தன.
2: மேகதாது அணை கட்ட வேண்டும், தமிழகத்திற்கு காவிரியில் நீர் திறக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சில கன்னட அமைப்புகள் கர்நாடகாவில் இன்று கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன. இதன் காரணமாக அம்மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் கன்னட அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்த கன்னட கூட்டமைப்புகளின் தலைவர் திரு பாட்டாள் நாகராஜை போலீசார் அவரது வீடு புகுந்து கைது செய்தனர். மைசூரு, கொப்பல், அத்திப்பள்ளி உள்ளிட்ட சில இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளியில் போராட்டம் நடத்திய கன்னட ஜாக்ருதி வேதிகா அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். இந்த போராட்டம் காரணமாக இரு மாநில எல்லையில் சிறிது நேரம் தமிழக வாகனங்களும் பேருந்துகளும் நிறுத்தப்பட்டன. அதன் பின் ஹோசூர் வழியாக பெங்களூருவுக்கு பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. சத்தியமங்கலம் மற்றும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் வழியாக கர்நாடகாவுக்கு செல்லும் தமிழக அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருந்தன. எனினும் இரு மாநிலங்களைச் சேர்ந்த தனியார் வாகனங்கள் வழக்கம் போல இயங்கின.
0: தொடர்ந்து சென்னை கிண்டியில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று நடைபெற்றது.
2: தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு முதலாவது முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதனை திரு விஜய் தொடங்கி வைத்தார். அவரது முன்னிலையில் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ், அக்னிகுல் காஸ்மோஸ், அல்ட்ரா வயலட் உள்ளிட்ட 97 நிறுவனங்களுடன் 67,452 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இன்று கையெழுத்தான ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வரும்போது 107,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு கூறியுள்ளது. முன்னதாக தாவேக அரசு பதவியேற்ற 100 நாட்களில் 100,000 கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதன் அடையாளமாக வைக்கப்பட்ட செல்பி பாயிண்டில் திரு விஜய் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டார். 4,476 கோடி ரூபாய் முதலீட்டில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் 8 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் 2,676 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவான 5 திட்டங்களை தொடங்கி வைத்தார். முந்தைய முதலீட்டாளர்கள் மாநாடுகளில் செய்தியாளர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று நடந்த நிகழ்ச்சியில் ஊடகங்கள் புறக்கணிக்கப்பட்டன.
0: ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு மாணவர்கள் போராட்டத்தில் நடத்தப்பட்ட தடியடியன்று எதற்கும் பாரதிய ஜனதா கட்சியிடம் பதில் கிடையாது என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் நேற்று தெரிவித்திருந்தார். மழைக்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்ட 12 மசோதாக்களில் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா, வந்தே மாதரம் மசோதா உள்ளிட்ட 11 மசோதாக்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என்று இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
1: ஜூலை 20 தொடங்கிய மழைக்கால கூட்டத்தொடரை 19 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் நீட் முறைகேட்டுக்கு எதிராக டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீதான கண்மூடித்தனமான தாக்குதல், ராமர் கோயில் நிதி முறைகேடு, வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் தொடர்ந்து முடங்கின. கூட்டத்தொடரின் கடைசி நாளாக

0: இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களும் எதிரெதிரே திரண்டு போட்டி முழக்கங்களை எழுப்பினர். அப்போது சில எம்பிக்கள் கையில் குரங்கு பொம்மைகளுடன் பாஜகவை விமர்சித்ததால் இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடங்கிய மக்களவை நடவடிக்கைகளில் பிரதமர் திரு மோடியும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பங்கேற்றனர். மாணவர்கள் மீதான தாக்குதல் விவகாரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். விவாதத்திற்கு அரசு தயாராக இருப்பதாக நேற்று திரு அமித்ஷா கூறியதை சுட்டிக்காட்டி அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பேசினார். ஆனால் அதனை ஏற்க மறுத்து தாக்குதலுக்கு உத்தரவிட்டது யார் என தெரிவிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டு அவையை காலவரையின்றி ஒத்திவைப்பதாக அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார்.
1: सदन की कार्रवाई अनिश्चित काल के लिए स्थगित की जाती है.
0: மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் திருத்த மசோதா விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டு அவை நடவடிக்கைகள் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டன. இதேபோல் தீர்ப்பாயங்கள் திருத்த மசோதா, தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக மசோதா, வரிகள் மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா உட்பட 11 முக்கிய மசோதாக்கள் இந்த கூட்டத்தொடரில் விவாதமின்றி குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதா மீது மட்டும் விவாதம் நடைபெற்று நிறைவேற்றப்பட்டது. மழைக்கால கூட்டத்தொடரில் மக்களவை 19% நேரமும் மாநிலங்களவை 39% நேரமும் மட்டுமே ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார்.
2: தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி யஸ்வந்த் வர்மாவின் வீட்டில் கணக்கில் வராத பெருந்தொகை சிக்கிய வழக்கில் அவர் குற்றவாளி என்று மக்களவை விசாரணை குழு அறிக்கையளித்துள்ளது.
3: 2025 மார்ச் 14 டெல்லியில் உள்ள நீதிபதி வர்மாவின் வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட போது ஒரு அறையில் மூட்டை மூட்டையாக வைக்கப்பட்டிருந்த 500 ரூபாய் நோட்டுகளை தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் கைப்பற்றியதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா 3 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட குழுவை அமைத்தார். இக்குழு சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி மே 2025 சமர்ப்பித்த அறிக்கையில் கோடிக்கணக்கில் பணம் வைக்கப்பட்டிருந்த அறை நீதிபதியின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது என்றும் குற்றச்சாட்டுகளில் உண்மை உள்ளது என்றும் உறுதி செய்தது. இந்நிலையில் நீதிபதி வர்மாவை பதவி நீக்கம் செய்யக்கோரி செப்டம்பர் 2025 மக்களவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதனிடையே டெல்லி காவல்துறை, சிஆர்பிஎஃப் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளிடம் கடந்த மார்ச் 1 விசாரணை நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 2 கொண்ட முழுமையான விசாரணை அறிக்கையை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிடம் விசாரணைக்குழு நேற்று சமர்ப்பித்தது. அதில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் இருந்த பணம் அவருக்கு சொந்தமானது என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவரை பதவி நீக்கம் செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
2: ஜந்தர் மந்தரில் 2வது போராட்டம் மிக விரைவில் தொடங்கும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே அறிவித்திருக்கிறார்.
0: நீட் முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில் கடந்த மாதம் 20 நாடாளுமன்றம் நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்ற மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதும் பெலட் குண்டுகளால் சுட்டதும் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் கண்டனம் எழுந்த நிலையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிர்வாகிகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. இதையடுத்து கல்வி அமைச்சராக இருந்த திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை அடுத்து டெல்லியில் 36 தொடர்ந்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் டெல்லியின் நரைனாவில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தன்னார்வலர்களின் கூட்டம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மத்திய அரசின் நெருக்கடி காரணமாகவே கூட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் இதனால் மண்டபத்தை வழங்க உரிமையாளர்கள் அச்சப்படுவதாகவும் திரு அபிஜித் தீப்கே குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தங்களின் 2 போராட்டம் எப்போது தொடங்கும் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருவதாகவும் ஜந்தர் மந்தரில் அடுத்த கட்ட போராட்டம் வெகு விரைவில் தொடங்கும் என்றும் தெரிவித்தார்.
2: தொடர்ந்து அப்பாவி மாணவரையே குற்றவாளியாக்கி உண்மையை மூடி மறைக்க பார்க்கிறதா தமிழக வெற்றி கழக அரசு என்று திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை அருகே கைபேசியை பறித்து சென்றது தொடர்பான மோதலில் பொறியியல் கல்லூரி மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தன்னுடைய எக்ஸ்தள பதிவில் தெரிவிக்கிறார். கோவையில் தனியார் கல்லூரியில் படித்து வந்த முதலாம் ஆண்டு மாணவர் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் தெரிவித்ததற்காக போதைப் பழக்கத்தில் ஈடுபட்ட மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் அதை மாணவர்களிடையான கோஷ்டி மோசுதல் என்று திசை திருப்பும் வகையில் வழக்கை முடித்து வைக்க பார்க்கிறது தமிழக வெற்றிக் கழக அரசு. கல்லூரி நிர்வாகமும் காவல்துறையும் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் அளித்த பின் பாதுகாக்க தவறியதால் தான் அந்த மாணவர் கொலை செய்யப்பட்டதாக அவரது பெற்றோர் கூறும் நிலையில் பலியான அப்பாவி மாணவரையே குற்றவாளியாக்கி உண்மையை மூடி மறைக்க பார்க்கிறதா தமிழக வெற்றிக் கழக அரசு? இந்த கொலையை செய்தவர்கள் மட்டுமன்றி பாதுகாப்பு வழங்க தவறிய காவல்துறையினரையும் விசாரணைக்கு உட்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிருப்தி சட்டசபை உறுப்பினர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி ஆகியோர் நேற்றிரவு சுமார் 5 மணி நேரமாக ஆலோசனை நடத்தியதான தகவல்கள் வந்துள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி காரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ் பி வேலுமணி தரப்பு சட்டசபை உறுப்பினர்கள் பிரிந்து சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு அளித்ததை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இபிஎஸ் அணி, எஸ் பி வேலுமணி அணி என்று இரண்டாக பிரிந்து பின்னர் இரு அணிகளும் இணைந்தன. இதில் சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பலர் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என்று சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி ஆகியோர் கூறி வருகிறார்கள். பழைய பொறுப்புகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்று இபிஎஸ்க்கு எஸ் பி வேலுமணி தரப்பினர் 2 முறை கடிதம் எழுதியும் இபிஎஸ் எந்த பதிலையும் கொடுக்கவில்லை. சென்னை பாலவாக்கத்தில் உள்ள சி வி சண்முகம் இல்லத்தில் எஸ் பி வேலுமணி, நந்தம் விஸ்வநாதன், கே பி அன்பழகன் உள்ளிட்டோர் நேற்று இரவு ஆலோசனை மேற்கொண்டார்கள். சுமார் 5 மணி நேரம் இந்த ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிருப்தி சட்டசபை உறுப்பினர்கள் முக்கிய முடிவெடுத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அசாமை சீரமைக்கவும் பாதிக்கப்பட்டோரின் மறுவாழ்வுக்காகவும் 1000 கோடி ரூபாய் தேவை என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த மாநில முதல்வர் ஹிமந்த விஸ்வ சர்மா நேற்று தெரிவித்தார். இந்த மதிப்பிடும் பணிகள் ஆகஸ்ட் 30 வரை நடைபெறும் என்று அசாமின் மலைப்பிரதேச மாவட்டங்களில் மட்டும் 50,000 முதல் 60,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். டெல்லியில் இருந்து ஹைதராபாத் செல்லும் விமானத்தில் பயணம் செய்ய இருந்த பயணியின் கைப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் குரங்கு மண்டியோடு இந்திரா காந்தி சர்வதேச விமானத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் நேற்று தெரிவித்தார்கள். இந்த சம்பவம் ஆகஸ்ட் 10 விமானத்தில் ஏறுவதற்கு முன்பான பாதுகாப்பு சோதனையின் போது நடந்தது. பயணியின் கைப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேகத்துக்கிடமான பொருளை பாதுகாப்பு பணியில் இருந்த வீரர்கள் கண்டறிந்தார்கள். இதுகுறித்து பயணியிடம் விசாரித்த போது அது குரங்கு மண்டியோடு என்று அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட பொருள் வனவிலங்குடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்ததால் மேலதிக நடவடிக்கைக்காக பயணி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். மீட்கப்பட்ட பொருள் உண்மையில் என்ன என்பது குறித்து வனத்துறையின் கருத்து பெறப்பட வேண்டும் என்று காவல்துறையினர் தெரிவித்தார்கள். அந்த பொருளின் தன்மை மற்றும் அது எந்த விலங்கினத்தைச் சேர்ந்தது என்பதையும் வனத்துறை ஆய்வு செய்யும். மேலும் அந்த பொருளை வைத்திருந்தது அல்லது விமானம் மூலம் கொண்டு செல்ல முயன்றது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அல்லது பிற தொடர்புடைய சட்ட விதிகளை மீறியதா என்பதையும் வனத்துறையின் ஆய்வு தீர்மானிக்கும். சட்ட விதிமீறல் உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்தார்கள். கேரள மாநிலம் வாளையாறில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற தாய் மற்றும் குட்டி யானை தொடர்ந்து மோதி பரிதாபமாக உயிரிழந்தது. தொடர்ந்து மோதிய வேகத்தில் 50 மீட்டர் தூரத்துக்கு உடல்கள் இழுத்து செல்லப்பட்டது. யானைகள் உயிரிழப்பு குறித்து கேரள வனத்துறையினர் தற்போது விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இந்தியாவின் மிகப்பெரிய குழுமமான டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் என் சந்திரசேகரன் அடுத்த ஆண்டு பதவிக்காலம் முடிவடைந்ததும் மீண்டும் அந்த பொறுப்பை ஏற்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். அவருக்கு வயது 63. 2027 பிப்ரவரி 20 அவரது பதவிக்காலம் நிறைவுக்கு வருகிறது. தம்மை மீண்டும் நியமிப்பது குறித்து கடந்த 6 மாதங்களாக நிர்வாக குழு ஆலோசித்து வந்தாலும் இதுவரை எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். மீண்டும் நியமிக்கப்படுவதற்கு தாம் விருப்பம் தெரிவிக்கப் போவதில்லை என்றும் சந்திரசேகரன் தெரிவித்தார். நிறுவனத்தின் அடுத்த தலைவரை விரைவில் தேர்வு செய்து பொறுப்புகள் சுமூகமாக மாற்றப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். டாடா குழுமத்தின் பல முக்கிய திட்டங்கள் தற்போது முக்கிய கட்டத்தில் உள்ளன. எனவே தலைமை பொறுப்பு குறித்து விரைவில் முடிவெடுப்பது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்னன்காம் இந்திய வம்சாவளி உத்தி வகுப்பாளரான கௌதம் ரங்கராஜனை தனது அரசில் நிபுணத்துவ ஆலோசகராக நியமித்திருக்கிறார். பிரிட்டன் பிரதமராகவும் தொழிலாளர் கட்சியின் தலைவராகவும் பர்னன்காம் கடந்த மாதம் பொறுப்பேற்றார். இதையடுத்து தனது அரசின் திட்டத்தை அமல்படுத்தும் வகையில் பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறார். அதில் ஒன்றாக கௌதம் ரங்கராஜனை புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பதவியான கட்டமைப்பு மற்றும் செயல்முறையின் நிபுணத்துவ ஆலோசகராக அவர் நியமித்திருக்கிறார். கௌதம் ரங்கராஜன் பிபிசி தொலைக்காட்சியின் முன்னாள் உத்தி வகுப்பாளரும் இசைக்கலைஞரும். பெருநிறுவன உத்தி வகுப்பிலும் நிறுவன மாற்றங்களை செயல்படுத்துவதிலும் கௌதம் ரங்கராஜன் குறிப்பிடத்தக்க அனுபவம் கொண்டுள்ளார் என்றும் அவர் இந்த வாரமே தனது பொறுப்பை ஏற்பார் என்று பிரிட்டன் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஒருங்கிணைக்கப்பட்ட பணப்பரிமாற்ற இடமுகம் எனப்படும் யுபிஐ கடந்த 5 ஆண்டுகளில் வளர்ச்சியை கண்டுள்ளது. உலகளவில் 12க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த தொழில்நுட்பத்தை தழுவியிருக்கின்ற நிலையில் உலகளாவிய டிஜிட்டல் பொருளாதார நிலப்பரப்பில் புதிய உச்சத்தை தொட்டுள்ள இந்தியா தனது டிஜிட்டல் உட்கட்டமைப்பு ராஜதந்திரத்தை சர்வதேச அளவில் வலுவாக நிலைநிறுத்தி வருகிறது. சமீபத்தில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா மூலமாக யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் மற்றும் சேவை நிறுவனங்கள் கட்டணம் வசூலிக்க வழி செய்யப்பட்டுள்ளது. இது பொதுமக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் சாதாரண நுகர்வோர் மற்றும் பொதுமக்களுக்கு யுபிஐ பயன்பாட்டுக்கு எந்தவொரு கட்டணமும் விதிக்கப்படாதென்றும் குறிப்பிட்ட வரம்புக்கு மேல் வர்த்தகம் செய்யும் பெரிய வணிகர்களுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும் என்று மத்திய அரசு உடனடியாக விளக்கம் அளித்திருக்கிறது. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்டர்பிரைஸ் லிமிடெட் ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த முதல் காலாண்டில் வரிக்கு பிந்திய ஒருங்கிணைந்த லாபம் 38.4% அதிகரித்து 610.4 கோடியாக இருப்பதாக இன்று அறிவித்திருக்கிறது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் நிறுவனம் 441 கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த நிகர லாபம் எட்டியது. முதல் காலாண்டில் செயற்பாடுகள் மூலம் ஈட்டப்பட்ட ஒருங்கிணைந்த வருவாய் 7.5 கோடி ரூபாயாக இருந்தது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இது 5.842 கோடி ரூபாயாக இருந்தது. ஆய்வுக்குட்பட்ட காலாண்டில் மொத்த செலவுகள் 6.306 கோடியாக இருந்தது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் இது 5.311 கோடியாக இருந்தது. முதல் காலாண்டில் சுகாதார சேவைகள் மூலம் கிடைத்த வருவாய் 3.619.5 கோடி ரூபாயாக இருந்தது. அதேவேளையில் டிஜிட்டல் சுகாதாரம் மற்றும் மருந்தக விநியோக பிரிவின் வருவாய் 2.977 கோடி ரூபாயாக அதிகரித்தது. அதேவேளையில் சில்லறை பிரிவில் அதன் வருவாய் 491.5 கோடியாக இருப்பது தெரியவந்துள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலாண்டில் இது 435.1 கோடி ரூபாயாக இருந்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாரம்பரிய ஈச்சம் குடை உருவாக்கும் தொழில் அழியின் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள்.
3: பொன்னமராவதி அடுத்த சுந்தர நகரைச் சேர்ந்தவர்கள் தலைமுறை தலைமுறையாக ஈச்சங்குடைகள் பின்னும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடுமையான உழைப்பு இருந்த போதிலும் அதற்கேற்ற வருமானம் கிடைப்பதில்லை என்றும் போதுமானதாக வருமானம் இல்லாததால் பிள்ளைகளை வேறு வேலைக்கு அனுப்பிவிட்டதாகவும் அவர்கள் கூறினர். பிளாஸ்டிக் பொருட்களின் வரவாலும் அன்னக்கூடைகளின் புழக்கத்தாலும் இத்தொழில் நலிவடைந்து வருவதாக தொழிலாளர்கள் கவலை தெரிவித்தனர்.
4: இது ரொம்ப காலம் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கல்யாணம் கட்சி யாரும் கேட்டா கொடுப்போம். இந்த கஷ்டமா தான் இருக்குது. வசி பண்ணி கொடுத்தாலும் இப்ப ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப வறட்சியா இருக்குது. 10 கிலோ 1 வாரத்துக்குள்ள 10 கிலோ பில்லு கொஞ்சம் வேலை வேணும். இப்பவே என்ன விதமா இருந்துச்சு. அண்ண குழிகளிலிருந்து மற்றது குழிகளிலிருந்து சேவை கூட்டுற மட்டும் வாங்குவோம். பூசை கீசை கல்யாணம் காட்சியெல்லாம் கொஞ்சம் விரும்பி 5 கிலோ 5 கிலோ 4 கிலோ வாங்குவோம்.
3: போதிய வருமானமின்றி அழியும் தருவாயில் உள்ள இத்தொழிலை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈச்சங்கூடை பின்னும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
2: தொடர்ந்து கேரளா குருவாயூர் கோவிலில் வருகின்ற 23ஆம் தேதி திருமணம் செய்வதற்கு 377 ஜோடிகள் முன்பதிவு செய்துள்ளார்கள். அதிக எண்ணிக்கையில் திருமணம் நடைபெற உள்ளதால் கோவில் நிர்வாகம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. திருமண மண்டபத்தில் ஒரு ஜோடி சார்பில் 24 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவில் நிர்வாகம் கூறியிருக்கிறது. இனி சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,13,760 ரூபாவுக்கும் கிராமுக்கு 20 ரூபாய் என்று 14,220 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 260 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஈரானிய அதிபர் மசூத் பெசிஸ்கியானை சந்தித்து பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் முக்சின் நக்வி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரானுடனான போரில் பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த ஜூன் மாதம் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் கோர்முஸ் நீரிணை அருகே வணிக கப்பல்கள் மீது ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ரத்து செய்ததை தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே மீண்டும் போர் தொடங்கியது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சியாக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் முக்சின் நக்வி நேற்று முன்தினம் காலை தெஹ்ரான் சென்றடைந்தார். இதனைத் தொடர்ந்து ஈரானிய அதிபர் மசூத் பெசிஸ்தியானை சந்தித்த பாகிஸ்தானிய அமைச்சர் நக்வி புதிய அமைதி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கிறார். இதையடுத்து ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியையும் சந்தித்து நக்வி உரையாடியிருக்கிறார். ஈரான் மற்றும் பாகிஸ்தான் இடையிலான உறவு வலிமையானது என்றும் பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு இருதரப்பும் இணைந்து செயல்படும் என்றும் அதிபர் பெசிஸ்கியான் கூறியிருக்கிறார். இந்த பயணத்தில் அதிபர் பெசிஸ்கியானை பாகிஸ்தான் அமைச்சர் நக்வி மீண்டும் சந்தித்து உரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் குறித்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தொடர்ந்து முரண்பாடு நீடித்து வருவதாக தெஹ்ரானின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ஜூன் மாதம் ஒப்புக்கொள்ளப்பட்ட இடைக்கால ஒப்பந்தத்தை மீண்டும் செயல்படுத்துவது மற்றும் அதை அமுல்படுத்துவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பது குறித்த பேச்சுவார்த்தைகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நேற்று முன்தினம் அந்த பகுதியில் கப்பல்கள் மீது புதிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து ஈரான் தலைவர்களுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீண்டும் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது அந்த நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கான நம்பிக்கைகளுக்கு மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீது 2 ஊடக நிறுவனங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றன. ட்ரூத் சோசியல் தளம் அறிமுகப்படுத்தியிருக்கும் புதிய கட்டணம் வசூலிக்கும் சேவை மூலம் டிரம்ப் பணம் சம்பாதிப்பதாக ஊடக நிறுவனங்கள் குற்றம் சாட்டுகின்றன.
0: அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல நாடுகள் மீதான வரி விதிப்பு, ஈரான் போர், காசா போர், அமைதி ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவை தொடர்பான தகவல்கள் மற்றும் கருத்துக்களை தமது ட்ரூத் சோசியல் வலைதள பதிவுகள் மூலம் தெரிவித்து வருகிறார். அவரது நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை மற்றும் பங்கு சந்தை ஏற்ற இறக்கங்களை நிர்ணயிப்பவையாக உள்ளன. இந்நிலையில் ட்ரூத் சோசியல் வலைதளத்தை நிர்வகிக்கும் டிரம்ப் ஊடகம் மற்றும் தொழில்நுட்ப குழுமம் இம்மாதம் முதல் தேதியிலிருந்து ட்ரூத் API என்ற சேவையை தொடங்கியுள்ளது. இந்த சேவை மூலம் அதிபரின் பதிவுகள் மற்றும் டிரம்ப் நடத்தும் தொழில் நிறுவனங்களின் வாடிக்கையாளர்களின் ட்ரூத் சோசியல் தள பதிவுகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும். இந்த சேவையை பெற சுமார் 1 கோடி ரூபாய் மாதாந்திர கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த ட்ரூத் API சேவை அமெரிக்க பங்கு சந்தையை நேர்மையாக செயல்படுவதை பாதிக்கிறதா என்றும், பங்கு சந்தையில் டிரம்ப் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு சாதகமான பலன்களை தருகிறதா என்றும் அமெரிக்க பங்கு சந்தை ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் மாசாச்சூசெட்ஸ் எலிசபெத் வாரன், கலிபோர்னியாவில் ஆடம் ஷெஃப் ஆகிய இருவரும் வலியுறுத்தியிருந்தனர். அதற்கு 4வது நாள் அவசர அவசரமாக இந்த சேவை தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த சேவைக்கு எதிராக மன்ஹாட்டன் நீதிமன்றத்தில் இன்டர்செப்ட் செய்தி நிறுவனமும் ஃப்ரீடம் ஆஃப் தி பிரஸ் பவுண்டேஷன் என்ற அமைப்பும் வழக்கு தொடர்ந்துள்ளன. கட்டணம் பெற்று அமெரிக்க அதிபரின் பதிவுகளை முன்னதாக வழங்கும் இந்த சேவையை தடை செய்ய வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
2: தொடர்ந்து அமெரிக்க அதிபரான டிரம்ப் உயிருக்கு பயந்து ரகசியமாக சிறிய ரக விமானத்தில் சென்ற தகவல் தற்போது அம்பலமாகியுள்ளது.
3: கடந்த மாதம் 8ஆம் தேதி அங்காராவில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட டிரம்ப் அங்கிருந்து புறப்பட்ட போது வழக்கம் போல அமெரிக்க அதிபருக்கான ஏர்போர்ஸ் ஒன் தனி விமானத்தில் ஏறினார். பின்னர் விமானத்தின் மற்றொரு பாதை வழியாக இறங்கிய அவர் அருகே நிறுத்தப்பட்டிருந்த உணவு விநியோக வாகனத்தின் மூலம் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ராணுவ விமானம் ஒன்றுக்கு மாறிக்கொண்டார். விமானத்தில் இருந்த பத்திரிகையாளர்களும் வெள்ளை மாளிகை அதிகாரிகளும் என 100 பேர் கொண்ட குழுவில் யாருக்கும் இது பற்றி தெரியாத நிலையில் அவர்கள் அதிபருக்கான விமானம் மூலம் பிரிட்டன் சென்றடைந்தனர். தனக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டவுடன் செய்தியாளர்களையும் மற்றவர்களையும் ஈரானுக்கு இலக்காக மாற்றிவிட்டு அதிபர் ஒருவர் ரகசியமாக தப்பிச் சென்றது சரியா என அமெரிக்காவில் சர்ச்சை வெடித்துள்ளது. மேரிலாண்டில் செய்தியாளர்கள் இதுகுறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப் செய்தியாளர்கள் சென்ற விமானத்தை விட தாம் ரகசியமாக பயணம் செய்த விமானமே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இது முழுக்க முழுக்க உளவுத்துறை மற்றும் ராணுவ அதிகாரிகள் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றதாக கூறிய டிரம்ப் அவர்கள் சொல்வதை கேட்டு அப்படியே செல்வதுதான் தமது வேலை என்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து டிரம்ப் விளக்கமளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன.
2: தொடர்ந்து பாகிஸ்தானின் கைபர் பக்துன்காவா பலுசிஸ்தான் மாகாணங்களில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் குறைந்தது 70க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். கைபர் பக்துன்காவின் வடக்கு வஜிரிஸ்தான் மற்றும் தன்னு மாவட்டங்களில் கடந்த 36 மணி நேரமாக உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் 60க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் தெஹ்ரீகே தாலிபான் அமைப்பின் 4 முக்கிய தளபதிகளும் இதில் அடங்குவதாக பாகிஸ்தான் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதுபோல் பலுசிஸ்தான் மாகாண சோர பகுதியில் லொரியொன்றில் பயங்கரவாதிகள் வெடிபொருட்களை ஏற்றிக் கொண்டிருந்த போது அது எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியதில் 8 பயங்கரவாதிகளும் 3 பொதுமக்களும் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார்கள். அங்கிருந்து தப்பியோடியவர்களை பிடிக்க பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் மேலும் 10 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். சிம்பாவே ஷம்பியா நாடுகளுக்கிடையே எல்லையாக அமைந்துள்ள கரிபா ஏரியில் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து பெத்துக்குள்ளானதில் 44 பேர் உயிரிழந்து போனார்கள். அரசு முகமையால் இயக்கப்பட்டு வந்த அந்த படகில் 90 பேர் மட்டுமே பயணிக்க அனுமதி இருக்கின்ற நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை விபத்து நிகழ்ந்தபோது 114 பெரியவர்கள் 5 பணியாளர்கள் என குறைந்தது 119 பேர் பயணித்தது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பயணச்சீட்டு பெற்றவர்கள் மட்டுமே அந்த கணக்கில் அடங்குவார்கள் என்பதால் பயணச்சீட்டு தேவையில்லாத சிறுவர்கள் எத்தனை பேர் படகில் இருந்தார்கள் என்பது இதுவரை துல்லியமாக தெரிவிக்கப்படவில்லை. சீனாவின் முன்னாள் பிரதமரும் அந்த நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களின் சிட்டியாக கருதப்படுபவருமான சு ரோங்ஜி வயது மூப்பு காரணமான உடல்ல குறைவால் பெய்ஜிங்கில் நேற்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 98. கடந்த 1998 முதல் 2003ஆம் ஆண்டு வரை சீனாவின் பிரதமராக பதவி வைத்த ஜு ரோங்ஜி உலக வர்த்தக அமைப்பில் சீனா இணைவதற்கு முக்கிய பங்காற்றினார். மேலும் ஊழலுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகளும் சந்தை சார்ந்த பொருளாதார கொள்கைகள் மூலம் சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டு சர்வதேச அளவில் சீனா ஒரு பொருளாதார வல்லரசாக உருவெடுக்க அடித்தளம் விட்டவர் அவர் ஆவார். இந்தியா சீனா இடையான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தி பரஸ்பர நம்பிக்கை வளர்க்கின்ற நோக்கில் இவர் கடந்த 2002 இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டு அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயுடன் விரிவான பேச்சு நடத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீன மாணவர்களையும் ஊழியர்களையும் பாரபட்சமாக நடத்துவதாக கொலம்பியா பல்கலைக்கழகம் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் அந்த போக்கு காணப்பட்டதாக தெரியவிருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் நியூயோர்க் நீதிமன்றத்தில் வழக்கை பதிவு செய்துள்ளார்கள். பாலஸ்தீன மாணவர்கள் துன்புறுத்தப்படுவதை பல்கலைக்கழகம் தடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்தின் நியாயமற்ற கட்டொழுக்கு நடவடிக்கைகளில் பாலஸ்தீன மாணவர்கள் குறிவைக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் காசா போர் தொடங்கியது முதல் கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் பாலஸ்தீன வட்டாரத்துக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். கடந்த ஆண்டு நடந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றில் முக்கிய நூலகத்தை மூடியதாக 65க்கு அதிகமான மாணவர்களை கொலம்பியா பல்கலைக்கழகம் நீக்கியுள்ளது. பாரபட்சமாக நடந்து கொள்வதாக எழுந்த கருத்தை கொலம்பியா பல்கலைக்கழகம் முன்பு மறுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவில் ஒரு தலைமுறையில் ஒருமுறை மட்டுமே ஏற்படும் சூரிய கிரகணத்தை காண மில்லியன் கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட 30 ஆண்டில் இது முதல் சூரிய கிரகணமாகும். சூரியனுக்கும் பூமிக்கும் குறுக்கே நிலவு சென்று சூரியனில் ஒரு பகுதி அல்லது முழுவதுமாக மறைக்கும் போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. பிரிட்டனில் 90 விழுக்காட்டுக்கு மேல் சூரியனை நிலா மறைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின் ஆகியவற்றில் ஒரு கணம் சுத்தமாக சூரியன் இல்லை, பகலுக்குள் இரவு பூந்திருந்தது. ரஷ்யாவின் சைபீரியாவில் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்தில் தொடங்கிய கிரகணம் மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் ஐஸ்லாந்துக்கு வந்து பிறகு ஐரோப்பாவை ஆட்கொண்டது. ஸ்பெயினில் சூரியனை நிலா முற்றாக மறைத்தது 1905 ஆண்டுக்கு பிறகு இதுவே முதன்முறையாகும். கிரகணம் சுமார் 2 நிமிடம் வரைதான் என்றாலும் ஐரோப்பா வியப்பில் இருந்து மீளவில்லை. ஆசியாவுக்கு சூரிய கிரகணம் 2035 வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை மாதந்தோறும் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 1 பில்லியனை கடந்துவிட்டது. கூகுளின் மிக வேகமாக வளர்ச்சி காணும் மின்னிலக்க மென்பொருள் ஜெமினி என்ற நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை இதனை தெரிவித்திருக்கிறார். கூகுளின் AI பிரிவில் பெரிய மாற்றங்கள் நடக்கும் நேரத்தில் அந்த சாதனை நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சில முக்கிய AI ஆய்வாளர்கள் நிறுவனத்தில் இருந்து விலகினார்கள். அதே நேரத்தில் அடுத்த கட்ட ஜெமினி 3.5 Pro மென்பொருள் வெளியீடும் தாமதமானது. AI போட்டி தற்போது மிகவும் கடுமையாக இருக்கிறது. குறிப்பாக கணினி நிரல் துறையில் பல நிறுவனங்கள் வேகமாக முன்னேறி வருகின்றன. ஆனால் கூகுளுக்கு பெரிய பலம் அதன் பயனாளர்கள். சர்ச், ஜிமெயில், மேப்ஸ், ஜூடிப் ஆகிய அனைத்து சேவைகளிலும் ஜெமினி சீராக இணைக்கப்படுகிறது. ஓபன் AI சேவையின் பயனாளர்களும் 1 பில்லியனை எட்டியிருக்கிறது. 2022 ஆம் ஆண்டு சட் GPT நிறுவனம் அதன் இலவச AI மென்பொருளை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் பயனாளர்களை வசப்படுத்துவதில் போட்டோ போட்டி நிலவி வருகிறது. கொலம்பியாவின் காலி நகரில் குடியிருப்பு கட்டடத்தின் இடிபாடுகளிலிருந்து ஒரு குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவின் மேற்கே உள்ள சொக்கோ வட்டாரத்தை நேற்று 7.4 ரிக்டர் அளவில் லடக்கம் உலுக்கியது. காலி நகரில் இடிபாடுகளில் சிக்கியிருந்தோரை மீட்க பிரான் ஒசுசரியோ சுவாக்கு பெரிதும் உதவினார். குழந்தையோடு உள்ளே சிக்கியிருக்கிறேன் என்று ஒருவர் கதறியதை கேட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அருகில் இருந்தவர்களுடைய உதவியுடன் பிராயன் குழந்தையை பத்திரமாக உயிருடன் மீட்டார். அதை காட்டும் காணொளியை சமூக ஊடகத்தில் அவர் பகிர்ந்திருக்கிறார். இத்தகைய இக்கட்டான சூழலில் பிறர் உயிரை காப்பாற்ற முடிந்தது தனக்கு மன நிறைவு தருவதாக பிராயன் கூறியிருக்கிறார். அவருக்கும் குழந்தையை காப்பாற்றியவர்களுக்கும் இணையவாசிகள் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில் இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான இலங்கை அணி நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்புக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி ஆகஸ்ட் 15 முதல் டெஸ்ட் போட்டியிலும் ஆகஸ்ட் 23 இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் விளையாட இருக்கிறது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக இலங்கை சென்றுள்ள இந்திய அணி கடந்த ஆகஸ்ட் 7 இலங்கை 11 அணியுடன் பயிற்சி ஆட்டத்திலும் விளையாடி வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய டேபிள் டென்னிஸ் சம்மேளனத்தின் நிர்வாகத்தில் குறைபாடுகள் இருப்பதாக கூறி அந்த சம்மேளனத்தை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நேற்று இடநீக்கம் செய்தது. அத்துடன் சம்மேளனத்தை நிர்வாகம் செய்வதற்காக குழு ஒன்று அமைக்குமாறு இந்திய ஒலிம்பிக் சங்கத்தையும் கேட்டிருக்கிறது. கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் கஜகஸ்தானின் எலெனா ட்ரைபகினா ஜப்பானின் நவோமி ஒசோகாவை வீழ்த்தியிருக்கிறார். இந்த ஆட்டத்தில் போட்டித் தரவரிசையில் 2 இடத்தில் இருக்கும் ட்ரைபகினா 4-6, 7-6, 6-4 என்ற செட்களில் 11 இடத்தில் இருந்த ஒசோகாவை 2 மணி நேரம் 33 நிமிடங்களில் வெளியேற்றினார். இருவரும் மோதியது இதுவே முதன்முறையாகும். இந்த வெற்றியின் மூலமாக ட்ரைபகினா 1000 புள்ளிகள் கொண்ட போட்டியில் 14 முறையாக அரையிறுதிக்கே வந்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலகச் செய்திகளை இணையத்துண்டாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தின் ஊடாக TRT தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 384 ரூபாய் 96 சதம், இந்திய பிரமதியில் 109 ரூபாய் 91 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334 ரூபாய் 11 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 42 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 410 ரூபாய் 47 சதம், இந்திய பிரமதியில் 117 ரூபாய் 18 சதம், ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 450 ரூபாய் 81 சதம், இந்திய பிரமதியில் 128 ரூபாய் 69 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239 ரூபாய் 53 சதம், இந்திய பிரமதியில் 68 ரூபாய் 38 சதம். கேட்டது டிஆர்டி தமிழலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ? கூடியிருப்பதுண்டோ?
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லு.

0: எப்போதும் உமக்கு தலையெழுத்து என்றால் உண்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க

0: வணக்க நேர்களே, இன்றைய அரசியல் சமூகம் இடையில் தமிழகத்திலிருந்து பாண்டியன் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ளுகின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் பாண்டியன் அவர்களே.
1: வணக்கம்.
0: தற்போதைய தமிழக நிலைமைகள் என்று பார்க்கின்ற போது, அரசியல் ரீதியாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆட்சி மாற்றத்தின் ஊடாக தமிழக மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதா, அல்லது பழைய நிலைமைகளிலே அரசியல் ஆட்சியாளர்கள் எவ்வாறு முன்னர் இருந்தார்கள் அதே போன்ற நிலைமையாக இருக்கிறதா, அல்லது அதைவிட மிகவும் கூடுதலாக வீழ்ச்சியை மக்கள் சந்திக்கக்கூடிய வகையிலே ஆட்சி நடக்கிறதா?
1: ஆட்சி மாற்றங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது, அது மறுக்க முடியாது. அதிகாரிகள் தரப்பு கையூட்டு வாங்குவதற்கு அஞ்சுகிற ஒரு சூழல் கடந்த ஒரு 3 மாதங்களாக, அதாவது இன்றையோடு 100 நாட்கள் ஆட்சி நிறைவு வருகிறது. ஆனால் அதிகாரிகளை இன்னும் கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் புதிய ஆட்சியாளர்கள், அதாவது அமைச்சராக இருப்பவர்கள், முதலமைச்சராக இருப்பவர், இவர்களுக்கு இந்த அதிகாரிகள் இன்னும் கட்டுப்பட மறுக்கிறார். அதிகாரிகள் ஒரு 50 வயது 55 வயதை கடந்தவர்கள், அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பவர்கள் முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் வந்திருக்கிறார்கள், அதே போன்று அமைச்சர்களாக பதவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் எந்த பதவியிலும் வகித்ததில்லை. ஏறக்குறைய 108 சட்டமன்ற உறுப்பினர்கள், 35 அமைச்சர்கள். இப்பொழுது அதிகாரிகளுடைய ஆலோசனையைத்தான் அமைச்சர்கள் கேட்க வேண்டிய ஒரு சூழல்.
0: அதிகாரிகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது, உலகின் எந்த நாட்டிலும் சரி, ஆட்சியாளர்கள் மாற்றப்படுவார்கள், ஆனால் அதிகாரிகள் தொடர்ந்தும் அதே பொறுப்பில் இருப்பார்கள். கூடுதலாக அதிகாரிகள் தான் ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனை சொல்பவர்களாக இருக்கிறார்கள். ஆட்சியாளர்களை பயித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் நினைப்பார்கள், ஆனால் தங்களுடைய கடந்த காலத்தில் என்ன செய்தார்களோ அதை மாற்றி அமைப்பதற்கு முன்வராத வகையிலே அவர்கள் காயநகர்த்தலை தொடர்ந்து, இந்தியா மாத்திரமல்ல, தமிழ்நாடு மாத்திரமல்ல, உலக நாடுகளிலும் இதே நிலைமைதானே அதிகாரிகளினுடைய மனப்பான்மையாக இருக்கிறது.
1: உலக நிலைமை வேறு. இப்போ ஐரோப்பா நாடுகளில, லண்டன் போன்ற நாடுகளிலாம் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது. அதிகாரிகள் சட்டத்தை மீற முடியாது, வளைக்க முடியாது. ஆனால் இந்தியாவை போன்ற படிப்பறிவு இல்லாத நாடுகளில் அதிகாரிகள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் இங்கு சட்டமாக வேதமாக பார்க்கப்படுகிறது. புதிதாக அதிகாரத்துக்கு வருபவர்கள், உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால், புதிதாக அமைச்சராக வந்திருக்கிற ஒருவர் இப்பொழுதுதான் முதல் முறையாக சட்டமன்றத்தையே பார்க்கிறார். ஆனால் அதிகாரி ஒரு 25 வயதில், அதாவது 30 வயதில் அவர் அதிகாரியாக பொறுப்பேற்றிருந்தால், 25 ஆண்டு காலம் அவர் அரசினுடைய பல பொறுப்புகளில் இருந்திருப்பார். அப்பொழுது அதிகாரி வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு அரசிய அதிகாரிகள் மட்டத்திலோ, அரசியல் மட்டத்திலோ, அரசியல் தெரிந்தவராகவோ இந்த அமைச்சர் இருப்பதில்லை. ஆகையால் அதிகாரி எதை சொல்லுகிறாரோ அதை கேட்கக்கூடிய அளவுக்குத்தான் அவருக்கு அரசியலும் அனுபவமும் தெரிந்திருக்கிற காரணத்தினால், விஜய் உதாரணத்திற்கு, முதலமைச்சர் விஜயுடைய நிலைமையே இப்படித்தான் இருக்கிறது. எந்த துறை செயலாளர்களை வேலை வாங்குகிற அளவுக்கு அவருக்கு இந்த அரசியல் அனுபவம் இல்லாத காரணத்தினால் பல தவறான சட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கிறது. உதாரணத்திற்கு சென்னையில 300 மடங்கு வீட்டு வரி ஏற்றி இருப்பதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு அறிவிப்பு. உதாரணத்திற்கு ஒரு 1000 சதுரடி ஸ்கொயர் மீட்டர் வீடு கட்டி இருப்பவர் 3 மாடி வீடு கட்டி இருக்கிறார். இப்பொழுது புதிதாக பதவியேற்ற அரசு இதை 3000 சதுரடியாக கணக்கிலே எடுக்கிறது. இதுநாள் வரை 3 மாடிகளை தாங்கி நிற்கிற அந்த நிலத்தினுடைய அளவுதான் வரி போடப்பட்டிருந்தது. இப்பொழுது மேலே இருக்கிற 3 மாடிகளையும் சேர்த்து 3000 சதுரடி, இதற்கு நீங்கள் 3 மடங்கு வரி கட்ட வேண்டும். இப்படி ஒரு சட்டத்தை போடுகிற பொழுது முதலமைச்சரோ அதாவது மிகப்பெரிய ஊழல் உள்ளாட்சித்துறை நடக்கிறது என்று முதலமைச்சர் அந்த துறைக்கு அமைச்சரை நியமிக்கவில்லை, தானே வைத்திருக்கிறார். உள்ளாட்சியில நேரு கடந்த திமுக ஆட்சியிலே 900 கோடி சொத்து சேர்த்து விட்டார். அதே போன்று அதுக்கு முன்பு நடந்த ஆட்சியில வேலுமணி 500,000 கோடியை சொத்து சேர்த்து விட்டார், திருடி விட்டார், வெளிநாடுகளில முதலீடு செய்திருக்கிறார் என்றெல்லாம் அவர் மீது 280க்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. சிபிஐ வழக்கு இருக்கு, வருமான வரி வழக்கு இருக்கு, அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு. இத்தனை வழக்குகளும் திமுக ஆட்சியில அதிமுக அமைச்சரை காப்பாற்றினார். இப்பொழுது இந்த பற்றாக்குறை பட்ஜெட், உள்ளாட்சித்துறையில வருமானம் போதவில்லை என்பதற்காக மக்களை 3 மாடி கட்டியிருந்தால் 3 மாடிக்கு வரி.
0: சற்று முன்னர் கிடைத்த தகவலின்படி பெருநகர சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சொத்து வரி உயர்த்தப்பட்ட நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளதென பொதுமக்கள் மற்றும் சொத்து உரிமையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை ஆய்வு செய்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதான ஒரு தகவல் வந்திருக்கிறது.
1: இது கேலி கூத்தான தகவல். அரசு ஒரு உத்தரவை போடுவதற்கு முன் மக்களிடம், அதிகாரிகளிடம், ஓய்வெற்ற அதிகாரிகள், சட்டத்திறனிகள், இப்படி பல பேரிடம், ரியல் எஸ்டேட் அதிபர்கள், கட்டிட உரிமையாளர்கள், ஒப்பந்தக்காரர்கள், பொறியாளர்கள், பல பேரிடம் கேட்டுத்தான் மக்களிடம் ஒரு சட்டத்தை, ஒரு உத்தரவை போட வேண்டும். அதாவது அந்த உத்தரவு யார் போடுகிறார், எங்கிருந்து போடுகிறார் என்று தெரியாமல் போட்ட பிறகு, கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அதை திருப்பி எடுப்பது என்பது மிக மிக சிறுபிள்ளைத்தனமான உத்தரவு. இப்படித்தான் பல உத்தரவு இரவோடு இரவா போடப்பட்டு பகலில அது வாபஸ் வாங்கப்படுகிறது. உதாரணத்திற்கு கடந்த திமுக ஆட்சியில் ஊழல் பல கோடிகளை செய்து விட்டார்கள், அவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பழைய சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்த அருண், ஐபிஎஸ் ஏடிஜிபி, அவர் விஜிலன்ஸ் அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடப்பட்டு ஒரே மாதத்தில் அவர் மீண்டும் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். நல்ல அதிகாரி என்கின்ற காரணத்தினால் அவரை லஞ ஒ ஒழிப்புத்துறைக்கு போடப்பட வேண்டிய அவசரம் என்ன, அவசியம் என்ன? அதன் பிறகு ஏதோ ஒரு அழுத்தம் முதலமைச்சருக்கு, அதன் பிறகு அவரை டம்மியாக தூக்கி அடிக்கப்படுகிறார். இது எதை காட்டுகிறது என்றால் பக்குவமில்லாமல் ஒரு அதிகாரியை பந்தாடுவதாகத்தான் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். அது அதே போன்று அவசர அவசரமாக பல அதிகாரிகள் 3 மாதத்திற்குள் 3 இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்? அந்த அதிகாரி கடந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சியாளருக்கு விசுவாசமாக இருந்தார் என்கின்ற செய்தி கால தாமதமாக இந்த அரசுக்கு அமைச்சருக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அப்பொழுது உளவுத்துறை செயலிழந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு அதிகாரி பட்டியலை தயார் செய்கிற பொழுது முதலமைச்சர் அலுவலகம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும், அப்படி கவனம் செலுத்தாமல் இங்கிருந்தோ வருகிற உத்தரவை விஜய்க்கு நெருங்கிய நண்பர்கள் சினிமா தயாரிப்பாளர்கள் இவர்கள் சொல்லுகிற உத்தரவை அதிகாரியை நியமித்து விட்டு மீண்டும் ஒரு தவறானவர் தவறான உத்தரவுக்கு நாங்கள் சிகிச்சாய்த்து விட்டோம், ஆகையால் அவரை மாற்றுகிறோம். இப்படித்தான் இந்த 100 நாள் ஆட்சி அலங்கோலமாக நடந்து கொண்டிருப்பதாக விமர்சனங்கள் வர துவங்கி இருக்கிறது. உதாரணத்திற்கு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் துணை முதலமைச்சர் இவரை 8:30 மணிக்கு கைது செய்கிற போலீஸ் படை செல்கிறது. போலீஸ் படை செல்கிற பொழுது அவருடைய வழக்கறிஞர்கள் 10:30 மணிக்கு உயர் நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்துவிட்டார். 11 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அரசு தரப்பு நாங்கள் விசாரணைக்காக அவரை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது. நீதிமன்றம் சொல்லு விசாரித்து விட்டு விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறது. நாங்கள் புகார் தஞ்சாவூர் பொதுக்கூடத்தில் பேசுகிற பொழுது அவர் திரிஷாவை கீழ்த்தரமாக அவருடைய தொண்டர்களை விட்டு பேச வைத்திருக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்காக சென்னையில அவர் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு அந்த போலீஸ் காவலில முன்னாள் அமைச்சர் சேகர் பாபும் முன்னாள் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியரும் அந்த வண்டியில் ஏறிக்கொள்கிறார்கள் என்றால் அரசு கேலி கூத்தாக மாறிவிட்டது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது குற்றவாளியோடு முன்னாள் அமைச்சர்களும் அந்த வாகனத்தில் போக அனுமதிப்பாரா? அப்ப காவல்துறைக்கு உத்தரவு போடக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த கேலி கூத்தை தடுக்க முடியவில்லை. இவர் போகிற பொழுது தஞ்சாவூர் காவல் நிலையை விசாரிக்கிற இடத்தில் 10,000-க்கு மேற்பட்ட கட்சிக்காரர்களை அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டிக் கொண்டே இருக்கிறார். அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு காவல்துறை தஞ்சாவூர் எஸ்பி எந்த முயற்சியும் செய்யவில்லை. சட்டம் ஒழுங்கு கை மீறி போய் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை கை பிசைந்து நிற்கிறது. ஒரே நேரத்தில் 10,000 பேரை அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாது. கூட்டம் சேராமல் 50 பேர் 100 பேர் 1000 பேர் சேருவதற்கு முன்பே அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். அப்போ காவல்துறை யாருடைய உத்தரவை நிறைவேற்றுவது, எதை செய்வது, என்ன செய்வது, யார் நமக்கு உத்தரவிடுவது, அரசியல்வாதியா அதிகாரியா இப்படி அமைச்சரா, இப்படி குழப்பமான நிலையில 3 மாதம் கடந்து விட்டது. மீதி மாதம் எப்படி நடக்க போகிறது என்று பத்திரிகையாளர்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கேள்வி விடை தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது.
0: உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது கட்டாயமாக அவர் கைது செய்யப்பட வேண்டியவரா?
1: இல்ல, அதாவது ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சாகத்தான் அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. காரணம் காவிரியில் தண்ணி வரலை, தண்ணி வரவில்லை, ஆனால் தண்ணீர் எங்கோ செல்கிறது என்று அவர் இரட்டை வசனத்தில் சொல்லுகிறார். கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் திரிஷா திரிஷா என்று கத்துகிறார். இவர் அதை மேடையிலே கண்டித்திருந்தால் இவர் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான தகுதி உடையவர். அதையும் அவர் கண்டிக்கவில்லை. அவர்களை உற்சாகப்படுத்துகிற விதமாக அவர் நீங்கள் சொல்லுகிற அந்த பெயர் எனக்கு தெரியாது, இப்படி அவர் இரட்டை அர்த்தத்தில் பேசியதுதான் அவர் கைது செய்வதற்கு காரணமாகிறது. காரணம், அந்த இடத்திலே அந்த கட்சி தொண்டர்கள் திரிசா திரிசா என்று கத்துகிற பொழுது இவர் கண்டித்திருந்தால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை பதிவு செய்ய முடியாது, கண்டித்தார் என்று. அப்போ அவர் முன்வரிசை இருக்கக்கூடிய 50 மேற்பட்டவர்கள் திரிசா திரிசா, அந்த இடத்தில் திரிசாவை பேச வேண்டிய அவசியம் இல்லை. திரிசாவை திரிசா பெயரை கட்சி தொண்டர்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் பெங்களூருக்கு செல்லுகிறார், செல்ல மறுகிறார், காவிரியில் தண்ணீர் இல்லை, இதை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது திரிசாவை பற்றி கட்சி தொண்டர்கள் அங்கு கோரசாக பாட வேண்டிய தேவையில்லை. அப்படி பாடி இருந்தாலும் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், இது போன்ற ஒழுக்கப்பட்ட செயலை நீங்கள் செய்யக்கூடாது, இது பதிவாக இருக்கும். ஆனால் இவரே அதை உற்சாகப்படுத்துவதை போல நடந்து கொண்டதுதான் அனைவரும் கண்டிக்கப்பட்டது. இதற்கு யார் பொறுப்பு? உதயநிதி தான் பொறுப்பு, திமுகவினர் தான் பொறுப்பு. இப்படித்தான் உதயநிதி கைதுக்கான நீங்க பெண்கள் மத்தியிலே மிகப்பெரிய எதிர்ப்பு வருவதற்கு காரணம் இவர் விஜயை பற்றி பேசுகிற பொழுது திரிசாவையும் பேசுகிறார் என்பதுதான் இந்த கைது வரை நீண்டு போனதுக்கு காரணம்.
0: இப்படி இன்றைய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சி அமைத்திருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு தளங்களில ஒரு தடுமாற்றமோ அல்லது வீழ்ச்சி பெரிய அளவில் இருக்கிறதா அல்லது இருந்த மாதிரியே இருக்கிறதா?
1: பெரிய அளவுல வீழ்ச்சி. உதாரணத்திற்கு திமுகவை ஆதரித்த தலித்து மக்கள் அத்தனை பேரும் தாவேகா பக்கம் சென்று விட்டார்கள். இது திருமாவளவனை தாண்டியும் நடந்திருக்கு. திருமாவளவன் தலித் மக்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அந்த வாக்குகள் திமுகவுக்கு தான் ஒட்டுமொத்தமாக விழுகிறது. இந்த நிலை எல்லாம் தேர்தலுக்கு முன்பு, தேர்தல் முடிந்த பிறகு 8 தலித் அமைச்சர்கள் இந்த அரசு கொடுத்திருக்கிறது. இது அரிதினும் அரிதான செயல். அதிமுக ஆட்சி காலத்திலும் ஆதிதிராவிடத்துறை அமைச்சராக ஒருவர் இருப்பார். அவர் ஆதிதிராவிட மக்களுக்கான ஆதிதிராவிட சமூகத்திலிருந்து

0: முஸ்லீம்கள் 16% முஸ்லீம்கள் திமுகவை விட்டு எந்த காலத்திலும் மாற மாட்டார்கள், திமுக கூட்டணியில் தான் தொடர்வார்கள். ஆனால் இந்த தேர்தலில் விஜய்க்கு பெரும்பான்மையான முஸ்லீம் இளைஞர்கள், முஸ்லீம் பெண்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார். அதன் விளைவாக இப்ப திமுகவிடம் கூட்டணியாக இருந்த இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் தாவே அரசியல் அமைச்சர்களாக பதவி வகிக்கிறார்கள். இது திமுகவுக்கு மிகப்பெரிய பலத்த அடி. மூன்றாவது கிறித்துவ வாக்குகள், கிறித்துவ வாக்குகள் அத்தனையும் இப்பொழுது விஜய்க்கு சென்று விட்டது. அவர் தன்னை ஜோசப் விஜய் என்று குறிப்பிடுகிறார். நான் ஜோசப் என்பது என்னுடைய மதம், நான் சிறுபான்மை மதத்தை சார்ந்தவன். இப்படி தன்னை பிரபலப்படுத்துவதில் அவர் எந்த வெக்கமும் வேதனையும் படவில்லை. ஆகையால் முஸ்லீம் கிறித்துவர்கள் தலித்து வாக்கு வங்கி திமுகவிடமிருந்து அப்படியே தாவேகா பக்கம் சென்றதில் திமுக நிலை உழைந்து போயிருக்கிறது. அடுத்தபடியாக திருமாவளவன் திமுகவிலிருந்து தாவேகா அணிக்கு மாறிவிட்டார். அதைவிட பெரிய பலத்த அடி காங்கிரஸ் கட்சி திமுகவோடு நீண்ட காலமாக ஏறக்குறைய ஒரு 67 அண்ணா விடம் காங்கிரஸ் இழந்த ஆட்சியை இன்று வரை பிடிக்க முடியவில்லை. ஆனால் கருணாநிதி கூட்டணி சேர்ந்து காங்கிரஸை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார் அரை நூற்றாண்டு காலம். இப்பொழுது அவர்களும் விஜய் பக்கம் சென்று விட்டார்கள். அதனால் திமுக அகில இந்திய அளவிலே காங்கிரஸையே அது பகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணி உடைந்து போய்விட்டது. எதிர்கால பிரதமர் ராகுல் காந்தி, ராகுல் காந்தி என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லி வந்த ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது இந்தியா கூட்டணியிலிருந்தே வெளியேறிவிட்டார். இந்தியா கூட்டணி மறைமுகமாக எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு திமுகவை எதிர்த்து அவர்கள்தான் முதல் முதலில் ஆதரவு கொடுத்தது. திமுகவை இவ்வளவு சீக்கிரம் எதிர்க்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று திமுக நினைத்தே பார்க்கவில்லை. ஆகையால் அதுவும் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இப்படி காங்கிரஸ், அடுத்து கம்யூனிஸ்டுகள், சிபிஐ சிபிஎம் இரண்டு கம்யூனிஸ்டுகளும் திமுக எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில் தான் தொடர்ந்து இருந்து வரும். ஆனால் திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளில் மாறி மாறி பயணப்படுகிற கம்யூனிஸ்டுகள் இந்த முறை தாவேகா பக்கம் சென்று விட்டார். தாவேகா அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறது. இல்லை, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், உங்களுடைய உங்கள் மீது வருகிற குற்றச்சாட்டுகளை நாங்கள் வெளியிலிருந்து சுட்டிக்காட்டுகிறோம் என்று கம்யூனிஸ்டுகளும் இப்ப தாவேகா அணைக்கு சென்று விட்டார்கள். ஆக திமுகவுடைய வாக்கு வங்கி இத்தனை கூட்டணிகளுமே சேர்ந்து 25% தான். இந்த கூட்டணி உடைந்த பிறகு 10% வாக்கு வங்கி திமுகவிடமிருந்து வெளியேறிவிட்டது. 15% வைத்துக் கொண்டு இப்படி 35% வைத்திருக்கிற தாவேகாவோடு மோத முடியும், முடியாது. ஆக திமுக வாக்கு வங்கியில் 3வது இடத்துக்கு சென்றிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வரிசையில் 2வது இடத்தில் இருக்கிறார், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரே தவிர, ஆனால் உண்மையில அது 3வது இடத்துக்கு இப்பொழுது ஒரு பொது தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ ஊராட்சி தேர்தலோ அல்லது மேயர் தேர்தலோ சென்னை மேயர் நடந்தால் திமுக பலத்த அடி வாங்கும். காரணம், கூட்டணி கட்சிகள் பலம் என்பது திமுகவுக்கு சைபராக மாறிய பிறகு திமுக என்ன செய்வதென்றே தெரியாமல் விழித்துக் கொண்டுதான் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு குதிரை பேரத்தில் இறங்கி இருக்கிறது. இதுதான் இன்றைய சூழலில் நிதர்சனமான உண்மையாக
1: இருக்கிறது. இதுல ஒரு கேள்வி இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இன்றைய சூழலே எடுத்துக்கொண்டால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து வாக்கு வங்கியில பெரிய வீழ்ச்சி என்று சொல்லுகிறீர்கள், அதுவெல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஆனா இந்த அரசாங்கம்

0: மக்களுடைய பொருளாதார நிலைமைகள் இவற்றினை வந்து சரியான முறையில மேம்படுத்தல் இல்லாமல் மக்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரியான வரி விதிப்புகள் இதுகள் போன்ற ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தினால் மக்கள் விரும்புகின்ற வகையிலே மக்களுக்கான இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பாக இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் பாடசாலை மாணவர்களுடைய கல்வி விடயங்களிலே பல விடயங்களை அவர்கள் செய்திருந்தார்கள். பல உதவி நலத்திட்டங்களை கொண்டு வந்திருந்தார்கள். இப்பொழுது அந்த உதவி நலத்திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொண்டு வந்த நலத்திட்டங்களுக்கு பெயர்களை மாற்றுகிறார்களே தவிர புதிதான நலத்திட்டங்களை கொண்டு வர மாதிரியாக தெரியவில்லை. அப்ப இவ்வாறாக பொருளாதார ரீதியாக மக்கள் எதிர்பார்க்கிற ஆட்சியை கொடுக்காவிட்டால் தானாகவே தமிழக வெற்றி கழகம் மக்களுடைய ஆதரவை இழந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னர் இருந்த நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகிறது தானே?
1: இல்ல, அது முழுமையாக அப்படி இல்லை. திமுக அண்ணா திமுகவது மக்களுக்கு இன்னும் கோபம் குறையவில்லை. திமுக அண்ணா திமுக மீது மக்கள் மீண்டும் வாய்ப்பு அளிக்கக்கூடிய நிலையில் வருவதற்கு அது நீண்ட காலம் பிடிக்கும். விஜயை பொறுத்தவரை விஜயினுடைய அரசு அதிகாரிகள் முழுமையாக கட்டுக்குள் வர மறுக்கிறார்கள், வரவில்லையே தவிர கொண்டு வந்து விடலாம். ஏனென்றால் இப்பொழுது அதிகாரிகள் மட்டத்தில் லஞ்ச லாவணிய ஊழல் என்பது ஒரு திமுக ஆட்சி காலத்திலே கேட்பதற்கு நாடு இல்லை. ஆனால் இப்பொழுது அதிகாரிகள் அச்சப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. அரசு அலுவலகங்களில கடந்த காலத்தை போல அதிகாரிகள் அவ்வளவு சாதாரணமாக கைநீட்டிவிட முடியாத அளவுக்கு அவர்கள் மனோரீதியாகவே ஒரு பெரிய அச்சத்தோடு இருக்கிறார். இது இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய பலம். ஆனா திமுக ஆட்சியில அந்த இதே அதிகாரிகள் தான் அவர்கள் ஊழல் செய்வதற்கு லஞ்சம் வாங்குவதற்கு ஒரு சதவீதம் கூட அச்சப்பட்டதாக இல்லை. இது ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அரசு அலுவலகங்களில் ஒரு பெரிய புரட்சியே நடந்திருக்கிறது. இந்த மாற்றம் விஜயை பொறுத்தவரைக்கும் ஊழல் செய்தால் நான் மன்னிக்க மாட்டேன், கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் இன்னும் அந்த அதிகாரிகளை அச்சத்தோட வைத்திருக்கிறார். இது மக்களால் பெரியதும் ரசிக்கப்படுகிறது. பல முறைகேடுகள் இன்னும் முழுமையாக தடுக்க முடியவில்லை என்ற நிலை இருந்த போதும் விஜய் மீது மக்களுக்கு இன்னும் அந்த நெருக்கம் குறைவில்லை. திமுக அதிமுக இவர்களிடம் இருந்த அந்த இடைவெளியும் இன்னும் குறையவில்லை. அந்த இடைவெளி அதே இடைவெளி தான். திமுக அதிமுக இரண்டும் மிகப்பெரிய பொதுமக்களுக்கு எதிரிகளான இயக்கம். ஆனால் விஜய் காப்பாற்றுவார், விஜய் நம்பிக்கை வையுங்கள் என்பதாகத்தான் மக்களிடம் பார்க்க முடிகிறது. அதிமுக திமுக இரண்டும் இரவோடு இரவாக ஒன்று சேர்ந்தது இன்னும் இவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை பின்னால் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்துக் கொள்வார்கள், ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் விஜய் என்ற புதிய சக்தி வந்த பிறகு இவர்கள் உடனடியாக அவரை புறக்கணிப்பதற்காக இரண்டு பேரும் இரவோடு இரவாக ஒன்று சேர்ந்து விட்டார்களே என்கின்ற கோபம் மக்களுக்கு இருக்கிறது. ஆகையால் எப்படியோ இன்னும் 5 வருட காலம் திமுக அண்ணா திமுக மீது மக்களுக்கு அந்த வந்த கோபம் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி அது குறைவதாக இருந்தால் தாவேக்கா மீது அதிருப்தி ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்படாமல் தாவேக்கா செய்தி ஊடகங்கள் வழியாக மக்களை குழப்புகிற வேலையை ஆரம்பித்து விட்டது. இது திமுக அதிமுக எப்படி முறியடிக்க போகிறார்கள் என்பதை பொறுத்துதான். திமுகவிட இப்ப அதிகார மையமாக உதயநிதி வந்திருக்கிறார். உதயநிதியோடு இருப்பவர்கள் பல பேர் இப்ப தாமேக பக்கம் ரகசிய தொடர்பில் இருக்கிறார்கள். வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு காவல்துறை விசாரணைக்கு அழைப்பது, இப்படி தாமேக தலைமையோடு அவருடைய ஆலோசகர்களோடு இப்பொழுதே தொடர்புக்கு சென்று விட்டார்கள். ஆகையால் இந்த விஷயத்தில் உதயநிதியும் படு அதிர்ச்சியில் இருப்பதாக செய்திகள் வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்கு அதிமுக பாசத்தை விட திமுக பாசம், மணிக்குவார் தாவேக பாசம் தான் அதிகமாக இருக்கிறது. தாவேக்காவுக்கு சென்றால் பதவி வாங்கலாம், தொழில் செய்யலாம், அதிகாரத்தை வைத்துக் கொள்ளலாம், மாவட்ட ஆட்சியாளரை விரட்டலாம், போலீஸ் எஸ்பிகளை விரட்டலாம். இப்படி அதிகாரத்தை நோக்கி அதிமுகவுடைய முன்னாள்
0: அதிகாரிகளுக்கு, நீங்க ஏற்கனவே சொன்னீர்கள், அதிகாரிகளுக்கு வந்து பல கட்டுப்பாடுகளையும் அவர்கள் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலோ அல்ல நிர்வாக முரண்பாடுகளில் ஈடுபட்டாலோ கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று விஜய் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்றால் தன்னுடைய அமைச்சர்கள் அவருக்கு தெரிந்திருக்கும் தானே, அதிகாரிகளை இவர்கள் கட்டுப்படுத்தி முன்னர் மாதிரி கொண்டு அதே அமைச்சர்களுக்கும் அல்லது இந்த சட்டசபை உறுப்பினர்கள் அவர்களுக்கும் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறதா?
1: அப்படி இருப்பதா எடுப்பதாக செய்திகள் வருகிறது. ஆனால இதுவரை அப்படி எந்த அமைச்சர் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. உதாரணத்திற்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, இந்த இவர் மீது கடுமையான குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கிறது.
0: உங்களுக்கு தெரிந்தவர்தானே, உங்களுக்கு நெருங்கின.
1: அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டு இப்பொழுது வர துவங்கி இருக்கிறது.
0: என்ன குற்றச்சாட்டு?
1: 6 கோடி ரூபாய்க்கு அவர் சிவகாசியில ஒரு மிகப்பெரிய பங்களா ஒரு தொழிலதிபர் வாங்கி இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் நடத்துகிற ஒருவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதனுடைய பத்திரங்கள் எல்லாமே வெளியே வர துவங்கி இருக்கிறது. இந்த ஊழல் பெரிய அளவில் பேசப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் அலுவலகமே நடவடிக்கை இலாக்கா மாற்றம் நடப்பதாக ஒரு செய்தி வருகிறது. அதே போன்று அமைச்சர் சரத்குமார் அவர் மீது அவர் போதை வஸ்து பயன்படுத்துகிறார் என்கின்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து வருகிறது. அதே போன்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், இன்னும் அவன் அம்மா அப்பா வரை அவர் வைக்க மறந்து விட்டார், சோபா சந்திரசேகரன். இப்படி வாழ் பிடிக்கிற அந்த அமைச்சர் 400 ஆம்னி பஸ்களுக்கு புதிதாக அனுமதி கொடுத்திருக்கிறார். 1 ஆம்னி பஸ் லைசன்ஸுக்காக 5 லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கிறார். இப்படி 20 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி இருக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது ரெக்கை கட்டி பறக்கிறது. கண்டிப்பாக கடந்த திமுக அதிமுக ஆட்சியில சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்ட தலைநகரங்களுக்கு தனியார் பஸ் உரிமம் பெறுவதாக இருந்தால் குறைந்தது 10 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாய் வரை போக்குவரத்து துறை அமைச்சருக்கு கப்பம் கட்டி ஆக வேண்டும். இலவசமாக அவர் யாருக்கும் அந்த ஆம்னி பஸ் உரிமத்தை கொடுக்க மாட்டார்கள். இவர் குறைந்த தொகை 5 லட்சம் ரூபாய், 400 பஸ்களுக்கு 20 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி இருக்கிறார் என்று ஆதாரபூர்வமாக பணம் கொடுத்த அந்த போக்குவரத்து உரிமையாளர்களில் சிலரை சொன்னதாகவும் அவர்கள் பேசிய ஆடியோ வீடியோ வெளியே வந்தது. அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர், அவருடைய மனைவி பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு புதிதாக ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். இது பல கோடி ஊழல். ராகுல் காந்தி வரை இந்த ஊழல் அவருக்கு சொல்லப்பட்டு ராகுல் காந்தி கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் இவரை அருகிலே வரக்கூடாது என்று ராகுலே முகம் கொடுத்து பேசவில்லை என்கின்ற செய்திகளும் வருகிறது. அது அதே போல அவரும் அந்த நிகழ்ச்சியில சற்று ஒதுங்கிய காணப்பட்டார். இப்படியான செய்திகளும் வந்து அவரும் துறை மாற்றப்பட போகிறது. விஜய் அவர்களை காங்கிரஸ் தலைமைக்கு இந்த தகவலை சொல்லிவிட்டார். ஆகையால் விஸ்வநாதன் மாற்றப்பட போகிறார். இப்படி நாலு அமைச்சர்கள் விரைவிலே மாற்றப்பட போகிறார்கள் என்ற செய்தியும் தலைமைக்க தரப்பிலிருந்தே வருகிறது. அப்பொழுது ஊழல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் விஜய் அத்தனை பேரையும் கடுமையாக எச்சரித்து ஒரு முறை மன்னித்து அனுப்பிவிட்டார். ஆகையால் இனி அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்கின்ற செய்தியும் அவர்களிடமிருந்தே வருகிறது. இப்படி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. விஜய் யார் மீதும் நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை, எடுக்க போவதாகவும் தெரியவில்லை. என்று நடவடிக்கை எடுக்கிறாரோ அன்றுதான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு பயம் வரும். ஆனால் அந்த பயம் வருவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை என்றுதான் இப்பொழுது சூழல் இருக்கிறது.
0: நீங்க அண்மையில ஐஏஎஸ் அதிகாரி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களை சந்தித்தீர்களா?
1: ஆம், சந்தித்தோம்.
0: அவர் என்ன இந்த ஆட்சி தொடர்பாக அவருடைய கருத்து என்ன? அவர் இப்படியான ஒரு நீங்க சொல்ற மாதிரியான ஊழலற்ற ஒரு ஆட்சி தான் வேண்டும், அதிகாரிகள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும், மக்கள் பணியாற்ற கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதை வாழ்க்கையில கடைபிடித்து பல இன்னல்களை சந்தித்தவர். அவருடைய உரையாடல்களின் ஊடாக அதை நாங்களும் நேரடியாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர் இந்த ஆட்சிகள் தொடர்பாக ஏதாவது உங்களுடன் உரையாடி இருக்கிறாரா?
1: ஆரம்பத்தில் அவருடைய ஆலோசனை பெற வேண்டும் என்று நானே பல முறை கருத்து கூறியிருந்தேன். ஆனால் அவரிடம் ஆலோசனை இவர்கள் பெறவில்லை, அவரை பயன்படுத்திக் கொள்ளவும் இல்லை. அவர் முதலமைச்சர் அலுவலகத்திலேயே ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி என்கின்ற முறையில ஆலோசகர், முதலமைச்சருடைய தனி ஆலோசகர் என்கின்ற ஒரு பதவியை கொடுத்து அவரை முதலமைச்சர் அலுவலகத்திலே அமர வைப்பார்கள் என்றுதான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரை பயன்படுத்தவில்லை. அதே போல காவல்துறையின் நேர்மையான உளவுத்துறை அதிகாரி அசரா கார்க், அவர் தன்னை விடுவியுங்கள், நான் டெல்லி பணிக்கு செல்கிறேன் என்று நச்சரிப்பதாக செய்து வருகிறார். அப்போ அவர் ஏன் டெல்லி பணிக்கு மாற்றி கேட்கிறார்? இங்கு அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த அரசு இல்லை, அவர் சொல்லுவதை கேட்பதில்லை. அதுதான் அவர் என்ன, நான் டெல்லி மத்திய அரசு பணிக்கு செல்கிறேன், என்னை விடுவியுங்கள் என்று அவர் கேட்கிறார் என்று செய்தி வருகிற பொழுது இந்த அரசு தவறாக பயணிக்கிறது, தவறாக பல பேர் வழி நடத்துகிறார்கள். எப்படி கருணாநிதி முதலமைச்சராக இருந்தால் 5 அதிகார மையங்கள் உருவாகிறது. மதுரையில அழகிரி, பெங்களூரில கலைஞர் மகள் செல்வி, கனிமொழி அம்பாள் ராஜா தேம்பாள் ஒரு அதிகார மையம், ஸ்டாலின் ஒரு அதிகார மையம், கருணாநிதி ஒரு அதிகார மையம். 5 மையங்களிலிருந்து உத்தரவு வரும் தலைமைச் செயலாளருக்கும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும். இப்படியான ஒரு சூழல் கடந்த காலத்தில் திமுக மீது குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு இப்பொழுது இந்த அதிகாரம், அதாவது விஷ்ணு ரெட்டி ஒரு அதிகார மையம், விஜய் ஒரு அதிகார மையம், ஆதவர்ஜனா ஒரு அதிகார மையம், இப்படியான தகவல்களும் வர துவங்கி இருக்கிறது. இந்த தகவல்கள் எவ்வளவு தூரம் உண்மை என்று பார்த்தால், அதிகாரிகள் அடிக்கடி இடமாற்றம் பணிமாற்றம் செய்கிற பொழுது அது உண்மை என்று நம்பக்கூடிய வகையிலே இருக்கிறது. அதிகாரிகள் 6 காலம், குறைந்த வருடம், குறைந்தபட்சம் 1 காலம் ஒரு துறையில் இருந்தால்தான் அந்த துறை ரீதியாக அவர்களால் நிர்வகிக்க முடியும், அனுபவம் பெற முடியும், அதிகாரிகளை போட்டு வேலை வாங்க முடியும். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆட்சியாளர், அதாவது கலெக்டர், 1 இருந்தால்தான் அந்த தொகுதி முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வரும். யார் தாசில்தார், யார் ஆர்டிஓ, யார் டிஆர்ஓ, யார் விவசாயத்துறை அதிகாரி, யார் வருவாய்த்துறை அதிகாரி, வனத்துறை ஃபாரஸ்ட் அதிகாரி யார், இதெல்லாம் ஒரு மாவட்ட ஆட்சியாளருக்கு அந்த மாவட்டத்தை கட்டுப்படுத்துகிறவருக்கு இந்த அதிகாரிகள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கே ஏறக்குறைய ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆயிரும். ஆறு மாதத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியாளரை மாற்றிவிட்டு வேறொரு மாவட்ட ஆட்சியாளரை போட்டால் அவருக்கு என்ன நடக்கிறது, எங்கே இருக்கிறது, யார் என்ன ஏது, எதுவுமே தெரியாமல் போய்விடும். அதுதான் வட இந்திய அதிகாரிகளை போலீஸ் அதிகாரிகளாக, காவல்துறை அதிகாரிகள் சூப்பண்டா போலீஸாக போட்டு பல குற்றச்சாட்டுகள் நடந்திருக்கு, பல சாராய சாவுகள் நடந்திருக்கு. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் ஒரு அதிகாரியோ ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளோ சகாயத்தை போன்றவர்களோ இந்த அதிகாரத்துக்கு பின்னால் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிகாரிகள் அச்சப்படுவார்கள் ஒரு தவறு செய்வதற்கு. எந்த அதிகாரி தவறு செய்வார், எந்த அதிகாரி ஊழல் பண்ணுவார் என்று சகாயத்துக்கு அத்தனை விஷயங்களும் தெரியும். ஆனால் அவர் பயன்படுத்தப்படவில்லை. என்ன காரணம், ஆலோசகர்கள் சகாயத்தை நாம் கட்டுப்படுத்த முடியாது. சகாயம் பிடித்த பிடியில நிற்பார், சொன்னா சொன்னாதான். இந்த அதிகாரி ஊழல் அதிகாரி இவர் வேண்டாம், இந்த துறையில் வேண்டாம்னா சகாயம் சொன்னால் சரியாக இருக்கும். ஆனால் அமைச்சர் அவன் அந்த அதிகாரி தான் தனக்கு வேணும். ஏன், அந்த அதிகாரி தனக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்க அவர் தான் ஏதுவாக இருப்பார். நேர்மையாக இருக்கிற அதிகாரி அமைச்சருக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்க மாட்டார். உதாரணத்துக்கு
0: சகாயம் ஐயா தொடர்பாக நீங்கள் தெரிவித்த கருத்துக்கு, அவரை ஆலோசகராக போட வேண்டும் என்று நீங்கள் தெரிவித்த கருத்துக்கு மக்கள் மத்தியில ஏதாவது வரவேற்பு கிடைத்ததா?
1: இல்ல, மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைத்து அது அரசு அதை அரசின்மைத்தால்தான் மக்கள் நல்ல அதிகாரிகளுக்கு வரவேற்பு கொடுப்பார்கள். எந்த நல்ல அதிகாரி இங்கு பணியாற்ற முடியும்? காவல்துறையில ராணஜம் ஒன்று நேர்மையான அதிகாரி, போலீஸ் துறையில பொன் மாணிக்க வேடு, இப்படி பல பேர் இறை என்று ஐஏஎஸ் சேகந்திர பாபு ஐபிஎஸ் அவர்களெல்லாம் பணி வேலையே செய்ய முடியாமல் வீட்டுக்கு போய்விட்டார்கள். திமுக ஆட்சியில எனக்கு பதவி நீடிப்பு பணி நீடிப்பு வேண்டாம்னு நீங்க இறை என்பு ஐஏஎஸ் போன்ற மூத்த அதிகாரிகள் எல்லாம் திமுக ஆட்சி முடிந்த பிறகு வெளியேறி விட்டார்கள். அவர்கள் தேடி பிடித்து இந்த ஆட்சியை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. காரணம், இவர்களும் ஊழல் அதிகாரிகள் தான் வேண்டும், அவர்கள்தான் சொல்வதை கேட்பார்கள். இதுதான் எழுதப்படாத சட்டம்.
0: ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த சகாயம் அவர்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் கூடுதலாக பாதிப்படைந்தார்?
1: அவர் அதிகமாக பாதிப்படைந்தது அதிமுக ஆட்சி காலத்துல தான். ஜெயலலிதா ஆட்சி காலத்துல, எடப்பாடி ஆட்சி காலத்துல பெரிய பாதிப்புகள். ஜெயலலிதாவே அவரை பயன்படுத்திக் கொள்ளவில்லையே.
0: ஐஏஎஸ் அதிகாரி அரசால பாதிப்படைகிறார் என்று சொன்னால் அவருக்கான தொழிற்சங்கங்களோ அல்லது அவருடைய மேலிடங்களோ அவரை காப்பாற்ற முன்வர மாட்டார்களா?
1: இல்ல, ஐஏஎஸ் அதிகாரிகள் சங்கம் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. அதுல அந்த ஐஏஎஸ் அதிகாரி சங்கத்தில் இருப்பவர் ஆளுங்கட்சிக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையை கன கச்சிதமாக செய்து கொண்டிருப்பார். அவர் எப்படி இவரை காப்பாற்றுவார்? தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. யார் ஊழல்வாதிகளோ அவர்களைத்தான் அமைச்சர்களோ முதலமைச்சரோ அருகிலே அமர்த்தி கொள்வார்கள். இது இங்கே எழுதப்படாத சட்டம். சொன்னபடி கேட்காத, லஞ்சம் வாங்கி கொடுக்காத, ஊழல் செய்யாத அதிகாரிகளை முதலமைச்சர் அலுவலகமே பயன்படுத்திக் கொள்ளாது. கடந்த ஆட்சியில் லட்சுமி பிரியா என்று ஒரு ஐஏஎஸ் பெண் அதிகாரி, அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு ஒதுக்கப்பட்ட நிதியை திமுகவுடைய விளம்பரத்துக்காக செய்து கொடுத்தார். லட்சுமி பிரியா ஐஏஎஸ், இப்பொழுது அவர் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஐஏஎஸ் அதிகாரி நம்பர் இரண்டா அவர் அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த ஊழல் அதிகாரி எதற்காக இந்த இடத்தில் அமர வைத்திருக்கிறார்கள் என்பது விஜய்க்கே வலிக்கும். இப்படிதான் பல அதிகாரிகள்.
0: நீண்ட காலத்துக்கு முன்பாக ஒரு ஐஏஎஸ் பெண் அதிகாரி உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு உதவி கேட்டிருந்தார் அல்லவா?
1: ஆமா ஆமா, அந்த அம்மா அகதிகள் ரீஆப்டேஷன் அதிகாரியாக இருந்தார். அவர் அகதிகளுக்கு பரிந்து பேசிய காரணத்தினால அவர்
0: இலங்கை அகதிகளுக்காக.
1: ஆமா ஆமா ஆமா, பணியிடம் மாற்றப்பட்டு அவர் ஒரு காலகட்டத்தில் சஸ்பெண்டே செய்யப்பட்டார். நான் நகைமுகன் வழியாக அப்படி ஜெயலலிதா உயிரோடு இருந்தார். முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்ற பிறகு முதலமைச்சரை இதை விசாரித்து விட்டு உடனடியாக அவருக்கு பணியை அளித்தார். இப்படி பல ஊழல் அதிகாரிகள், பல லஞ்ச தாவணி அதிகாரிகள், அவர்கள் ஒரு பெரிய சிண்டிகேட், அவர்கள் ஒரு வலை தொடர்பு, டெல்லி வரை ஒரு நெட்வொர்க்கை வைத்திருப்பார். அவர்கள் எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்தாலும் இன்னொரு அதிகாரி டெல்லியிலிருந்து அவரை காப்பாற்றி விடுவார். இப்படித்தான் பஞ்சாபை சேர்ந்த ஒரு நகராட்சி நிர்வாக அதிகாரி இருக்கக்கூடிய ககன் தீப் சிங் பேடி லஞ்ச பணத்தில் பஞ்சாப் பாட்டியாலாவில் ஒரு மருத்துவ கல்லூரியே கட்டி கொண்டு இருக்கிறார் என தகவல் வருகிறது. இப்ப அதே அதிகாரி தான் திமுகவிலும் வலுவாக இருந்தார், இப்பொழுது தாவேக்காவிலும் வலுவாக இருக்கிறார். அப்போ இந்த அரசுகள் திமுக அதிமுக தாவேக்கா எந்த வேறுபாடும் எந்த வித்தியாசம் இல்லாத ஆட்சியா என்ற கேள்வி இப்பொழுது எழ துவங்கி இருக்கிறது.
0: இன்னொரு செய்தி ஒன்று இன்றைய செய்தியில பார்க்கக்கூடியதா இருந்தது. இப்ப மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது பல மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மதுவினால் மாணவர்கள் பாதிப்படைகிறார்கள், குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக மிக கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்று இந்த சொல்லப்படுகின்ற நேரத்தில் ஆட்சியாளர்களால் எதையுமே செய்ய முடியாத சூழல்ல இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நீங்களும் அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன், புளிந்தாமாவடி பஞ்சாயத்தில் அவர் சட்டமாக போடுகிறார்கள். திருமணமாகாத இளைஞர்கள் மது அருந்த முற்றிலும் தடை விதித்திருக்கிறார்கள். மது அருந்தினால் 5000 ரூபாய் அபராதமும், அது குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு 2000 ரூபாய் சன்மானமும் வழங்கப்படும் என்று அவர்கள் அறிவித்ததுக்கு மிகப்பெரிய வரவேற்பை அந்த ஊர் பொதுமக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அதிகாரம் இருக்கா அப்படி தண்டனை கொடுக்கிறதுக்கு எல்லாம் அந்த பஞ்சாயத்துக்கு?
1: இந்த அறிவிப்பு தீர்ப்பு இது ஊர் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஆனால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் இந்த கட்டுப்பாடு செல்லுபடியாக. சட்டத்தை கையில் எடுப்பதற்கு அது கிராமத்துக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை,
0: பஞ்சாயத்துக்கு என்று அப்படியான அதிகாரம் இல்லையா பஞ்சாயத்துக்கு?
1: இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. பஞ்சாயத்தை பொறுத்தவரை வரி வசூல், அந்த வரி வசூலில் வருகிற பணத்தை சாக்கடை, கால்வாய், கொசு ஒழிப்பு, மலசல கூடங்கள், இப்படி இதை அதிகபட்ச அதிகாரம் இதுக்குத்தான். இதை தாண்டி சட்டம் ஒழுங்கு, மது ஒழுக்கம், இந்த பாலியல், இதெல்லாம் காவல்துறைக்குத்தான், காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் தான் அதிகாரம். அந்த காவல்துறை நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்குள் இவர்கள் போனால் அதே சட்டப்படி குற்றம். யார் உங்களை தண்டனை கொடுக்க சொன்னது, யார் அதிகாரம் கொடுத்தது என்று காவல்துறையும் நீதிமன்றமும் அவர்கள் மீது வழக்கு போடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. இருந்தாலும் ஊர் கட்டுப்பாடு, ஊரில் 4 பெரிய மனிதர்கள், வயதானவர்கள், ஊர் நன்மை கருதி போடுகிற அந்த உத்தரவை அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டால்
0: அந்த ஊரை ஏற்றுக்கொண்டதோடு மிகப்பெரிய வரவேற்பையும் கொடுத்திருக்கிறது. இப்ப ஒரு மக்கள் மத்தியில இப்படியான கட்டுப்பாடுகள் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் அல்லவா?
1: இல்ல கண்டிப்பா, அது இந்த கட்டுப்பாடு தமிழ்நாடு முழுக்க பரவ வேண்டும். ஏனென்றால் பெரிய வேதனை தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த பாலியல் வன்கொடுமை, சட்ட மீறல் அத்தனையும் மது மது பெரிய வேதனை என்னன்னா, இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்துஸ்தான் கல்லூரி கோவை ஒரு மாணவனை 20 பேர் கொண்ட குழு அடித்தே கொன்றிருக்கிறது. காரணம், கஞ்சா குடிக்கிற அந்த ஒரு மாணவர் குழுவை இந்த இளைஞன் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்திருக்கிறார். கல்லூரி மாணவர்கள் கஞ்சா விற்கிறார்கள், அவர்களும் கஞ்சாவை பாவிக்கிறார்கள். இது இந்த புகாரை கல்லூரி நிர்வாகத்துக்கு கொடுத்ததை அந்த மாணவர் குழு இவரை தாக்குவதற்கு முயற்சி செய்கிறது என்று அந்த கல்லூரி இந்து கோவை இந்துஸ்தான் மல்யுத்த வட்டியில் உள்ள இந்துஸ்தான் கலை கல்லூரி அந்த மாணவனை ஹாஸ்டலிலிருந்து வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறது.
0: அவரை குற்றவாளியாக அந்த இதை தடுக்க வேணும் என்று நினைத்தவரை குற்றவாளியாக்குகின்றார்கள்.
1: ஆமா, நீ தாக்கப்படுவாய், 20 மாணவர்கள் உன் மீது தாக்குவதற்கான முயற்சி செய்கிறார்கள், அதனால் நீ கல்லூரியை விட்டு வெளியே தங்கிக்கொள் என்று அனுப்பியிருக்கிறது. அந்த மாணவனும் ஒரு வார காலம் வெளியே தங்கி இருந்து விட்டு மீண்டும் கல்லூரி ஹாஸ்டலுக்கு வந்த பிறகு 20 பேர் கொண்ட கும்பல் அவனை அடித்தே கொண்டிருக்கிறது.
0: அப்ப என்ன போலீசாரோ அல்லது பள்ளிக்கூட நிர்வாகமோ அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க இல்லை?
1: கொடுக்கவில்லை. இப்ப அந்த மாணவனை தாய் தந்தை கதறி அழுவதை பார்க்கிற பொழுது நமக்கும் கண்ணீர் வருகிறது. அப்ப தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு உடனடியாக அந்த 20 மாணவர்களோ காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அந்த கல்லூரி நிர்வாகம் புகார் கொடுத்திருந்தாலோ இந்த கொலை தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்பொழுது இந்த கல்லூரி நிர்வாகம் அதை செய்யாமல் அந்த மாணவனை குற்றவாளியாக்கி நீ கல்லூரியை பெரிய தங்கிக்கொள் என்று அனுப்பியது என்றால் அந்த கல்லூரி நிர்வாகம் தான் குற்றவாளி. இதை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக தமிழ்நாட்டினுடைய சட்டம்,
0: தமிழக அரசு அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா அல்லது அவர்களை பாதுகாக்கிறதா?
1: அவர்களை பாதுகாக்கும்.
0: முன்னர் சொன்னீர்கள் இப்படியான ஒரு அரசு மீது மக்கள் எப்படி நன்மதிப்பை வைத்திருப்பார்கள்?
1: இதைவிட மோசமான நரபலி கொடுக்கிற நிகழ்ச்சியில நடந்திருக்க மனிதன் குழந்தையை வெட்டி திண்டுக்கல்ல அந்த கல்லூரி ஆரம்பிப்பதற்கு முன்பு நரபலி கொடுத்து திமுகவை சேர்ந்த ஒருவர் கல்லூரி கட்டி இருக்கிறாரு. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போக எம்ஜிஆர் படத்துல ஒரு வசனம் இருக்கு, பி எஸ் வீரப்பா பேசுவார், அதைத்தான் நமக்கு ஞாபகம் வருகிறது.
0: எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதில்லை, பழைய குடி கலவத்தட்டு நாடுன்ற மாதிரி தான் இருக்க போறது.
1: அப்படிதான், இப்ப 234 தொகுதிகளிலும் தனுஷ் இப்பொழுது சட்டசபை தேர்தலை குறிவைத்து அவர் உறுப்பினர் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த முதலமைச்சர் தயார்
0: அவருக்கு பின்னணியில ரஜினிகாந்த் போன்றவர்கள் இருக்கிறார்களா அல்லது?
1: கண்டிப்பா ரஜினிகாந்துடைய மனைவி லதா இவருடைய ஆசியோடுதான் அவர் இப்ப கட்சி ஆரம்பித்து 234 தொகுதி.
0: மனைவியை விட்டு பிரிந்து போய் விட்டார் அல்லவா? மனைவியை விட்டு பிரிந்துட்டார் அல்லவா?
1: ஆமா, பிரிஞ்சு டைவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாரு.
0: அப்படி இருக்க இவர்கள் ஆதரவு கொடுக்க முற்படுகிறார்கள். ஏன் அப்ப ஆதரவு கொடுக்க வர பிள்ளையினுடைய தந்தை என்ற அடிப்படையில?
1: ஆமா, அது நீங்க பேர அப்பாவிடம் இருக்கிறார்கள், தாத்தாவிடம் இருக்கிறார்களே பேரன், தாத்தா தாத்தாவையும் அப்பாவையும் இணைப்பது அந்த பேரன்கள் தானே.
0: சரி, நிறைவாக சொல்ல வந்ததை சொல்லுங்கள். நான் அடுத்த நிறைவான கேள்வி,
1: விஜய் மனைவி மகன்
0: அதைத்தான் கேட்க இருந்தேன். விஜய் சங்கீதா அவர்களுடைய விவகாரத்து என்ன நடந்தது? அவர்கள் விஜய் கடந்த முறையும் நாடாளும் என்ன சட்டசபை கூட்டத்தை வைத்து அவர் கலந்து கொள்ளாமல் தவித்துக் கொண்டார்.
1: இந்த முறை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் 2 பேரும் ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் 2 பேருக்கும் நாங்கள் வாரண்ட் பிறப்பிக்க வேண்டி வரும் என்ற நிலை வந்த பிறகு சங்கீதா லண்டனில் இருந்து
0: காணொலி ஊடாக கலந்து கொண்டு
1: காணொலி ஊடாக ஆஜராகினார். ஆனால் விஜய் தரப்பு ஆஜராகவில்லை. அரை மணி நேரம் நீதிமன்றம் அந்த வழக்கை ஒத்திவைத்தது. அரை மணி நேரத்திற்குள் சங்கீதாவுடைய தொடர்புக்கு விஜயனுடைய தாயும் தந்தை சோபாவும் சந்திரசேகரும் தொடர்புக்கு சென்று முதலமைச்சராக இருக்கிறார் உன்னுடைய கணவன், ஆகையால் அவர் முதலமைச்சர் மீது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு விட்டால் சட்டத்தை மதிக்காத முதலமைச்சர் என்று பதவி விலக வேண்டி வரும். நீ உடனடியாக இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள். அவனுடைய விஜயனுடைய சொத்துக்கள் மகனுக்கும் மகளுக்கும் கொடுப்பதில எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆகையால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீ இந்த வழக்கை உடனடியாக வாபஸ் வாங்கிக்கொள். முதலமைச்சருக்கு வாரண்ட் பிறப்பித்தாலும் அது மிகப்பெரிய அவமானம். முதலமைச்சர் Z+ பாதுகாப்போடு நீதிமன்றத்தில் ஆஜரானாலும் அது மிகப்பெரிய அவமானம். ஆகையால் நீ உடனடியாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் என்று சங்கீதாவுடைய தந்தையார் சரோலிங்கம் தாயார் இப்படி இரண்டு குடும்பங்களும் அரை மணி நேரத்தில் பேசி முடிவுக்கு வந்து அந்த வழக்கை வாபஸ் பெற்றார் சங்கீதா. நீதிமன்றம் நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வழக்கை வாபஸ் பெறுகிறீர்கள், மீண்டும் நீங்கள் வழக்கு தொடுக்க விரும்பினால் வழக்கு தொடுக்கலாம் என்று தீர்ப்போடு இந்த வழக்கை முடித்து வைத்தது.
0: சரி, இந்த வழக்கு தொடர்பாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். நிறைவாக உங்கள் மீது உங்களுடைய கருத்துக்களுக்காக போடப்பட்ட வழக்குகள் எவ்வளவு கிட்டத்தட்ட இன்னும் நீங்கள் ஆஜராக வேண்டி இருக்கிறது?
1: அது வழக்கறிஞர் தரப்பு ஆஜராகி கொண்டிருக்கிறார். புதிதாக திருமாவளவனும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரும்
0: அவர்கள் உங்களுடைய நண்பர்கள் தானே?
1: நண்பர்கள் தான். எனக்கு நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்
0: பாருங்க, பாத்துட்டேன்.
1: SC ST சட்டத்தின்படி, அதாவது தலித்து அதாவது பழங்குடியின மக்கள் பட்டியலின மக்கள் அவர்களை அவதூறாக பேசினேன், அவர்களை அவமானமாக பேசினேன் என்று என் மீது புகார் கொடுத்து அந்த புகார் SC ST ஆணையம் என்னை ஆஜராக சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. நான் உடனடியாக SC ST ஆணையத்தை தொடர்பு கொண்டு நான் எனது தரப்பு வழக்கறிஞர் விளக்கத்தை நான் கொடுத்தேன். நான் அவர்களை தலித் மக்களுடைய நிதிகளை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரவிக்குமாருடைய வங்கி கணக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில அந்த நிதியை முறைகேடு செய்திருக்கிறார். இதை நான் ஊடகத்தில் சொன்ன குற்றத்திற்காக SC ST சட்டப்படி நான் எப்படி என் மீது வழக்கு தொடுக்கலாம் என்று நான் புகார் கூறியவுடன் அவர்கள் இது அவமானப்படுத்தப்பட்டதாகவோ சாதியை சொல்லி பேசியதால் மட்டும்தான் SC ST சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு தொடுக்க முடியும், ஆகையால் இதை நாங்கள் விசாரிக்கவே ஆரம்பிக்கவில்லை, உங்களுக்கு உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துவிட்டு நீங்கள் செல்லலாம், தேவைப்பட்டால் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் சம்மன் அனுப்பி அவர்கள் தரப்புக்கு புகாருக்கு நான் நீங்கள் கொடுக்கிற இந்த விளக்கத்தை அனுப்பி வைப்போம், அவர்கள் ஏற்றுக்கொண்டு வழக்கு வாபஸ் வாங்கி கொண்டால் நாங்கள் வழக்கை முடித்து வைப்போம், இல்லை என்றால் நாங்களே நீதியரசர் மூலம் இந்த புகாரை விசாரித்து இந்த புகாரில் சாதியை சொல்லியோ அவமானப்படுத்தியோ அல்லது அதை தலித் ஆக்ட் சட்டப்படி தாழ்த்தப்பட்ட ஒரு சட்டப்படி நீங்கள் பேசியிருப்பதாக எங்காவது அதை கீழ்கண்ட அடிப்படையிலே நாங்கள் ஆராய்ந்து அப்படி இல்லை நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் அவருடைய புகார் கூறியிருக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிந்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்வோம் என்று அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். இதுதான் நடந்தது. திருமாவை தொடர்பு கொண்ட பொழுது என்னுடைய கவனத்துக்கு வராமல் ரவிக்குமார் அவசரப்பட்டு SC ST ஆணையத்தில் புகார் கொடுத்து விட்டார். ஆகையால் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் சென்று வாருங்கள் என்று திருமாவை சந்திக்கவில்லை. திருமாவுக்கு வேண்டியவர்கள் என்னிடம் சொன்னார்கள். இப்படித்தான் இருக்கிறது. இந்த
0: நீங்க இதை இதுவரையிலே சொல்லவில்லையா? திருமாவளவனுடைய காரியாலயம் இருக்கிற நிலம் எப்படி ஏமாற்றி ஒரு பெண்ணிடம் இருந்து பறிக்கப்பட்டபடி தொடர்பாக ஒருபோதும் பேசவில்லையா?
1: இல்ல, நாம் மேலும் மேலும் ஒரு தலித் இயக்கம் தலித் மக்களுக்காக போராடுகிறது. எதிரிகள் பல எதிரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாமே எடுத்துக் கொடுக்க கூடாது.
0: அந்த பெண் வந்து மருத்துவருடைய மனைவி வந்து திட்டமிட்டு சதி செய்து மற்றது அந்த மருத்துவருடைய கொலை இதெல்லாம் வந்து மனசாட்சிக்கு விரோதமான நடவடிக்கைகள் அல்லவா?
1: இல்ல, மனசாட்சிக்கு விரோதமான நடவடிக்கைகள் தான். உலகத்துக்கே உங்களுக்கே அந்த பாண்டியன் ஆடிட்டு பாண்டியன் கொலை வழக்கு என்பது உலகத்துக்கே தெரியும். இப்படி இருக்கக்கூடியதை மீண்டும் மீண்டும் நாம் அதை பெரிதப்படுத்த தேவையில்லை என்பதற்காக திருமாவளவன் தலித் தலைவர் அதை தாண்டி ஈழ போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார். அந்த வகையிலே நாம் அவரை மற்றவர்களைப் போல நாமும் அவரை புறங்கூற வேண்டாம் என்பதாக நாம் அதை ஒரு கருத்தாகவே வைத்திருக்கிறோம். ரவிக்குமார் செய்த ஊழலை இன்னும் சொல்ல போனால் 7000 தலித் வீடுகள் ECR அதாவது கடலூர் இருந்து சென்னை வரை இடிந்து விழுகிற நிலையில் இருக்கிறது. 7000 காலனி வீடுகள், ஆனால் தலித்துகளுக்காக கட்டப்பட்ட அந்த பணம் 3,538 கோடி ரூபாயை மகளிர் உரிமை தொகை என்று திமுக வேறு திட்டங்களுக்கு திருப்பி விட்டதை திருமாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்று நாம் அம்பலப்படுத்தியதுதான் நம் மீது அவர்களுக்கு கோபம்.
0: அதை நீங்கள் அம்பலப்படுத்தியது திருமாவளவன் அவரை விசாரிக்கிறாரா அல்லது விசாரிச்சா சீக்கல் வரம் தன் தலைமை பதவிக்கென்று அமைதி காக்கிறாரா?
1: இல்ல, அவரால் ரவிக்குமாரை கண்டிக்க முடியவில்லை. ஆளு சாணவா திமுக அவருடைய அணியில தான் இருக்கிறார். அதே போல SS பாலாஜி அவரும் திமுக உடைய தொடர்புலதான் இருக்கிறார். இப்படி நான் சிந்தனை செல்வேன், இவர்கள் எல்லாம் திருமாவனுடைய கட்டுப்பாட்டு கீழ் இதுவரை வரவில்லை என்பதுதான். இப்ப இந்த ரவிக்குமார் உட்பட இவர்கள் எல்லாம் திமுக மிகப்பெரிய கடந்த 5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய ஒப்பந்தங்களை கான்ட்ராக்டுகளை எல்லாம் வாங்கி பல கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார்கள். ரவிக்குமார் டெல்லியில் உள்ள எம்பி கோட்ரஸ ₹4 லட்சம் மாத வாடகைக்கு விட்டிருக்கிறார். தலித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தங்கள் தொகுதியில் உள்ள மாணவர்கள் டெல்லிக்கு வருகிற பொழுது தங்கி படிப்பதற்கும் டெல்லிக்கு வந்து போகிற மாணவர்கள் தங்குவதற்கும் அந்த எம்பியினுடைய வீடு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தலித்து எழுத்தாளர் என்று சொல்லுகிற ரவிக்குமாருடைய வீடு ₹4 லட்சம் வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது. திருமாவளவனுடைய வீட்டிலே அவர் தங்கி இருக்கிறார். இதையெல்லாம் நாம் குறித்து விமர்சித்தால் ரவிக்குமார் நம்ம மீது கடும் சினம் கொண்டு திருமாவளவனையும் சேர்த்து தலித்து தாழ்த்தப்பட்டவர் என்று நான் புறங்கூறி அவரை சாதியை சொல்லி தாழ்த்தி விட்டேன், சாதியை சொல்லி திட்டி விட்டேன் என்று SC ST பழங்குடி மற்றும் பட்டியலின மக்கள் அடித்தட்டு மக்களுடைய ஆணையத்தில் என்னை புகார் செய்கிறார். இதை கண்டித்து தலித் இளைஞர்களே எனக்கு ஏறக்குறைய 400-500 பேர் தொலைபேசியை தொடர்பு கொண்டு நீங்கள் செய்தது 100% நியாயம், நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கு பின்னாலே நாங்கள் நிற்கிறோம் என்று எனக்கு தொடர்ந்து தொலைபேசிகள் வந்தவண்ணமே இருக்கிறது. ரவிக்குமாரை எதிர்ப்பதற்கு நீங்கள் தான் சரியான ஆள், ரவிக்குமாரை அம்பலப்படுத்துங்கள், தலித்துக்களை திமுகவிடம் காட்டி கொடுத்து எலும்பு துண்டு என்று பலவேறு தொலைபேசிகள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆக ரவிக்குமார் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் என்பதுதான் இப்பொழுது இருக்குள்ள யதார்த்தம்.
0: சரி, நன்றி. நாங்கள் நீண்ட நேரம் உரையாடி இருக்கிறோம், மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே உரையாடலாம். அவை இந்த வழக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை என்ற மகிழ்ச்சியோடு விடைபெற்றுச் செல்வோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: வழங்குங்க. ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரியான வழிகள்ல சென்று ஓவரா கூடுதலா காசு செலவு செய்து ஒரு ஆட்டத்தை பார்க்கணும் அப்படிங்கறது அவசியமே கிடையாது.
1: சில பேர் இருப்பாங்க ரவி, அவங்க வந்து சமூக வலைதளங்கள்ல நான் இங்க போய் பார்த்தேன் அப்படின்னு பதிவு செய்வதற்காகவே காசை செலுத்தி அவங்க போவாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் காசை வந்து அனாவசியமா செலவழிப்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து எங்களுடைய கருத்து, என்னுடைய கருத்து. நீங்க வந்து இவ்வளவு செலவு செய்யணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. நீங்க இந்த மாதிரி வாட்ச் பார்ட்டிஸ்க்கு சென்று மற்ற நண்பர்களோடு மற்ற கார்பந்து ரசிகர்களோடு உட்கார்ந்து நீங்க பார்த்தாலே அதே உணர்வு உங்களுக்கு கிடைக்கும்.
0: ஓகே, இந்த தகவலோட இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள கால் எடுத்து வைப்போம். பழைய பாடல்கள் வரிசையில பராசக்தி படத்திலிருந்து முதல் பாடல் வரப்போகுது. எம் எஸ் ராஜேஸ்வரி அந்த பாடலை பாடியிருக்காங்க, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாக்கியம் சொன்னாங்க. அவங்களுக்கு பாடலாக அது இடம்பெறும்.
1: பட்டிக்காட பட்டணமா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக அடுத்த பாடல் இடம்பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து டி எம் சந்திரராஜன் பாடியிருக்கும் இந்த பாடலை மகேஷன் விரும்பி கேட்டிருக்காரு, அவருக்காகவே பாடல் ஒலிக்கிறது.
0: இது வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
0: சஜினி.

0: சாப்பாடே விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
1: எல்லாம் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
0: எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்ட் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்ட் இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்ட் அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: GRP ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
4: நிறைந்த புண்டகை
5: அடி ராக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை.

ਕਿਹੜੀ।

0: கலைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரை கலங்கிற பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான கடனில் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள்கள் Lenovo 10.1 inch 4GB plus 128GB Wi-Fi tablet, இலவச போலியோ கேஸ், 199 வெள்ளி, 36 விழுக்காடு சேமிக்கலாம்.
1: ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
2: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது பிவாயி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாயி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்குட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாயி ஆட்டோ 3, சீராயன் 7 ER, சீராயன் 8 DMI மற்றும் சீல் 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: கொஞ்சம் சிந்தனை.

0: மாரியம்மன் திருவிழா பாடல இருந்து பாடலை கேட்டீங்க. எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு திரு.
1: 70களில் வெளிவந்த பாடலை நாம அடுத்து கேட்க போறோங்க.
0: தீபம் பட பாடல்களுக்காக
1: காத்திருக்கிறேன். உங்களுக்காக பாடல் காத்துக்கொண்டு இருக்கின்றது
0: சஜினி. இப்ப ஒரு திருமணம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்?
1: ரொம்ப கோலாகலமா விமர்சையா கொண்டாடணும் அப்படின்னு நினைப்போம். இதற்காகவே பல திருமண தம்பதியினர் அவங்க கடன் எடுத்து அவங்களுடைய கல்யாணத்தை நடத்துறாங்க.
0: எனக்கு தெரிஞ்சு சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்களுக்கு தெரியாதவங்கள கூட அல்லது ஒரு முறை பார்த்து பேசினவங்கள கூட திருமணத்துக்கு கூப்பிடணும், இல்லைன்னா தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய மண்டபங்களை எடுப்பாங்க. அளவுக்கு அதிகமா உணவு இருக்கிற மாதிரி பாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அலங்காரங்கள்லாம் கண்ண அப்படியே பறிக்கிற மாதிரி வச்சுப்பாங்க.
1: ஏன்னா எல்லாரும் கல்யாணத்துக்கு வர்றப்ப புகைப்படங்களை எடுக்கணும், இன்ஸ்டாகிராம்ல போடணும், இங்க காணொலிகளை எடுக்கணும், அங்க இதை பதிவு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இது பெற்றோர் இருப்பாங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, இந்த அக்காவை நீங்க இன்வைட் பண்ணணுமே, அவங்க அவங்களுடைய காதுகுத்துக்கு வந்தாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க.
0: இதெல்லாம் தப்பே கிடையாது, அவங்களுடைய விருப்பு விருப்ப
1: திருமணம் செய்து கொண்டாரு.
0: இந்த திருமணத்திற்கு அவரு அவருடைய 5 பிள்ளைகள் அதுக்கப்புறம் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் இவங்களை மட்டும்தான் அவர் அழைச்சார் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: கழிச்சு பார்த்தாக்க அந்த திருமணத்துல ஒரு 10 இல்ல ஒரு 15 பேரை கூப்பிட்டுருப்பாரா?
0: அவ்வளவுதான். அவருக்கு தெரியாதவங்க, பெரிய பெரிய நட்சத்திரங்கள், இவங்க வரணும் அவங்க வரணும்னு எந்த வித கூடுதலான ஆட்களையும் அவங்க அழைக்கலன்னு சொல்லப்படுது.
1: திருமணம் அப்படிங்கறது இரு மனங்கள் இணையிற ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வுல யாரெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை மனசார வாழ்த்துவாங்களோ அவங்கள மட்டும்தான் கூப்பிடணும்னு முடிவெடுத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்களே, நீங்களும் நல்லா இருப்பீங்க, செலவும் மிச்சம்.
0: 6:28 ஆகிவிட்டது. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீராக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதி

0: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐ பார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
1: உலக கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நீ வாட்சில் காற்பது மோகம் தொடரும். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் கிளாஸ் மூலம் ஹப் ஸ்பாட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூகாசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் கிளாஸ்க்கு பதிவு செய்யுங்கள். நீ வாட்ச் SG/subscribe.
2: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு? நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப பொலிவான சருமத்திற்கு அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம். அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன். அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
3: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: பொன்மொழி அனுப்பி வச்சிருக்காங்க. நியர் பத்மாவதி.
1: வாழ்க்கை என்பது கனவுகள் நிறைந்த ஒரு தோட்டம். நம்பிக்கை என்பது அதன் தண்ணீர். உழைப்பு என்பது அதன் உரம். பொறுமை என்பது அதன் ஒளி. நாளை என்பது நமக்கான புதிய வாய்ப்பு.
0: நம்மள சுத்தி ஒரு அழகான தோட்டம் இருக்குங்க. எல்லாரும் இக்கரைக்கு அக்கறை பச்சைன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்முடைய தோட்டத்தை நாம நல்லா உரம் போட்டு உழைப்பு போட்டு அதை பாதுகாத்து வந்தோம்னா நம்முடைய தோட்டம் இன்னும் நல்லா அழகா செழிப்பா இருக்கும்.
1: அதேதான் பத்மாவதி அனுப்பி வைத்த அந்த வரிகள் மீண்டும் உங்க செவிகளுக்கு. வாழ்க்கை என்பது கனவுகள் நிறைந்த ஒரு தோட்டம். நம்பிக்கை என்பது அதன் தண்ணீர். உழைப்பு என்பது அதன் உரம். பொறுமை என்பது அதன் ஒளி. நாளை என்பது நமக்கான ஒரு புதிய வாய்ப்பு.
0: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரை கலன் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 காத் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காத் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய சேனல்கள் காத்.com.sg.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு 5 இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1,000 வெள்ளி கழிவு. நீல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 176 1797.

0: பகுதி மேகமூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார். சஜினி, ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் நம்ம நடக்கும் போது நம்ம இதய ஆரோக்கியம் மேம்படுது அப்படின்னு சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா?
1: ஆமா.
0: அதுக்கு உகந்த இடங்கள் சிங்கப்பூர்ல பல உண்டு இல்லையா?
1: இப்ப புதுசா ஆர்ச்சர்ட்ல ஒரு பூங்காவை திறக்க இருக்காங்க, இஸ்தானா பார்க். அது வந்து டோபிகாட் கிட்ட இஸ்தானாவுக்கு எதுக்கவே இருக்க போகுது இந்த புதிய பூங்கா.
0: அதேதான். இந்த பூங்காலாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா போய் அங்க நின்னு படம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு லைக்ஸ் வாங்குறதுக்குன்னு நினைக்கிறீங்களா? அதையும் தாண்டி இயற்கையோட ஒன்றிணைந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையுது இல்லையா?
1: ஆமா ரவி, இந்த பூங்காவில ஆர்க்கிட் மலர்கள், அதாவது விதவிதமான ஆர்க்கிட் மலர்களையும் அவங்க காட்சிக்கு வைக்க போறாங்களா? அப்ப நம்ம நாட்டின் தேசிய மலரை பற்றிய பல வகையான ஆர்க்கிட் மலர்களை பற்றியும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் இல்லையா?
0: உங்களை பல பேருக்கு இப்படி மலர் மலரா படம் எடுத்து காலங்காத்தால குட் மார்னிங் போட்டு அனுப்புற பழக்கம் இருக்குன்னு நல்லாவே தெரியும். அதுக்காவது இந்த மாதிரி இடங்களை போய் பாருங்க, நல்லா நடங்க, இயற்கையோட ஒன்றிணைந்து உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க.

0: தமிழா இசையமைத்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது கோமாளி திரைப்படத்தில இருந்து.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: 6:57 ஆகிவிட்டது. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: சூப்பரான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பல பல பலன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
2: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் August 20 to 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச்சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamic.com.
3: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்கதாமே.
4: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்க இருக்கு.
3: நல்லதுதான், தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வழி வரை பெறலாம்.
4: உனக்கு தெரியுமா, GST பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. GST-யோ மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
3: மூத்தவருக்கும் ஏதோ இருக்குதானே?
4: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதிகளையும் பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும் போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
3: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
1: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். காலை மணி 7, மீடியா போலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். கிழக்கு ஜப்பானில் பெய்த வரலாறு காணாத கனத்த மழையால் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. தலைநகர் டோக்கியோவுக்கு அருகே 1000 வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. குறைந்தது 3 மாண்டனர். டோக்கியோவுக்கு பக்கத்தில் சிபா நகரில் ஆகஸ்ட் மாதத்தில் வழக்கமாக பெய்வது போன்று 3 மழை பதிவானது. நகரின் பல இடங்களில் கார்கள் நீரில் மூழ்கின. 100,000 அதிகமான குடும்பங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுமார் 200 தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கனமழையால் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நரிட்டா அனைத்துலக விமான நிலையத்துக்கு செல்லும் சில ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டதால் 4,000 அதிகமான பயணிகள் சிக்கி தவித்தனர். கடுமையான மழை தொடரும் என்று எச்சரிக்கப்படுகிறது. இந்தோனேசிய காட்டுத்தீயால் மலேசியாவில் புகைமூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. தலைநகர் கோலாலம்பூரின் சில பகுதிகளிலும் சரவாக் மாநிலத்திலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. அவ்வப்போது பெய்யும் மழையால் சற்று நிவாரணம் கிடைத்திருக்கிறது, ஆனால் அது போதுமானதாக இல்லை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். புகைமூட்டத்தால் சரவாக்கில் 100 அதிகமான பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இந்தோனேசியாவின் கலிமந்தானில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை தீவிரமாக நடைபெறுகிறது. கடந்த மாதம் மட்டும் சுமார் 180,000 ஹெக்டேர் நிலமும் காடுகளும் தீயில் எரிந்ததாக காடுகளை கண்காணிக்கும் நுசாந்தரா அட்லஸ் குறிப்பிட்டது. வறட்சி தொடர்ந்து காட்டுத்தீ மேலும் மோசமடையக்கூடும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். சிங்கப்பூர் புகைமூட்டத்தை சமாளிக்க தயாராகிறது. முகக்கவசங்களின் இருப்பை கண்காணிக்கும்படி அமைப்புகளுக்கு இடையிலான புகைமூட்ட பணிக்குழு முக்கிய சில்லறை விற்பனை கடைகளிடம் கூறியிருக்கிறது. நிலவரம் மோசமடைந்தால் புகைமூட்டத்தை சமாளிப்பதற்கு போதுமான முகக்கவசங்கள் இருப்பதாக கடைகள் கூறுகின்றன. தற்போதைய நிலவரப்படி பற்றாக்குறை ஏற்படாது என்றும் முகக்கவசங்களை வாங்குவதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்க தேவையில்லை என்றும் வாட்சன் தெரிவித்தது. கார்டியன், ஃபேப்ரைஸ் நிறுவனங்களும் தயாராக இருப்பதாக தெரிவித்தன. அரசாங்கமும் முகக்கவச இருப்பை வைத்திருக்கிறது. பிரிட்டனில் உக்கிரமான வெயில் காரணமாக ரயில் சேவையில் தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் வானிலை ஆய்வகம் அபூர்வமாக 33 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் ஏற்படும் மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இங்கிலாந்தில் ஒரு பயணிகள் ரயில் தடம் புரண்டது. லண்டனிலிருந்து ஈஸ்ட்போர்ன் நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் மாலை 4 மணிக்கு தடத்தை விட்டு விலகி சென்றது. ரயிலில் 150 பேர் இருந்தனர், 11 பேர் காயமுற்றனர். மிகப்பெரிய அவசர நிலை ஏற்பட்டது. மீட்பு படை காயமுற்றவர்களை மீட்டது. 3 பெட்டிகளுடன் ரயில் புரண்டதை படங்கள் காட்டுகின்றன. போக்குவரத்து அமைச்சர் ஹைடி அலெக்சாண்டர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அரசாங்கம் ரயில்வே துறையோடு பணியாற்றுவதாக சொன்னார். விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தின் சமோலி பகுதியில் கட்டுமானத்தில் இருந்த சுரங்கத்தில் தண்ணீரும் சேரும் புகுந்ததால் பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சம்பவத்தில் 6 ஊழியர்கள் மாண்டனர், 14 பேர் காயமுற்றனர். நேற்று இரவு சம்பவம் நடந்தது. விபத்து நடந்தபோது சுரங்கத்திற்குள் 22 ஊழியர்கள் இருந்தனர். இன்னும் 2 ஊழியர்களின் நிலை குறித்து உடனடியாக தகவல் தெரியவில்லை. இந்திய ராணுவமும் காவல்துறையும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. சமோலி பகுதியில் கடந்த சில நாளாக பெய்த மழையால் ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கியவர்களை உயிருடன் மீட்பதற்கான நம்பிக்கை குறைந்து வருகிறது. நிலநடுக்கம் ஏற்பட்டு 3 நாள் கடந்த நிலையில் பல இடங்களில் மீட்பு பணி குறைக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு படையினர் தற்போது இடிபாடுகளை அகற்றுவதில் கவனம் செலுத்துகின்றனர். திங்கட்கிழமை ஏற்பட்ட 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் 265 பேர் மாண்டனர். சுமார் 500 பேரை இன்னமும் காணவில்லை. காணாமல் போன தங்கள் உறவினர்கள் பற்றிய தகவலுக்காக குடும்பத்தினர் காத்திருக்கின்றனர். நிலநடுக்கத்தில் அடுக்குமாடி கட்டடங்கள் இடிந்து விழுந்ததுடன் வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகளும் சேதமடைந்தன. மலேசிய அரசியலில் இது முக்கியமான வார இறுதியாக பார்க்கப்படுகிறது. ஆளும் பாக்கத்தான் ஹராப்பான் கூட்டணியும் PKR ஜனநாயக செயல் கட்சி ஆகியவற்றின் ஆண்டு கூட்டங்கள் நடைபெறவிருக்கின்றன. சபா, ஜொஹூர், நிகிரிசம்பிலான் ஆகிய மாநிலங்களில் சந்தித்த தோல்விகளுக்கு பிறகு கூட்டம் நடக்கிறது. சபாவில் பக்கத்தான் ஒரே இடத்தில் மட்டும்தான் வென்றது. ஜொஹூரின் படுதோல்வி நிகிரிசம்பிலானில் ஆட்சியை பறிகொடுத்தது. தேர்தல் முடிவுகள் குறித்து 2 கட்சிகளும் பேசவிருக்கின்றன. வரவிருக்கும் மாநில தேர்தல்கள் பற்றியும் பேசப்படும். ஜனநாயக செயல் கட்சி தொடர்ந்து அமைச்சரவையில் இருப்பதா என்பது பற்றி விவாதிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலீஷ் கார்பந்து அணியான லெஸ்டர் விற்பனைக்கு வந்திருப்பதாக BBC கூறுகிறது. 2010 முதல் அந்த கார்பந்து அணியை நடத்தும் கிங் பவர் நிறுவனம் அணியை விற்க முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. சுமார் 340 மில்லியன் வெள்ளி விலை வைக்கப்பட்டிருப்பதாக BBC சொல்கிறது. 2016 ஆம் ஆண்டு பிரீமியர் லீக் பட்டத்தை கைப்பற்றி லெஸ்டர் வரலாறு படைத்தது. ஆனால் இந்த 10 ஆண்டில் அது படிப்படியாக இறங்கி தற்போது 3வது பிரிவான League 1 பிரிவில் ஆடும் நிலைக்கு போய்விட்டது.
8: சொல்லும் பொருளும் பெடஸ்ட்ரியன் பாதசாரி. சாலைகளின் குறுக்கே கடந்து செல்வதற்கு பாதசாரிகளுக்கான தடம் அமைக்கப்பட்டிருக்கும். பெடஸ்ட்ரியன் பாதசாரி.
7: இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
9: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
10: வணக்கம் சிங்கை,
11: ஆதரவு BYD
10: புனான் சாலைக்காட்சிக்கு சென்று 70,000 வெள்ளி மதிப்புடைய சேமிப்புகளையும்,
11: 8,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும்,
10: இலவச வாகனத்தையும் சிறப்பு ஆதரவு சேவையையும் பெறுங்கள்.
11: தவற விடாதீர்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
12: மில்கி மிஸ்ட் தயிர்.
13: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
12: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
13: மில்கி மிஸ்ட் தயிர்
12: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
13: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
12: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
11: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
14: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
15: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: ஓகே, குட் நைட்.
1: குட் நைட் கிடையாது, குட் மார்னிங். தன்னனானனோ
2: சஜினியை நல்ல காலத்திலே கையில பிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாட்டுக்கு ஆடுங்கன்னு சொன்னா இந்த பூமி தாங்காதுங்கிறது உங்களுக்கு தெரிந்த தகவல் தான்.
1: ஆமா,
2: திருப்பாச்சி படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. மாலதி மற்றும் சங்கர்மாதேவன் பாடினாங்க தீனாவோட இசையில.
1: இந்த பாடலுக்கு நானும் ரவிஜியும் நேத்து ஒரு ஆட்டத்தை போட்டிருந்தோம்.
2: சிங்கப்பூர்ல இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பாலத்துலதான் இந்த பாட்டுக்கு நாங்க ஆடி இருக்கோம். அந்த பாலத்தின் பேர் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பரிசு.
1: 9678898 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க.
2: நட்சத்திரம்
1: சுசித்ரம்
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசுகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.

0: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
1: நான் பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
0: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
1: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறுங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
0: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
3: பொன்மகள் வந்தாள், பொன் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
2: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள்கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: திருப்பாச்சி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி இருந்தோம். நாங்க ஒரு மீம்பாலத்துல ஆடி இருந்தோம். அது எந்த மீம்பாலம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மீம்பாலம் கிடையாது, ஒரு பாலத்தில் ஆடி இருந்தோம். குறிப்பா
1: அந்த வரலாற்று சிறப்புமிக்க பாலத்தின் பேர் என்ன வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப சரியான பதிலோட வந்த அந்த நேயர் யார் என்றால்
0: சி கண்ணன். வாழ்த்துகள். பல நேயர்கள் வந்து மரீனா பே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நேயர் வந்து விக்டோரியா கிளாக் டவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பதில் கிடையாதுங்க, அதெல்லாம் பாலம் கிடையாது. எந்த பாலம் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். பிரிட்ஜு பாலம்
1: சுத்தி ஆடி இருப்போங்க அந்த பாலத்தை. அந்த பாலத்தின் பெயர் தான் ஆண்டர்சன் பிரிட்ஜ்.
0: ஆமாம், ஆண்டர்சன் பாலத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க உங்களுக்கு வழங்குறோம். இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நாங்க வந்து இரண்டு பாடல்களை உங்களுக்காக ஒளியேற்றிருக்கோம்.
1: ஆமா, விறுவிறுப்பான பாடல்களை நம்ம கேட்டு வரோம் வெள்ளிக்கிழமை. அதுவுமா அடுத்து எண்பதுகள் பக்கம் போகலாமா? உங்களுக்காக வரப்போகுது வெற்றி விழா படத்துல இருந்து பாடல்.
0: இளையராஜாவின் இசையில் இரு விறுவிறுப்பான பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: ஜிஇடி ஏர்கான கூப்பிடு. வீடு கடை அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கானுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏர்கான் அண்ட் இன்ஜினியரிங். அணியுங்கள் 6371111005. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏர்கான்.com.
3: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஐரோப்பாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா?
4: வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம், சாண்டாவுக்கு வணக்கம் சொல்லலாம், கண்ணாடி க்ளூவில் தங்கலாம், ஜான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 1000 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 300 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் johnbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
5: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாம் உறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோழி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீட்சா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் August 26 வரை பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
6: Samsung Galaxy Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்தா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டாஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: ஸ்டார்ஹப், we got you.
8: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
9: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையே நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
8: விலை எப்படி?
9: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
10: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-2196. செல்லுங்கள் newmtechgroup.com.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
12: வணக்கம் சிங்கை.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக BKEA நோக்கி செல்லும் SLE, BKEPIE exit அங்கேயும், துவாசை நோக்கி செல்லும் PIE CTE SLE exit அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம்.

0: கேள்விக்கான பதில் ஆண்டர்சன் பாலம். அதை சரியா சொன்ன நேருக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துகள். இப்போ ஆண்டர்சன் பாலத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
1: ஆண்டர்சன் பாலம் 1908 1910 வரையிலும் கட்டுமான பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டது. இதை வடிவமைச்சவர் ராபர்ட் பியர்ஸ் அவரோட சேர்ந்து அவருடைய அசிஸ்டன்ட் ஆன டி எம் மாஷா வடிவமைச்சிருந்தாங்க.
0: 1910 மார்ச் 12 அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது ஆண்டர்சன் பாலம். சிங்கப்பூரின் கவர்னரா அந்த காலகட்டத்தில் இருந்தவரை கௌரவிக்கும் விதமா அவருடைய பெயர் இந்த பாலத்திற்கு வழங்கப்பட்டது.
1: ஜான் ஆண்டர்சன் என்பதுதான் அவருடைய பெயர்.
0: 1987 மறுசீரமைப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டது ஆண்டர்சன் பாலம்.
1: செப்டம்பர் 28 2008 இன்று வரையிலும் சிங்கப்பூர் கிராண்ட் பிரி பந்தய பாதையின் ஒரு பகுதியாக இந்த பாலம் அமைந்து வருகிறது.
0: வரலாற்று சிறப்புமிக்க ஆண்டர்சன் பாலத்தை வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் போய் பாருங்க.

0: ஊற்றி ருசிச்சு சாப்பிட. இன்னும் வேணுமா? வெறும் 4.50 காசு கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கரியோட 2 பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம். முடிந்த வரைக்கும் காத்திருக்காதீங்க, இன்னைக்கு KFC-ல ருசிச்சு மகிழுங்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: தக்காளி
1: தக்காளி என் தொல்லி பப்பைய பப்பாளியோ, தக்காளி என் தொல்லி பப்பைய பப்பாளியோ, தக்காளி என் தொல்லி பப்பைய பப்பாளியோ.
0: ஏற்றது நல்ல அழகான உருண்டையா செவேல் இருக்கக்கூடிய தக்காளி, இவை லேசா புளிப்பு தன்மையோட இருக்கும். நம்ம மீன் குழம்புக்கும் தக்காளி சட்னிக்கும் இவை தாங்க பொருத்தமா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி
2: GRP ஜுவல்லர்ஸ். விழா கால சிறப்பு சலுகைகள், பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.

0: வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை
1: வணக்கம் சிங்கே.

0: உப்பு முனை படத்துல இது பாடலை கேட்டீங்க, அதுக்கு முன்னால சகலகல வல்லவன் படத்துல இந்த பாடல் இடம் பெற்றது.
1: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடக மீக், இதை பற்றிய தகவல்களை நாங்க உங்களுக்கு வழங்க இருக்கோம்.
0: சுவாரஸ்யமான தகவல்கள், நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள், அது மட்டும் இல்ல உங்களுக்கு கேள்விகள் இருந்தா அங்கேயும் நீங்க வந்து பதிவிடலாம். Facebook லைவ் ஆயலாம்.
1: BKE-ஐ நோக்கி செல்லும் SLE TPE-க்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. PIE-ஐ நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூவிற்கும் KPE-க்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம்.

0: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
1: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.
2: வணக்கம், சிங்கே
3: ஆதரவு BYD
2: புனான் சாலை காட்சிக்கு சென்று 70,000 வெள்ளி மதிப்புடைய சேமிப்புகளையும்,
3: 8,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும்,
2: இலவச வாகனத்தையும் சிறப்பு ஆதரவு சேவையும் பெறுங்கள்.
3: தவற விடாதீர்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நெகிழ, திருமணம் நெகிழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: காலை மணி 8.